0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

திரு அகத்தியான் பள்ளி என்ற திருத்தலம் இன்றைய ஆலய தரிசனமாக அமைவது. இது வேதாரண்யத்திற்கு தெற்கே கோடிக்கரை செல்லும் மார்க்கத்தில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சோழ நாட்டில் காவிரியின் தங்கரை தலங்களுள் 126வது தலமாக வைத்து எண்ணப்படுவது. திரியான் சம்பந்த பெருமானுடைய தேவார திருப்பதிகம் இத்தலத்தின் மீது அமைந்துள்ளது. அகத்தியன் வழிபட்டதால் அகத்தியான் பள்ளி என்று இத்தலத்திற்கு பெயர் வந்தது. சிவபெருமானுடைய மணவாள திருக்கோலத்தை காண்பதற்காக அகத்தியர் தவம் செய்த சிறப்பினையும் உடையது. அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பிய சிவபெருமான் தமது மணவாள கோலத்தை திருமறைக்காட்டில் காட்டுவோம் என்று அருள் செய்தபடியால் தென் திசைக்கு வந்த அகத்தியர் இந்த அகத்தியான் பள்ளியில் அத்திருமண கோலம் காண்பதற்காக தவம் செய்தார் என்பது இத்தல வரலாறு. இக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலுக்கு எதிரில் அக்னி புஷ்கரணி என்ற ஒரு அழகிய தீர்த்தம் உள்ளது. இந்த ஆலயத்தை தேவக்கோட்டை நகரத்தார்கள் திருப்பணியாக செய்திருக்கிறார்கள். அம்பிகையினுடைய சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. பிராகாரத்தில் சுவாமியை நோக்கிய நிலையில் அகத்தியருக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. சுவாமியினுடைய திருப்பெயர் அகஸ்தீஸ்வரர் என்பது. அம்பிகை பாகம் பெரியாள் எனப்படுகிறாள். மங்கை நாயகி எனவும் ஒரு பெயர் உண்டு. தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் கோயிலுக்கு மேற்புறம் உள்ளது. அக்னி தீர்த்தமாவது சுவாமி சன்னதிற்கு எதிரே 2 கிலோமீட்டர் தொலைவில் விளங்கும் சமுத்திர தீர்த்தம். அக்னி புஷ்கரணி என்பது சுவாமி சன்னதியில் விளங்கும் திருக்குளம். யமதர்ம தீர்த்தம் என்பது அக்னி புஷ்கரணிக்கு வடக்கில் உள்ளது. இத்தலத்தின் தலவிருஷமாக வன்னி மரம் கருதப்படுகிறது. செந்தமிழ் பரமாச்சாரியான் என்று தொல்காப்பிய சொல்லதிகார உரையில் அகத்தியர் துதிக்கப்படுகின்றார். திருவிளையாடற் புராணமும் இவரை துதிக்கின்றது. வடமொழியை பாணினிக்கு வகுத்து அருளி அதற்கு இணையாக தொடர்புடைய தமிழ் மொழியை தொல் உலகம் புகழ்ந்து ஏத்த குடமுனிக்கு வகுத்து அளித்தார் கொல் ஏற்று பாகர் என்று வடமொழியை பாணினிக்கும் தமிழ் மொழியை அகத்திய பெருமானுக்கும் சிவபெருமான் வகுத்து அளித்தார் என்று திருவிளையாடற் புராணம் கூறுகிறது. இந்த அகத்தியரிடம் பயின்ற மாணவர்கள் தொல்காப்பியர் முதலியோர். அகத்தியர் இயற்றிய அகத்தியம் என்ற இலக்கண நூல் தற்போது கிடைத்தினது. இத்தலத்தை வழிபட்டாலும் நினைத்தாலும் தீவினை நீங்கும் என கூறப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் சோழமன்னர் நூல்களுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பெற்ற கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. பிற்கால பாண்டியர்களில் மாரவர்மன் என்பவனுடைய ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்ட 2 கல்வெட்டுகள் ஆகிய 4 கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. இவற்றால் அம்மன்னர்கள் நுந்தா விளக்குகளுக்கும் நித்திய வழிபாட்டிற்கும் நிலங்கள் அளித்தார்கள் என்ற செய்திகளை நாம் அறிகிறோம். வேதாரண்யத்திற்கு வரும் அடியார்கள் கோடிக்கரைக்கு சென்று கடல் நீராடுவது வழக்கம். அப்படி செல்லும் வழியில் அகத்தியான் பள்ளியையும் தரிசிக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நாம் தெரிவிக்கின்றோம். அகத்தியான் பள்ளியில் திரியான் சம்பந்த பெருமான் பாடிய திருப்பதிகத்தில் சிவபெருமானுடைய திருக்கோலத்தை அருமையாக வர்ணிக்கின்றார். அவர் ஆடும்பொழுது இருட்டில் இடுகாட்டு நெருப்பில் கொல்லி விளக்கு எரிகின்றது. வாடிய வெண்தலை மாலையை சூடி பெருமான் ஆடுகின்றான். அப்படிப்பட்ட பெருமானுடைய அகத்தியான் பள்ளியை சிந்தையில் வைப்பவர்களுக்கு பாவம் இல்லை என்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். கோவண ஆடையை தரித்தவன், வெண்ணூறு பூசியவன், கொன்றை ஊமத்தை ஆகிய மலர்களை சூடியவன், புலித்தோலை உடுத்தவன், பலர் இல்லங்களுக்கும் சென்று வாங்கி வந்த பலியை உண்பவன், காலால் காலனை உதைத்து காமனை கண்ணால் எரித்தவன், 4 வேதங்களையும் உண்டாக்கியவன், போர்த்தது யானைத்தோலை, உடுத்ததோ புலித்தோலை, கையில் ஏந்தியதோ கூறிய மழுவை, இடையின் கண் கட்டியதோ பாம்பை, எரியில் மூழ்குமாறு பார்த்ததோ முப்புறங்களை. இப்படி அழகாக இந்த வர்ணனை செல்கின்றது இந்த திருப்பதிகத்தில். இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்களுக்கு வினைகள் நில்லா வினைகள் யாவும் மாயும் என்று இத்திருப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் அடையும் பலனை ஞானசம்பந்த பெருமான் திருக்கடைக்காற்றில் அருளுகின்றார். இத்திருப்பதிகம் காந்தாரம் என்ற பண்ணில் அமைந்துள்ளது. இத்திருப்பதிகத்தில்
ஞானசம்பந்த பெருமான் இறைவனை வர்ணிப்பதை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு அரிய குறிப்பையும் பெருமான் இங்கு அருள் செய்கின்றார். எங்கள் பிரான் அகத்தியான் பள்ளியை சிந்திமின் என்று சொல்கின்றார். அகத்தியான் பள்ளியை நினைத்தாலே நம்முடைய வினைகள் யாவும் விலகிவிடும் என்பது அதன் குறிப்பு. எங்கள் அகத்தியான் பள்ளியை சிந்திமின் நும் வினையானவை சிதைந்து ஓடுமே என்று ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்கின்றார்.

சிதைந்து ஓடுமே. ஞாலம் மல்கும் தமிழ் ஞான சம்பந்தன் மாமயிலாலும் சோலை புடைசூழ் அகத்தியான் பள்ளியுள் சூலம் நல்ல படையான் அடி தொழுது ஏத்தி

0: சிவபெருமான் தன்னுடைய திருவாயினாலேயே திருவிளையாடற் புராணத்தில் அகத்தியனை நோக்கி, நீ எனக்கு சமம், உன்னுடைய மனைவி லோபாமுத்திரை பார்வதிக்கு இணையாவாள் என்று சொல்லியபடியால் அகத்தியரை வழிபட்டால் இறைவனை அடைவது மிகவும் எளிது. 18 சித்தர்களுள் முக்கியமானவராக கருதப்படும் அகத்திய பெருமானை மனதாரத்தொழுது வாயார வாழ்த்தி அகத்தியான் பள்ளி ஈசனிடம் நம்மை செலுத்துமாறு அவரது பாத கமலங்களை தூவுமாக. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
0: திருச்சிற்றம்பலம்.

இத்தலம் ஓர் சிவத்தலம் எனும் தலைப்பில் இன்றைய திருத்தலமாக திகழ்வது கோடிக்குழகர் கோவில். தற்காலத்தில் இத்தலம் கோடிக்கரை என்று வழங்கப்படுகிறது. வேதாரண்யத்திலிருந்து தெற்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. மிகச்சிறிய ஊராகவும் காடுகள் சூழ்ந்த இடமாகவும் இருக்கிறது. இவ்வூருக்கு தெற்கில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கோடிக்கரை தீர்த்தமும் ருத்ரகோடி தீர்த்தமும் உள்ளன. சோழநாட்டில் காவிரியின் தென்கரை தலங்களுள் 127வது தலமாக இத்தலம் எண்ணப்படுகிறது. வாயுதேவன் அமுத கலசத்தை தேவர உலகத்திற்கு எடுத்துச் செல்லும் போது அமுதம் சிறிது சிதறி கீழே விழ அது சிவலிங்கமாயிற்று என்பது இத்தலத்தின் வரலாறு. அதற்கேற்ப சுவாமியினுடைய பெயரும் அமுதகடேஸ்வரர் என வழங்குகிறது. இங்கு விளங்கும் முருகப்பெருமானுடைய ஒரு கரத்தில் அமுத கலசத்தை ஏந்திய கோலத்தை இன்றும் காணலாம். இது ஒரு அரிய காட்சி. இவர் ஒரு திருமுகமும் 6 திருக்கரங்களும் உடையவர். இத்தலத்தின் சிறப்பான மூர்த்தியாக இவர் கருதப்படுகின்றார். அருணகிரிநாதருடைய திருப்புகழும் இவர் மீது உண்டு. இவருக்கு வைகாசி விசாகப் பெருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றது. கோயில் மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. தேவக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். உள்பிராகாரத்தில் அமிர்த கணபதி, முருகன், கணபதி லிங்கம், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றார்கள். இது ஒரு கோலினி தலம். ஆகவே நவகிரகங்கள் வரிசையாக உள்ளன. சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் வணங்குகின்றாள். முன்மண்டபத்தில் காடு கிழாள் எனப்படக்கூடிய ஒரு அம்பிகையினுடைய கோயில் இருக்கிறது. இந்த அம்பிகையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய திருப்பதிகத்தில். மையார் தடங்கண்ணி பங்கா, கங்கையாலும் மையாகத்து இருந்தனள், வேறு இடம் இல்லை கையார் வளை காடுகாலோடும் உடனாய் கொய்யார் புவியில் கோடியே கோயில் கொண்டாயே என குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கோடியின் மோடி என திருநாவலூர் பதிகத்திலும் குறிப்பு வருகின்றது. மகாமண்டபத்தில் குழக முனிவர் என்பவரது திரு உருவமும் இருக்கிறது. சுவாமி அமிர்தகடேஸ்வரர் என்பது போல குழகேசர் என்றும் ஒரு பெயர் குறிப்பிடப்படுகின்றது. அம்பிகையினுடைய பெயர் மையார் தடங்கண்ணி, மையார் தடங்கண்ணி பங்கா என்று சுந்தரர் இப்பெயரை குறிப்பிடுகின்றார். அது வடமொழியில் அஞ்சனாட்சி எனப்படுகிறது. இங்குள்ள சிறப்பு மூர்த்தியான முருகப்பெருமான் ஒரு கையில் அமுத கலசமும் ஏனைய கைகளில் நீலோத்பலம், பத்மம், அபயம், வஜ்ரம், வேல் ஆகியன தாங்கிய கோலங்களோடு இருக்கின்றார். மயில் வடக்கு நோக்கியவாறு நிற்கின்றது. காட்டு பகுதியில் விளங்குவதால் காடு கிழாள் என்றக்கூடிய அம்பிகை இக்கோயிலில் எழுந்தருளிக்கிறாள். இந்த தலத்தினுடைய தலவிருட்சம் குராமரம். தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்த போது தோன்றிய அமுத கலசத்தை தான் வாயுதேவன் ஆகாய வீதி வழியே தேவர் உலகத்துக்கு எடுத்துச் சென்றான். அப்பொழுது அதில் சிதறி கீழே விழுந்தது சிவலிங்கம் ஆயிற்று என்று இத்தலத்தினுடைய புராணம் சொல்கிறது. வடநாட்டில் நர்மதை ஆற்றங்கரையில் சுவேத முனிவருக்கும் சுசீலை என்பவளுக்கும் மகனாக பிறந்த குழக முனிவர் தன்னுடைய நாடு வறுமைப்பட்டு விட்டபடியால் தலையாத்திரையாக தெற்கு நோக்கி வந்து இங்கு தவம் ஏற்றி பல பேர்கள் பெற்றார் என்று தலபுராணம் சொல்கிறது. குழக முனிவர் பூஜித்ததால் இறைவன் குழகன் எனப்படுகின்றான். அந்த முனிவருடைய சிலையும் இந்த கோயிலில் இருக்கிறது. மற்றும் பிரம்மன், இந்திரன் முதலிய தேவர்களும், நாரதர் முதலிய முனிவர்களும், நவகோடி சித்தர்களும் இப்பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். ஆதி சேது எனப்படக்கூடிய கோடிக்கரை இதனுடைய முக்கியமான தீர்த்தமாகும். இங்கு நியதிபாத யோகம், தட்சிணாயன உத்தராயண புண்ணிய காலங்கள், மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, விஷு புண்ணிய காலங்கள் இவற்றிலெல்லாம் நீராடுவது சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. கங்கையில் 10 ஆண்டுகள் ஆடிய புண்ணியம் கோடியில் 1 நாள் ஆட கிடைக்கும் என்பார்கள். அர்த்தோதய மகோதய புண்ணிய காலங்களில் நீராடி பித்திருக்காரியங்களை செய்தால் பெரும் பயன் பெறலாம். இங்கு செய்யப்படும் தானங்களுக்கு பலன் மிகவும் அதிகம். ஆகவே இந்த கடலில் நீராடி செல்பவர்கள் கோடிக்குழகர், அகத்தியான்பள்ளி, வேதாரண்யம் ஆகிய
தலங்களையும் ஒரு சேர தரிசிப்பது சிறந்த புண்ணியத்தை தரக்கூடியது. இங்குள்ள சித்தர் கட்டம் மிகச்சிறந்த இடம். ஜீவன் முக்தர்களான சித்தர்கள் இங்கு வாழ்வதாக ஒரு நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த தலத்துக்கான கல்வெட்டுகள் 8 உள்ளன. பிற்காலத்தில் தஞ்சை மகாராஜா காலத்து கல்வெட்டுகளும் அமையப்பெற்றுள்ளன. இந்த தலத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாளுடன் தரிசனத்திற்காக வரும்பொழுது இங்கு அருகில் வீடுகளே இல்லாமல் இருந்தபொழுது மிகவும் வருந்தி பாடியதாக இப்பதிகம் அமைந்திருக்கிறது.

உமக்கு ஆர் துணையாயிருந்தீரே. கோடிக்குழகரே, பெருமானே, கடல் காற்றே துணையாக இங்கு இருக்கின்றீர். உமக்கு ஆர் துணையாக இருக்கிறார்கள்? அருகில் வீடுகள் இருந்தால் குற்றமாகிவிடுமா? இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் இக்கொடியேன் கண்டேனே என்று உருகி பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார்.

முன்பு கடல் நஞ்சை கொடுத்தது. அதற்கு உபகாரம் செய்வதற்காக கடல் தனியாக இருத்தலை கருதி அதற்கு துணையாக நீ இருக்கிறாயா? எந்த காரணத்தினால் இங்கு தனியாக இருக்கிறாய் சொல்வாயாக என்று பெருமானிடம் வினவுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். இங்குள்ள காடோ மிகப்பெரியது, உன் தேவியோ அச்சம் கொள்ளுமாறு மரப்புந்தில் இருக்கக்கூடிய ஆந்தைகளும் கூகைகளும் கூக்குரல் இடுகின்றன. வேட்டை தொழில் செய்பவர்களோ இங்கு மிகவும் அதிகம், வஞ்சனையை உடையவர்கள். இப்படிப்பட்ட இடத்தை போய் நீ இடமாக கொண்டாயே, இது என்ன ஆச்சரியமாயிருக்கிறது என்று பெருமானை கேட்கின்றார். காடேல் மிகவால் இது காரிகை அஞ்ச கூடி பொந்தில்

கையாளும் மெய்யாகத்து இருந்தனள் வேறு இடம் இல்லை கையார் வளைக்காடு காளோடும் உடனாய் கையார் வளை காடு காளோடும் உடனாய் கொய்யார் பொழில் கோடியே கோயில் கொண்டாயே எம்பெருமான் உனக்கு யார் துணை இரவே துணையாயிருந்தாயே என்று கோடிக்குழகரை பார்த்து வினைகின்றார் சுந்தரர். பறையும் குழலும் ஒலி பாடல் எம்ப அறையும் கழல் ஆற்க நின்று ஆடும் அமுதே.

திருவானும் பிரம்மனும் அறியாத பெருமானே, நீ இருக்கக்கூடிய இடத்தில் குடிகள் இல்லை, கொடிய பல வேடர்கள் மாத்திரம் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட இடத்தில் நீ கோயில் கொண்டாயே என்று உருக்கமாக பாடுகின்றார் நாவலர் பெருமான். நெடியானோடு நான் முகனும் அறிவுண்ணா படியான் பலி கொள்ளும் இடம் குடி இல்லை, கொடியார் பலர் வேடர்கள் வாழும் கரைமேல் அடிகள் அன்பதாயிடம் கோயில்.

கோடி கொழுகை ஆரூரன் உரைத்தன பத்து இவைவல்லார் சீரூர் சிவலோகத்து இருப்பவர் தாமே. இவ்வாறு கோடி கொழுகனை நம்பியாரூரன் உரைத்த இப்பத்து பாடல்களையும் வல்லவர்கள் சிவலோகத்து இருப்பவர்கள் என்று கடைசி பாடல் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. சுந்தரமூர் சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்தது போல் ஞானசம்பந்த பெருமானும் வந்ததாக பெரியபுராணம் நமக்கு சொல்கின்றது. தென் திரைசூழ் கடல் காணல் திரு அகத்தியான் பள்ளி அண்டர்பிரான் கடல் வணங்கி அருண் தமிழ் மாமரை பாடி கொண்டல் பையில் மணல் கோடு சூழ் கோடிக்குழகர் தம்மை தொண்டருடன் தொழுது அணைந்தார் தோணிபுரத் தோன்றார் என்கிறார் சேர்க்கிறார். அதேபோல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அகத்தியான் பள்ளி வழியாக கோடிக்குழகருக்கு தரிசனத்திற்காக வந்தார் என்பதை சொல்ல வந்த தேவி சேர்க்கிறார். அங்கு அயலே குடிகள் ஏதும் இல்லை என்பதை சுந்தரர் சொல்வதாக அந்த பதிகத்தின் முதல் வரியான கடிதாய் கடற்காற்று என்பதை அப்படியே எடுத்தாண்டு பெரியபுராணத்தில் பாடுகின்றார். கோடிக்குழகர் கோயில் அயல் குடிகள் ஒன்றும் புறத்து எங்கும் நாடிக் காணாது.

0: ஆடுகா புலர்ந்த பரிசும் பதிகத்திடை வைத்தா
1: திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழி மிழலை, பண் நட்டவாடு. திருச்சிற்ற

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம். திரு கோமுத்ரி அந்தாதி. பண் காந்தாரம். திருச்சிற்றம்பலம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு அன்பிலாலந்துறை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோயில் திருப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: கோயில் திருப்பதிகம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை, திருக்கோவையார். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: திருச்சிற்றம்பலம் துண்டசி பருவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாசகத்துக்குருகார் உருவாசகத்துக்கு முருகார். 8 திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருக்கோவையாறில் விநாயகர் வணக்கம். இந்நிறைந்தில் கோபுரம் தீகழ கண் நிறைந்த நின்றோளும்

0: திரும்பலும் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இயற்கை புணர்ச்சி. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: இயற்கை புணர்ச்சி காட்சி திரு

இருவையின் ஒத்தல் உணர்ந்தார் குணர் வரியோன் தில்லை சிற்றம்பல தொருத்தன் குணம்தான் வெளிப்பட்ட கோவை செவ்வாய் கொடி இடைத்தோள் உணர்ந்தால் புன

கிழவி வேட்டல் அளவியை ஆர்க்கும் அறிவறியோன் தில்லையம்பலம் போல் வளவிய வாழ்கொங்கை வாழ்த்தடங்கள்.

பிரிவு உணர்த்தல். சிந்தாமணித்தின் கடலமீர்த்தம் தில்லையானருளால் வந்தாலிகழப்படுமே.

வந்துவதே பணிவளரல்குளையே பயிப்பு ஊருத்தீ பிணி மலத்தாரோன் பிரிவு உணர்த்தியது. பருவரல் அறிதல் கோங்கின் பொலியருமே குங்கை பங்க குருகலரோர் தீங்கிழ் புகச்செற்ற கொற்றவன்.

பாங்கியை அறிதல் உயிரொன்று உளமும் ஒன்று ஒன்றே சிறப்பு வட்கின்னோடு என்ன பயுகின்ற சென்று செவியுறனில் படை கண்கள் பின்வாய் செய்யிரொன்று முப்புறம் செற்றமதில் நீ சிற்றம் பலத்து பயில்கின்ற கூத்த

0: சிற்றம்பலும் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
3: ஓம் சிவாயன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பாங்கார் கூட்டம். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
0: பாங்கர் கூட்டம், பாங்கனை நினைத்து.

போன்ற பயிற்றவள் பாங்கனி நீ நீந்தது. பாங்கன் வினாதல் சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பல துணியன் சிந்தையுள்ளும் உறைவான் உயர் மதில் கூட

யாகது உற்றது உரைத்தல் கோம்பி கொதுங்கி மேயா மங்கை குஞ்சரம் கோழிலை கும்பாம்பை பிடித்து

எது இயல் இடம் கூறல் விழியால் பிணையாம் விளங்கு இயலால் மயிலாம் ஏழற்றும் மொழியால் கிழியாமுதோ

தெரிந்து சொல்லியது. வற்புறுத்தல் குயிலை சிலம்படி கும்பினை தில்லையும் கூத்தப்பிரா.

குறிவழி சேரல் கொடுங்கால் குலவர ஏழில் போழில் ஏழில் குன்றும் ஒன்றும் நடுங்காதவனே நடுங்க.

தளர்வு அகன்று உரைத்தல் தாதிவர் போது கொய்யார் தையலரங்கை கூப்ப நின்று சோதி வரிப்பந்த

0: பாங்கர் கூட்டம் முற்றியது. திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: திருச்சிற்றம்பலம் shivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு தவத்தூடனம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம் தவ தூஷணம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கயிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி

இன்று தொடங்கி

போது நெறியனவே பேசினில் புல்வாயா நில் புல்வாயா.

காலத்திமல்ல காலத்திமல்ல.

மனமுற்று மையலாய் மாதரா தங்கள் கனமுற்று காமத்தே வீழ்வர் புனமுத்தின

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் சண்டேஸ்வர நாயனார் புராணம். பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் சண்டேஸ்வர நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

திருச்சதகம் திருப்பெருந்துறையில் அருளியது பக்தி வைராக்கிய விசித்திரம். சதகம் என்பது 100 பாடல்களை கொண்டதாகும். இது இறைவனை பற்றி பாடுவதால் திருச்சதகம் என்றாயிற்று. இதிலே மாணிக்கவாசகப் பெருமான் தன்னை சிவபெருமான் 10 வகையாக ஆட்கொண்ட அனுபவத்தை பாடும் விதமாக அமைந்துள்ளது. மெய்யுணர்தல். மெய்யுணர்தல் என்பது உண்மையை உணர்தலாகும். அதாவது பொய்ப்பொருள்களான நம் உடல் முதலாய ஏனைய உலகப் பருப்பொருள்கள் அனைத்தும் பொய்யே ஆக உண்மையை உணர்தல் எனப்படுவது சிவப்பரம்பொருளை உணர்வதே மெய்யுணர்தல் என்பதாகும்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் மானக்கஞ்சார நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? மானக்கஞ்சார நாயனார் வரலாறு. அவர் யாரு? மானக்கஞ்சார நாயனார். சரியா? இவரும் நம்ம 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். சரிங்களா? இவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு கதை. இது கஞ்சாரூர் அப்படின்னு ஒரு ஊர்ல நடக்கும். கஞ்சாரூர் அப்படிங்கிற ஊரு இப்போ ஆனதாண்டவபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பேர் சொல்றாங்க அந்த ஊருக்கு? ஆனதாண்டவபுரம். மாயவரம் பக்கத்துல இருக்குது இது. சரியா? இந்த ஊர்ல ரொம்ப செழிப்பான ஊர் இது. சரியா? இங்க நெல்லு நிறைய விளைஞ்சிருக்கும், கரும்பு விளைஞ்சிருக்கும், நிறைய பூக்கள்லாம் இருக்கிற சோலையெல்லாம் இருக்கும். அதனால அந்த பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து எடுத்து நிறைய தேன்கூடுகள் கட்டியிருக்கோம், தேனீக்கள்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு செழிப்பான ஊர் இது. சரியா? அங்க மக்கள் கூட ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. அந்த ஊர்ல முக்கியமான தொழில் என்னன்னா உழவு தொழில். உழவு தொழில் என்ன? அக்ரிகல்ச்சர். சரியா? இந்த அக்ரிகல்ச்சர் தான் இங்க முக்கியமான தொழில். சரியா? எல்லாருக்கும் நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த ஊர்ல வேளாண்குடியில மானக்கஞ்சாரர் பிறந்திருப்பார். சரியா? வேளாண்குடியில என்ன? உழவு தொழில் செய்யற குடி. சரியா? இந்த வேளாண்குடியில மானக்கஞ்சார நாயனார் பிறந்திருப்பாரு. அவரு உழவு தொழில் மாத்திரம் இல்ல, அந்த நாட்டு ராஜாவுக்கு சேனாதிபதியாகவும் இருப்பார். சரியா? ரெண்டும் செய்வார். உழவு தொழிலும் செய்வாரு, சேனாதிபதியாகவும் இருப்பார். சரியா? இப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் நிறைய செழிப்பு உண்டு இல்லையா? மானக்கஞ்சார நாயனார்ட்டையும் நிறைய செல்வம் உண்டு. அவர் அந்த செல்வத்தை எல்லாம் தன்னோடதுன்னு நினைக்காம அவர் என்ன நினைப்பாரு? எல்லாமே சிவபெருமானுடைய அடியார்களுக்கானது அப்படின்னு நினைப்பார். நினைச்சு அவர் என்ன செய்வாரு? சிவனடியார்களுக்கு வேண்டியதெல்லாம் தானே குடிப்பறிந்து கொடுப்பார். அது என்ன குடிப்பறிந்து கொடுக்கறது அப்படின்னா என்னன்னா, சிவனடியார்களுக்கு என்ன தேவைங்கிறத தானே புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்காமலேயே கொடுக்கறாரு. சரியா? அந்த மாதிரி குறிப்பறிந்து சிவத்தொண்டு செஞ்சுட்டு இருப்பாரு. சிவனடியார்கள்னா அவங்களுக்கு ரொம்ப அன்போடு அவங்கள கவனிப்பார். அப்படிப்பட்டவரை நம்ம மானக்கஞ்சார நாயனார். சரியா? இப்படிப்பட்டவருக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. சரியா? அப்போ ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்ணுவாங்க? சிதம்பரம் தில்லை. சிதம்பரத்துக்கு அந்த காலத்துல பேரு தில்லை. சரியா? தில்லையில யார் இருப்பா? நடராஜ பெருமான் இருப்பாரு இல்லையா? நடராஜ பெருமானுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கூத்த பெருமான். சரியா? அந்த கூத்த பெருமான் கிட்ட போயிட்டு வணங்கி, சாமி எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் சாமி அப்படின்னு வேண்டுவார். அப்ப கூத்த பெருமான் என்ன பண்ணுவாரு? அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்துருவார். சரியா? அந்த குழந்தை அப்படியே ரொம்ப அருமையா இருக்கும், தெய்வீக தன்மையோட இருக்கும். அப்படி முகமெல்லாம் நிலவு போல இருக்கும், கையெல்லாம் அப்படி பூ மாதிரி இருக்கும். சரியா? அந்த குழந்தை நடந்து வர்ற அழகே அழகு, அது பேசுற மொழி அழகே அழகு, அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வருமா? அந்த குழந்தைக்கு எப்படின்னா நீளமா முடி வளர்ந்துடும். கூந்தல் வந்து ரொம்ப நீளமான கூந்தல். சரியா? தரை வரைக்கும் கூந்தல் இருக்கிறது ரொம்ப அதிசயம் இல்லையா? அந்த அளவுக்கு நீள கூந்தலோட அந்த பெண் குழந்தை வளரும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, இந்த குழந்தைக்கு எப்படி இவ்வளவு நீள கூந்தல் அப்படின்னு ஆச்சரியப்படும்படியா இருக்கும் அந்த கூந்தல். அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வயது இப்ப திருமண பருவம் வந்துடும். சரியா? இப்ப திருமணம் செய்யணும். இப்போ மானக்கஞ்சார நாயனா பெண்ணுக்கு திருமணம் பார்ப்பாங்க. அப்போ பக்கத்துல ஏயர்கோன் கலிக்காமர்னு ஒருத்தர், அவரை இந்த பெண்ணுக்கு, அவரும் அந்த ஏற்கோன் கழிக்காமல இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யறதுக்கு எல்லா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க. சரியா, அந்த ஏற்கோன் கழிக்காமருங்கிறவருமே நல்ல சிவத்தொண்டர். சரியா, சிவபெருமான் மேல ரொம்ப அன்போடு இருக்கிறவர். அதனால நம்ம மானக்கஞ்சார நாயனாரும் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருவார். சரியா, திருமணம் எல்லாம் பேசி முடிவாயிடுச்சு. இப்போ திருமணத்துக்கு ஏற்பாடெல்லாம் நடக்குது, நாளெல்லாம் குறிச்சாச்சு. சரியா, என்ன பண்ணுவாங்க, அப்படியே திருமண பந்தல்லாம் அலங்காரம் பண்ணிடுவாங்க. எல்லா இடமும் அப்படியே மாவிலை தோரணம் கட்டி, பூ தோரணம் கட்டி, பொண்ணு முத்து மணி எல்லாம் வச்சு அருமையா திருமண பந்தல்லாம் அலங்காரம் ஆயிடும். பெண்ணுக்கும் அருமையா பெண் அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு நல்ல நீளமான கூந்தல் வேற இல்லையா, அதனால அந்த கூந்தல் அழகா பின்னி குஞ்ச வச்சு அதுல கல்லாலான வில்லை எல்லாம் வச்சு அழகா அந்த சடையை அலங்காரம் பண்ணிருப்பாங்க. சரியா, அது திருமண அலங்காரம்னா கேட்கவா வேணும் இல்லையா, ரொம்ப அருமையா அலங்காரம் பண்ணிருப்பாங்க. இப்போ மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு வந்து, மாப்பிள்ளையை இப்பெல்லாம் செய்வோம் இல்லையா திருமணம்னா, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்து பக்கத்துல ஒரு இடத்துல தங்க வச்சிருவாங்க. திருமணம் எங்க நடக்குதோ அதுக்கு பக்கத்துல இன்னொரு இடத்துல தங்க வச்சிருப்பாங்க. சரியா, இப்போ திருமணம் நடக்க போகுது. அந்த நேரத்துல நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, அந்த மணப்பந்தலுக்கு வந்துடுவார். சரியா, நம்ம சாமி எப்படி வருவார் தெரியுமா, மாவிரத முனிவர் கோலத்துல வருவார். அது என்ன மாவிரத முனிவர், அவங்க வந்து ஒரு வகை முனிவர். அவங்க வந்து சிவனடியார்கள்லயே ஒரு வகை. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, இப்ப நம்ம சாமி எப்படி கோலத்துல வந்தாருங்கிறத சொன்னா அதை கற்பனை பண்ணி பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அவர் எப்படி இருப்பாருன்னா, நெத்தி நிறைய திருநீர், தலைமுடி மலிச்சிருப்பாங்க. மலிச்சிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, மனிதர்களுடைய முடி இருக்கு இல்லையா, அதை வச்சே ஒரு கிரீடம் போல செஞ்சு தலையில சூட்டியிருப்பாங்க. அப்புறம் காதுல எலும்பு, எலும்புல குண்டலம் போட்டிருப்பார். அப்புறம் கழுத்துல ஒரு எலும்பு மாலை போட்டிருப்பார். சரியா, அப்புறம் நம்ம மனிதர்களுடைய முடியை வச்சே சடை போல பின்னி கருப்பா ஒரு பூணூல் போட்டிருப்பாங்க. பூணூல் எப்போதும் எப்படி போடுவாங்க, வெள்ளை நூல்ல போடுவாங்க இல்லையா. ஆனா இந்த மாவீரர்கள் எப்படி போடுவாங்க அப்படின்னா, கருப்பு முடியிலேயே பின்னி அப்படியே முடியிலேயே கருப்பு கலர்ல போட்டிருப்பாங்க. அவங்க பூணூல் போடுறது கருப்பா போட்டிருப்பாங்க, முடிய வச்சு போட்டிருப்பாங்க. சரியா, பண்ணிட்டு கையில ஒரு திருநீற்று பை வச்சுக்கிட்டு, அப்புறம் திருவடியில வந்து பஞ்சமுத்திரை. அது என்ன பஞ்சமுத்திரை, பஞ்சமுத்திரைனா ஐந்து முத்திரைன்னு அர்த்தம். அது என்னென்ன தெரியுமா, ஒரு தங்கு, ஒரு தாமரப்பூ, ஒரு மீன், ஒரு சக்கரம், ஒரு தண்டு. சரியா, இந்த அஞ்சும் பஞ்சமுத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சமுத்திரைய திருவடியில பதிச்சுக்கிட்டு நம்ம சாமி கையில ஒரு திருநீற்று பை வச்சுக்கிட்டு உள்ள மணப்பந்தலுக்குள்ள வந்துடுவார். சரியா, சிவனடியார் வந்துட்டாரு. சிவனடியார் வந்தா அவன் மானக்கஞ்சாங்கன்னா ஓடி போய் வரவேற்பாரு, சாமி வர்ணஞ்சாமி வர்ணஞ்சாமி வர்ணஞ்சாமி அப்படின்னு சொல்லி ஓடி போய் வரவேற்று அவங்களை விழுந்து வணங்கி அவங்கள ஒரு நல்ல உயர்ந்த ஆசனத்துல உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, அப்படி வணங்கி நிற்பார். கைமே கை அப்படி தலைமையில குவிச்சு நிற்பார். சரியா, அப்போ அந்த முனிவர் வந்து வந்திருக்கவரு, வந்திருக்கவர் யாரு, சிவபெருமான் இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் தெரியாத மாதிரி என்ன பண்ணுவாரு, அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு என்ன இங்க ஏதாவது விசேஷம் நடக்க போகுதா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அங்கதான் திருமண பந்தெல்லாம் அலங்காரம் ஆயிருக்கு இல்லையா, அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன விசேஷம் நடக்க போகுதா ஏதாவது உங்க வீட்டுல அப்படின்னு கேட்பாரு. அப்போ மாலக்கஞ்சாரர் சொல்வாரு, ஆமாங்கய்யா, எங்க பெண்ணுக்கு திருமணம், அதுக்குதான் இந்த அலங்காரம் எல்லாம், பெண் அலங்காரம் தான் நடந்திருக்கு, திருமண பந்தல் அலங்காரம் தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ என்ன பண்ணுவாரு, மானக்கஞ்சாரர் ஒரு முனிவர் எவ்வளவு பெரியவர் இல்லையா, சிவனடியார், சிவனடியாரை வணங்கணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாரு, ஓடி போய் தன்னோட பெண்ணை கூட்டிட்டு ஓடி வருவார். பெண்ணுக்கு அங்க உள்ள அவங்க தோழியர்லாம் வந்து பெண் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, பெண் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த பெண்ணை கூட்டிட்டு ஓடி வருவார். வந்து ஒரு முனிவர் வந்திருக்காங்க, ஒரு சிவனடியார் வந்திருக்காங்க, நீ வந்து அவங்களை வணங்கிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிட்டு ஓடி வருவாங்க. அந்த பெண்ணும் அழகா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த முனிவருடைய திருவடியில விழுந்து வணங்கி நிற்பாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு நீள கூந்தல் இல்லையா, அது நீள சடையா பின்னிருப்பாங்கன்னா அந்த சடமுடி அந்த முனிவருடைய கண்ணுல விழும். அப்போ அந்த முனிவர் சொல்வாரு, இந்த பெண்ணுடைய கூந்தல் நான் மார்புல போடுற பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்பாரு. பஞ்சவடினா என்ன தெரியுமா, அந்த பூணூல் இல்லையா, பூணூலதான் பஞ்சவடின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த பெண்ணுடைய கூந்தல் நான் மார்புல போடுற பஞ்சவடிக்கு ஆகுமே அப்படின்பாரு. அப்படி சொன்னதுதான் தாமதம். என்ன பண்ணுவாரு நம்ம மானக்கஞ்சார நாயனார், அவர் தான் சேனாதிபதியாச்சேன், எப்போதுமே இடுப்புல ஒரு உடைவாள் வச்சிருப்பார். அந்த உடைவாளை டக்குன்னு எடுத்து அப்படியே அந்த பெண்ணோட கூந்தல சடைய அப்படியே ஒட்ட அறிஞ்சிருவார். நம்ம தெய்வமா, திருமண கோலத்துல இருக்கிற பெண்ணோட கூந்தலை யாராவது அறிவமா, மட்டும் இல்லையா, அது அவசகணம் அப்படின்னு நினைச்சிருவோம் நம்ம. ஆனா இங்க சிவனடியார் கேட்டுட்டா அதுக்கப்புறம் நோங்குற வார்த்தையே கிடையாது. என்ன பண்ணிடுவாரு, டக்குன்னு அப்படியே தன்னோட பெண் திருமண கோலத்துல திருமணத்துக்காக தயாராகி இருக்கிற திருமண கோலத்துல இருக்கிற பெண்ணுடைய கூந்தல் அறிகிறாருன்னா அவர் சிவனடியார்கள் மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காரு இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்படி அறிஞ்சு அப்படியே அந்த முனிவர் கையில கொடுத்துருவார். கொடுக்க போகும்போது அப்படி கையில கொடுக்க போகும்போது அப்படியே முனிவர் மறைஞ்சிருவார். முனிவரை வந்தவர் யாரு? நம்ம சிவபெருமான் இல்லையா? அவர் அப்படியே மறைஞ்சிட்டு அப்படியே ரிஷப வாகனத்துல சிவபெருமானும் அம்மையுமா காட்சி தந்து அருள் செய்வார். விடைமேல் அம்மையப்பெல்லாம் வந்து அருள் செய்வார். சரியா? அப்ப சொல்லுவாரு, உன்னுடைய தொண்டினுடைய சிறப்பு இந்த உலகத்துக்கே தெரியணும், அதுக்காகத்தான் நான் இந்த அருள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து சொல்லுவார். பெருமான் நம்ம பெருமான் சொல்லுவார். சரியா? எல்லாரும் அப்படியே விதிர்த்து போய் நின்றுவாங்க. எப்படி ஒரு அதிசயம் நடந்துருச்சு அப்படின்னு அந்த திருமண வீட்டுல எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, சுற்றுலாரெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படியே விதிர்த்து போய் நிற்பாங்க. அப்படியே வானத்துல இருந்து அப்படியே மலர் மாறி பொழியும். சரியா? இப்போ இந்த நேரத்துல என்னாகும், நம்ம மாப்பிள்ளை அழைப்பு பண்ணி மாப்பிள்ளையை வேற ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் இப்போ திருமண பந்தலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சரியா? மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட சுற்றத்தார் அவங்க எல்லாம் வந்து திருமண பந்தலுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்தவங்க இங்க நடந்த அதிசயத்தெல்லாம் கேட்டு, சிவசிவா இந்த அதிசயம் நடந்தபோது நான் அதையே நீங்க இல்லாம போனனே அப்படின்னு அந்த மாப்பிள்ளைய கழிக்காமல் இருக்கார் இல்லையா, அவரும் அப்படியே பெருமானை நினைச்சு வணங்கிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல நம்ம அந்த பெண்ணோட கூந்தல் அறியப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பெண்ணோட கூந்தல் பழையபடி எப்போதும் போல நீளமா வளர்ந்துடும். சரியா? நம்ம சாமி பழையபடி கூந்தல நீளமாக்கிடுவார். சரியா? இப்ப பெண்ணுக்கும் கலிக்காம இருக்கிற அந்த மாப்பிள்ளைக்கும் திருமணம் நடந்து பெண் நல்லபடியா மணமகன் வீட்டுக்கு போயிடுவாங்க. சரியா? இது மானக்கஞ்சார நாயனாருடைய சிவத்தொண்டினுடைய சிறப்பு. சரியா? இதுல என்ன தெரியுது, நம்ம பெருமான் நம்ம சொல்லிடுவோம் சாமி சோதிச்சுட்டார் என்னைய சோதிச்சுட்டார் என்னையன்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லவே கூடாது. சாமி நமக்கு செய்யற ஒண்ணு ஒண்ணுமே திருவருள் தான். சரியா? அவரு சோதிச்சுதான் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே அவருக்கு இல்லை. அவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் தான் நமக்குள்ளேயே இருக்காரு, நமக்குள்ளேயே இருக்காரு இல்லையா. நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். சோதிச்சு டெஸ்ட் பண்ணி மார்க் போட்டு அப்படித்தான் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே அவருக்கு இல்லை. அப்ப ஏன் அப்படி செய்யறாரு அப்படின்னா, அந்த தொண்டருடைய சிறப்பை உலகத்தவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை செய்யறாரு. சரியா? அதனால இனிமே சாமி சோதிச்சுட்டார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. சரியா? எது வந்தாலும், இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி, சாமி திருவருள் அப்படின்னு நினைக்கணும். சரிங்களா? சரி, இப்ப நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு மொய்யார் தடம் பொய்கை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, என்னாருடைய சிவனே போற்றி, என்னாற்றா போற்றி. சிற்றம்பலம் ஒளியான திருமேனி குமிழ்தான மிகமேவு, கடியார வருவானி கடலாடும் மறவாமல் அழியாடும் உணர்வும் அடியார்கள் உளமான வெளியாகும் அடிதாய வினைகூட நினையாவே. இருதயநாப்பன் அஞ்செழுத்துருவின் இறைவனை உயிர்ப்பொலி செய்யாமை, அருள் பொறியடக்கம் பொறை தவம் வாய்மை, அன்பு அறிவு எனும் எண்மலர் கொண்டு ஒருமையோடு அர்ச்சித்திருகவென்று அடியார் கொள்ளியதிக்கு செய்துணர்த்த திருவமதுரை உரையர் குருவாம் திருநமச்சிவாயர் தாழ் போற்றி. தின்ன இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னுமன்பர்க்கு அருள்கருணை திருமுகமும் பசுங்குழவினடையாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலனாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம் நம்ம எல்லாம் உத்தரும் எல்லாம் அல்ல. ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்மை சமேத ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமானுடைய பொன் போன்ற திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது அருட்பீடத்திலே எழுந்தருளியிருந்து சித்தாந்த சைவ அருட்பரிபாலனம் புரிந்துள்ளி வருகின்ற ஸ்ரீலஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவருடைய திருவடி கமலங்களை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே நாம் மார்கழி திருவாதிரை திருநாளை ஒட்டி தொடங்கிக் கொண்ட திருவம்பாவை சிந்தனையிலே முதல் 10 பாடல்களை சிந்தித்து நிறைவேற்றியிருக்கின்ற நிலையிலே அடுத்த 10 பாடல்களை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளனர். பெண் அடியார்கள் தங்களுடைய தோழிகள் வீடுதோறும் சென்று அவர்களுக்கு துயில் உணர்த்தி அவர்களை எழுப்பி பின்னர் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே என்று பெருமானை வாழ்த்திக் கொண்டே திருக்குளத்திற்கு நீராடச் செல்கின்றார்கள். அப்போது எதிரே வரக்கூடிய திருக்கோயில் திருப்பணிக்கென்றே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பெண் அடியார்களை நோக்கி எம்பெருமானுடைய பேர் இயல்புகள் குறித்து அவர்கள் வினவுகின்றார்கள். அந்த அளவிலே 10 திருப்பாடல்கள் அமைந்திருந்தன. இப்பொழுது 11வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் தொடங்கி இந்த அடியார்கள் எல்லாம் பொய்கையிலே நீராடுகின்றார்கள். நீராடும் போதும் பெருமானுடைய பரங்கருணையினை போற்றி பரவியே நீராடுகின்றார்கள். ஆகவே விரத காலங்களிலே விழித்து எழுந்தது தொடங்கி ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் சிந்தனையிலும் சரி பேச்சிலும் சரி பெருமானுடைய இயல்புகளை பற்றி சிந்திப்பதிலும் பேசுவதிலும் தவிர வேறு எதிலுமே அவர்கள் கவனம் இருந்ததில்லை என்பதை பார்த்து மிக மிக வியப்படுகின்றோம். இப்படித்தான் அந்த பெண்ணடியார்கள் இருந்தார்களா என்று சொன்னால் இப்படித்தான் இருந்தார்கள் என்று திருவாத ஊரர் குரானம் நமக்கு சொல்கின்றது. திருவாசகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் எப்படி மணிவாசக பெருமான் பாடியுள்ளார் என்பதை திருவாத ஊரர் குரானம் எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த திருவம்பாவினை பாடியருடைய பாங்கினை பற்றி சொல்கின்றார். அப்பொழுது திருவாத ஊரர் குரான ஆசிரியர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அன்னவர் இயல்பு கண்டார் ஆங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி. அந்த பெண்ணடியாருடைய இயல்பினை நேரில் கண்ட வாதவுரடிகள் அவர்கள் திருவாக்கில் வைத்து இந்த திருவம்பாவையை பாடியருளினார் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே அவர்களுடைய இயல்பை கண்டு அதை உள்ளவாறே தம்முடைய திருப்பாடல்களிலே வைத்துள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே இடையிடையாவது வேற எங்கேயாவது அந்த பேச்சு செல்கின்றதா என்று சொன்னால் செல்லவில்லை. முதலிலே விழித்தெழுந்த தோழிகள் அடுத்தடுத்த தோழிகளை எழுப்பதற்கு செல்கின்றார்கள். அவர்கள் எழுந்து வரவில்லை என்று சொன்னால் ஏதாவது நட்புரிமை பற்றி கடிந்துரைத்து அவர்களை எழுப்பிக் கொண்டு அழைத்துச் செல்லலாம். நட்புரிமை பற்றி கடிந்துரைக்கத்தான்

செய்கின்றார்கள். அப்பொழுதும் பெருமானுடைய பேரருளை எடுத்துரைத்து அந்த அருளை மறந்து இவ்வாறு உறங்கலாமா என்ற முறையில் தான் அவர்களுடைய கடிந்துரையும் இருக்கின்றது. இதுபோல எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டா பேசுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா எத்தனை விஷயங்கள் இருக்கும் பேசுறதுக்கு இல்லையா? ஒன்று சேர்றதுக்கு முன்பே இதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும்னு எல்லாரும் திட்டமிட்டு இருப்பார்கள். இப்போ எவ்வளவோ செய்திகளை பேசலாம், ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகும் அவர்கள் பெருமானுடைய அளப்பரும் பெருமையினையும் அந்த பேரியல்பையினையும் அவன் முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளாகவும் பின்னை புதுமைக்கும் அந்த புதுமையையும் கடந்த புதுமையுடையவனாகவும் விளங்குகின்ற அந்த பாங்கினைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே செல்கின்றார்கள். எதிரே வருகின்றார்கள் திருக்கோயில் அடியார்கள் வருகின்றார்கள். அவர்களிடமும் பெருமானுடைய இயல்புகளை பற்றி வினவுகின்றார்கள், அவர்களுடைய சிந்தனையில் தூண்டுகின்றார்கள். தாங்களும் திருவடி சிந்தனையிலே மேலும் மேலும் ஆழ்ந்து வருகின்றார்கள். சரி, திருக்குளத்துக்கு வந்து விட்டார்கள், அங்கு நீராடும் போதாவது வேறு ஏதாவது பேசுகின்றார்களா என்று சொன்னால் அப்பொழுதும் பெருமான் புகழே பாடுகின்றார்கள். இப்படித்தான் தாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்றே சொல்கின்றார்கள் இந்த 11வது திருப்பாடலில். ஏதோ இந்த விரத காலங்களில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை போக்கே இப்படித்தான் இருக்கின்றது. எது செய்தாலும், எது சொன்னாலும், எது சிந்தித்தாலும் பெருமான் அருளை போற்றியே செய்து வருகின்றோம், பேசி வருகின்றோம், சிந்தித்து வருகின்றோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை முறையே இருக்கின்றது என்பதை இந்த 11வது திருப்பாடலே குறிப்பிடுகின்றார்கள். நீராட தொடங்குதல் இந்த பாடலிலே குறிப்பிடப்படுகின்றது. திருப்பாடலை பார்க்கலாம். மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம்கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். பொய்கை பொய்கையிலே புகுந்து நீராடுகின்றார்கள். எப்படிப்பட்ட பொய்கை? தடம் பொய்கை, அதாவது பெரிய பொய்கை. தடம் என்பது அந்த குளமானது அகன்று விளங்குவதை குறிக்கிறது. வாழ் தடங்கன் மாதே என்று முதல் திருப்பாடலிலே அந்த கண்ணினுடைய பெருமையை சுட்டி காட்டினார் அல்லவா, அதுபோல இந்த குளம் நல்ல பெரிய குளம், அகலமான குளம், அதனால தடம் பொய்கை என்று சொன்னார். மொய்யார் தடம் பொய்கை, மொய் என்பது வண்டுகளை குறிக்கும். ஏன்னா வண்டுகள் வந்து அப்படியே மொய்க்கும், கூட்டமா வந்து பூக்கள்ல மொய்க்கும். அந்த மொய்த்தல் என்ற தொழிலை செய்வதனால வண்டுகளுக்கு மொய் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது இல்லையா? ஒரு சும்மா பேசி என்ன போர் அடிச்சுட்டு இருந்தா அவர் என்னையா போட்டு அறுக்கிறாருன்னு சொல்லிட்டு அறுவைன்னு ஒரு பெயரை வச்சிடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு செயல் செய்வது பற்றி ஒரு பெயர் ஏற்படுகின்றது. அது மாதிரி மொய்த்தல் என்பது செய்வதனால மொய் என்ற பெயர் ஏற்பட்டது. மொய்த்தல் தொழில் பற்றி வண்டு மொய் என்னும் பெயர் உடைத்தாயிற்று என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே மொய்யார் தடம்பொய்கை என்பது வண்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய பெரிய

விரைவாக அந்த நீரை தட்டி இறைத்து அந்த நீரிலே மூழ்குவார்கள். கைகளால் விரைவாக நீரை தட்டி இறைத்து நீரிலே மூழ்குவார்கள் அல்லவா? அதைத்தான் வேறென்ன கையார் உடைந்து உடைந்து திரும்ப திரும்ப அந்த நீரை தட்டி விலக்கி மூழ்குகின்றார்கள். ஆகையினாலே திரும்ப திரும்ப செய்வதனாலே அடுக்க தொடராக குடைந்து குடைந்து என்று குறிப்பிட்டார்கள். முகேர் என்பது அந்த விரைவு பற்றி, விரைவாக மூழ்குவார்கள் புனலாடு மகளிர் கதுமெனக்குடைய என்று பூரணராற்றுப்படையிலே ஒரு அடி வருகின்றது. கதும் என்பது அந்த விரைவு, விரைவு குறிப்பினை குறிக்கின்றது. ஆக விரைவாக நீராட வேண்டும். அந்த மூழ்கும் பொழுது அந்த தொழில் விரைவாக செய்யணும் என்றால் அது நின்று கொண்டே இருக்கும்போது குளிர் ஏற்படும். சீக்கிரமா மூழ்கிவிட்டால் அதற்கப்புறம் குளிரினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. ஆகையினாலே கையார் குடைந்து குடைந்து, ஆகா இந்த தண்ணீர் தான் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது, இந்த காலை நேரத்துல இந்த சீதோஷ்ணத்துல இப்படி குளிக்கிறது எவ்வளவு ஜிலுஜிலுன்னு இருக்குது இல்லையா, அப்படியெல்லாம் நினைக்காமல், அப்படியெல்லாம் கருத்துக்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளாமல், அதுல பகிர்ந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை, அது சாதாரண விஷயம்தான். ஆனா அதை கூட செய்யாமல் அப்படி கையார் குடைந்து குடைந்து நீராடும் போது கூட என்ன செய்கின்றார்கள், உன் கடல் பாடி என்று, உன் கடல் பாடி, உன் திருவடி சிறப்பையே பாடி நீராடுகின்றோம். ஏனென்றால் இந்த தண்ணீராகட்டும், இந்த தண்ணீர் விளங்குகின்ற நிலமாகட்டும், இந்த நிலத்திலே நீராடுவதற்கு எங்களுக்கு வாய்த்த இந்த உடலாகட்டும், எல்லாமே பெருமான் கருணையோடு படைத்து கொடுத்தவை. ஆகையினாலே இந்த உலகத்திலே எந்த அனுபவத்துக்குள் புகுந்தாலும் அப்பொழுது பெருமானுடைய திருவடியை மறவாமல் அதை பாடிக்கொண்டே அந்த அனுபவத்தில் புகுகின்றோம். ஆக இது நமக்கு கடைபிடித்தற்கு அரிதாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை பற்றி நாம் சிந்தித்து கேட்டு வந்து சிந்தித்து வந்தால் அது நமக்கு படிமுறையிலே வளர்ச்சியை தரும். அதற்காகத்தான் பாடி வைத்துள்ளார்கள். ஆகையினாலே அங்கே சொல்கின்றார்கள், ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் என்று குறிப்பிடுகின்றார். வாழ்ந்தோம் என்பதுதான், கான் என்பது அசை சொல், அது முன்னிலைக்கு பயன்படுத்தப்படுகின்ற அசை என்று சொல்வார்கள். வழியடியோ, அப்ப நமக்கு வியப்பா இருக்குது இல்லையா, இவர்கள் என்ன துயிலிருந்து வந்ததில இருந்து சிந்தனை சொல் செயல் எல்லாமே சிவமயமாகவே இருக்கின்றதே, இது எப்படி இவர்களுக்கு சாத்தியப்படுகிறது, நமக்கு வியப்பா இருக்கு. அப்போ அவர்களே தங்களை குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இல்லையா. இந்த பிறவியிலே புதிதாக அவர்கள் சிவனடியார்களாக ஆனவர்கள் அல்ல, அவர்கள் வழி வழியாக சிவனடியார்களாக இருப்பவர்கள். வழி வழியாக என்றால் பரம்பரையாக தான் நம்ம நினைப்போம், பரம்பரையாகவும் சிவனடியார்கள் தான், இதற்கு முந்தி பல பிறவிகள் அடியாராக இருந்து வருபவர்கள் உன்னை மறந்து எந்த செயலையும் நாங்கள் செய்ததில்லை, உன்னுடைய உதவியின்றி எந்த செயலும் செய்ய முடியாது. இப்ப ஒவ்வொரு செயலும் அவனுடைய உதவியால் தான் நிகழ்கிறது. கண் எத்தனை பொருள்களை பார்த்தாலும், எத்தனை நூல்களை படித்து பல விஷயங்களை அறிந்து கொண்டாலும், அந்த கண்ணுக்கு எப்போதுமே உதவியாக இருப்பது கதிரவன் ஒளி. அதுபோல ஆன்மா எத்தனை விஷயங்களை அறிந்தாலும் அங்கு சிவஞானமானது அதற்கு உதவி செய்ய போக, உதவி செய்யறதுனாலதான் அறிய முடிகின்றது. ஆகவே அந்த கருணையினை ஆன்மா எப்போதும் நினைத்து கொண்டு வர வேண்டும். அது முதிர்ந்த பக்குவ நிலையில் தான் கைகூடும். இவர்கள் வழிவழி அடியார்கள், ஆகவே இவர்களுக்கு அது சாத்தியமாகின்றது. அவர்களே குறிப்பிடுகின்றார்கள், வழியடியோ வாழ்ந்தோம் கான் என்று சொல்கின்றார். வாழ்ந்தோம் கான்னா அதான், அதனாலதான் முதல்ல குறிப்பிட்ட அவருடைய வாழ்க்கை முறையே சிவ சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. அதாவது வழிபாட்டிற்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்திலே சிவ சிந்தனையை கடைபிடிப்பது அதுவே சிறப்பு. அந்த நேரத்திலும் பிற சிந்தனைகள் குறுக்கிடக்கூடும், அந்த நேரத்தில் பிற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் சிவ சிந்தனையிலே உறுதியாக நிற்பது அதுவே சிறப்பு. அப்படி செய்கின்ற வழிபாட்டினை நாள்தோறும் கொஞ்ச நேரம் ஒதுக்குறோம்னா அந்த கொஞ்ச நேரத்தை நாள்தோறும் ஒதுக்கி அதை நியமமா செய்தால் அதுவே பெருஞ்சிறப்பு தான். அப்படியெல்லாம் இவர்கள் ஏற்கனவே பழைய பிறவிகளில் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிறவியில் அவர்களுக்கு எப்படி செய்ய முடிகின்றது என்றால், எதை செய்தாலும் அதை சிவ வழிபாடாகவே செய்ய முடிகின்றது. ஆகவே அதனால தான் எந்த செயல் செய்யும் போதும் அந்த சிவத்தையே நினைத்துக் கொண்டிருந்தோம். இங்க அப்போ நாம வந்து ஒரு அஞ்செழுத்து ஜபம், அஞ்செழுத்து தியானம்னு உட்கார்ந்தோம்னா எந்த சிரமமும் நமக்கு இருக்காது. ஆகவே பல்வேறு சிந்தனைகளிலும் பல்வேறு செயல்பாடுகளிலும் கவனம் செலுத்தும் பொழுது வழிபாட்டிற்கென்று நாம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் பிற சிந்தனைகள் அனைத்தும் வந்து நம்மை ஆதிக்கம் பண்ண வருகின்றன. ஆனால் தவிர்க்க முடியாத பிற சிந்தனைகள் பிற செயல்பாடுகளும் இருக்கலாம். அந்த அளவிற்கு நாம் வைத்துக் கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த வழிபாடு செய்கின்ற நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி பல பிறவிகளில் சிறப்பாக நியமமாக வழிபாடு செய்து வந்தமையால் இப்பொழுது அவருடைய பக்குவ முதிர்ச்சி எப்படி இருக்கின்றது, அவர்கள் வாழ்க்கையே வழிபடுதல் என்று இருக்கின்றது. அதான் உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், உன் கடல் பாடி வாழ்ந்தோம் கான், அதுதான் வாழ்க்கையே, அதுதான் வாழ்வது என்பது, அதுதான் எம்பெருவான்
திருவடியினை எப்போதும் போ

0: கொண்டிருப்பதுதான் வாழ்தல். திருவடியை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதுதான் இதே ஆசிரியர் திருவம்பாவை பாடிய ஆசிரியர் மணிவாசக பெருமான் வாழாப்பத்து என்றும் பாடியுள்ளார். அதிலே எவ்வாறு பாடியுள்ளார்? வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டா என்று சொல்கின்றார். அங்கு வாழ்தல் என்பது என்னவென்றால் அது புலன் இன்பங்களிலே மூழ்குதல். அது திருவடி சிந்தனையை மறக்க செய்துவிடும். மிக மேலானவர்களுக்கு இப்ப நாம வந்து இவங்க புலன் இன்பம் வழிபாடு ரெண்டையும் கலந்துதான் நாம கொண்டு போற அளவுக்கு தான் நம்முடைய பக்குவம் இருக்கின்றது. ஆனால் மிக மேலானவர்கள் புகவே வேண்டாம் புலன்களில் என்று சொல்வார்கள். அது மிக மேலான பக்குவ முதிர்ச்சி நிலை. அந்த மாதிரி திருவடி சிந்தனையை மறந்து புலன்களிலே மூழ்கி வாழ்கின்ற வாழ்க்கையை நான் வாழமாட்டேன். அதான் வார்கடல் உலகினில் வாழ்கிறேன் கண்டாய். அப்படிப்பட்ட வாழ்க்கை அது கடியப்பட வேண்டியது ஞானசம்பந்த பெருமான் சொல்கின்றான். இதெல்லாம் ஒரு பெரிய இலக்கு, ஒரு இலக்கினை தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான். அது இன்றைக்கு நாளைக்கு அடையக்கூடிய இலக்கு அல்ல. ஆனால் இதுதான் கொள்கை என்பதில் நாம முதல்ல ஒரு உடன்பாடு கொண்டோம் என்றால் படிப்படியாக இதனை நோக்கி நாம திருவருளாலும் குருவருளாலும் வழிபாட்டினை செய்ய செய்ய, ஏன்னா இவர்களே சொல்லிவிட்டார்கள், வழியடியார்களாக இருக்க போய் தான் இவ்வளவு தூரம் திருவடி பெற்றை விடாமல் காக்க முடிகின்றது எந்த சந்தர்ப்பத்திலையும். ஆக என்ன படிமுறையில் தான் வரும் சித்தாந்தத்திலே சொல்லிட்டாங்க. ஆகையினாலே ஞானசம்பந்த பெருமானோ அப்படி புலனின்பங்களிலே மூழ்கி அல்லது கவலைகளிலே மூழ்கி திருவடி சிந்தனையை மறத்தல் என்பது அது கடியப்பட வேண்டிய, அப்படிப்பட்ட வாழ்க்கை கடியப்பட வேண்டியது. அது மேலும் மேலும் பிறவிக்குதான் அது வித்தாகும். அதான் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்து என்று திருநீலகண்ட பதிகத்திலே குறிப்பிடுகின்றார். கருவை கழித்திட்டு என்று சொன்னால் மீண்டும் கருவில் போய் பிறப்பதற்கு ஏதுவாகிய அப்படிப்பட்ட வினைகளை எல்லாம் கழித்திட்டு, அந்த மாதிரி வினைகளை எல்லாம் செய்யாமல் வாழ்க்கை கடிந்து, அதாவது புலன் அனுபவத்திலே திளைக்கக்கூடிய வாழ்க்கையினை கடிந்து என்று அவர் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய்னு சொன்னார் மணிவாசக பெருமான். ஞானசம்பந்த பெருமான் வாழ்க்கை கடிந்து என்று சொல்லியிருக்கின்றார். ஆனா வாழவும் செய்யணும். அப்படி வாழ்க்கை கடிந்து வாழ்கிறேன் கண்டாயினா திருவடியை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கடிந்து, திருவடியை மறந்து நான் வாழமாட்டேன் என்றுதான் அதுக்கு பொருள். திருவடி சிந்தனையோடு வாழ்ந்தால் அதுதான் நல்ல வண்ணம் வாழ்தல். அதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொன்னார்கள். அப்படி நல்ல வண்ணம் இவர்கள் வாழ்கின்றார்கள். எனவே கடல் பாடி வாழ்ந்தோங்கான், வழியடியோம் உன் கடல் பாடி வாழ்ந்தோங்கான். இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப நீராடுதல் ஒரு எடுத்துக்காட்டு. நோன்பு காலத்திலே நீராடுகின்றோம். இது போல எப்போ எப்போ என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்து கொண்டே உன் திருவடியை போற்றிக்கொண்டே நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் செய்யா என்று அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். பாடல்ல வாழ்ந்தோங்கான் ஆரலல் போல் தொடர்ச்சியா வரும். வாழ்ந்தோங்கான் என்பதிலே நிறுத்திக்கொண்டு அப்புறம் ஆரலல் போல் செய்யா ஐயான்னு சொன்னார்களே சுவாமியே, அந்த சுவாமி எப்படிப்பட்டவர்? நிறைந்த நெருப்பு போல சிவந்த நிறமுடையவர். அந்த சிவந்த திருமேனியிலே வெண் திருநீச்சினை அணிந்திருப்பவர். ஆகவே ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று சொல்லியிருக்கின்றார். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானை என்பது திருப்புள்ளிருக்கு வேலூர் திருச்சாண்டகம். நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றானைன்னு சொன்னார். அது மாதிரி ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி என்று இங்கே குறிப்பிடுகின்றார். செய்யா வெண்ணீராடி செல்வா செல்வமே சிவபெருமானே என்று பிடித்த பத்திரிகை சொல்வார் இல்லையா அம்மையே அப்பா பாடல்ல. ஆகவே பொருட்செல்வமும் சிவபெருமானுக்குரியதுதான். ஏன்னா எல்லாம் முதல் காரண மாயையிலிருந்து தான் தோற்றுவிக்கப்படுது. முதல் காரண மாயையே அவர் வசம் இல்லையா, அவருடைய பரிக்கிரக சக்தி தான் மாயை என்ன. ஆகவே செல்வத்துக்கு அதிபதி குபேரன்னு சொன்னா அது அந்த அத்தகைய புண்ணிய செய்த ஆன்மாவை அந்த அதிபதிங்கிற ஸ்தானத்துல இவர் தான் வைக்கின்றார். சுவாமி எந்த ஆன்மாவை குபேரனா வைக்கிறாரோ அவருக்கு குபேரனா இருக்க முடியும். அவர் வைக்காம ஒரு ஆன்மா போய் குபேரனா இருந்துட முடியுமா? ஒரு ஆன்மா போய் நான்முகனா இருந்துட முடியுமா? அது சுவாமியால் நியமிக்கப்படுபவர்கள் இல்லையா. ஒரு தேர்வு, ஒரு வேலைக்கான ஒரு தேர்வு, வேலை வாய்ப்பு தேர்வு நடத்தி அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு நியமன ஆணை வழங்குகின்றார் என்றால் இவர்கள் கொடுக்க போய் அந்த வேலை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அத மாதிரி அவர்கள் அவரவர் செய்த புண்ணியத்தின் அளவை சுவாமி திருவுள்ளத்திலே கொண்டு ஒவ்வொரு ஆன்மாவே ஒவ்வொரு பதவியிலே அமர்த்துகின்றார். அதுக்காக அந்த ஆன்மாதான் அந்த பதவிக்கான தொழிலுக்கு முழுக்க முழுக்க உரியது என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. ஏன்னா எந்த ஆன்மாவும் சரி தானா ஒரு செயலை செய்ய முடியாது. அப்போ அந்த அதிபதிகளா இருக்கிற ஆன்மா வாயிலாகவும் பெருமான் தான் அந்த செயல்களை செய்கின்றார், அவர்களை கொண்டு செய்விக்கின்றார். பிரம்மாவை கொண்டு படைத்தல் தொழிலையும் திருமாலை கொண்டு காத்தல் தொழிலையும் பெருமான் தான் செய்விக்கின்றார். அதனால எல்லாவற்றுக்கும் முழுமுதலாக எம்பெருமான் தான் இருக்கின்றார். ஆகவே இந்த பொருட்செல்வமும் அவருடையதுதான், அருட்செல்வமும் அது அவர் ஒருவருக்கே உரியது. உயிர்களுடைய உயிர்களை அனாதியே பிணித்திருக்கக்கூடிய பாசத்திலிருந்து அந்த உயிர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கருணையை யாரால செய்ய முடியும் இல்லையா? கஷ்டப்படுறவர்கள் நிறைய வாரி வழங்கணுங்கிற கருணை யாருக்கு வரும்? பொருள் இருப்பவர்களுக்கு தான் அந்த கருணை வரும் இல்லையா? இல்லாதவர்கள் ஆகா நம்மகிட்ட பொருள் செலவு நிறைய இருந்ததுன்னா இவர்களுக்கு நல்லா செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் வேணா வரலாம் இல்லையா? கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க முடியுதுன்னா அது இருப்பவர்கள்ட்ட தான் முடியும். அது மாதிரி அனாதியே பாசத்திலிருந்து நீங்கி இருப்பவனும் பிறரை பிணித்திருக்கும் பாசத்தை நீக்கும் வல்லமை உடையவனும் அப்படி இருப்பவன் யாரோ அவனாலதான் கருணையை செய்ய முடியும். அது பெருமான் ஒருவன் தான், அந்த அருட்செல்வம் உடையவன் அவன் தான். ஆகையினாலே அவன் பொருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான், அருளாகிய செல்வம் உடையவனாக இருக்கிறான். அருட்செல்வம் தான் அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம் அதுதான் மேலானது. ஆகவே செல்வா என்றால் திருவருளாகிய செல்வத்தை உடையவனே. அந்த திருவருள் தான் அம்மையாக திருமேனி கொண்டுள்ளது. ஆகவே அருளாகிய செல்வத்தை குறிப்பிட்ட வாதவுரடிகள் அடுத்து அந்த அருளினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அம்மையை குறிப்பிடுகின்றார். சிறுவருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. அருட்செல்வம் இருக்கிறதே, அது சுவாமிகிட்ட இருக்கிற பாங்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய தேவியாக திருவுருவம் கொண்டு அவருடைய ஒரு பாகத்திலே அந்த அருட்செல்வம் விளங்குகின்றது. அதனால யார வழிபட்டாலும் சிவபெருமான் தான் அருள் செய்வார்னு ஏன் சொன்னாங்க சித்தியார்லன்னா, ஏன்னா அந்த அருளாகிய பண்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அருளாகிய பண்பு அவர்கிட்ட இருக்குதுங்கிறதுனாலதான் அங்க என்ன திருநாமத்தை குறிப்பிட்டார், மாதோரு பாகனார் தான் வருவர் என்று குறிப்பிட்டார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதோரு பாகனார் தான் வருவர். ஏன்னா அந்த மாது வந்து அருளின் வடிவம், அந்த மாதாகிய அம்மை அருளின் வடிவம். ஆகவே செல்வமே என்று அருளை குறிப்பிட்டவர். ஏன்னா உலக போகத்தை அனுபவிக்கணும்னா பொருட்செல்வம் வேணும். பொருட்செல்வத்தை செலவழித்துத்தான் உலக போகத்தை அனுபவமாக பெற முடியும் இல்லையா? அது மாதிரி அருட்செல்வத்தை பெற்றால்தான் சிவபோகம் விளையும். அருட்செல்வத்தை பெற்றால்தான் சிவபோகம் விளையும். ஆகையினாலே அருளையும் செல்வம் என்று சொல்வது. இந்த பொருட்செல்வம் ஒரு போகத்துக்கு காரணமாகுது இல்லையா, அருட்செல்வமும் சிவபோகத்துக்கு காரணமாகுது. ஆகையினாலே செல்வா என்று அங்கே அருட்செல்வம் உடையவன் என்று குறிப்பிட்ட அடிகள் அந்த அருட்செல்வம் விளங்கக்கூடிய பாங்கினை, அம்மையாக விளங்கக்கூடிய பாங்கினை அருமையாக எடுத்துரைக்கின்றார். சிறுவருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. மடந்தை என்றால் பெண். சிறுமருங்குள், மருங்குள் என்பது இடை, சிறுமருங்குள் சிற்றிடை. மையார் தடங்கன், மைதீட்டிய நல்ல விசாலமான கண்கள். மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. ஐயா ஐயா என்று திரும்பவும் இடம்பெறுகின்ற, ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின், நீ எங்களை ஆட்கொள்வதற்காக இயற்றக்கூடிய விளையாட்டு இருக்கின்றதே, அந்த விளையாட்டு என்று எதை குறிப்பிடுகின்றார்கள் என்பது சிவஞான சித்தியார் என்ற ஞான சாத்திரத்தை மாதவ சிவஞான சுவாமிகளின் உரையோடு நாம படிக்கும் பொழுது நமக்கு புலனாகின்றது. அந்த உரையிலே இந்த பகுதி, இதற்கு அடுத்த திருப்பாடலே வரக்கூடிய பகுதி, என அதிலேயும் விளையாட்டுன்னு அங்கு குறிப்பிடப்படுகின்றது. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று அடுத்த திருப்பாடல வருது. அதனால சிவஞான சித்தியார் உரையில சுவாமிகள் குறிப்பிடுகின்றார், முன்னவன் விளையாட்டென்று மொழிதலுமாம் என்று சொல்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழில்கள், இவை சிவபெருமானுக்கு விளையாட்டு என்று சொல்வார்கள். என்ன திருமுறைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள், காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே சாத்திரங்களும் விளையாட்டு என்று சொல்கின்றன. விளையாட்டு என்றால் ஏதோ பொழுதுபோக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல் என்பது அர்த்தம் அல்ல. பின்னர் ஏன் விளையாட்டு என்று சொன்னார்கள் சொன்னால், இவை பெருந்தொழில்கள். உலகத்தில சில செயல்களை செய்தாலே அவை சாதனைகளாக போற்றப்படுகின்றன. இந்த என்ன அத மாதிரி அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சதில்லை, அதனால அந்த செயல் பெரிய சாதனையா சொல்லப்படுகின்றது. மற்றவர்கள் செய்யாத அளவுக்கு ஒரு செயலை எந்த துறையாகவும் இருக்கலாம், ஒரு துறையிலே புகுந்து அதிலே நன்றாக பயிற்சி பெற்று அதற்கு முன்னர் யாரும் செய்யாத அளவுக்கு ஒரு செயலை செய்தால் அது சாதனையாக போற்றப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு துறையில தான் அவர் செய்திருப்பார். அப்படி இருக்கும் பொழுது மொத்த உலகத்தையே படைத்தல், படைத்தல் அது ஒன்றே பெரிய சாதனை, அதோடு நிறுத்தி கொள்ளாமல் படைத்த உலகத்தை இயக்குதல், நடத்துதல். ஏன்னா அவன் இயக்காம எந்த உயிரும் இயங்க முடியாது, அப்படிலாம் இருக்கு நிலைமை. படைத்து கொடுத்தனா நீங்க பார்த்து போயிடலாம், உயிர்கள்லாம்னா முடியாது. உயிர்க்குயிரா இருந்து அவற்றை உலகத்துல வாழ வைக்கணும். சரி, அதுக்கப்புறம் உயிர்கள் இழைப்பாறு பொருட்டு ஒடுக்கணும். வினைப்போகங்களை ஊட்டும் பொழுது, அதாவது அந்த உலகத்தை நடத்துதல் தான் வினைப்போகங்களை ஊட்டுதல்னா, உலகத்தை நடத்தும் போது தான் புலப்படாமல் விறகில் தீ போலவும் பாலில் படு நெய் போலவும் மறைந்திருந்து இந்த உயிர்களை செலுத்துகின்றான். அப்ப அது மறைத்தல் தொழிலாகின்றது. அப்புறம் பக்குவம் வந்த பிறகு வினைப்போகங்களை நுகர்ந்து பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்கு குருவாக எழுந்தொருளி வந்து ஞான தீக்கைகள் புரிந்து அந்த உயிர்களுக்கு வீடு பேர் வழங்குகின்றான், செய்கின்றான். இந்த ஐந்து தொழில்கள், ஒவ்வொரு தொழிலுமே பெருந்தொழில், ஒவ்வொரு தொழிலுமே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சாதனை. ஒவ்வொரு தொழிலுமே இந்த ஐந்து தொழில்களையும் ஒருவனே செய்கின்றான், எவ்வளவு பெரிய சாதனை இது. அதுல என்னன்னா இவ்வளவு பெரிய சாதனைய மிக எளிதாக செய்து விடுகின்றான். ஒரு குறிப்பிட்ட துறையில் சாதனை புரிபவர்களே, அவர்கள் எவ்வளவு மிக முயன்று இவ்வளவு பாடுபட்டு அவர்களுக்கு விருப்பமான பல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு மிக முயன்று மிக உழைத்து அந்த சாதனை செய்கின்றார். ஆனால் பெருமான் இந்த ஐந்து பெருந்தொழில்களையும் தன்னுடைய நினைப்பினாலேயே செய்து விடுகின்றார், சங்கல்பத்தினாலே செய்து விடுகின்றார். கருவிகரணங்களே அவர் துணை கொள்ளவில்லை. இவ்வளவு பெருந்தொழில்களை செய்பவருக்கு எந்த ஒரு இழைப்போ அவருடைய நிலையிலே எந்த ஒரு மாற்றமோ விகாரமோ ஏற்படவில்லை. மிக எளிதாக செய்து விடுகின்றார். எளிதாக செய்தல் பற்றி அதை விளையாட்டு என்றார். நம்ம பேசும்போது சொல்லுவோம், என்ன ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம், சிலர் அதை சரியா லட்சியம் பண்ணாம ஒரு மாதிரி ஆச்சரியமா பேசுறாங்கன்னா விளையாட்டா விளையாடுறீங்களா நீங்க அப்படின்ட்டுருவோம். என்ன விளையாட்டு விஷயமா, என்ன இந்த செயல் செய்யறதுக்கு இவ்வளவு செலவாகுமா, அல்லது இந்த செயல் செய்யறதுக்கு இத்தனை பேர் வேணுமா அப்படின்னு ஏதாவது கேட்டா பின்ன என்ன விளையாட்டா இது அப்படிப்போம். என்ன ஏன் விளையாட்டான்னு கேட்கிறோம், அவ்வளவு எளிதாக செய்யக்கூடிய வேலை இல்லாது ஆகையினாலே அது விளையாட்டு. எளிதாக ஐந்தொழில்களையும் எளிதாக செய்வதனாலே, அதனாலதான் பழைய உரைகள் எல்லாம் எடுத்துக்காட்டு சொல்வார், மிகப்பெரிய ஒரு பழுவை ஒருவன் எளிதாக தூக்கிவிட்டான் என்று சொன்னால் அதெல்லாம் தூக்குவது உனக்கு விளையாட்டு, அதை தூக்கி சுமப்பது உனக்கு விளையாட்டுயா, நாம தான் பாடுபட்டு தூக்கணும், அவன் எளிதா தூக்கிடுவான், அவனுக்கு அதெல்லாம் விளையாட்டு. அது மாதிரி மிக எளிதாக செய்கின்றான். அது மாதிரி அடியார்களோடும் அவர் பல விளையாட்டுகளை மேற்கொள்வார். அப்படி பாண்டி நாட்டிலே மதுரையிலே அவர் 64 திருவிளையாடல்களை மேற்கொண்டதை திருவிளையாடல் புராணத்திலே நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். அந்த தனி வகுப்பாக உங்களுக்கு நடக்க ரொம்ப சிறப்பு. அது மாதிரி பெரிய புராணத்திலேயும் நாயன்மார்களிடத்திலே எத்தனை அருள் விளையாடல்களை மேற்கொள்கின்றார். திருநீலகண்ட நாயனாரிடத்திலே, அமர்நீதி நாயனாரிடத்திலே போன்ற எத்தனையோ நாயன்மார்களிடத்திலே பல விளையாட்டுகளை மேற்கொள்கின்றார். இந்த திருவிளையாடலும் ஒரு புறம், இந்த ஐந்தொழில்களையும் அவர் எளிதாக செய்து விடுகின்றார். ஆகவே எளிதாக செய்வது பற்றி விளையாட்டு நாங்க, மற்றபடி அது பயனில்லாத செயல் என்பது அல்ல. என்ன பயன், அப்படி என்ன பெரிய பயன் அதில் விடுகின்றது என்றால், அதையும் இங்க சேர்த்து சொல்றாங்க. அடுத்த பாடல்ல கூட காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று சுருக்கமாக உள்ளது. இந்த முந்தைய பாடலிலே அந்த விளையாட்டின் பயனும் அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. பாருங்க என்ன, ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ, எம்பெருமான் நிகழ்த்துகின்ற அந்த ஐந்தொழில் விளையாட்டினாலே ஆன்மாக்கள் எல்லாம் உய்யக்கூடிய பக்குவத்தை அடைந்து உய்ந்து விடுகின்றார்கள். உய்தல் என்றால் என்ன என்று சொன்னால் பிழைத்தல். பிழைத்தல்னா அப்ப நாம என்ன ஒரு சிக்கல்லையா மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், பிழைத்தல்னு சொல்றீங்களே அப்படின்னா எனக்கு அந்த என்ன சிக்கல்ல இருக்கிறேங்கிறதே எனக்கு என்ன புரியலன்னு அர்த்தம். அப்படி சொன்னோம்னா இல்லையா, புரியலதான் அந்த பக்குவத்துக்கு என்ன எவ்வளவோ போக வேண்டியது இருக்கு. அதான் உண்மை, பெரியோர்கள் வாக்குகளை எல்லாம் பார்க்கும் போதுதான் அது நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா அந்த பிறப்பும் இறப்பும் கரை காண முடியாத கடல் கடல் போல அது பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியே போய் கொண்டிருந்தால் என்ன முடிவு என்று நாம சிந்திக்கின்றோம். இந்த நூல்களை பற்றி அந்த நூல்களை சிந்திக்கும் போதும், அப்படி நூல்களை சிந்திக்கின்ற அடியார்களை சந்திக்கும் போதும் அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் அந்த சிந்தனை ஏற்படுகின்றது. அதாவது மற்ற நேரங்களில் வாழ்க்கை ஏதோ ரொம்ப சாஸ்வதமானது போலத்தான் தோன்றுகின்றது இல்லையா. ஆகையினாலே அதனாலதான் அடியார் தொடர்பு எப்போதும் இருக்க வேண்டும், நம்முடைய ஞான நூல்களின் தொடர்பு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றார். என்ன பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு பெரிய சங்கிலி தொடரிலே நாம் மாட்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், உய்ய வேண்டும். அது அவனுடைய திருவடியை வழிபட்டு அந்த வழிபாட்டை செம்மையாக செய்தாலே போதும். பல வழிகள்ல நாம போய் முயல வேண்டாம், ஏதாவது ஒரு வழியில முயன்றாலே போதும், நமக்கு அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலிருந்து நாம் விடுபடலாம், உய்யலாம். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். உய்யும் வகை ஒவ்வொருவருக்கும் உய்யும் வழி ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறார். நாயன்மார்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் எப்படி எப்படி எல்லாம் உய்ந்தார்கள்னு பார்க்கின்றோம். அந்த உய்ந்து அவர்கள் உய்கின்ற விதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் பெறுகின்ற பேர்கள் ஒன்றுதான். சிவப்பேறு என்ற ஒரே பேச்சினையே அவர்கள் பெறுகின்றார்கள். பெறக்கூடிய விதம் வேணா எந்த மாதிரி வழிபாடு செய்து எந்த மாதிரி அவர்கள் ஒரு முடிவை சந்தித்து உய்ந்தார்கள் என்பது வேணா நாயன்மார் வித்தியாசமா இருக்கலாம். அதான் உய்யும் வகை என்றார்கள். அதைத்தான் ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளக்க வேண்டா என்று திருப்பாசுரத்திலே அருள் செய்தார். ஆட்கொள்ளும் விதம் வேறு வேறாக இருப்பதனாலே, ஏன்னா ஆன்மாக்களின் பக்குவம் வேறு வேறாக இருப்பதனாலே அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ப அந்த ஆன்மாக்களை சிவநெறியிலே வளர்த்து அவ்வளவு பல வகையான வழிபாடுகளுக்கும் சிவநெறி இடம் தந்திருக்கின்றது. மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று வாழ்ந்தார்கள். மாகேஸ்வர பூசையே அதுவே லட்சியம்னு வாழ்ந்தார்கள். சிலர் திருக்கோயில் திருத்தொண்டே லட்சியமாக வாழ்ந்தார்கள். அடியார்களுக்கென்று ஒரு பணி ஓடு செய்து கொடுத்தல் துணி நெய்து கொடுத்தல் என்று இப்படி அடியார்களுக்குன்னு ஒரு பணியின் வச்சே வாழ்ந்து வந்தார்கள். இப்படி பாருங்க, வழிபாட்டு நெறியில இத்தனை வகை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நெறி வந்து மிக நன்றாக அந்த நெறியை, அந்த ஆன்மாக்களை கவர்ந்து விடுகின்றது. ஒவ்வொருத்தரையும் அந்த ஒவ்வொரு வகையில கவர்றார் பெருமா. அப்படி பிறவியை கடக்க செய்து இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து காப்பாற்றுகின்றார். அதான் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒளிந்தோம், உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தோம் என்று சொன்னாலே போதுமல்லவா. உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒளிந்தோம், உயிர்ந்து ஒளிந்தோம் என்று சொன்னதற்கு என்ன பொருள் என்று நாம பார்க்கணும். ஏன்னா சில சொல்லாட்சிகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த காலத்துல ஒளிந்தோம் என்று பேசுகின்ற இந்த பொருள் வேறு. இலக்கிய வழக்கிலே உயிர்ந்தொழிந்தோம் என்று சொன்னால் இலக்கிய வழக்கிலே என்ன பொருள், அதாவது உயிர்ந்து விட்டோம் என்பதை உறுதிபட கூறுதல், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாங்கள் உய்யும் வகைகளிலெல்லாம் உயிர்ந்து விட்டோம் என்று ஐயம் திரிவின்றி உறுதிபட உரைத்தல், அதுதான் அங்கு ஒளிந்தோம் என்று ஒரு சொல்ல சேர்த்திருப்பதனுடைய ஒரு கருத்து அதுதான். ஆகவே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். அந்த விளையாட்டு என்னது, ஆட்கொண்டருளும் விளையாட்டு. ஆள்னாலே என்னென்ன, ஆள்னாலே அடிமைன் என்று பொருள். ஆளாதல் என்றால் பெருமானுக்கு அடியாராதல் என்றுதான் பொருள். ஆழ்தானாம் ஓது அஞ்சு எழுத்து என்பார் மெய்கண்டார். அஞ்சு எழுத்தை ஓத ஓத பெருமானுக்கு அடியாராகலாம். ஆகையினாலே ஆட்கொண்டருளும் விளையாட்டு. ஐந்தொழில்களை செய்வது எதற்காக, நம்மளை படிப்படியாக பக்குவப்படுத்தி நான் மெய் அடியார்களாக அவன் ஆக்கி வருகின்றான். அதுக்காகத்தான் ஐந்தொழிலே ஏற்றுகின்றான். ஆகவே நம்மை ஆளாக கொண்டு அருள்வதற்காக செய்யப்படுகிறது அந்த ஐந்தொழில்கள். அதனாலதான் ஆட்கொண்டருளும் விளையாட்டு என்று அந்த ஐந்தொழில்களை குறிப்பிட்டார். ஆட்கொண்டருளும் இந்த விளையாட்டில் உய்வார்கள் உய்ய வேண்டியவர்களாகி நாங்கள் எல்லாம் உய்யும் வகையில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையிலே சென்று உயிர்ந்து ஒளிந்தோம், உயிர்ந்து விட்டோம். எய்யாமல் காப்பாய், எய்யாமல் காப்பாய், நாங்கள் இழைப்படைந்து விடாமல் எங்களை காத்தருள வேண்டும். என்ன அப்படின்னா, உயிர்ந்து ஒளிந்தோம் சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் இழைக்கணும் என்று சொன்னால், அந்த மலச்சார்பிலிருந்து விடுபட்டாலும் உடல் இன்னும் இருப்பதனாலே மலவாதனை அவ்வப்போது சிறிது ஏற்படக்கூடும். அது அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை தரும். மெய்யடியார்களுக்கு அந்த மலவாதனை ஒரு வருத்தத்தை தரும். அந்த மலவாதனையினாலே நாங்கள் வருந்தாமல் எங்களை காத்தருட வேண்டும். எய்யாமல் காப்பாய் எமையேலோர் என்பாவா, எமை எய்யாமல் காப்பாய் ஏல்வோர் என்பவை அசை. ஆகையினாலே இந்த அருமையான திருப்பாடலே இப்படி பல அற்புதமான செய்திகளை வைத்துள்ளார்கள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

சோறுவாக்கி அமணர் தந்த நஞ்சு அமுதுவா குவித்தனி பள்ளி அடிகளாரே.

கரையே கற்புளை பூட்டியோ கடலில் பாக்கினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவினு

நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே மாப்பிணை தடுவிய மாதோ பாகத்தனும் உப்பிணை

தமக்கு நல்லது தம் உயிர் போயினால் இமைக்கும் போதும் இராது குரம்பைதான். உமைக்கு நல்லவன் உறையும் கதி நமக்கு நல்லது.

நாம் துடித்த மலரோடு தூபமும்.

எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனொடு மாதுக்கும் காண்டறியான் பொடிக்கொண்டு அழிந்து

பனை கை மும்மத வேழம் உரித்தவன் பனை கை மும்மத வேழம் உரித்தவன் பனை கை மும்மத வேழம் உரித்தவன்

கண் காட்டு முதலாம் கனல் காட்டும் கையான்

சிவா என சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு ஏழாம் திருமுறை பாடல்கள். பாடிருப்பவர் திரு பாலச்சந்திரன். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

பார்வதிவதாகிய பாலகுஜாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிதம்பர புராணத்திலே தீர்த்த மகிமை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். தீர்த்தம் என்று சொன்னால் பாவங்களை தீர்ப்பது என்பது பொருள். தீர்த்தம் என்று சொன்னால் பாவங்களை தீர்ப்பது, தாகத்தை தீர்ப்பது போல பாவத்தையும் தீர்ப்பது. பிரத்யேஷமா அது வந்து தாகத்தை தீர்க்குது. சிவபெருமானுக்கு தீர்த்தன் என்றே பெயர் உண்டு. தீர்த்தனை சிவனை சிவலோகனை என்பது அப்பர் தேவாரம். அடுத்து வந்து உலகத்தவராடிலும் தீர்த்தர் போல் திருநாகேச்சரவரே என்பதும் அப்பர் தேவாரம். ஆர்த்தவரவை துயரட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தம் என்பது திருவாசகம். தீர்த்தனே உன்னை சேவடி அடைந்தேன் சிடும்புலில் திருப்பும் குருடானே என்பது சுந்தர தேவாரம். மூர்த்தியாகி தலமாகி முன்னேற்கங்க முதலான தீர்த்தமாகி என்பது விநாயக புராணம். இப்படி அநேக நூல்களிலே தீர்த்தமாக சிவனை பாவித்துள்ள அந்த தீர்த்தம் என்பது குண்டவர்களுக்கு தாகம் தணிப்பது, புண்ணியத்தலங்களில் இருக்கிற தீர்த்தம் பாவத்தையும் தணிப்பது. பாவத்தை தீரா தீர்த்தம் பயனிலை எழுந்தானே என்பது விவேக சிந்தாமன். ஆபத்து உதவா பிள்ளை, அரும்பதிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்தர அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளாச்சியுடன், பாவத்தை தீரா தீர்த்தம் பயனிலை எழுந்தானே. ஆபத்து உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தீர்த்தம், தரித்திர அறியா பெண்டி, கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளாச்சியுடன், பாவத்தை தீரா தீர்த்தம் பயனிலை எழுந்தானே என்பது விவேக சித்தாமணி. அதனாலே சிவாலயங்களில் இருக்கின்ற தீர்த்தங்கள் பாவத்தை தீர்ப்பது சிவதீர்த்தங்கள். சிவதீர்த்தங்கள் உலகத்திலே எண்ணில்லாதன. ஆறாகவும் குளமாகவும் கடலாகவும் கிணறாகவும் தீர்த்தங்கள் நிறைய இருக்கிறது. அது புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது திருக்குறள். அதனால தீர்த்தம் என்பது சிவன் சன்னிதானங்களில் இருக்கின்ற தீர்த்தம் உள்ளே வெளியிலையும் சுத்தம்னும், உள்ளேயும் புறத்தையும் சுத்தம்னு, அகத்தையும் சுத்தம்னு. அப்படிப்பட்ட தீர்த்தங்கள் எல்லாராலையும் சொல்லுகின்ற நூலையே சொல்லுகிறோம். அதனால இது வந்து கேட்பது சாமானிய எடுக்க இயலாது. புண்ணிய வாங்கிறதுக்கு தான் அது கிட்டும். அதனாலே இந்த சிவ சன்னிதானங்களில் இருக்கிற தீர்த்தங்கள் சிவமாகவே பாவிக்கப்படும். தீர்த்தமும் சிவனே, தலமும் சிவனே, மூர்த்தியும் சிவனே. அதனால மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமான ஒரு பாடல். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு, முறையாக தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணுகின்ற முறையும், தலத்தை தரிசிக்கின்ற முறையும், மூர்த்தியை வணங்குகின்ற முறையும் நன்றாக ஆச்சாரியின் மூலமாக நல்ல நூல்களின் மூலமாக அறிந்து அந்த மூர்த்தி தலம் தீர்த்தத்தை தரிசிப்பது தூய்வது. அதனால மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாயுமான ஒரு பாட்டு. அதனாலே வந்து ஞானசம்பந்தர் வேலையடையா பிரிவேதும் பிள்ளையினோடு உள்ளனே வாயினவே வரம்புதுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேலனதோடு உமைவங்கள் மண்காட்டு முக்குடனில் துயவனையார் அவர்தம்மை தோயாவாந்தீவனையே என்று பாடினார். அந்த தீர்த்தத்திலே தோய்கின்றவர்களே தீவனை தோயாது என்று பாடினார். ஒரே வாக்கியத்தில் துயவனையார் அவர்தம்மை தோயாவாந்தீவனையே என்று பாடினார் ஞானசம்பந்தர். ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு மகிமையுடைய தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்களை பராமரிப்பவர்கள் அதிகமாக இல்லாமல் போச்சு. கோயில் நிர்வாகங்கள் மிகவும் ரொம்ப படுகடைந்து விட்டது. நிர்வாகம் படுகடைந்து விட்டது. அதனால இருக்கிறதெல்லாம் படுகடைந்து இருக்கிறது. மக்கள் அந்த அருமையை உணர்வதில்லை. மக்கள் உணராமைக்கு காரணம் நல்ல பிரசங்கங்கள் அந்த கோயில் ஊர் இருக்கணும். கோயில் ஊர் அந்த பிரசங்கங்கள் இருந்து மூர்த்தியினுடைய பெருமை, தீர்த்தத்தினுடைய பெருமை, தலத்தினுடைய பெருமை நன்றாக எடுத்துச் சொல்லி மக்கள் காதலை விடும்படியாக செய்தா ஓரளவு அவர்கள் ஒன்னும் தெரியாதவங்க பொதுவா வந்து சாமி கும்பிட்டு போறவங்க தானே. பொதுவா வந்து கும்பிட்டு போறவங்க இந்த அருமையெல்லாம் தெரியுமா, எப்படி இருந்து நடந்து கொள்ள வேணும் என்பது தெரியுமா,
சிவபுண்ணியம்தான் முதல் இடமாக தர வேணும். இது மூலமாத்தான் மற்ற புண்ணியங்கள் எல்லாம் உண்டாகும். ஆனா இந்த புண்ணியத்துக்கு அவையால முதலிடம் இல்லை, முதலும் இல்லை முதலிடமும் இல்லை. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பாகிய தீர்த்தமையுமே இந்த நூலிலே சொல்லுகிறார். அது வந்து சிவகங்கை என்பது அந்த தீர்த்தம், சிவ கங்கை சிவகங்கை. அங்கே இமயமலை பகுதியில் ஓடுகிற கங்கை கங்கை, இது நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற தீர்த்தம் சிவகங்கை. நிறைவஞ்ச இருவனகள் நரையங்க மரமொழிய சிவகங்கை தனிமொழியை விளையாடி அருணகிரிநாதர். நிறைவஞ்ச இருவனகள் நரை அங்கம் மரம் மொழிய சிவகங்கை தனில் மொழியை விளையாடி. சிவம் வந்து புதிகோடாக வடிவொன்றன் வடிவமன திகழண்டன் முனிவர்களம் மயன்மார் என்பது திருப்புகள். இப்படி வந்து அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணுவது, முறையாக சென்று ஸ்நானம் பண்ணுவது, தீர்த்தத்துல முடிந்தவரையிலும் அசுத்தங்கள் கலவாமல் ஸ்நானம் பண்ணுறது. திருவம்பாவை முழுவதும் தீர்த்த தரத்துல முடிவு சொல்றேன். முய்யார் தடம் போய் புக்கு முகிலென்ன கையார் குடைந்து குடைந்தும் கடல்வாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தும். அது திருவாசகம் தனியா தெரியுது பாத்தீங்களா. பொய்யா தடம் பொய்யப்புக்கு முகேர் என்ற கையார் குடைந்து உடைந்தும் கடல் வாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்க அரளர்கள் செய்யா வெண்ணீராடி செல்வா திருவருங்கும் ஐயா தடங்கன் மடந்தை மணவாடா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டி உய்வாரோடு வகையெல்லாம் விந்துழிந்தோம் எய்யாமற் காப்பாய் மேலோ ரம்பாவாய் என்பது திருவம்பாவை. ஆகையினாலே இப்படி வந்து சிவகங்கையிலே ஸ்நானம் பண்ணுவது என்பது பெரும் புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியத்தை பற்றித்தான் இந்த நூல் சொல்லுகிறது. திங்கள் சீ புந்தி குரு புகர்காரி வாரத்து செந்து மொழி அங்கடையின் ஒன்றிரண்டு மூன்று நான்கு ஐந்தொன்றார் ஐந்த அரைந்த அளிர் துங்கவினை துங்கவினை அரும் மறுக்க வாரத்து சுடருக்கன் ரோந்து முன்னும் புங்குமல சிவகங்கை படியிலிருந்தால் வினைகள் போகும் என்று. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த தினங்களிலே அத்தீர்த்தத்தின் மூழினால் கிழமைகளின் வரிசைப்படிக்கு ஒரு தனம் இரண்டு தனம் மூன்று தனம் நான்கு தன ஐந்து தன ஆறு தனங்களினும் செய்த பாதகங்கள் எல்லாம் தீரும். திங்கட்கிழமையில செய்த முழுதுனா ரெண்டு நாள் செய்த பாவம் போகும், செவ்வாய்க்கிழமையில முழுதுனா மூன்று நாள் செய்த பாவம் போகும், புதன்கிழமை செய்த நான்கு நாடு, வியாழக்கிழமை அஞ்சு நாடு, வெள்ளிக்கிழமை ஆறு நாடு, சனி ஏழு நாடு. இப்படியாக ஆதிவாரத்திற்கு ஆதிவாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக தாமரை வளர்ந்து எங்கும் சிவகங்கையில் முடியினால் இவ் ஏழு நாள் செய்த பாதகங்கள் எல்லாம் போகும். ஞாயிற்றுக்கிழமையில சூரிய உதயத்துக்கு முந்தி முடியினால் ஏழு நாள் செய்த பாவம் போகும். அதற்கு மேல ஏறுளவும் வளர்மதியின் முதற் பக்கம் தனக்கு ஒரு நாள் இரண்டாம் பக்கம் ஓரிரு நான் உட்பக்கம் முக்கான் மற்றைய பக்கம் முடியினுவா ஆறு நிறை பவுருணையில் அளவீக குறைமதியில் அந்த நாளில் சீருளவு சிவகங்கை ஆடின் ஒரு திங்கள் வினைது செய்தும் என்று. மேல மூன்றாம் பரை பக்கத்து பாட்டியமை நந்தை திதியை பத்திரே திருதிகை முதலான திதிகளை எல்லாம் சொல்லி அந்த திதிகளிலும் மூலியா ஒரு மாதம் வரையிலும் செய்த பாவம் போகுது. அதுக்கு மேல சந்திரன் தேவரைய பக்கத்து அஷ்டமி திதி விதிபாதம் மாத பிரவேசம் மாத மாதம் வரும் திருவாதிரை தினங்களில் ஒவ்வொரு தினமும் மூலியினால் ஒரு மாதம் செய்த பாவங்கள் தீரும். ஐப்பசி மாதம் முதலில் மூலியால் மூன்று மாதம் செய்த பாவம் தீரும். உத்தராயணமாகிய மாதம் முதலில் மூலியினால் ஆறு மாதம் செய்த பாவம் தீரும். தட்சணாயனமாகிய ஆடி மாதம் முதலில் மூலியால் அந்த ஆறு மாதம் செய்த பாவங்கள் தீரும். இப்படி வந்து தீர்த்தத்திலே சித்திரமாத பூரணே மாதிரி திருவாதிரே மாசி மகா மூன்று தினங்களிலும் ஒவ்வொரு நாள் மெய்ன உருந்தி சிவகங்கையில் மூலியினால் ஒரு வருடம் மனமறியாமல் செய்த பாவங்கள் தீரும். சிதம்பரத்திலே அறியாமல் செய்த பாவங்களுக்கு சிவகங்கையில் மூழ்கிறது பரிகார விதியாம். தபோ நிதியாகி சைமினியே மனமறிந்து செய்த பாவங்களுக்கெல்லாம் காலபயிரவு சூரமுனையினால் அவதிப்படுகிறது சாந்தி. மனம் அறியாமல் செய்த பாவங்கள் சிவகங்கையில் முழுகினால் போகும். மன அறிந்து செய்கின்ற பாவங்களுக்கு காலபயிருடைய சூரமுனையிலே தண்டிப்பதுதான் பாவனை விருத்தி சாந்தி பரிகாரம் பரிகாரம் என்று சொல்லி அதற்கு மேலே வந்து சீதமலர் சிவகங்கை சிவன் உதவி என்னாதோர் தென்னீரினும் பாதகர் நான் முகன்வாழ் அளவு நிறைய குளிர் படிவர். அதனால சிவகங்கையே சிவன் உருவாகவே என்னவரும் அப்படி சிவன் உருவாக எண்ணாதவர்கள் பரமனுடைய ஆயுள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு காலம் நரகத்திலே
மாலையில வந்து தீபம் காட்டுவதாக கண்டிக்கு. அந்த மாதிரி காவிரிக்கும் செய்யலாம். காவிரிக்கு பூஜை பண்ணாம சும்மா இருந்தாலே போதும். இந்த நாடு மோசமா போச்சு. காசு ஒன்னே பெருசா நினைச்சு மற்ற அந்த பொருளுக்கு அந்த தீர்த்தத்துக்கு தெய்வத்துக்கு இருக்கிற மரியாதை எல்லாம் குறைஞ்சு. அதனாலே அந்த தீர்த்தத்தை சிவமாக பாவித்து பூசித்தல், சிவமாகவே பாவித்து பூசித்தல், பூபதி பங்காட்டி வணங்குதல், மலரிட்டு வணங்குதல். உடலின் பிரியகன கல்வியோடு செல்லவலாம். உறச்சிறந்த மடமகளின் உணர்ச்சிவது யாவருந்த நயத்தாகும் மனங்கொண்ட தடமதனின் மூலிகினால் அவையெல்லாம் ஏதும் காவடியில் தாங்கி என்பார் அடமதிவின் அடிக்கோர் பதிவேதம் மகப்பயனை நன்றி வாழ்வார். தேகத்தில் உள்ள கொடிய வியாதிகளும் வித்துகள் செல்வங்கள் போகபோக்கியங்களடையவும் அழகிய மனை முதலானவை அமையவும் சகல ஜனங்களும் சந்தோஷமாக வேண்டும் என்றும் எண்ணி மன உறுதியுடன் சிவகங்கை மூழினால் யாவும் சித்தியாகும். சிவகங்கா தீர்த்தத்தை பத்தியோடும் காவிரி கட்டி எடுத்துக்கொண்டு நடந்தால் ஒரு அடிக்கு ஒரு அஸ்வமேதையாக பலன் பெற்று சுகமாக இருப்பார். தீர்த்தத்தை காவிரி கட்டி எடுத்துக்கொண்டு சென்று சிவகங்கை படிபுகழ் சிவகங்கை பாணிரந்தனை பானம் பண்ணி செல்வோர் இடிமுரக கொடி எவனை சவர்க்களத்தில் ஏறினார் இவரே வெளிவர் கொடிய விலங்கு ராக்கதர் பிரி பாரிடம் பாரிடங்க டீங்கிணையா குறுக்கில் ஆயு முடிவினையர் பதிகுணர்ந்த நீர்வதியும் மகேஸ்வரம் உத்திவிதேவர். அதனால இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சண்டைக்கு போனானா ஜெயிச்சுட்டு வருவானா. தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு சண்டைக்கு போனா ஜெயிச்சுட்டு வருவான். அதுக்கு மேல வந்து சிங்கம் புலி கரடி முதலிய பேத பேத பசாசுகளாலே உபத்திரவம் இருக்காதா. அதுக்கு மேல நேரப்பட்ட

அபசாரங்கள் இருந்தாலும் அக்குற்றங்களையும் குறைகளையும் பரமசிவன் பொறுத்து ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு போனா சிவன் தீர்த்தம் கொண்டு வரணும். அதற்கு மேலே அந்த தீர்த்த கரையிலே தர்ப்பணம் சிராத்தம் முதலானது செய்வது பிதற்களை குறித்து செய்வது விசேஷம். தென்புலத்தார் தமை நோக்கி அந்நியினார் தர்ப்பணங்கள் செய்தானாயில் தன்பிரியில் மூவகையில் சுற்றவரா நற்கதியை சார்ந்து வாழ்வார். அந்த தீர்த்தத்திலே தர்ப்பணம் முதலானவர்கள் செய்த நம்முடைய பிதற்கள் முன்னோர்கள் எல்லாம் நல்ல கதிக்கு போவார். கொடுத்து இன்பம் ஒரு பொருள் வேண்டி ஆடினால் அவர்கள் இதும் என்று பம்பு அம்பூமி அம்பூமி விச்சையுற மூலியினார் மகேஸ்வரம் வாய்க்கு வந்தேன். அதனால பொருள் வேண்டி ஆடினாலும் அது கிடைக்குமா? அதற்கு மேல அந்த ஒரு காரியங்களையும் ஆசிக்காமல் இதையும் கேட்காமல் பொருள் வேணா இது வேணா இது வேணா எதுவும் கேட்காம சிவத்துறை செய்து கொண்டு மூழ்கினால் மகேஸ்வர பதம் கிடைக்கும். பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டு குடிச்சோம்னா பணம் தான் கொடுப்பாரு. நீ பணம் தானே கேட்டா அப்படின்னு கொடுப்பாராம். ஒன்னும் கேட்காம குடிச்சா மகேஸ்வர பதவியை கொடுத்துருவான். ரெண்டையும் கேட்ட இது வேணும் ஜாமி அது வேணும் ஜாமி அப்படி சொல்லி விட்டு முடிவுனா ரெண்டுமே கொடுப்பான். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவார். பொண்ணும் மெய்ப்பொருளும் எங்கும் இடையற நிறைந்த பரம்பரனோர் எங்கும் இடையற நிறைந்த எங்கு இடையறன்னா எங்கு இடைவெளி இல்லாமல் நிறைந்திருக்கிற பரம்பரும் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கிற பரம். இதெல்லாம் எப்படித்தான் மனிதன் வந்து கருத்திலே எண்ணத்திலே இதெல்லாம் வந்து பதிய வைப்பது அதை வந்து உணர்வது என்பது சாதாரணமே. ஒளிவர நிறைந்த யோகமேன்னு சொல்றார்களா வாணிக்கவாசி கும்பர்கிறது ஒளிவர நிறைந்த யோகமே என்று பேசுகிறார். தர்ப்பணம் செய்கின்றவர்கள் சிவ சதார்த்தத்திலே தர்ப்பணம் செய்கின்றவர்கள் திதி முதலானவற்றிலே அமாவாசை தர்ப்பண நாளிலே இந்த பாட்டை சொல்லிடணும். இந்த பாட்டை சொன்னா பாட்டெல்லாம் நல்லது. எந்த பாட்டு? இந்த பாட்டு. எந்த பாட்டு? சொல்ல போற பாட்டு. கும்பர்கரே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையும் தனக்கு வம்பனப்படுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழித்த மருந்தே என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழித்த மருந்து செம்பொருட்டுணியே சிறுடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டுணி சிக்கன பிடித்து எங்களும் தருவது அப்படின்னு அமாவாசை தர்ப்பணத்தில் சொல்லி தர்ப்பணம் முடியல சொல்லி நம்ம பார்வதீபரே அப்படி சொல்லிட்டு அந்த புதிர்களுக்கு எல்லாம் கேட்கும் அரகராங்கிற சத்தம். இன்னைக்கு எப்படி சொன்னேன் தர்ப்பணம் பண்ணிட்டு அம்மாவது இல்லவா இந்த பாட்டை பாடி நம்ம பார்வதி வெளியே நமாவே பார்வதி வெளியே அரகர மகாதேவா இந்த புதற்கள் எல்லாம் இந்த அரகரங்கிற சத்தத்தை கேட்கிறார். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமானது பகீரதன் இந்த புதற்கள் எல்லாம் கபிலமுனிவருடைய சாபத்துல இப்படி சாம்பலாகி நற்கதி அடையாம கிடக்கிறாங்கன்னு கேட்ட உடனே அவனுக்கு மனசு பகீர் எப்படி அவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய் சொல்றது நல்லகதிக்கு போய் சொல்றதுன்னு வசித்தமணிவரை கேட்டு அவர் சொல்ல அதன் பிறகு கங்கையை வரவழைச்சு அந்த சாம்பல்ல புகுத்தினான் விளங்குதா. அதனால முன்னோர்களை செய்ய வேண்டிய கடமை நம்மளுடைய முக்கியமான கடமை. அதனால அமாவாசை தர்ப்பணம் திதி முதலானவற்றெல்லாம் செய்யணும். தினந்தோறும் தர்ப்பணம் பண்ணும்போது கடைசிய சமயாச்சாரி சந்தாராச்சாரி உருப்பியசுவாக பித்ருப்யோம் சுவாக என்று அந்த தர்ப்பணத்தில பண்ணிக்கணும். இவர் சொல்றது விளங்குதா? தர்ப்பணம் பண்ணும்போது ஈசானமூர்த்தாய சுவாக தத்புருஷபுத்திராய சுவாகா அகோரதையாய சுவாகன்னு சொல்லும் அல்லவா? அப்படி சொல்லி அப்புறம் கணபதிய சுவாக சரவணவாய சுவாக இதெல்லாம் சொல்றது இல்லை. நீங்க தெரியாதுன்னே பாக்கிறேன்.

0: என்று புத்தர் கொடுக்கும். அதனால இப்படி செஞ்சா அந்த புத்தருக்கு தனம் தர்ப்பணம் ஆகும். அதனால இப்படி எங்கும் இடையர நிறைந்த பரம்பரன், எங்கும் நீக்கமரன் நிறைந்திருக்கின்றவனாகிய பரம்பரன் சிவபெருமான் தீர்த்த வடிவு எய்தி நின்ற பொங்கு புலர் சிவகங்கை. தீர்த்த வடிவா இருக்கிறார். எங்கும் பிரகாசமாயிருக்கின்ற சாமி தீர்த்தமாக இருக்கிறார். அதான் மூர்த்தியாகி தரவாகி முன்னீர்க்கங்க முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினாலும் உயிர்க்குனலாம் ஆர்த்தி நானும் அறியாமல் அகற்றி அறிவிப்பார் இவன போர்த்த கருணன் கணபதியை பொழுது சரணம் அடைகின்றான் என்பது விராஜக புராணம். அதனாலே இப்படி சாமி வந்து தீர்த்தமாக இருக்கிறார் என்று சொல்லி அரைவன் பிரகாசிக்கும் சிவகங்கையின் மகிமாதிசயத்தை யாவராலும் சொல்லி முடியாது. வளர்வரை பக்கத்து சதுர்த்தசியும் சனிவாரம் கூடிய புண்ணிய தினத்தின் மூலினால் அவர்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி கொடிய மாபாதங்கள் எல்லாம் தொலைவு. அதனால இந்த நாள் விஷயம் நாள் விஷயம் அதற்கு வேலை திங்கள் செவ்வாய்க்கிழமையில் திருவிரை பக்கத்து அம்மாவாசையாயினும் வளர்வரை பக்கத்து பூரணையாயினும் கூடிய தினங்களிலும் சந்திரகிரகண சூரியகிரகண சித்திரா பௌர்ணி புண்ணிய காலங்களிலும் சிவகங்கையை தீர்த்தம் ஆடினால் நிலையாமல் இருக்கக்கூடிய பாதங்கள் எல்லாம் தொலைந்து தபோதனர்கள் ஆவார்கள். வந்து வழிந்தோர் விடுத்த வினைகள் அறக்கங்கை முதல் மாதிரித்தங்கள் தந்தமது சுருதிகளால் சிவங்கை தனம் படிந்து சார்ந்து நின்ற அந்தமிழா நன்குதவும் மாசிமக தீர்த்த மாசிமக தத்தீர்த்த தனித்து வந்து முந்தினரில் தமக்குரிய சத்தியின் உழுதுவன் மூலியம் முதன்மை செய்யணும். இதனாலே பல தீர்த்தங்கள் இருக்குது அல்லவா, கங்கை முதலான பல தீர்த்தங்கள் இருக்குது அல்லவா, அந்த தீர்த்தங்களிலே பல வீரர் வந்து முழுகிறார்களா, முடுகின்றவர்கள அதிகபட்சம் பாவிகளாகத்தான் இருப்பார்கள். முடுகின்றவர்கள் அத்தனை அதிக பேரும் பாவிகளாகத்தான் இருப்பாங்க. புண்ணியவான்கள் ஏதோ அதிசயமா எங்கேயோ ஒருத்தர் இருந்திருக்கலாம், அவ்வளவு தான். தவிர அதிகபட்சம் பாவிகள் தான் முழுகான். முழுக முழுக முழுக முழுக அந்த தீர்த்தத்துக்கெல்லாம் பாவம் ஏறிக்குது. பாவிகள் முழுக முழுக முழுக முழுக இவன் பாவம் எல்லாம் அந்த தீர்த்தத்துல ஏறிக்குது. அந்த தீர்த்தம் அல்ல, ஐயோ இவ்வளவு பாவிகள் வந்து முழுகி இவ்வளவு பாவத்தை நாங்க சுமந்து கிடக்கிறோம் என கவலைப்பட்டு அந்த தீர்த்தம் அல்ல வந்து சிவகங்கையில முழுகி அந்த தீர்த்தங்கள் பாவத்தை தீர்த்துக்கலாம். புரியுதா? வந்து வழிந்தோர் விடுத்த வினைகளார கங்கை முதல் மாதிர்த்தங்கள் தந்தமது சுருதிகளால் சிவகங்கை தினம்படிந்து சார்ந்து நின்ற அந்த விழா நன்குதவும் மாசிமகத்து அத்தீர்த்தம் அனைத்து வந்து மாசிமகத்துல எல்லா தீர்த்தமும் வந்து அங்கு முழுகுதான். முந்தினரில் தமக்குரிய சக்தி முழுதுடன் மூழ்கியே முதன்மையில் இவ்வண்ணம் ஒரு மாசி மகத்து அரிய சிவகங்கை இனிமொழியில் மாசி மகம் விஷயம் மைவண்ண வினை இங்கு சிவத்தலைவர் மண்குடையான் மகிழ்ச்சியவை பொய்வண்ணம் ஒழித்த திருவத்தை நாமம் போல புகழ்காலத்தின் மெய்வண்ண உருமாசி மகத்தந்த நீராடன் மிக்கதம்மா. அதாவது சபாபதியை தர்சனம் பண்றதுக்கு அர்த்தசாமன் எப்படி விசேஷமோ சிதம்பரத்தில் அர்த்தசாமன் தான் அதிகமான விசேஷம். என்ன காரணம் என்று கேட்டால் அர்த்தசாமத்தில எல்லா கோயிலும் வந்து சிதம்பரத்தில் சேர்ந்து உலகத்தில் இருக்கிற கோயில் அத்தனையும் சிதம்பரத்தில் அர்த்தசாமத்தில் வந்து அங்கே கூடி விடுகிறது. எல்லா கோயிலுடைய கலைகளும் சிதம்பரத்தில் வந்து சேர்ந்தது. அதனால அர்த்தசாமம் விசேஷம். அர்த்தசாமன் தரிசனம் பண்ணா எல்லா கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ண பலம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்டது மாசிமகத்தை நீக்கி மூழ்கினா எல்லா தீர்த்தங்களையும் முழுகன பல கிடைக்கும். எல்லா தீர்த்தங்களும் இவ்வளவும் உருமாசி மகத்தறிய சிவகங்கை இது மூலியன் மைவண்ண வினை இங்கு சிவத்தலைவர் மன்றுடையான் மகிழ்ச்சி அவைக்கு பொய்வண்ணம் ஒழித்த திரு அத்தை அமம் போல புகழ்காலத்தின் மெய்வண்ணம் உருமாசி மகத்து அந்த நீராடன் மிக்கதம்மா. யாரேனும் தங்கள் மனறியாமற் செய்தவனை எல்லாம் அல்ல பாதையன் குண்டலிக சிவகங்கை ஆடினால் பற்றத்தில் சைமியில உரைத்தவை கோர் ஐயமில்லை திருவி என்றார். காரேறு கண்டத்தான் பெருமையெல்லாம் புராணத்தார் காட்டு மேலோன் காரேறு கண்டனாகிய சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் புராணத்தின் மூலமாக காட்டியவனாகி வேதவியாச முடியும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நினைச்சு பார்க்கறவங்க அதிகமா இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு புண்ணியவான்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காங்களே. நான்கு வேதங்களை வகுத்து பாடி அதற்கு மேல 18 புராணங்களை பாடினவர் வேதவியாசு. ஏழு தீவில் உள்ள யாவரையும் மனதறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் தாம் சிவபுராணம் பற்றி உள்ள எட்டு புராணத்தில் உள்ள நீலகண்டமுடைய பரமசிவன் மகிமைகளெல்லாம் தெரிய சொன்னேன் என்றும் வேதவியாசன் திருவாய் மலர்ந்துள்ளார் என்று சூத புராணிகள் ஐஷாரண்யவாதிகளாகி சமுனராஜ முனிவர்களுக்கு திருவிழம் பற்றினார். அதனாலே 18 புராணம் பாடியவராகி வேதவியாச முனிவர் இப்படி சைவனி முனிவருக்கு சொன்னார் என்று சூத புராணிகள் ஐஷாரண்ய முனிவர்களுக்கு சொன்னார். இந்த பெருமையெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு இந்த சமயம் கிடைத்தது, இந்த நூல்கள் கிடைத்தது, இந்த ஆசிரியர் நமக்கு கிடைத்தார்கள். எல்லார விட நாம் உயர்ந்து விட்டோமே என்கின்ற ஒரு பெருமை இருக்கும். யாவர்க்கும் மேலாகும், யாவர்க்கும் மேலாகும். யாருக்கு தெரியும், யாருக்குத்தான் தெரியும் அவர் மகிமை அம்பல நாடகம் ஆடிய பெருமைம்பாரு கோபாலகிருஷ்ண பாரதி. அதனால அப்படிப்பட்ட பெருமை யாருக்கு தெரியும்? இந்த முனிவரின் பெருமை, இந்த நூலின் பெருமை, இந்த தெய்வத்தின் பெருமை, இச்சமயத்தின் பெருமை, இத்தனையும் யாருக்கு தெரியும்? ஞானசம்பந்தர் எங்கே நம்ம இங்கு, மாணிக்கவாசர் எங்கே நம்ம இங்கு? இப்படிப்பட்ட ஒரு அருளாளருடைய தொடர்பு அவர்கள் நூலில் தொடர்பு வர்றதுன்னு சொன்னா அதை எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இல்லைன்னா அந்த வாக்கியங்களை காதல் கேட்க முடியுமா? அதனாலே இப்படிப்பட்ட வேதவியாசர் இப்படி சொன்னார் என்று சொல்லி இந்த நயமச்சருக்கம் இதோட முடியுது. 414 பாடல் இந்த நயமச்சருக்கத்தோடு
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவஸ்துதி. இதில் நீங்கள் கேட்க இருப்பது எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த பாடல் பெற்ற சிவக்ஷேத்ர சிவநாம கலிவெண்பா. பாடியிருப்பவர் திரு சிவபாதசேகரன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: இங்கு அருபான் மூன்று பதி அப்பால் நீர் முய்த்து வரு

வாட்போக்கி துன்னகரில் தேந்தகு சொல் பெற்ற சுரும்பார் குழலி.

ரத்னகிரி நாயக உற்றழகு தோன்றும் கடம்பந்துறை முற்றிலாமுலையை என்ற கடம்பவனேசனே தோன்றும் பராய்த்துறை மேவும் பசும்பொன் மயில் சே பராய்த்துறை நாதா பரம குராப்புடை சூழ் கற்குடி மேவுகின்ற கன்னி அஞ்சனாட்சி மகள் நற்குணவும் சிவநாயக நற்குண உஜ்ஜீவநாயக சொற்குலவு முக்கிச்சர நகர்வாழ் மோகமிகு காந்தி மதிவாக்கால் புகழ் பஞ்சவர்ணனே மிக்கு உயர்ந்த தென் சிராப்பள்ளியில் வாழ் செல்வ மட்டுவார் குழலியின்பாலானன் மாத்ருபூதேஸ்வரனே அன்பார் நரும் குழலி நாயகியை நல் எறும்பியூரில் பெறும் எறும்பீச பிரானே உறும் சீர் மிகு நன் நெடுங்களத்தில் மேவும் உப்பிலாட்கு தகு நித்திய சுந்தரனே புகழ் மேவும் பண்பார் மேலை காட்டுப்பள்ளியில் வார் கொண்டமுலையாள் அன்பாக மேவும் தீயாடியே நண்பார்ந்து பூனாறு ஆலங்கொழில் மேவி வாழுகின்ற ஞானாம்பிகை ஆத்மநாதனேயே தேனாரழகால் அமர்ந்தவாளோடு ஆம் பூந்துருத்தி பழநகர்வாழ் புஷ்பவன பண்ப எழில் சேர்ந்த கண்டியூர்வாழ் மங்களநாயகி புணரும் இண்டைச்சடை விரட்டேசனே அண்டர் தொழும் தன் ஒப்பிலாளுடனே சார்ந்து சோற்றுத்துறையின் மண் தொலையாச்செயில்வ வள்ளலே

வாழ்த்த திருவேதி குடிவாழ் மங்கையர்க்கரசிய தும்புகழ் வேதபுரீஸ்வரனே கேத்திரமாம் தென்குடித்திட்டையினில் சேர் உலகநாயகிக்கு பங்கு கொடுத்த பசுபதியே உலக நாயகிக்கு பங்கு கொடுத்த பசுபதியே பசுபதி.

உள்ளமங்கை பல்வளைக்கு நற்புயத்தை நல்கும் பசுபதி நாயகா, பசுபதி நாயகா. மல்கு புகழ் சக்கரப்பள்ளியினில் சார்ந்த அல்லியம் கோதை சொற்கு இறங்கும் ஆலந்துறையானே, ஆலந்துறையானே. மிக்க கருகாவூர் மேவும் கரும்பனையாள் மோகம் முருகலர்த்தார் முல்லைவனமூர்த்தி பெருகு திருப்பாலைத்துறை சேர் பறை தவள வண்ணகையாள் மாலையிட்ட பாலைவனநாதா, தவள வண்ணகையாள் மாலையிட்ட

சீலம் மிகு போற்று திருநல்லூர் வாழ்பூவை கிரிசுந்தரிக்கே ஆற்றல் புரியும் பெரிய ஆண்டவா நாற்றிசையும் காக்கும் ஆவூர் மங்களநாயகி அழகுக்கு ஏற்கும் எழில் பசுபதி ஈஸ்வரனே ஆக்கும் அருட்சத்தி முற்றம் மேவுகின்ற தாய் பெரியனாகியாள் சித்தம் மகிழும் சிவ கொழுந்தே அத்தர் புகழ் பட்டீஸ்வரம் மேவும் பல்வளை நாயகி சேர் பட்டீஸ்வரனேயே பரபர இஷ்டம் மிகும் பார்மகிழ வாழும் பழையாரை ஊர்மேவும் சோமகலா நாயகி சேர் சோமேஷா காமலர்த்தேன் வீழ்த்தும் வடதளியில் மேவும் கௌரியம்மை வாழ்த்தும் வடதளி வள்ளலே வள்ளலே வடதளி வள்ளலே கௌரியம்மை வாழ்த்தும் வடதளி வள்ளலே ஏ பூத்தவனமன்னும் வலஞ்சுழியில் வாழ் பெரிய நாயகியாட்

கீழ்கோட்டப் பெரியம்மை பாலுகந்து வாழ் மடந்தை பாகனே, மடந்தை பாகனே. சீலம் மிகும் தேனார் மொழியுடன் வாழ் தென்குடந்தை ஞானோதய சோமநாதனே. மீனார்கள் குன்றமுலை நாயகியாள் கூடி நாகேஸ்வரத்தில் சீலம் மிகும் தேனார் மொழியுடன் வாழ் தென் குடந்தைக்காரோண ஞானோதய சோமநாதனேயே. மீனார்கட்குன்றமுலை நாயகியாள் கூடி நாகேஸ்வரத்தில் அன்றே வாழ் உற்ற ஜண்பகாரண்யா, ஜண்பகாரண்யா. என்றும் திருவார் இடைமருதில் சித்தம் மகிழ்ந்து பெருநல மாமுலையாம் பெண் சேர் மருதி சா, பெருநல மாமுலையாம் பெண் சேர் மருதி சா. தென் குரங்காடுதுரை தேவி பவளக்குடி சேர் சங்கரா, பவளக்குடி சேர் சங்கரா.

நாத செல்வ நீலக்குடி சேர் தேவி அழகாள் மருவும் நல்ல நாமம் உடைய நாயகா, நல்ல நாமம் உடைய நீலக்குடி நாயகா, நீலக்குடி சேர் தேவி அழகாள் மருவும் நல்ல நாமம் உடைய நாயக. முல்லை மலர் வம்புலவும் வைகள் வைகள் வரநகர் மாடக்கோயில் கொம்பில் இளங்கோதை கொம்பில் இளங்கோதை வைகற்கோமானே இன்பம் மிகும் மங்கள நாயகியாள் வாய்த்த திருநல்லத்தில் தங்கும் உமாமகேஸ்வரே திருநல்லத்தில் தங்கும் உமாமகேஸ்வர சுடரே எங்கும் மகிழ்ந்து ஆர்ந்த திருக்கோழம்பத்தில் சௌந்தரையோடு ஏந்து வளரும் கோகிலேஸ்வரனே திருக்கோழம்பத்தில் சௌந்தரியோடு ஏந்து வளரும் கோகிலேஸ்வரனே வாய்ந்த திருவாவடு துறையுள் ஆவடு தன் துறை கண் ஆன ஒப்பிலா முலையோடு விளங்கும் மாசிலாமணியே மாசிலாமணியே மாசிலாமணியே தேவர் தோழும்

அமிர்த முகுழ அம்பிகையோடு இன்பம் மிகு உத்தர வேதீஸ்வரனேயே உக்த வேதீஸ்வரனேயே திரு அழுந்தூர் சக்திமிகு மிக்க சௌந்தரி ஆக சௌந்தரியாத்தமருள் வேதபுரீஷா மிகு புகழ் மாயூரத்து மாது அம்சுல் நாயகிசேர் மாயூர அம்சுல் நாயகிசேர் மாயூர கோதில்லா தோழி அம்மை தானே துணையா விளநகரில் வாழும் துறை காட்டு வள்ளலே வள்ளலேயே தானே துணையா துறை காட்டும் வள்ளலே விளநகரில் வள்ளலே துறை காட்டும் வள்ளலே நாளும் திருப்பரியலூரில் திகழும் இளங்கொம்போடு இருக்கும் புகழ் வீரட்டேச வீரட்டேச வீரட்டேச மறுக்குளவு பாக சுகந்தவனப்பாவை செம்பொற்பள்ளியினில் போகம் ஊறும் சொர்ணபுரீஸ்வரா வாகும் பர்வதராஜன் புதல்வி பர்வதராஜன் புதல்வி பங்க நனி பள்ளி உறும் நற்துணையப்பா பர்வதராஜன் புதல்வி பங்க நனி

விலங்கும் தலைச்சங்காடு ஏயும் சௌந்தரி தோள் தோயும் மலைச்சங்க கருணாயகனே சங்கருணாயகனே சங்கு அருள்நாயகனே லக்ஷ்மியை ஆள் கட்கனேத்திரி நல்லாக்கூரில் தோயும் எழில் தோள் பெற்றிருக்கும் சுயம்புவே ஆக்கூரில் சுயம்புவே வாழ் பெற்ற கண் அபிராமி கடவுரில் அபிராமி கடவுரில் ஓர் பங்கில் நண்ணும் அமிர்தகடநாயக எண்ணும் தயாவ அமலய குயமிஞ்சாரும் கடவுர்மயான பிரம்மபுரி மன்னா பயோததிமான் கூடும் திருவட்டக்குடி சாந்த நாயகியான் நாடும் திருமேனி நாயக சாந்த நாயகியாள் நாடும் திருமேனி நாயக நீடு திரு வீஷு சக்தியம்மையுடன் மிக்க தெளிச்சேரியினில் தேசிலங்கவாழ் பார்வதீஸ்வரா திருத்தெளிச்சேரியில் வாழ் பார்வதீஸ்வராக நேச தர்மபுரம் மேவும் சதா மதுரமின்தோய் அருமை உள்ள யாழ் மூரியானே தருமபுரம் மேவும் சதா மதுரம் இந்தோய் அருமையுள்ள யாழ் மூரியானே பெரும் இன்பம் பூண்டு போகமார்த்த பூண்முலையாழொடும் நல்லாருண்ட அமர் தர்பாரண்யேஸ்வரனே மாண்டகு ஆற்றின் மிகு வண்டமர் பூங்குழலியோடு கோட்டாற்றின் மிகு வண்டமர் பூங்குழலியோடு தோற்றும் ஐராவத சுவாமியே கோட்டாற்றில் வண்டமர் பூங்குழலியோடு போற்றும் ஐராவத சுவாமியே போற்றும் பவளவண்ண பூங்குழலாள் பங்கில் அம்பர்மேவும் நவமார் பிரம்மபுரி நாதா உவகை மாகாளத்தின் மேவுகின்ற கன்னி பக்ஷநாயகி தன் தோள் பெற்ற காலகண்ட தோன்றலேயே நூல்கதிக்கும் பண்ணார் மியச்சூரில் பாவை சுந்தர தலைவி நண்ணும் திருமுயற்சி நாயக எண்ணும் இளம் கோயில் இளங்கோயில் இடம் மேவி குலவும் மின்னும் மேகலையாள் மின்னும் மேகலையாவோடு ஏயும் சகல புவனேஸ்வராக மின்னும் மேகலையோடு ஏயும் சகல புவனேஸ்வர வாயும் அருள்
பொற்கொடி நாயகியாள் போற்றும் திலதைப்பதிசேயேயே நற்குண முக்தேசன.

மாணிக்க வாசகப் பெருமான், மதுரை மாநகர் துவங்கி சீர்காழி திரு அண்ணாமலை திருக்கழுக்குன்றம் வழியாக பல தலங்களையெல்லாம் தரிசித்து இறைவன் திருத்தில்லைக்கு வர பணிக்க, திருத்தில்லையில் வந்து அங்கே பெருமானை பாடி அமைகின்றார். பலவிதமான பாக்களை பாடிக்கொண்டு இருக்கின்ற மாணிக்கவாசகப் பெருமான் இறைவர் திருவடிகளில் இடையராது சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இருந்த பேரானந்த நிலையை எத்தனை பேர்தான் அறிவார்கள்? அவர் இருக்கும் இடம்தான் நாம் செல்வோமே, இடம் திருத்தில்லை.

0: ஆஹாஹா, என்ன பாடிக்கொண்டிருக்கிறார் பார்த்தாயா? இவர் யார் தெரியுமா உனக்கு?
1: யாரப்பா இவரு?
0: இவர் பாண்டிய பேரரசின் முதன் மந்திரியாக இருந்தவர்.
1: நம்பவே முடியவில்லையே, இவ்வளோ எளிமையாக இருக்கின்றாரே.
0: ஆமாப்பா, முத்து விளையும் செல்வ சிறப்பு வாய்ந்த பாண்டிய நாட்டின் முதலமைச்சராக எத்துணை செல்வத்தில் இருந்தவர், இன்றோ ஓடும் கோவணமுமே உறவு, தேடும் பொருள் சிவம் என்று இருக்கிறார் பார்த்தாயா?
1: என்னப்பா இது? எப்படிப்பா அவ்வளோ செல்வத்தையும் விட்டு இருக்க மனசு வந்துச்சு?
0: நல்ல கேள்விதான் கேட்டாய் மகனே. செல்வம் எதற்கு வேண்டும்?
1: இந்த உலகில் இன்பமான நல்வாழ்க்கை வாழ செல்வம் வேண்டும் தந்தையே.
0: சரியாகத்தான் சொன்னாய். ஆனால் செல்வமுடையவர்கள் எல்லாம் இன்பமாக இருக்கின்றார்களா? நம் வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருப்பவர் செல்வமுடையவர்தான். ஆனால் அவருக்கு தன் செல்வம் தம் காலமெல்லாமும் வாரிசுகளுக்கும் போதுமா என்று கவலை. நமக்கு இடது பக்க வீட்டில் செல்வத்தில் இன்னும் மேல்தான். ஆனால் அவருக்கு இன்னும் நம் வலது பக்கத்து வீட்டு செல்வந்தர் போல் பணம் இல்லையே என்று வயிற்றுரிச்சல். நம் வலது பக்கத்து வீட்டில் இருப்பவர் பெரும் செல்வந்தர். ஆனால் அவருக்கோ பணம் ஈட்டி ஈட்டியே உடலெல்லாம் நோய், செல்வம் இருந்தும் அனுபவிக்க இயலவில்லை. ஆ, மறந்துவிட்டேனே, நம் தெருமுனை செல்வந்தர் இருக்கிறாரே. அப்பா, எவ்வளவு செல்வம் அவருக்கு! ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் எவரேனும் செல்வத்தை திருடி விடுவார்களோ என்ற அச்சம். யாரை பார்த்தாலும் அவருக்கு சந்தேகம்தான். தன் மகனே தனக்கு ஊறு செய்து சொத்தையெல்லாம் கைப்பற்றி விடுவான் என்று பயப்படுகிறார். பாவம், வியப்பாக இருக்கிறது. இந்த மனிதர்கள் எந்த இன்பத்திற்காக செல்வத்தை நாடுகிறார்களோ.
1: ஆனால் அப்பா, நீங்களும் செல்வம் உடையவர்தானே, நீங்கள் இன்பமாக இருக்கிறீங்களே.
0: அருமை மகனே, உன் உற்று நோக்கும் திறனை என்னென்பது? சிவபிரான் திருவருள் நன்றாக கேட்டாயப்பா. செல்வம் என்பது இறைவன் நமக்கு தந்த ஒரு கருவி, அவ்வளவுதான். அதையே வாழ்க்கை என்று எண்ணி வாழ்வினை நாசம் செய்து கொண்டவர்கள்தான் நீ கூறிய எல்லோரும். சிவபெருமானின் பெருங்கருணையாலும் அடியேன் முன் செய்த சிறு தவத்தாலும். சிவபிரானே மெய்யான செல்வம். அவர் நமக்கு எல்லா வகையிலும் இன்பம் தர ஓயாது நடனம் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற பேருண்மையினை இப்போது பாடினாரே வாதவுரடிகள். அவர் போன்றோர் மூலம் தெளிந்ததனாலும் நாம் செல்வம் உடையவர்கள் என்றாலும் இறைவன் தரும் இன்பத்தில் மகிழ்ந்துள்ளோம். அது சரி மகனே, நீ பார்த்தாயா வாதவுரடிகள் முகத்தில் இன்பம் தெரிந்ததா துன்பம் தெரிந்ததா?
1: ஆஹா, அது என்ன என்று சொல்வேன் தந்தையே. இத்தனை எளிய கோலத்தில் இருந்த அவரிடம் எந்த செல்வந்தரிடமும் இல்லாத இன்பத்தையும் ஒளியையும் கண்டேன். இன்னும் சொல்ல போனால் தில்லை பெருங்கூத்த பிரானின் திருமுகத்தின் எதிரொலியை அவர் முகத்தின் கண்டேன். எப்படியப்பா அது?
0: அதுதான் மகனே சிவனடியார்களின் சிறப்பு. உலகத்தவர் பார்வையில் செல்வம், பதவி, சாதி, குலம், இனம், மொழி முதலியவற்றால் வெவ்வேறு நிலையில் காணப்பட்டாலும் உண்மை இன்ப பொருளாகிய சிவம் சிவனடியார்களிடத்தில் நிறைந்து இருப்பதால் அவர்கள் என்ன குறையும் இல்லாதவர்கள், கேடும் ஆக்கமும் இல்லாத செல்வமுடையவர்கள். அவர்களே வாழ்வின் பயனை அடைந்து வெற்றி காண்பவர்கள்.
1: தந்தையே தந்தையே, நானும் நல்ல சிவனடியாராக ஆக வேண்டும் தந்தையே. என்னையும் அவ்வாறே வளருங்கள் தந்தையே.
0: என் செல்வமே, நிச்சயமாக நீயும் நல்ல சிவனடியாராக ஆவாய். நம் சிவபெருமான் அன்பினால் வழிபட மிக எளியவர். நாம் சிறிதும் காலத்தை வீணாக்காது நடராசப் பெருமானை வணங்குவோம் வா.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: இடம் தில்லை திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகப் பெருமானை வேத முழக்கத்துடன் அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள்.
2: ஓம் நமருத்ரேபியாய பிருத்திவ்யாமேந்தரிக்ஷேய திவ்யே சாமன்னம்பாதோ வர்ஷமிஷ வஸ்தேப்யா தச ப்ராசேர்தச தக்ஷிணா தச ப்ரதேசேர்தசோதேசேர்தசோர்த்வாஸ்தேப்யோ நமஸ்தே நோ மிருடயந்து தேயம் திஷ்மோ யஸ்ச நோத்வேஷ்டிதம் போஜம் வே ததாமி த்ரிம்பகம் ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷேயமாம்ருதாத் த்ரிம்பகம் ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷேயமாம்ருதாத் த்ரிம்பகம் ஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம்.

அது வாழ்வாக வழுத்தும் தில்லை கூத்தப்பிரான் தங்கள் திருமொழியை தாமே கைப்பட எழுதி திருச்சிற்றம்பலம் ஒன்றில் வைத்துள்ளார் என்றால் உம் திருமொழியின் பெருமைதான் என்னே. பெரியீர், இப்பாடல்களின் உள்ளார்ந்த பொருளினை தாங்கள் அருள வேண்டும்.

0: இவரோடு கணக்கும் இதுதான் இதன் பொருள், இதுதான் இதன் பொருள்.
1: இது என்ன அதிசயம்? மணிவாசக பெருமான் கூத்த பெருமானோடு கலந்து விட்டாரே. சிவசிவா சிவசிவா சிவசிவா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம் விளக்க உரை. வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, திருச்சிற்றம்பலம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினோம். சார்வினோ தொண்டர் தருகிறார் பொய்மை.

0: சிற்றம்பலம். பொன்னியன் மெய்யில் பூசும் பூதி கண்மணியும் ஐந்தாய் நன்னிய எழுத்தின் வீறு நானிலத்து உயர்ந்து தோன்ற வெண்ணில் அற்புதம் செய்து ஈசன் இணையடி பாடும் நாவல் திண்மை வந்தொண்டன் பாதம் சென்னியில் கொண்டு வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் பணிந்து வணங்கி அருமையான முறையிலே உயிர்கள் உய்யும் பொருட்டு தோத்திரத்தையும் சாத்திரங்களையும் நமக்கு தினந்தோறும் ஒலிபரப்பி அவற்றின் மூலமாக, அதாவது செவி வழியாக கேட்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நேரிலே கண்டு கேட்பதற்கும் அருமையான முறையிலே எல்லாம் செய்து அதை ஒலிபரப்பி வருகின்றார்கள். அந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு, இதை நேரிலே கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது உளம் கனிந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். பொதுவாக பன்னிரு திருமுறைகளிலும் இந்த 14 சித்தாந்த சாத்திரங்களின் கருத்துக்கள் அப்படியே விரவி இருக்கும். சில சமயம் நாம இன்னும் கொஞ்சம் அதை ஆழ்ந்து நோக்கினால், இப்ப உதாரணமாக சிகாமணியாக இருக்கக்கூடிய நூல் வந்து சிவஞான போதம். அது 12 சூத்திரங்களால் ஆனதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுல இன்னும் கொஞ்சம் நுட்பமாக எடுத்து பார்த்தால், முன்னோர்கள் அப்படி கண்டிருக்கின்றார்கள், முதல் சூத்திரத்திற்கு முதல் திருமுறையிலிருந்து அந்த கருத்தை எடுப்பது, அதற்கு மேற்கோளான பாடலை எடுப்பது, அப்படி ஒரு வழிகாட்டின அப்புறம் தெரியுது. அப்போ நிச்சயமா அந்தந்த சூத்திரத்துக்குள்ள பாடல்கள் அத்தனாவது திருமுறையில அது நிறைந்து இருக்கின்றது என்று. அந்த வகையிலே சிவஞான போதம் 7 சூத்திரம், அதை இன்று நாம் சிந்தித்து அந்த சூத்திர கருத்துக்கு ஏற்ப எத்தனை மேற்கோள்களை நமது தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு யோக நெறிக்கு வழிகாட்டிய குரு அவர் காட்டியிருக்கிறார் என்று நாம் திருவருளாலும் குருவருளாலும் இப்போது சிந்திக்கலாம். 7 சூத்திரம் முதல் 2 பிரமாண இயலும் இலக்கண இயலும், அதெல்லாம் ஆராய்ச்சியின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி அதன் பின்பு இறைவன் அருளை பெறுவதற்கு சாதனமும் பயனும், அதான் அந்த என்ன சாதனம் அதன் மூலம் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பின்னாடி உள்ள உண்மை அதிகாரம் சிறப்பதிகாரம்னு சொல்லுவோம். அதாவது 7 சூத்திரத்திலிருந்து 12 சூத்திரம் வரைக்கும், முதல் 6 பொது அதிகாரம், அடுத்த 6 உண்மை அதிகாரம் என்று நாம் பார்க்கின்றோம். இதுல இப்போ இந்த அதிகாரியுடைய இயல்பு, அதிகாரிங்கிறது உயிர்களை குறிக்கும். அதாவது சிவபெருமானோட தன்மையை நம்ம பார்த்திருக்கோம், உயிர்களுடைய தன்மையை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி பாசங்கிற முப்பொருள்களோட தன்மையும் நமக்கு தெரியும், அவை ஜட பொருட்கள். அப்போ யார் அதிகாரி என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டி அந்த அதிகாரி என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சூத்திரம் தான் 7 சூத்திரம். அதனை இப்போது நாம் சிந்திக்கலாம். யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின், சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. ஒரு 3 வரியில ரொம்ப சுருக்கமா ஆனா நிறைய பொருளை நமக்கு மிகுந்த தேவநாயனார் மிக அழகாக சூத்திர வடிவிலே தந்திருக்கின்றார். இதுல என்ன சொல்லியிருக்கு, சத்து எதிர் யாவையும் சூனியம் ஆகலின். அதாவது சிவசத்து அசத்து ரெண்டு பொருட்கள் இருக்கு. வாக்கு மனத்துக்கு எட்டாத சிவசத்தோட சந்நிதியில பாசஞான பசுஞானங்களால உணரக்கூடிய பொருட்களாகிய அசத்து எல்லாம் பாழ். அதனால சத்தே அறியாது, அதாவது சத்தாகிய சிவம் அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறிதல் செய்யாது. அசத்து இலது அறியாது, அசத்தாகிய பிரபஞ்சமோ அறிவில்லாத ஜடம், ஆதலால் அது சத்தாகிய சிவத்தை அறிதல் செய்யாது. அதனால பாரிசேட அளவையால இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா அப்படிங்கிறதின் மூலமாக சத்து அசத்து ரெண்டையும் அறியக்கூடிய அறிவை உடையது ஒன்று உண்டு அப்படிங்கிறது பாரிசேட அளவியால் நமக்கு புரிகிறது. அந்த அறிவுடை பொருள் சத்தாதல் தன்மையும் அசத்தாதல் தன்மையும் ரெண்டும் இன்றி இந்த ரெண்டையும் அறியக்கூடிய ஒரு உரிமையால் சதசத்தாக இருக்கக்கூடிய உயிர் என்று நமக்கு ஏழாம் சூத்திரம் மிக அழகாக காட்டியுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது பாரிசேட அளவை அப்படின்னா சிவமும் பிரபஞ்சமும் ஆகிய ரெண்டும் ஒன்ன ஒண்ணு அறியாம விளக்க அறியாதுன்னு சொல்லி விளக்கியாச்சுன்னா முந்தின ஆறு சூத்திரங்களின் மூலமாக நமக்கு சொன்ன அந்த முப்பொருள்கள் தான் பதிப்பசு பாசத்துல எஞ்சி இருக்கக்கூடியது உயிர் பொருள் மட்டும்தான். அப்போ இந்த ரெண்டையும் அறியக்கூடியது உயிர் தான் என்று மிக தெளிவாக நமக்கு இந்த சூத்திரத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கும். அப்போ உயிர் சத்து அசத்து ரெண்டையும் அறியக்கூடிய உரிமை பற்றி உயிருக்கு சதசத்து அப்படிங்கிற பெயர். சத்தும் அசத்தும் மாறுபட்ட இரண்டு தன்மையை உடையது அப்படின்னு தெரியும். சத்துக்கு வேற தன்மை அசத்துக்கு வேற தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உயிரோட இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்ந்ததன் வண்ணம், எந்த பொருளை சார்ந்து நிற்கின்றதோ அதன் தன்மையோடு அது இருக்கும். சார பொருளை பொறுத்து அதோட தன்மை இருக்கும். இப்ப சத்தோட கூடனா சத்தின் தன்மையும் அசத்தோட கூடி அசத்தாகி நிற்குமே, அதனால அதற்கு சதசத்து அப்படிங்கிற பெயர் உண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, தன்மை தான் அப்படி இருக்குமே தவிர அது அதை உடையது என்று நாம் சொல்லுவதில்லை. தன்மை தான் மாறும், எதை சாருகின்றதோ அதற்கு தகுந்தாற் போல உயிரோட தன்மை மாறும். இப்போ எல்லா ஞான நூல்களும் உயிர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் பாசத்திலிருந்து நீங்கி சிவத்தை அடையலாம், வீடு பேற்றை பெறலாம் என்பதை நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. இப்ப ஒரு பொருளை பற்றி அறியும் போது அறியப்பட்ட பொருளால் நமக்கு உண்டாகக்கூடிய பயனை பெறுவதற்கு முதல்ல நாம எண்ணணும். இது இந்த பொருளை நாம் அடையணும், நாம எண்ணணும், அந்த பயன் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு எண்ணணும். அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா? முதல்ல எண்ணம் வேணும், அடுத்து முயற்சி செய்யணும். அப்போதுதான் அந்த முயற்சியை செய்யும் தகுதி நமக்கு உண்டு. இப்ப இறைவனை அடைய வேண்டும் என்றால் அந்த தகுதி இருக்கிறதா தெரியணும்னா அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம செய்யணும். ஆக அதனால் அந்த தகுதி நமக்கு உண்டு என்பதும், அதனை செய்வதால் பயன் இது என்பதும், பயனை பெறுவதற்குரிய முயற்சி இது அப்படின்னு ஒரு தெளிவு வரும். இப்ப நம்ம ஒரு முயற்சி பண்ணனாதான் அது தெரியும், ஓ இதுதான் இறைவனை அடைவதற்குரிய முயற்சி அப்படிங்கறத நமக்கு புரியும். அப்போ முயற்சி புரிஞ்சிட்டு இந்த முயற்சி எப்படி நமக்கு வரும், நாமெல்லாம் இந்த இதெல்லாம் முயற்சி பண்ணி அறிஞ்சுக்கிட முடியுமா? முடியாதே, இது அறிவித்தால் தானே அறிவு இந்த உயிர். அப்ப தருபவன் ஒருவன் வேண்டும், அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இதுக்கு என்ன இந்த வழி வந்து வரும் வழி வழி இதுதான் அப்படிங்கிற ஒரு மன எழுச்சியெல்லாம் நமக்கு அப்பந்தான் வரும் இல்லையா? அப்போ முயற்சி எண்ணம் வேணும், முயற்சி வேணும், அதன் மூலமாக நமக்கு மன எழுச்சி வரும். ஆக சாதனம் நமக்கு என்னதுன்னு தெரியணும், அதை அந்த சாதனையை செய்து அந்த பயன் பெறுவதற்கு உரிமை உடையது எதுன்னா உயிர் தான். அதனால சாதித்தற்குரிய அதிகாரியோட இயல்புன்னு அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு நமக்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு பொருளை அறிந்து அனுபவிக்கக்கூடிய உரிமை மட்டும்தான் உயிருக்கு உண்டு. அது எந்த பொருள்ங்கிறது பரம்பொருள் அப்படிங்கறத நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பொது இயல்பு சிறப்பு இயல்பு, அந்த சிறப்பு இயல்பு தான் உண்மை இயல்புன்னு சொல்லுவோம். அத முதல்ல வந்து பிரமாணத்தையும் இலக்கணத்தையும் ஆராய்ச்சியால நமக்கு இந்த முப்பொருளை பற்றி உணர்த்தி அதன் பின்பாக, அதாவது தூள இயல்புலாம் அதுல பொதுவா இருக்கும், பொதுவா தூள இயல்பை சொல்லுவது. அடுத்து உண்மை இயல்பு, அந்த சிறப்பு இயல்பு சூட்சுமமா உள்ளதை பூறவும் சாதனம் பயம் அப்படிங்கிற ரெண்டு இயல்ல நமக்கு அழகாக அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். சத்தாகிய சிவத்தை அடைவதற்கு உள்ள உரிமை வந்து தனக்கு உண்டு அப்படிங்கிற அறிவுடைமை சாதன வகையில உயிருக்கு சிறப்பு இலக்கணம் ஆகும். அப்போ இந்த உயிருக்கு சிறப்பு இலக்கணம் என்னன்னா சத்தாகிய சிவத்தை அடைவதற்குள்ள உரிமை தனக்கு இருக்குன்னு அறிவதுதான், அந்த அறிவுடைமை பெறுவது. அது வரைக்கும் அதுக்கு அதை பத்தி சிந்தனையே இல்லாம இருக்கும், அது அதை பெறுவதுதான் அதற்கு சிறப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உயிர்களோட அறிவும் வந்து பல்வேறு வகையாக இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஆராய்ச்சி அறிவுன்னு இருக்கு, அனுபவ அறிவுன்னு இருக்குது. அந்த ரெண்டுக்குள்ள இதை கொண்டு வந்து அடைக்கிறோம். பல வகையான அறிவை எல்லாம் ஆராய்ச்சி அறிவு அனுபவ அறிவுங்கிற ரெண்டுக்குள்ள கொண்டு வந்து அடைக்கிறணும், அடங்கும், அது அப்படியே அடங்கிரும். சரி, அதுல ஆராய்ச்சி அறிவு என்பது ஒரு பொருளை கருவிகளால் அறிவது. அனுபவ அறிவுங்கிறது ஒரு பொருளை நேரே அறிவது. அதனால நமக்கு இருதிறன் அறிவுள்ளது, இரண்டலா ஆன்மான்னு சொன்னதுனால இந்த ரெண்டு வகையாகவும் உயிரானது அறியும் என்பது நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ உயிர் அதாவது சாதகனுடைய இயல்பை கூறியது ஏழாவது சூத்திரம். அப்ப உயிர் சார்ந்ததன் வண்ணமாய் இருக்கும், எதை சார்ந்தோ அதை அறியும். சதசத்துள்ள பொருள் பெத்த நிலையில அசத்து அதாவது ஜட பொருளை அறிகின்றது, முக்தி நிலையில சத்து அதாவது அறிவுடை பொருளான இறைவனை அறிகின்றது. ஆகையால் இரண்டும் இல்லாத இரண்டையும் அறியக்கூடிய பொருள் எதுவோ அதுதான் உயிர் என்று மிக அழகாக நமக்கு அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதற்கு ஒப்பான பாடல்கள் ஏழாம் திருமுறையிலே எங்கெங்கே இருக்கிறதோ அந்த கருத்துக்களை இப்போது நாம் சிந்தித்துக் கொண்டே வரலாம். ஆனா அவருடைய ஒரு பாடலை நம்ம பல கருத்துக்கு காட்டலாம். ஆகையால் நாம் ஏற்கனவே சிந்தித்த சில பாடல்களும் இதில் மீண்டும் வரும். ஆனால் இன்றைய நோக்கம் ஏழாம் சூத்திரத்துக்கு ஒப்பான கருத்து உள்ள பாடல்களை நாம் தேர்ந்து பார்ப்பது. சரி, இப்ப உயிர் வந்து இறைவனை அறியணும், அறிந்து நினையணும் இல்லையா, அதான் அறிவுடைமைன்னு பார்த்தோம். அப்படி நினைத்து ஆட்படும் அப்படிங்கிற கருத்தை சொல்ற மாதிரி அவருடைய முதல் பாடலே அமைந்திருக்கிறது. முதல்ல அவர் வந்து பொது நிலையில அவரை வந்து மறுக்கிறார், நான் உனக்கு அடிமை இல்லைன்னு மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் வாதிடுறாரு, வழக்கிடுறாரு, எல்லாமே பண்றாரு, ஓலையை கிழிச்சு போடுறாரு, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் வரலாறு. ஆனால் இறைவன் ஆட்கொண்ட பின்பாக மனத்து உன்னை வைத்தாய் என்று சொல்லுகின்றார்களோ, இறைவன் மனசுக்குள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் இனி வந்து நான் உனக்கு ஆளாய் இல்லைன்னு சொல்லலாமா, இனி அல்லேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதனால இதுல என்ன சொல்றாரு, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன், மறவாது நினைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இறைவனை மறந்தா நம்ம அவரை அடையதுக்குள்ள முயற்சிகளை மறந்துடுவோம். அதனால கண்டிப்பாக அந்த சாதனங்களை மறந்துடுவோம், சாதனை செய்வதையும் மறந்துடுவோம். அதனால மறவாதே நினைக்கின்றேன் தான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் இல்லையா அவர் சொல்றார் இல்லையா, நமது மணிவாசக பெருந்தகை அது மாதிரி. அப்போ உயிர் வந்து இறைவனை அறிந்து நினைத்து ஆட்படும் அப்படிங்கிற கருத்து அவருடைய முதல் பாடலிலேயே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே பதிகத்துல எல்லாமாகவும் அவர் இருக்கின்றார், எல்லாவற்றிலும் அவர் கலந்து இருக்கின்றார், அதனால் அவரை அறிந்து உயிர் ஆட்படுகின்றது என்ற கருத்து வெளிப்படும்படியாக ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் என்று சொல்லுகின்றார். இப்படி எல்லாவற்றிலும் இறைவன் கலந்து இருப்பதால் உயிர் வந்து அவரை அறிந்து ஆட்படும் என்பது இதிலே விளங்குகிறது. அடுத்து திருநெல்வாயில் அறத்துறை என்று ஒரு தலம், அதிலே ஒரு அருமையான பாடல், கரிமா மிளகும் மிகுவன் மரமும் மிக உந்தி வரும் நிவவின் கரைமேல் நெறிவார் குழலார் அவர்கான நடம்செய் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே என்பது பாடல். அதாவது உயிர் வந்து உலகு உடல் இதெல்லாம் நிலையாமைங்கிறத உணரணும் முதல்ல, அதைத்தான் நிலையாத இம்மண்ணுலகில் என்று அவருடைய பாடல் வரி சொல்கிறது நமக்கு. அடுத்து என்னது, பொறிகளை எல்லாம் அவித்து இறைவன் அடி சேர பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன நீ நரனாக, நரன்னா மனிதன், அப்போ இந்த மண்ணுலகில வந்து என்ன மனிதனாக பிறக்க வைத்து விட்டாய் இல்லையா, அப்ப நான் நிலைத்து இருக்க முடியாது, ஏன்னா இந்த உடம்பு வந்து ஜடந்தானே, நான் நிலையேன், அதனால நான் நிலைத்து இருக்க முடியாது. அப்ப நிலையான ஒரு நிலையில்லாமையை சொல்லிட்டு நிலையான முக்தியை அடையணும்னா என்ன செய்யணும், பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லு. இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் வருது இல்லையா திருக்குறள், அது மாதிரி இந்த ஐம்பொறிகளால நான் அவ்வளவு அவதிப்படுகின்றேன், இந்த ஐம்பொறிகளையும் அவித்து இல்லையா, அந்த அதோட செயல்களை எல்லாம் குறைத்து நான் உன் அடி அடைவதற்கு புகுவதற்கு என்ன சூழல்ங்கிறத நீ தான் சொல்லணும் அப்படின்ட்டு இறைவனிடம் வினவுவதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதுவும் இந்த சூத்திர கருத்துக்கு இயைந்து இருக்கின்றது. அடுத்து திரு அஞ்சைக்கழம் அதுல சொல்றார், ஆக்கும் அழிவும் அமைவும் நீ என்பன் நான், சொல்லுவார் சொற்பொருள் அவை நீ என்பன் நான், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், அல்லனே இனி நான் உனை நன்குணர்ந்தேன், நோக்கு நிதியம் பல எத்தனையும் களத்தில் புக பெய்து கொண்டு ஏற நுந்தி, ஆர்க்கும் கடலங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே என்று பாடுகின்றார். இப்போ உயிர் வந்து சித்துப்பொருள், உலகு வந்து அதாவது அந்த பாசம் அந்த உலகம் வந்து ஜடப்பொருள், இது எல்லாவற்றையும் செலுத்துபவர் இறைவன் அப்படிங்கிறத மிக அழகாக உணர்ந்து, இப்ப ஜடப்பொருள் நிலையற்றது அதை இரண்டாவதாக உணர்ந்து கொண்டு, அதன் பின்பு இந்த உயிர் வந்து நிலையான இறைவனுக்கு ஆட்படுவதை கூறுகின்றது இந்த பாடல். அதாவது ஆக்கும் அழிவும் அமைவும், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே நீதான் செய்யற அப்படிங்கறதையும் மிக தெளிவாக சொல்லி, அதோட மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் அந்த சொல்லாகவும் அதன் பொருளும் சொல்லும் பொருளும் ஆனார்தாமே என்று அப்ப சுவாமி இதே கருத்தை பதிவு பண்ணியிருப்பார். அப்படி இருப்பதும் நீதான் என்று சொல்லிட்டு, அப்புறம் நம்முடைய நாக்கு நம்முடைய செவி நம்முடைய கண் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இனி நான் உன்னை நன்கு உணர்ந்தேன். இந்த உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ஜடம் எது சித்துங்கிறதோ உணரணும். நாம சித்து பொருள்னாலும் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடை உணரணும். உணர்ந்த பின் இறைவனுக்கு நாம் ஆட்பட்டு அந்த இறைவன் தான் நமக்கு எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பதை அறிந்து வழிபட வேண்டும். வழிபட்டால் இந்த மாயையிலே சிக்காமல் இதிலிருந்து மீண்டு இறைவன் திருவடியை அடையலாம் என்பதை மிக அழகாக நமக்கு கூறியிருப்பார். இந்த பதிகத்திலேயே மற்றும் ஒரு பாடல்ல கேட்டிருப்பாரு, வீடின் பயன் என் பிறப்பின் பயன் என். பிறப்புங்கிறது என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆனா நம்ம ஞான நூல்கள் பூரா பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இறைவனை வழிபடத்தக்கதாக இருந்தா அந்த பிறவி வேணும் இல்லையா. புனித்த புறவும் கொவ்வை செவ்வாயிற்குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு அப்புறம் சுவாமி சொல்றார். இது அவரை வழிபடக்கூடியதாக இருந்தா இந்த பிறவி நமக்கு சரி, மற்றபடி பிறவி நமக்கு தேவையில்லை. இறைவன் திருவடி தான் நமக்கு தேவை, முக்தி தான் தேவை, வீடு. இப்ப பொதுவா உலக வாழ்க்கையிலையும் பாருங்களேன், நம்ம எத்தனையோ விஷயமா நம்ம வெளியில போறோம், ஆனா எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துடணும்னு எப்படி ஒரு ஆர்வத்தோட வந்துடுறோம் பாத்தீங்களா. இது இந்த உடல் வந்து இந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி இந்த உயிரும் முடிவாக வீட்டுக்கு தான் போகணும். அது ஒண்ணுதான் நம்ம சொந்த வீடு. இந்த உயிர் குடியிருக்க கொடுத்த இந்த உடம்பும் வாடகை வீடுதான். ஏன்னா இது எத்தனாவது உடம்பு நமக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த உடம்பு குடியிருக்க கொடுத்துருக்க இந்த வீடும் நமக்கு சொந்த வீடு கிடையாது. இது இந்த பிரிவில நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோம், போன பிரிவில எங்க போறோமோ என்ன உடம்பு அந்த உடம்பு எந்த வீட்டுல இருந்து நமக்கு தெரியாது, அடுத்த பிரிவில எந்த உடம்பு எந்த வீடு தெரியாது, அதெல்லாம் அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அப்ப நமக்கு சொந்த வீடு ஒண்ணு இருக்குன்னா அது இறைவன் திருவடி ஒண்ணுதான். அப்ப அதை அடையணும். இப்ப நமக்கு அப்போ பிறவியால என்ன பயன், வீடால் என்ன பயன், வீடின் பயன் என் பிறப்பின் பயன் என் கேக்குறாரு. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது. பிறவி வந்து எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடியது, ஆனா வீடு வந்து எல்லாரும் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரெண்டுமே இருக்கு, இரண்டையும் இறைவன் நமக்கு வழங்குகிறாரே, எதற்காக வழங்குகிறார் என்று அவரிடமே இவர் வினவுகின்றார். வினவுனா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறவி எதுக்கு அப்படின்னு கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல வீடுன்னா என்னன்னு பாத்துருவோம். வீடு வீடின் பயன் என்றா முதல் கேள்வியே வருது. அப்ப வீட்டை எதற்காக அமைத்திருக்கிறார் என்றால் உயிர்களை நிலையான இல்லையா நிலையான இன்பத்துல இருத்துவதற்காக வீடு வேற்றை தருகின்றார். வீடு எதுக்கு தருகிறார், நிலையான இன்பத்தை அடைவதற்கு அதுல இருத்துறதுக்கு. பிறப்பை எதற்காக அமைத்தார் என்றால் அந்த இன்ப நுகர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பாசத்தை அறுக்கும் பொருட்டு தந்திருக்கார். இப்ப பாச நீக்கம் எப்படி கிடைக்கும் நமக்கு, பிறவியால தானே கிடைக்குது. அப்ப இரண்டுமே இறைவனுடைய கருணையால் நம்மை கடைத்தேற்றத்தான் தரப்படுகிறது. முடிந்த முடிவாக வீடு வேற்றுக்கு செல்லணும், ஆனா செல்வதற்கு தகுதி படுத்துவதற்கு இந்த பிறவி, இந்த உயிர்ல இருக்க அழுக்கெல்லாம் நீக்கி சுத்தமாகணும் இல்லையா, அதற்குத்தான் பிறவி அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். சரி, அடுத்து திரு ஓனகாந்தன் தடி நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு பரிச்சயமான பதிகம். அதுல சொல்றார், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தம் பூசனை செய்யலுற்றுங்கு கையில் ஒன்றும் காணமில்லை கலலடி தொழுது உயின் நல்லால் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழி பட்டு அழுந்து வேர்க்கு. அஞ்சு பேர் ஆட்டி படைச்சு ஆள் குழியில போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து உய்யுமாறு ஒன்று அருளீர் ஓனகாந்தன் தளியுள்ளேரேன்னு கேக்குறாரு. உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளியுள்ளேரேன்னு கேட்காரு. அப்போ இறைவனை உணரணும், உயிர் உணர்ந்து அந்த திருவடியை வணங்கணும். வணங்கும் போதே என்னன்னா, நான் உய்வதற்கு நீ அதான் உய்யுமாறு ஒன்று அருளி செய்தீர். இதைத்தான் வினவணுமே தவிர காமிய பக்தி நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்கணும், எதற்காக காமிய பக்தி செய்வோம், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும், நல்லபடியா கல்யாணம் ஆகணும், அடுத்து சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கு, அப்புறம் வாரிசு வர்றதுக்கு, இதுக்குத்தானே காமிய பக்தி. இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவர் நமக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்கும் தீர்மானிச்சுதான் நம்மள கருவிலேயே அனுப்புறாரு. அவர் எல்லாம் தீர்மானிச்சு அனுப்புறப்ப எனக்கு அதை கூட இதை கூட நம்ம கேட்கறது அர்த்தமற்ற ஒரு வழிபாடு. ஆகையால் நாம வழிபாடு மட்டும் பண்ணினா போதும், அவரே நமக்கு என்னென்ன கொடுக்கணும் நம்ம தகுதி ஏற்கனவே தீர்மானிச்சிருப்பாரு. ஒருவேளை அந்த ஆன்மா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆன்மா, பக்குவ ஆன்மான்னா, அவர் இன்னும் கொஞ்சம் கருணையை கூட கொஞ்சம் தரப்போறாரு, அவ்வளவுதான். அப்ப நமக்கு ஒரே ஒண்ணு விஷயம்தான் வேணும், உய்யணும். இந்த ஐவத்த இருந்து தப்பி உய்யணும். இந்த அஞ்சு பேரும் நம்மை தவறான முறையிலே வழிகாட்டி நம்மை அல்லல் படுத்தி கொண்டிருப்பதால் அதிலிருந்து மீள்வதற்கு இவரை விண்ணப்பித்து எனக்கு நீ ஒரு வழிகாட்டணும் உய்வதற்கு என்று கேட்கின்ற ஒரு அருமையான பாடல் இந்த பாடலாம். பொதுவா அவர் எல்லாம் கேட்டாரு அப்படி கேட்டாருங்கிற மாதிரி இருக்குமே தவிர, இதுல என்ன அழகா கேட்டிருக்காருன்னு பாருங்க. ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள் குழிப்பட்டு அழுந்து வேர்க்கு. ஆள் குழியில கிடக்குறேன், நான் அழுந்தி கிடக்குறேன் ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் இதனால, அதுல இருந்து நீ என்ன மீட்டு கொடு அப்படின்னு மிக அழகாக, அதுக்கு எனக்கு நீ தான் வழிகாட்டணும், நான் உய்யணும், அந்த உய்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். அப்ப அருள் செய்யணும்னு கேட்கறதே ஒரு நல்ல வழிபாடா தானே இருக்கு. அதே அவர் நமக்கு வழிகாட்டி சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கருத்தும், அதாவது அவர் உணர்ந்து அவருடைய திருவடியை வணங்கினாதான் உய்ய முடியுங்கிற ஒரு உணர்வு இந்த உயிருக்கு வருது இல்லையா, அதனால இதுவும் ஏழாம் சூத்திரத்தோடு இயைபுடையதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திரு ஆரூர் தலத்துல ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருளில்லாத மாயம் மான் மறித்தனைய நோக்க மடந்தையர் மதிக்கும் இந்த மானுட பிறவி வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் என்ற பாடல். அதே பதிகத்துல பொய்த்தன்மை தாய மாய போர்வையை மெய்யன்று எண்ணும் வித்தகத்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்புகிறேன். முத்தினை தொழுது நாளும் முடிகளால் வணங்குவார்க்கு அத்தன்மை தாகும் ஆரூர் அப்பனே அஞ்சினேனே என்று சொல்லுகின்றார். அதாவது முதல்ல என்ன சொல்றாரு, இந்த உடம்பு உதிர குப்பை அப்படின்னு சொல்றார். வெறும் மாயம், மாய பொருள் இந்த உடல் அப்படிங்கறத சொல்லி, இதனால இந்த உலகியல் வாழ்க்கை அதான் மங்கை மடந்தையர் மதிக்கும் மானிட பிறவி என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பிறவி, அந்த மாதிரி ஒரு வாழ்வு வேண்டாம். இறைவனை வழிபடலைன்னா அந்த பிறவியே வீண்தான். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் என்று சொல்லுகின்றார். இறைவனை வழிபடலைன்னா பேய்தான், பேய்கள் வந்து இறைவனை வழிபடாது. அதனால இறைவனை வழிபடுறதுக்குன்னு ஒரு தனி ரகம் பேய் ரகங்கள் இருக்கு. உம்மை வணங்கும் நற்கணங்களுள் ஒன்றானின் காரைக்காலம்மையார் சொல்றது வேற. ஆனா பொதுவாக பேய்கள் இறைவனை வழிபடாது. அப்ப இறைவனை வழிபடாட்டா பேய்க்குள்ள தன்மை தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஆச்சாரம் இல்லாமல் காலையில குளிக்காமல் உணவு உண்பது, ஒரு சுத்தமாவே இல்லாமலே இருப்பது, அந்த மாதிரி இருந்தப்ப அவங்க சாப்பிடும் போது கூடவே சேர்ந்து பேய் சாப்பிடுமா, அதை எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்னா, வழக்கமா சாப்பிடறத விட அதிகமா சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். பேய் தீனி திங்கிறாம்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பேய்களுக்கு இந்த மாதிரி ஆச்சாரம் இல்லாதவர்கள், சுத்தம் இல்லாதவர்கள், இறைவனை வழிபாடு செய்யாதவர்களை தான் பிடிக்குமா. ஆனா நம்ம இறைவனை வழிபட்ட அந்த பேய்களால் உள்ள துன்பம் நமக்கு இருக்காது. பேய் அடையா பிரிவெய்தும் என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். வராது, ஏற்கனவே வந்திருந்தா நீ வழிபாட பண்ணேன்னா உள்ள இருந்து கிளம்பி வெளியே போயிரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேயை பத்தின பயம் இல்லாம வாழணும்னா கண்டிப்பாக இறை வழிபாடு நமக்கு தேவை. அதனால மிக அழகாக இதுல என்ன சொல்லிட்டாரு, இந்த மானிட பிறவி எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று மிக அழகாக சொல்லி, இது பொய்த்தன்மையான வாழ்க்கை. இந்த சரீரம், இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க உறவுகள், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பொய். அடிக்கடி நான் சொல்றதுதான், போன பிறவில நம்முடைய பெற்றோர் யார், நம்முடைய வாழ்க்கை துணை யார், நம்முடைய ஊர் எது, நம்முடைய சொத்து சுகங்கள் எது. இன்னைக்கு இவ்வளவு விளம்பரங்கள் வருது, எந்த கடையில நகை வாங்கியிருந்தோம், எந்த கடையில துணி வாங்கியிருந்தோம், நம்முடைய வாரிசுகள் யாரு, எதாவது ஒரு சின்ன துளி நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கா, அதுலயே புரியலையா இது வெறும் மாயைன்னு. நமக்கு நம்ம இதுக்கு அடுத்த பிறவி எடுக்கும்போது இந்த பிறவி பற்றிய நிகழ்வு கூட நம்ம மனசுல இருந்து எல்லாம் போயிடும். ஒரே உயிர் தான், அதுதான் பல பிறவி எடுக்க வெவ்வேறு உடம்பு அடையுது. ஆனா முற்பிறவியில உள்ள ஞாபகம் எதுவும் இந்த பிறவியில கிடையாது. அதனால இது வெறும் பொய்த்தன்மையான மாய போர்வை அப்படின்னே சொல்லிட்டார். மாய போர்வை, இத வந்து மெய் என்று எண்ணுதல் மிக மிக அறியாமை. அந்த மாதிரி இதை மெய்யாக நினைத்து வாழ்கின்ற வித்தகத்தன்மை உடைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இதை நான் விரும்புகிறேன் என்று மிக அழகாக இறைவனிடம் சொல்லி, முத்து போன்ற இறைவனை தொழுது முடிகளால் வணங்கி தலை வணங்கி அவருடைய தன்மையை நாம் பெற வேண்டும் என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். இப்போ உயிர் வந்து உடல் வாழ்க்கை நிலை இல்லாதது, இந்த உடம்புல, இந்த உடம்புல இருந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நிலையற்றது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாளைக்கு இன்னும் சமையல் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்போம், இன்னைக்கு மாலையில இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம், ஒருத்தங்கள்ட்ட சொல்லியிருந்திருப்போம் நான் வர்றேன்னு சொல்லியிருந்திருப்போம். சில பேர் வந்து அதுக்காகவே புறப்பட்டு கூட வெளியில கூட போவாங்க. ஆனா என்ன செய்யறது, போகும்போதே பிரயாணத்தின் அப்பவே ஏதாவது ஆயிருதே, ஏதாவது இடர்பாடெல்லாம் வந்துருதே, அப்ப அது நம்ம கையில இருக்கா, கிடையாது. அதனால இது நிலையற்றது என்றது முதல்ல ஆணித்தரமா, இந்த உடம்பு நிலையற்றது, இந்த உலகு நிலையற்றது, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறது தெளிவா நம்ம மனசுக்கு புரியும். அது அவர் பல இடத்துல நமக்கு அழகா பட்டியல் போட்டு காட்டிட்டே போயிருக்காரு. அதனால அதை விரும்பக்கூடாது, இறைவனை வணங்கணும், பெத்தனாகவே வாழ்க்கையை கழிக்க கூடாது, இறைவனை வணங்கி முக்தியை அடையக்கூடிய முத்தனாகணும் என்று மிக அழகாக அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவனிடம். ஒரே விண்ணப்பம்தான், எனக்கு என்னைக்கு ஆணவ மலத்தோட தன்மை மென்மையா மாறும், அது இப்ப வன்மையா இருக்கு சரியா, அதுக்கப்புறம் அது அதாவது கேவல நிலையில ரொம்ப வன்மையா இருக்கும், சகல நிலையில கொஞ்சம் இடைநிலை தன்மையில இருக்கும், அப்புறம் வந்து சுத்த நிலைக்கு போகும்போது அந்த விஞ்ஞான கலர் ஆகும்போது லேசா மென்மையா மட்டும் இருக்கும், அந்த மாதிரி தன்மை எனக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்கிறார். அதனால என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் மீண்டும் மீண்டும் விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கின்றார் என்று நாம், அது நம்மளால சாத்தியம் கிடையாது, இறைவனுடைய அருளால் மட்டும்தான் அது நமக்கு சாத்தியம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்ட் ரேடியோ, the 24/7 spiritual channel from shayam.org.

0: தட்டி சிவம் காட்டிங்கிற சொல்லத்தான் அப்படியே தூக்கி மேல வச்சுருவோம். ஏன் இந்த ஒரு சொல் இல்லைன்னா அந்த காட்டாதனை எல்லாங்கிறது ஒண்ணுமே தெரியாம போடுமே சுவாமி. சிவம் காட்டி என்பதனால ஆன்மாவாகிய உன்னையும் காட்டி என்றா நீ யார் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று சொல்றீங்களே அந்த ஆன்மாவாகிய தன்னையும் தனக்கு சூழ்ந்திருக்கிற அதே போல மலம் இதையும் காட்டி எனவே காட்டாதனை எல்லாம் காட்டி அப்புறம் சிவம் காட்டி தன்னையும் காட்டினார். இங்க வந்து இப்பீங்களா இப்ப என்ன பொருள் இங்க காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேடாதனவெல்லாம் கேட்பித்து இங்கேயும் பாருங்க. அப்ப இங்க காட்டாதனை எல்லாம் காட்டிக்கு என்ன பண்ணும் இறை உயிர் தலையாகிய முப்பொருள் உண்மையும் காட்டி வேணும். ஏன் சிவம் காட்டிங்கிற ஒரு சொல் இங்க இல்லை இங்க இல்லை இல்லைங்களா. அப்ப முப்பொருள் உண்மையை அறிவித்து நீ யார் நான் யார் நீ என்னை என்ன செய்யணும் என்னை அடையணும். ஆனா என்னை அடைவதற்கு ஏன் முடியல உன்னால ஏதோ தடை இருக்குது அந்த தடை சீக்குவல் டு மலம் அது நீங்க நான் அன்றி காண முடியாது என்பதை இங்க காட்டாதனை எல்லாம் என்பதற்கு முப்பொருள் இங்கு சொல்லணும். அங்க சொல்லும் போது ரெண்டு தான் சொல்லணும். ஏன் பின்னே சிவங்காட்டி என்று வருவதனால இல்லைங்களா காட்டாதனையெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனையெல்லாம் கேட்பித்து அது என்னது மீண்டும் ஒரு சிக்கல். கேளாதனவெல்லாம் கேட்பித்து இது வரைக்கும் கேட்காதெல்லாம் கேட்டேன் என்ன கேட்காது உய்யும் நெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை கேட்டுக்குமா இது வரைக்கும் ஓங்காரத்து உட்பொருள் கேட்டிருக்குமா. ஏன் அது குரு வாயிலாக உபதேசத்துல தான் கேட்கணும் வேற யாரும் சொல்ல கேட்டுப்பாங்க. அப்ப கேளாதனையெல்லாம் என்பதுக்கு என்ன பொருள் உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை யசாமி ஓங்காரத்து உட்பொருள் விளங்கலியனர் நானே யோதவம் செய்வேன் சிவாய நமயன பெற்றேன் அதுதான் இங்க எது கேளாதனையெல்லாம் கேட்பித்து. அப்போ உபதேசமாகிய ஒன்று குருநாதனால் தவிர வேற எதுவும் யாருங்க உபதேசமும் கேட்டு அங்க கேளாதனையெல்லாம் என்கிறாரே என்ன பொருள் சித்தாந்தம் படிச்சிருந்தாலும் எல்லாம் சங்கடப்படுது சங்கடப்படாது. ஆமா சீங்கிறது எதை குறிக்குது இறைவன் வா அம்மை சரிங்களா யா உயிர் நாம மலங்கள் எனவே கேளாதன பன்மை. நீங்க உபதேசம்ங்கிறது எது அந்த ஐந்து எழுத்து தானே அதை கூட உபதேசத்துல மூன்று முறை சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படியே பக்கத்துல ஆன்மா வச்சுக்கிட்டு மேல அந்த ஒரு துணியை அப்படியே போட்டுட்டு அந்த ஆன்மாவுடைய காது கேட்கும்படியா உபதேசம் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் தீட்சை பெற்றவங்க அல்லவா பெற்றவங்க அப்படி பண்ணும்போது மூன்று முறை குருநாதர் சொல்லுவார் மூன்று முறை அது திரும்ப அந்த ஆன்மா சொல்லணும். அப்படி சொன்ன பிறகுதான் அந்த திரையை எடுத்துட்டு திருநீர் அன்று முதல் நல்ல தீட்சை எடுத்துக்கொண்டோம் என்று பொருள் அல்லவா. அப்படி அந்த ஐந்து எழுத்தினுடைய பொருளுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் இல்ல நீங்க எழுத்து ஐந்து எழுத்துல எழுத்து தொடர் ஒன்னே தவிர சிகரம் ஆண்டவனை குறிக்குது வகரம் அம்மையை குறிக்குது யகரம் உயிரை குறிக்குது நம்ம மலங்களை குறிக்குது அல்லவா. அந்த கேளாதனை எல்லாம் கேட்பித்து இதையெல்லாம் கேட்குமாறு செய்தான் பெருமானம் செய்து மீட்டேயும் பிறவாமல் காத்த ஆட்கொண்டான். இது இது கேட்ட பிறகு உபதேசம் எல்லாம் கேட்ட பிறகு என்னது நானேயோ தவம் செய்தேன் சிவாயன மயன பெற்றேன் ஏனாய் நமதவமாய் தித்திக்கும் செவ்வருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்த அடியார்க்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. அதான் இங்க மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானி விச்சைன்னு படிக்கணும் இச்சைதானின்னு படிக்க கூடாது. ஏன் விச்சைன்னு சொன்னா பெரிய வித்தை ஒண்ணுமே தெரியாத தனக்கு இவ்வளவு பெரிய குருநாதன் இவ்வளவு செய்தானே அதனால விச்சைன்னு படிக்கணும். ஏன்னா இச்சைன்னு படிச்சாலும் இலக்கணத்துல படியில இலக்கணத்தை பகர உடம்புடுமையின் ஆயிடுங்க. ஆனால் நீங்க பொருள் படி படிக்கும் போது விச்சை ஏ அப்படின்னு கேட்டா அடுத்த பாட்டு எப்படி வருது பாருங்க, விச்சை தான் இது ஒப்பு அதனாலும் வீண் படிக்கும். விச்சை தான் இது ஒப்பதுண்டோ, விச்சைனா அவன் செய்த அந்த வேடிக்கை அது கொஞ்சமா நஞ்சமா ஐயா, இந்த இந்த ஆன்மாவுக்கு கொடுத்து அவன் செய்த பெரும் செயல் ஒன்னு ரெண்டு அல்ல. கேட்கில் மிகு காதல் அடியாரம் அடியனாக்கி, இது வரைக்கும் எனக்கு அடியாரம் என்னன்னு தெரியாது, அந்த அடியாருக்கெல்லாம் அடியனாக என்னை ஆக்கினான். அச்சம் தீர்த்து, எந்த அச்சம், பிறப்பச்சம் அல்லவா, அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுத மூடி அகனகவே பூந்தாண்டான் ஏனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் என்றாரே, அது அமுதமூடி அகம் நெகவே என் உள்ளமெல்லாம் நிகழும்படியாக பூந்தாண்டான். எப்படி அன்பு கூற, இங்க பாருங்க அன்பு கூற கூற எந்த ராணா போட்டிருக்கு, சின்ன ராணா போட்டிருக்கு. ஏன் இந்த சின்ன ராணா போட்டா மிகுதியான அன்புன்னு அர்த்தம், பெரிய ராணா போட்டா கூறன்னா சொல்லுன்னு தான் அர்த்தம். பாலா போன தொல்லாப்பியம் கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும், இந்த கூற என்பதற்கும் கழி என்பதற்கும் சிறப்புன்னு அர்த்தம் தொல்லாப்பியம். அதனால தொல்லாப்பியம் எடுத்தான்னு இருக்குது அவரு, அந்த ஆள் சொல்ல அந்த ஆத்துல எளிமையா இருந்திருக்குது, இப்ப அது அருமையா போயிட்டு அது அவங்க மேல தப்பு இல்லை, கடுமையா பாட்டிருக்காங்க கூடாது. நாம அந்த காலத்துல இருந்தோம்னா ரொம்ப சர்வசாதாரணமா இருந்திருக்கோம், அவர் இந்த காலத்துல இருந்தாலும் நான் சொல்லலாம் வச்சு பாட மாட்டார். அதனால அவரை சொல்லி கூட்டம் இல்லை, உன்னை சொல்லி கூட்டம் இல்லை. அதனால அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி, தலைவனாக இருக்கின்றவன் ஆணாகவும் இருப்பான் பெண்ணாகவும் இருப்பான் ரெண்டும் அல்லாதாகவும் இருப்பான். ஏன் ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றும் இல்லாதால் அல்ல, நாம வந்து அவனை ஆணாக பெண்ணாக இப்படியெல்லாம் வச்சுக்கிறோம் அல்ல, ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆறலாய் நெருப்பாக அந்தமாய் அப்பால் நின்றேன், எல்லாவற்றுக்கும் முடிவாக அதற்கு அப்பாலும் இருக்கின்றேன். செச்சை மாமலர் கூறையும் மேனி எங்கள் சிவபெருமான் தேவர் எம்பெருமான் தேவர் கோவி, நல்ல சிவந்த மலர் போன்றிருக்கும்படியான திருமேனி உடையவன் அவன் தான் எங்களுடைய தேவர் கோத்து செய்தான். தேவர் கோ அறியாத தேவதேவன், தேவர் கோங்கிறது இங்கே இந்திரன், இந்திரன் முதலியவர்கள் எல்லாம் அறியாத முடியவன். செழும் பொழில்கள் பயந்து காத்தழிக்கும், பொழில்கள் என்பது உலகம் எந்த பொருளையும் குறிக்கும், ரொம்ப அறிகல்லமே இங்க பொழில்கள் எந்த சோழையும் கேட்கக்கூடாது, இங்க செழும் பொழில்கள் சீக்குவல் டு இந்த உலகம் என்று பொருள். செழும் பொழில்கள் பயந்து தோற்றுவிப்பான், காத்து செய்வான், அழிக்கும் அழிச்சிடுவான், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், முன்னையும் படிச்சோம் அதே தாங்க. மற்ற மூவர் கோனாய் நின்ற முதல்வன், மூவருக்கும் தலைவனாக இருப்பான், மூர்த்தி மேலானவன், மூதாதி நம்ம அப்பாவுக்கெல்லாம் அப்பாவுக்கெல்லாம் அப்பாவுக்கெல்லாம் முத அப்பா, அந்த அப்பா தான் அல்லவா உயிரப்பா, மற்றதெல்லாம் உடல் அப்பா. மூதாதி மாதா பாகத்தியந்தை, கூடவே அம்மாவோடு இருக்கின்ற பெருமான். வானவர்கோன் அவன் நம்ம யாவர்கோன் எல்லாருக்கும் தலைவனாயிருக்கிறவன், என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். அதனால யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் சொல்லும் போது என்ன யார் ஞாபகத்துக்கு வரும், அப்பர் சாமி ஞாபகத்துக்கு வரணும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், இப்ப நல்ல திருமறையில வல்லவர்களாக இருக்கிற நமக்கு இந்த ரெண்டு இடத்தையும் கொடுத்துட்டு இடம் கூறி விளக்குன்னு கேட்டாங்கன்னா, சிவகாசியில முன்னே சொல்லியிருக்கேன், சிவகாசியில பெண் பல்லவ மன்னன் வந்து ரெண்டு பேரை விட்டு போய் கூப்பிட்டு வாங்குறான், இந்த சமயம் மாறிட்டாரு வைத்தொலின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டா, கூப்பிட்டு வாங்குறான். அப்ப இந்த பல்லவன் அல்ல லட்சம் பல்லவன் போரா பார்த்துட்டுமே நாம இருக்க முடியலும், இங்கே பெருமானுடைய அந்த அருளை பெற்று அந்த பெருமிதத்தினாலே யாமார்க்கும் குடியல்லோம், இது வாதவூரர் குற்று, அது அப்பர் சுவாமியின் குற்று. அது எங்கே இருந்து பாடினது, திருவதி வீரத்தானத்திலிருந்து. இது எங்கே பாடினது, திருப்பெருந்துறையில். அப்படிலாம் மதிப்பெண் போட்டு இப்ப வர வர 12ஆம் தேதி சிவகாசியில ஞான சம்பந்தர் நிறைவுபடுத்துறோம். அதுக்காக என்ன பண்ணாங்க கேட்டா நல்லா செய்தாங்க. ஓரளவு நால்வர் திருமேனி இது வரைக்கும் இல்ல அந்த கோவில்ல. நால்வர் திருமேனியை அருமையா செய்து ஞான சம்பந்தருடைய அந்த இது திருமறை முற்றுவதில் முடிக்கிறோம். கல்லூர் பெருமணம் வேண்டாம், கல்யாணம் ஆகி அவர் வீடு. அதனால அவர் திருமேனியை அந்த கோயில வளமா வைத்து அந்த நாவுக்கு ஞான சம்பந்தர் முடிச்சிடறோம். மறுநாள் நாவுக்கரசர் தொடக்கம். அதனால நாவுக்கரசருக்கு எல்லாம் திருமேனிகளும் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதை வளமா கொண்டு வந்து நாவுக்கரசர் தொடங்குறோம். பரவாயில்ல எல்லாம். நான் அந்த திருமேனி எல்லாம் கூட செய்ய நான் சொல்லல. அவங்கதான் ஐயா நீங்க எப்போ முற்றுவது சொல்லிட்டீங்க, அதனால நாங்க திருமேனி எல்லாம் இது பண்ணிடுறோம். அப்படி என்ன செஞ்சிடும் ஐயா? நல்ல அருமையான திருமேனி, நால்வர் திருமேனி வச்சு தெளிந்துருள் வச்சு தூக்குறதெல்லாம் கூட தானே தூக்குறாங்க. நான் நீந்து அப்படிலாம் வந்து ஒருத்தர் மற்றவங்க தூக்கணும்னு எல்லாம் பெரும்பாலும் நாடார் சமுதாயத்தவர். எல்லாருடைய வீட்லயும் பெரும்பாலும் காமராஜர் அந்த திருவுருவம் இருக்கும். அது அவங்க அமைப்புல நல்ல அருமையாவே செய்யறாங்க. அதனால சொல்றேன், ஒரு பக்கம் தமிழ்நாடு தமிழகம் இந்த திரைக்காட்சி மன்றதுனால போனாலும் ஒரு பக்கம் ரொம்ப அழகாகவே இருக்கு, நல்லாவே இருக்கு. எனவே இந்த மாதிரி இடங்குடி விளக்குன்னு சொன்னா யாவர்கோ என்னையும் வந்து யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் என்றார். அங்கே நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்றார் அல்லவா. இங்க யாதும் மஞ்சோம் என்றார், அங்க நமனை எஞ்சோம் இல்லைங்களா. இப்படி எல்லாம் நீங்க வேற்றுமை காட்டலாம். இந்த பாட்டுலாம் வச்சு மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும். அந்த அடியார்க்கடியவனாக இருக்கிற மீனர் அதெல்லாம் பாருங்க. இந்த அவன் அடியார் அடியாரோடும் இங்க திருத்தொண்ட தொகையில பாருங்க. தில்லைவாடந்தனரும் அடியார்க்கும் அடியன், அவரும் அடியார் தான். திருநீல கண்டத்து பெய்வனார்க்கடியன், அங்கே நேரடியார் இல்லையே என்னாது ஏற்பெய்க்கடியன். இறையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன். அப்ப சில சில அடிவர்களுக்கு நேரடி அவர்களுக்கு அடியவன், சில அடிவர்களுக்கு அவர் அடியாருக்கு அடியன். இப்படி சொன்னதுனால வந்து உயர்வு தாழ்வு கருதப்படாது, பட்டிமன்றம் போட்டக்கூடாது. எல்லா அடிவர்களும் ஒரே தன்மையில் வைத்து பேசுகிறார். அப்படியெல்லாம் நெறிமுறை இருக்கு. நேரடியாக அந்த அடியவருக்கு அடிமை சொல்வதும் உண்டு, அந்த அடியவருக்கு அடியவருக்கும் அடிமையனாக இருக்கிறேன் என்று சொல்வதும் உண்டு. அது கருதி யாரா இருக்கலாம் இப்படி சொன்ன இதை எடுத்து இன்னும் ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம புத்தி போகக்கூடாது, நம்ம புத்தி ரொம்ப கீழே. இது கருதி இவர் உயர்வு அப்படி எல்லாம் போனோம்னு வச்சுங்க, அது திருத்தொண்டர் படிக்காம இருந்ததே நல்லது. அவன் நல்லவன் அர்த்தம். இப்படியாக மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் மேன் மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. குடைந்தாடுதல் என்ன? அந்த அன்பினால் குடைந்தாடுவது. இப்ப வந்து நீங்க பொய்கையில மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகையர் என்ன கையால் குடையலாம், அது தண்ணீர்ல குடையிறது, இது அன்பில் குடைவது. சரிங்களா? அந்த குடைந்தேன்னு வரும்போது அது ஞாபகத்துக்கு வந்துடா நல்லது. கையால் குடைந்து என்றார் ஆண்டு, அங்கு தண்ணீரில் குடைவது. இங்கே ஒரு அடிவருடைய அடிவர் அன்பில குடைவது. அவன் அடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்த அடி ஆடுவோமே என்று சொல்லி இன்ற அளவு ஒரு 9 பாட்டு தான் முடிச்சிருக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் ஆயிருக்குது. இருந்தாலும் ஆத்ம சுத்தி அருமை, ஆத்ம சுத்தி. இப்ப எப்படி ஆங்கிலத்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்தினா பெரிய புலமைன்னு நினைக்கிறோமோ, அது போல இடைக்காலத்துல வடமொழியை நிறைய பயன்படுத்தினா புலமைன்னு நினைத்த காலம். என்ன பண்ற தமிழன் என்னைக்குமே அப்படித்தான் கெட்டு போனா கெட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால அப்ப என்னன்னு கேட்டா ஆத்ம அதுவும் வடசொல், சுத்தி அதுவும் வடசொல், சிவசிவ அது அப்படியே அருமையா செய்யலாம். உயிர் தூய்மை என்று செய்யலாம். ஆத்மா உயிர், சுத்தி தூய்மை, உயிர் தூய்மை என்று எழுதலாம். எழுதலாம் என்ன பண்றது? ஆனா இதெல்லாம் மணிவாசர் வச்சது இல்ல. ஆமா மணிவாசருக்கு நம்ம கற்பூர் பிடிக்குமா? பிடிக்க மாட்டோம். நம்ம பாடுகிற ஆட்கள் இந்த 10 பாட்டு என்ன சொல்லுது? இந்த உயிரானது தூய்மை அடையணும்னு சொல்லு. அதெல்லாம் ஆத்ம சுத்தி என்று வச்சாரு. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அருமையா உயிர் தூய்மை திருவாசம் இன்னும் பதிச்சோம்னு சொன்னா என்ன செய்யலாம்? செய்யலாமே. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், திருவாசகம் முழுதும் என்ன கூறுகின்றன என்று கேட்டால் 2 செய்தி. ஒன்று நன்றி உணர்வு, இன்னொன்று பிரிவாற்றாம். அவ்வளவுதான். அவர் வருகின்ற பொழுது இதுல என்ன செய்யறார்? இந்த பிரிவாற்றாமை நன்றி உணர்வுல பிரிவாற்றாமையை தான் சார்ந்தது இது. ஆனாலும் தான் நெஞ்சு என்ன எவ்வளவு செய்யணும் தெரியுமா? அப்படிலாம் ஆண்டவனுக்கு எவ்வளவோ செய்யணும், இந்த பாடாப்பம் நெஞ்சு செய்யலையே என்று வருந்துகிறார். அவர் நெஞ்சு செய்யாமல் அவ்வளவு செஞ்சு அவர் அளவுல அது நிறைவு இல்லை.
1: நெஞ்சு இல்ல. ஆனா நம்ம விட லட்ச மடங்குல கோடி கோடி மடங்கு அவருடைய நெஞ்சு உயர்ந்து நெஞ்சு. ஆனாலும் அவ்வளவு இருந்தும் கூட அவருடைய நெஞ்சில இதெல்லாம் போறாது. கூப்பிட்டார், நெஞ்ச நோக்கி கூப்பிட்டார், நெஞ்சே இங்க வா அப்படின்னு வந்து நின்னது. தீபாவளிக்கெல்லாம் ஊர் சுத்தாது, என்ன ஒரு வாரம் தான் இருக்குன்னு தெரியுதா, இல்ல பட்டாசு வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காது தெரியுதுன்னு. சரி, இவ்வளவு தூரம் பெருமான் திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டான். அப்படி ஆட்கொண்ட பெருமானை நோக்கி எதுக்கெல்லாம் ஆடி இல்ல, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலையா ஆட்டம் ஆடி இல்ல. அந்த பெருமான் நினைத்து, பெருமானி எவ்வளவோ என் நிறந்த தகுதி வாய்ந்த பெருமானாகிய நீ, ஒரு சிறிதும் தகுதி இல்லாத அடியேனே அந்த திருப்பெருந்துறையிலே குறுந்து மரத்தில் அமர்ந்து கொண்டு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி. நான் ஒண்ணு அப்படி பொண்ணு ஒண்ணு பார்க்கணும் இல்ல, நான் இப்படி நேரம் குதிரை வாங்கத்தான் போனேன். இப்படி பார்த்த பார்வையில் குறுந்து மரம் தெரிஞ்சது, அது குறுந்தம் தெரிஞ்சது தெரியல, அது நேரம் மேப்ப மாட்டேங்குது, இப்படி திரும்பிச்சு. அதுதான் நான் திருப்பல சுவாமி, நீங்க திருப்பினது. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, அப்படிப்பட்ட பெருமானுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? உனக்கு காலையில தூக்கம் போன நேரம் நல்ல நீராடி நீரும் ஆடி என்ன செய்யணும்? பெருமானி இப்படி செய்தாயே செய்தாயே என்றெல்லாம் செய்யணும். ஆடுகின்றிலை கூத்து தன்னு மறந்து ஆண்ணும்பா, அவ்வளவு கருணை செஞ்சிருக்கான்பா. ஆடுகின்றிலை கூத்து ஒரு நாள் கூட அப்படி ஆடினதா தெரியல எனக்கு அப்படின்னா, இல்ல சரி. உடையான் கடற்கு அன்பு இலை, வேண்டாம் ஆட வேணாம், அப்படி செய்தானே நினைத்து இந்த அன்பையாவது கொட்டியிருக்கியாப்பா. உடையான் கடற்கு அன்பு இலை, வேண்டாம் நல்ல கோதாமூர்த்திகள் எல்லாம் பாடும்போது இருந்து கேட்டு கேட்டு கொஞ்ச நேரம் அவங்கள போல பாட முடியாது. ஏன்னா அந்த தவம் வேணும், 5 ஆண்டு படித்து அந்த தவம் இருந்தாதான் செய்யலாம். நம்மளே எங்க பண்ணாவது ஒன்னும் ஒண்ணும் தெரியாது, தெரியல இருக்கட்டும். அவங்க பாடுறதை பார்த்து பார்த்தாவது கொஞ்சம் அன்பு செலுத்தி எண்பு உருகி பாடுகின்றிலை, எலும்பு உருக முடியா பாடணும்டா, கண்ண தண்ணி வர முடியா மட்டுமல்ல எலும்பே உருகணும்னா எண்பு உருக பாடுகின்றிலை செய்யல. பணிகிலை வேண்டாம், நல்லா அருமையா தான் சொல்றாருல்ல, கரங்கு சிறங்குய்வார் ஒங்குவிக்கும் சிறுவன் கடல் வெல்க, கரங்குய்வார் உமகிடும் பொன்வளர்கள் வெல்க. அப்படி இருக்க பெருமாள் நல்லா வணங்கினியா? கொஞ்சம் கால் பட்ட வணங்கிட்ட வணங்குமே வணங்கினியா? இல்ல. பணிகிலை இப்ப தீபாவெல்லாம் வருது, அது கொண்டாடுறதா வேணாமாங்கிற அதெல்லாம் வேற அவங்களுடைய கருத்தமைப்பு. ஆனாலும் அன்னைக்கு சிறந்த நாட்களிலே பெற்றோரை வணங்கிக் கொள்ளணும், வணங்கிக் கொள்ளணும், அது பழக்கம், பழைய கால மரபு. பெற்றோர் நம்முடைய தமையன், தமையனுக்கு வாய்த்த மனைவியார், அவங்களுக்கு நம்ம வணங்க திறந்தவர்கள், தாய் மாமன் இப்படிப்பட்ட பெரியவங்க எல்லாம் வணங்கணும். நான் வணங்க என்ற பொழுது அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், அப்படி தண்டால் தோசி எடுக்க கூடாது, அப்படி கூடாது. நாம் வணங்குவது என்னுடைய கண்கள் அவங்க கால் மேல படணும். பணிகளை பாதமலர் சூடுகின்றிலை, அவனுடைய திருப்படி திருவடியை போய் வணங்கும் போது, நீ வணங்கும் போது உன்னுடைய சிறப்பு மேல அந்த தலைப்படணும்டா. பாதமலர் சூடுகின்றிலை, அவனுடைய உன் தலையில எது இருக்கணும்னு கேட்டா அவங்க திருவடி பற்றுக்கணும்ப்பா, திருவடி பற்றுக்கணும்ப்பா, அப்பதான் பாதமலர் சூடுகின்றிலை செய்யல. வேண்டாம், கொல்லப்படத்துல 2 பூ இருக்குல்ல, அல்ல வேணாம். என் திருமூலர் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஏன்னா நம்ம பெரியவங்களோட இனிமே இறக்கி கொண்டு யாரும் சொல்ல முடியாது. நீ அந்தியாவட்டம் படிப்பா, மல்லி மல்லிகைப்பூ படிப்பா, அது படிப்பேன்னா எங்கெங்க ஊர்ல இருக்கிறாரு, வேணாம் என்னதான் இருக்கிறான்னர். ஒண்ணும் இல்லைங்க, அந்த வேலியில ஒரே ஒரு எருக்குஞ்செடி, அதுல 2 தலை இருக்குன்னா, ஆடாராடா அருமையாச்சே, அந்த எருக்குஞ்செடியில 2 தலையை பறி போட்டு யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை வில்வம்னோடு சொல்லணும், வில்வம்னோடு சொல்லணும். ஏதோ பச்சையா இருக்குன்னு அவ்வளவுதான். ஆகவே அப்படி அந்த பாத மலர் சூடுகின்றிலை வேண்டாம், சூட்டுகின்றதும் இலை. அவன் திருவடியில் ரெண்டு பூவாவது போட்டியாடா அல்லது ரெண்டு தளிராவது போட்டியா? இல்ல சார். பார்த்தார், இப்ப சொன்னதுல எதுவுமே ஒண்ணு செய்யலையாட்டுங்க. ஆடுகின்றிலை கூத்து உடையான்களுக்கு அன்பிலை, என்புருகி பாடுகின்றிலை பதிப்பதும் செய்கிலை. இப்படி செய்யலேன்னு ஒரு துடிப்பாவது இருக்க வேணாமாடா. பதிப்பது பணியிலை மனங்களை, பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றது நிலை. ஏழு சொல்றார், ஏழு இல்லை. என்னமா இருக்க? துணையிலி பிணனெஞ்சே. அவன் துணை வருவோம், நீ நெஞ்சல்ல பிண நெஞ்சே. உனக்கும் செத்த பிணத்துக்கு என்ன வேற்றுமே? பிணம் என்ன செய்யும்? ஆடுதா? குத்து உடையான்களுக்கு அன்பு செய்யுதா? இல்ல. என்குருகி பாடுகின்றதா? இல்ல. பதைக்குதா? இல்ல. பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றது இல்லை. அதுவும் நீயும் ஒண்ணுதான். துணையிலி பிண நெஞ்சே. அதாவது ஒரு இதை போட்டு போத்திடுறான் பாட்டு கிடக்கு. நீ இது செய்யாது மட்டுமல்ல, செய்ய வேண்டாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதனால மக்களை மக்கள் அறத மக்கள் துணையிலி பிண நெஞ்சே பண்ணுறது. இது என்ன பண்ணுது? முதுகு சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன அவர் அவருக்கு என்னன்னு கிட்ட கொஞ்சம் பார்த்தா. இதெல்லாம் ஒளிய ஒளியில காட்டினா காட்ட மாட்டான். காட்டினா கொஞ்சம் தப்பித்தவர் ஏதேனும் திருவாசம் வந்துட்டுன்னா நாடு ஜன்னி பிறந்துடும். அதனால வேண்டாம் வேண்டாம். அல்ல துணை இழிப்பு நெஞ்சே அப்படி சொன்னோன்னு நெஞ்சு அப்படி நிக்குது. இவருக்கு என்னன்னு கேட்ட மூஞ்சல் முடி கூட என்னமில்லை, அது நெஞ்சு நின்றுட்டு தலையை சொல்லிட்டு நிக்குது. அப்புறம் பார்த்தா சரி இவ்வளவு மோசமா இருந்தாலும் இந்த நெஞ்சை கட்டித்தானே மாரடிக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஏன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் பெரியவங்க வாக்கு. பெருமான் எழுந்தருள்னா எங்க எழுந்தருள்வான்? இந்த இந்த தலை முதல் கால் வரை 6 அடிகள்ல இங்கதான் தங்க. அப்போ இந்த நெஞ்சுதான் இன்னைக்கு இல்லைன்னா கூட இதை வச்சுதான் நமக்கு அறையற வேண்டியிருக்கு. அதனால இப்படி கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு கோபத்துல இருந்து வரப்போம். சரி இங்கதான் நிக்கிறியா? இங்கதான் நிக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு இல்லவே. நடிச்சு காட்டலாம் இல்ல. சரி சரி, தேடுகின்றிலை பெருமான் எங்க இருக்கிறான்? எங்க கோவில் இருக்கு? சிவன் இருக்குது. இன்னைக்கு போய் பாடி வள வந்துட்டு வரலாம். இன்னைக்காவது தேடினியா? சரி இப்படியெல்லாம் செய்யலையேன்னு சொல்லிட்டு பெருவுதோராலரிலை. நாலு தெருவில் அல்ல, திருவண்ணாமலை தெருவில் போய் எல்லாம் நல்ல புண்ணியவான். அவ தெருவில் ஐயா நீங்க எல்லாம் மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் கிடைப்பிரச்சனை வர்றீங்க, உள்ள பெருமான் அண்ணாமலையா அடிக்கவனம் செஞ்சிருந்தீர்கள் இந்த பாவி செய்யல என்று போய் பெருவுதோர் அலரிலை அதாவது செஞ்சியாடா அப்படின்னாரு. செய்வது ஒன்று அறியேனே, உன்னை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போறேன், என்னதான் செய்ய முடியும் உன்னை வச்சுக்கிட்டு? பாவம் இப்படி சொல்லுகிறா தன் நெஞ்சை நோக்கி. ஏன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்படி வாழ்ந்த பெருமான் ஏன் இப்படி நெஞ்சு சொல்லுகிறார்னு கேட்டா, அவர் நெஞ்சுக்கு சொல்லுவது போல நம்முடைய நெஞ்சுகளுக்கு சொல்லுகிறார். சிவ சிவ சார், இதுவரைக்கும் நம்ம இதுவா அவர் நெஞ்சுக்கு சொல்றதால நம்ம வந்து திருச்சிக்கிட்டு வந்தோம். எல்லாம் சாட்சாத் நம்ம நெஞ்சுகளுக்கு. நம்ம நெஞ்சு இப்பெல்லாம் செய்யுதா? துணை எழிப்பின நெஞ்சே. தேடுகின்றிலை பெருவுதோர் அலரிலை செய்வதொன்று அறியேனி. ஏதேனும் ஒண்ணு செய்திருந்தா கூட தப்பிருக்கலாம். ஏண்டா என்னைக்கு ஆசிரியர் பாடம் நடத்தினாரோ அன்னிலிருந்து படிக்க ஆரம்பிச்சியோ? இல்லை வேண்டாம் அல்ல. அட வந்து இது இது பண்ணல, லிஸ்ட் போட்டாங்க, என்னைக்கு இந்த டைம் டேபிள் போட்டிருக்காங்க, இன்னும் தேதிலாம் தேர்வுன்னு. அப்படி டைம் டேபிள் தேர்வு சொன்ன பிறகாவது படிக்க ஆரம்பிச்சோ? இல்லை வேண்டாம். நாளைக்கு தேர்வு, இன்னைக்கு முதல் நாள் படிக்க ஆரம்பிச்சியோ? இல்லை வேண்டாம். மறுநாள் காலையில பார்த்தா அவங்க அவன் படிச்சுட்டு இருப்பாங்களே, அந்த இதை ஒரு மணி நேரம் அரை மணி நேரமா படிச்சியோ? இல்லை. செய்வதொன்று அறியே, உன்னை கட்டிட்டு மாறடிக்க வேண்டியது. எப்படி அவன் பாஸ் ஆகும் என்று சொல்லுவது?

பாருங்க. இது ஒண்ணே நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. எப்படி இருந்த நான் அறிவிலாத என, கொஞ்சமும் அறிவே இல்லையா. இது கடைசியில மாண்புமிகு அமைச்சரா இருந்திருக்காரு. மாண்புமிகு அமைச்சர்னா எப்படி இருக்கணும்? திருவள்ளுவர் அங்கிருந்து வருவார், என்னப்பா என்னமோ கேட்கிறீ அப்படின்னு. இல்ல சுவாமி, மாண்புமிகு அமைச்சர்னா அவருக்கு என்ன யோகியதை இருக்கணும் அப்படின்னு. மதிநுட்பம் நூலோர் உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. பத்து குரல் பாடியிருக்கிறேன், ஒன்னாவது சொல்றேன் கேட்டுக்க. என்னது? மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அறிவு. மாண்புமிகு அமைச்சருக்கு என்ன அறிவு இருக்குன்னா, இயற்கை அறிவு இருக்கணும், நூலறிவும் இருக்கணும். மதிநுட்பம்னா இயற்கை அறிவு, நூலோர்னா பெரிய பல்கலைக்கழக பட்டங்கள். மதிநுட்பம் நூலோர் உடையார்க்கு அதிநுட்பம் யாவல முன்னே. அப்படிப்பட்ட அமைச்சராக இருப்பான், அவங்ககிட்ட அசைக்க முடியாதுடா, ஒரு பய ஏமாற்ற முடியாது தெரியுமில்ல அப்படின்னு. அப்படிப்பட்ட மதிநுட்பம் நூலோருடைய அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அதே மணிவாசகர். ஆயினும் அறிவிலாதையனை, அறிவே இல்லாதவன். அப்ப என்ன அர்த்தம் அறிவு? எதை அறியணுமோ அந்த அறிவு இல்லாம, எதை அறிய வேண்டாமோ அதெல்லாம் அறிஞ்சிருக்கு. அப்ப எதை அறியணும் என்றால், பெருமான் நமக்கு மேல் பெருமானோருண்டு, அவனை வணங்கியும் வாழ்த்தியும் வழிபட்டால்தான் இந்த ஆன்மா கரையேறும். இந்த ஆன்மா இப்பொழுது இருக்கின்ற இடம் சுத்தம் அல்ல அல்லவா, அசுத்தம். ஏன் இங்கே எதுல இருக்குது? நீங்க எதுல இருக்குது? அறம்பாலம் என்னும் அருங்கைத்தால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புகு அழுத்து மூடி மலன். இந்த வரியை படிக்கும்போது திருவாசகம் தான், ஆனா அருவறுப்பா படிக்கணும். ஏன் இந்த சனியனை பத்தி சொல்லுது? அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புகு அழுத்து மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குறிதை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய

0: கொஞ்சம் கூட நன்மை என்பதே இல்லாத சிறியவனா இருக்கனே. அப்போ எந்த அறிவு, இந்த ஆத்மா கரையேறுவதற்குரிய அறிவு, அந்த அறிவு இல்லாத அறிவில்லாத நான் குதிரை வாங்கத்தானே போனேன், திருப்பரந்துரைக்கு கோயிலுக்காக வந்து ரெண்டு சூற வைக்கவா வந்து இல்லையே, நான் வந்தது குதிரை வாங்கத்தான். இப்படி அறிவிலாத என்ன செய்தாய் திருப்பெருந்துறையில செந்தடல் கூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பான நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அப்புறம் இந்த நடுநாடி பயிற்சின்னு சொல்றாங்க, நடுநாடி பயிற்சி, இத சித்தர்கள் சொல்ற நடுநாடி பயிற்சி சொல்ற. இப்போ வந்து தியான பயிற்சி, யோக பயிற்சி, அவ்வளவுதான் நடுநாடி பயிற்சி. ஆனா அதுக்குள்ள வந்து வாசியோக பயிற்சின்னு ஒன்னு இருக்கு. இந்த வாசியோக பயிற்சி கொடுத்து அந்த வாசிய பிடிக்கணும். இப்ப இந்த வாசி வந்து இந்த நாசி வழியா போகாது, இந்த காத்து தான் நாசி வழியா போகும். அந்த வாசிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுநாடி இந்த முதுகு தண்டுக்கும் மத்தியில ஒரு ஹோல் இருக்கும், அது மூலாதாரத்திலேருந்து கணக்கு, மூலாதாரத்திலேருந்து ஆறு ஆதாரங்களை கடந்து இந்த துவாதசாந்த பிரிவுகள் வரைக்கும் போகும், அதுதான் நடுநாடி, அதில் காத்து போகணும். இப்போ இந்த வாசி யோகத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டோம்னா, இந்த மூச்சு காற்று அது உள்ள அடங்கிடும். ஆனால் அந்த மூச்சு காற்று மூக்களை வந்து சுவாசிக்கிறவங்களுக்கு வாசி வராது.

0: வாசி பண்ணவங்களுக்கு இந்த மூச்சு காட்டு இந்த மூக்குல மூச்சு விடுறாங்கல்ல அது வந்து உள்ளடங்கிடும். அதனால இந்த வாசி யோகா பயிற்சிங்கிறது இன்னும் முக்கியம். அதுக்கு சித்தர்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க. நிச்சயம் சித்தர்கள் வந்து அதுக்கு வந்து மயில் கூத்து, குயில் கூத்து, அதே மாதிரி வந்து நமலி கூத்து, சர்ப்பக்கூத்து, மலைக்கு சொல்லி வெறுப்பு கூத்து, மலைன்னா வெறுப்புனா மலை, மலை கூத்துன்னு சொல்லி ஒரு கூத்துக்களை வச்சு நம்ம ஆசனத்தில் சொல்லி கொடுப்பாங்க. வஜ்ராசனம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வஜ்ராசனத்தின் வழியாக அந்த ஐந்து கூத்துக்களையும் சித்தர்கள் செய்வாங்க, அவங்க சொல்லியும் கொடுப்பாங்க. அது சித்தர்கள் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த அது அந்த பயிற்சி நம்ம எடுக்கும் பொழுது தான் நமக்கு வந்து இந்த சக்கராஸ் ஓப்பன் ஆகும். ஆறு ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட ஆறு ஆதாரங்கள் நமக்கு இருக்கு. ஆறு ஆதாரங்கள்னா மூலாதாரம் முதல்ல இருக்கும். இந்த மூலாதாரம்ங்கிறது ஒரு ஒரு அங்குலம் தான், அதுக்கு அவருடைய அளவு ஒரு அங்குலம் தான். எருவாய்க்கும் கருவாய்க்கும் இரண்டு விரற்கடை மேல் சொல்லுவாங்க. கிட்ட இந்த குணலை கவுத்து வச்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அப்படி அது எப்படின்னா அந்த முதுகுத்தண்டு முடிகிற இடத்துக்கும் கீழே, அதான் மூலாதாரம். அதுக்கு கடைவாசல்னு பேரு. அது அந்த அந்த அதுக்கு பேர் கடைவாசல், வாசல்ல கடைசி வாசல். அப்புறம் மூலாதாரத்துக்கு அப்புறம் இந்த அதுக்கு மேல மணிபூரகம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அப்புறம் இந்த மார்புகள் அநாகதம், இதுக்கு விசுத்தி, இது ஆக்ஞை, இது ஆறு ஆதார சக்கரம். இதற்கு பிறகு இங்க ஒரு ஹெட்லைட் மாதிரி இங்க ஒரு வெளிச்சப்பகுதி ஒன்று இருக்கு. இந்த இடம் முக்கியம், இது முக்கியமான இடம் தான். இதுக்கு இதுக்கு மேல சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய உச்சி. இதையெல்லாம் நம்ம யோகத்தின் வழியாக நம்ம செய்யணும். இதுல மூணாந்தரம் முழுவதும் யோகம் தான். ஏழாம் தந்தத்தில் கூட கொஞ்சம் குறிப்பிட்டு காட்டுவாங்க. அப்ப அந்த மூலாதாரத்தின் வழியாக நடுநாடி வழியாக நாம் வந்து அந்த பயிற்சி எடுக்கணும். நடுநாடி வழியாக எடுக்கணும். அதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் போகணும். ஆறு ஆதாரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு ஆதாரங்களிலும் இதழ்கள் உண்டு, தாமரை இதழ்கள் உண்டு. ஆறு சக்கரங்கள், இந்த ஆறு சக்கரங்களிலும் எழுத்துக்கள் உண்டு. எத்தனை இதழ் இருக்கோ அத்தனை எழுத்து இருக்கும். ஆதார தெய்வங்கள் உண்டு, அதுக்குள்ள மந்திரங்கள் உண்டு. இதையெல்லாம் நம்ம வந்து அனுபவம் உள்ள யோகியரிடம் பயிற்சி எடுக்கணும். இப்போ இதில் வந்து 50 எழுத்து சொல்கிறார் அவர். 50 எழுத்துக்கு தான் 50 தாமர இதழ் போட்டு 50 எழுத்து சொல்கிறார். ஆனால் 50ங்கிறது 51 வருங்கிற பொழுது 51 தான் இருந்தாலும் 50க்குள்ளேயே அது முடிச்சுக்கிறார். அந்த லா இந்த லா இந்த ரெண்டு லாவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த 50க்குள்ளேயே திருமூலர் சொல்லிடுறார் இந்த ஆறு ஆதாரத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலாதாரம் அப்படிங்கிறோம். இந்த மூலாதாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 இதழ் இருக்கும். மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் இருக்கும். மணிபுரத்தில் 10 இதழ் இருக்கும். அதுக்கப்புறம் 4, 6, 10. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 இதழ், 12 எழுத்து இருக்கும். விசுத்திக்கு மட்டும் 16, இங்கே 2. இந்த புருவ மத்தியங்கிறது 2 இதழ் இருக்கும். இந்த ஆறு ஆதாரங்களிலும் நிறங்கள் உண்டு. இந்த ஆறு ஆதாரங்களில் இந்த புருவ மத்திய பிறகுள்ள அது முக்கியமான பகுதி. அதுதான் இந்த லலாடத்தானம் அப்படின்னு சொல்கிறது, புருவ மத்தியன்னு சொல்கிறது. அதுதான் பொட்டு வைக்கிறோம், அதில் பாதுகாக்கிறோம் அந்த பகுதியை. அந்த ஆறு ஆதாரங்கள் இருந்தாலும் பல நிறங்கள் இருந்தாலும் இது வயலட் கலர் ரொம்ப வயலட் கலர் முக்கியம். அது அந்த பழைய காலத்துலலாம் பெண்கள் வந்து இந்த வயலட் கலர் குங்குமம் தான் வச்சுருப்பாங்க. இப்போ தான் அந்த சிவப்பு குங்குமம் மாறிட்டாங்க. அதனால் அந்த தியானம் செய்யக்கூடிய அறையில் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலரில் வெள்ளை அடிப்பாங்க. வெள்ளை அந்த கலர் வந்து வெள்ளை அந்த வயலட் கலரில் இருக்கும். அந்த கத்திரிக்கை இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வயலட் வந்து ஒரு மன ஒற்றுமை கொடுக்கும். மன ஒற்றுமை கொடுக்கறதுனால தான் அன்னைக்கு இந்த கல்யாண வீட்டில் கூட இந்த கத்திரிக்காய் சாம்பார் போடுவாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து வயலட் கலரில் இருக்கும். அப்போ அந்த வயலட் கலரை இந்த புருவ மத்தியில் வந்து இந்த வயலட் வந்து நமக்கு தேவைப்படுது. நிறைய யோக ரகசியம் இருக்கு. அதனால் அந்த இது உலகியிலே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆராதாரம் சொல்லும் பொழுது இந்த மூலாதாரத்தின் மூன்றேழு கணல், இது வந்து ஔவையாருடைய அகவல். மூலாதாரத்தின் மூன்றேழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. அப்ப மூலாதாரத்தில் கணல், அங்க தணல் இருக்கும். அந்த கணல் பார்த்தீங்கன்னா நல்லா தணலன்னு இருக்கும். அது கால்னா காத்து, இந்த காத்து வழியா அப்படியே மேலே வரும். மூலாதாரத்தின் மூன்றேழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு அந்த ஔவையாருடைய யோக ஔவையாருடைய அகவல் வரும். நிறைய சொல்றாரு இந்த பாடல்ல. ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி. முதல்ல இந்த ஐம்புல கதவு இருக்கு பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிவிடணும். வெளில தெரியக்கூடாது, மனசு வெளில தெரியக்கூடாது. அப்புறம் கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து. இந்த கருவிகள்னா அகக்கருவிகள், இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது எல்லாமே இதுதான் அகக்கருவிகள்னு பேர். நிறைய கருவிகள் இருக்கு. இந்த கருவிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒடுங்கணும். கருவிகள் ஒடுங்கும் கருத்தறிவித்து தலம் ஒரு நான்கும் தந்தன கருளி. விநாயகர்கிட்ட கேட்கிறாரு அவரும், இடை பிங்களையின் எழுத்து அறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி குண்டலி எதனில் கூடிய அசைவை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. இது எல்லாமே யோக ரகசியம்தான். இது சித்தர்கள் யோகிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடித்து அதன் வழியாக அந்த இறைவனை உணர்ந்தார்கள். இப்போ அந்த நடுநாடி பயிற்சி வழியாக பார்க்கும் பொழுது அந்த நடுநாடியிலே ஜோதி வடிவத்தில் இறைவனை கண்டு ஜோதியாக கலந்தார்கள் அப்படியே கொண்டு போவாங்க. அதே அப்படியே ஒவ்வொரு படியாக தாண்டி மேலே போய் கூப்பிடுவாங்க. இது ஒரு வகையான தியானம். சில சித்தர்கள் மேலிருந்து கீழே இறங்குவார்கள். அது அந்த சித்தர்களுடைய பக்குவத்தை பொறுத்தது. மேலிருந்து கீழ் இறங்குவது ஒரு முறை, கீழிருந்து மேல் செல்வது ஒரு முறை. அது அந்த சித்தர்களுடைய அனுபவத்தை பொறுத்த விஷயம். அது யாரை நாம் குருவாக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த குரு எந்த பாதையில் சென்றிருக்கிறாரோ அந்த பாதையை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் எப்படி போனாலும் பிரபஞ்சத்துக்கு போயிடலாம், பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிடலாம். இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோலாக இருக்கும். இது வழியாக தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோடு நம்ம இணையிற ஸ்டேஜ் நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் பிராசாத யோகம் இருக்குது, அதுக்கப்புறம் வெட்டவெளி இருக்குது. இந்த வெட்டவெளிக்கெல்லாம் போயிடலாம். வெட்டவெளிக்கெல்லாம் போனவங்க தான் சித்தர்கள். அப்படியே சித்தர் அப்படியே அந்த வெளியில் போய் உலாகியிருக்காங்க. சிவபக்தர் சொல்றார், உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளுகிறேன். கபாலம் ஏற்ற வள்ளுகிறேன் விருத்தரும் பாலராவார். அப்ப வயது கிடையாதுங்க. அது விருத்தம்னா வயது, நான் முதிர்ந்தவர் அர்த்தம். பாலர்னா இளமைன்னு அர்த்தம். அப்ப இளமை தொடர்ந்து இருப்பாங்கன்னு அர்த்தம். மேனையும் சிவந்திடும். மேனை எப்படி சிவக்கும் அப்படின்னா ஹீமோகுளோபின் ரொம்ப நிறைய சுரக்கும் பிளட்ல. அப்ப மேனையும் சிவந்திடும், ரத்தம் சுத்தமா இருக்கும். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மை. அப்படி பார்த்தோம்னா சிவசக்தியினுடைய இரண்டு திருவடிகளை பார்க்கலாம். யோகத்துல பார்க்கலாம். நம்ம அப்பர் சுவாமி பார்த்திருக்காருல, கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன். அப்பர் சுவாமிகள் உள்ள பார்த்தாரு, தேடி தேடனா தேவனை என்ன உள்ளே தேடி கண்டு கொண்டேன். வரலாறுகள் எல்லாம் உள்ள பார்த்துருக்குறாங்க. அப்ப யோகத்தாலையும் பார்க்கலாம். இந்த அப்பர் பெருமான் வந்து நான்கு நிலைகளிலும் அவர் வந்து அருள் அனுபவம் பெற்றவர். அவருடைய அவருடைய அப்பர் பெருமானுடைய அந்த தேவாரம் 4, 5, 6 இந்த திருமுறைகளை நீங்க படிச்சுக்கன்னா ஒரு உண்மை புரியும். இப்போ நம்ம திருமூலர் சொல்றாரு, கடைவாசலை கட்டிங்கிற கடைவாசல மூலாதாரம், காலை எழுப்பி, கால்னா காத்துன்னு அர்த்தம், அந்த காத்து வழியாக தான் நம்ம மேலே ஏறி ஆகணும். இடைவாசல் நோக்கி, அப்ப இடையில பாத்தீங்கன்னா அந்த நடுநாடியில இருக்கக்கூடிய அந்த 6 ஆதாரங்களை பார்க்க வேண்டும். இடைவாசல் நோக்கி இனிது உள் நிறுத்தி, அப்ப இறைவனை உள்ளே நாம் நிறுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப பார்க்கணும், பொறுமை இருக்கணும். இதுக்கெல்லாம் மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பார் உடையாமல் ஊழி இருக்கலாம். உடையாமல்னா உடம்பு உடையாமல் அர்த்தம், பல ஊழிய காலம் வாழலாங்கிறார். கொக்குங்கிறார், கொக்குன்னா ஒரு இதில் வள்ளுவர் சொல்லுவார், ஓடு மீன் ஓட உரிமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு ஒரு திருக்குறளில் உண்டு. சில ஓடிட்டே சில மீன் ஓடிக்கிட்டே இருக்கும், கொக்குன்னா ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன் பார்க்குதுன்னா பெரிய மீன் வந்தவொடனே அப்படியே கொத்தும், பெரிய மீன் வந்தவொடனே தான் அது கொத்தும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு கொக்கு எப்படி காத்துக்கிட்டு இருக்கோ அது மாதிரி நல்லா யோக அனுபவம் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தோம்னா நம்ம யோக அனுபவத்தை நம்ம பெற்று விடலாம். அப்புறம் அந்த இந்த வைக்க சொல்றாரு, ஒரு ஒரு பாடல ஒரு ரகசியம் சொல்றாரு, எங்க புருவ மத்திய சொல்றாரு, இந்த புருவ மத்தியில தியானம், புருவ மத்திய இந்த இந்த இதுக்கு புருவ மத்தி, புருவ மத்திக்கு உள்ளர வந்து அகக்கன் இருக்கும், ஞானக்கண் சொல்றோம் இல்லையா, மூன்றாவது கண் அப்படின்னு ஞானக்கண். இது ரெண்டு ஊனக்கண், இந்த ரெண்டு ஊனக்கண்ணும் உலகளை பார்க்கும், உள்ள இருக்கிற ஞானக்கண்ணு உள்ள இருக்கிற இறைவனை பார்க்கும். அப்ப ஞானக்கண் ஓபன் ஆகணும், இந்த ஞானக்கண் திறக்கக்கூடிய ரகசியம் தான் நமக்கு தேவை. இப்ப ஞானக்கண்ணை திறக்கணும் அப்படின்னா இந்த இந்த புருவ மத்திக்கும் அதாவது மூன்றாவது கண் இருக்கக்கூடிய புருவ மத்தி உள்ளுக்குள்ள அதுக்கும் இந்த இந்த சகசாரம்னு சொல்லக்கூடிய 10வது துளை, இந்த துளைக்கும் உள்ளருடைய துளைக்கும் உள்ள கனெக்ஷன், அதை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய நூல், அந்த ரகசியங்களை குறிப்பிடும் நூல் திருமந்திரம். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் அப்படிங்கிற, நடுமூக்குன்னா எதுன்னு கேட்டா இந்த புறமொழி அடிமூக்கு, இந்த அதாவது என்ன செய்வாங்கன்னா சில பேர் இங்க வச்சு பார்த்துருவாங்க, இங்க வச்சு நான் முயற்சி பண்ணி பார்க்கும்போது தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடம். இப்ப இது இங்க இந்த ஸ்டேஜ்ல வைக்கணும், இந்த ஸ்டேஜ் வச்சோம்னா இந்த இடத்த உடையாந்துடும். இப்ப இங்கதான் நம்ம புருவ மத்தியில தான் பார்க்கணும். அதனாலதான் வந்து ஞானியர்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இடம் வந்து அநாகதம், யோகியர்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய இடம் புருவ மத்தி, மூன்றாவது கண் வழியா பார்ப்பாங்க, அந்த கண்ணு திறக்கணும். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திரில் வாட்டமும் இல்லை, மனைக்கு அழிவில்லை, மனைனா அந்த உடம்பு, இங்க புருவ மத்தியில வச்சு தியானம் பண்ணாங்கன்னா அந்த உடம்பு அழியாது. யோகிகள் பல இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாட்டம் இல்லை, அந்த அந்த உணர்வு இல்லை, தான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவன் அவனாமே, உடலே சிவன் என்று நினைக்கக்கூடிய நிலை. அவர் என்ன செய்வாங்கன்னா அந்த உடம்பையே அவர் சிவலிங்கமாக பாவித்து அவர்கள் தன்னைத்தானே அர்ச்சிக்கக்கூடிய நிலைக்கு வந்துருவாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை கிடைக்காது, மனம் ஒடுங்கிடும். இறைவனை பத்தி ஆராய்ச்சி பண்ண முடியாது, அளவு கடந்தவன், கற்பனை கடந்த ஜோதி இல்லையா, அப்ப தத்துவ ஆராய்ச்சியெல்லாம் ஒடுங்கிடும், பேச அனுபூதி நிலை வந்துடும். இறைவனுடைய மொழியே மௌனம் தானே, அந்த மௌனத்துக்கு வந்துருவாங்க, அப்ப ஆராய்ச்சி எல்லாம் வராது, அனுபவத்துக்கு வந்துருவாங்க. தான் என்ற எண்ணம் இருக்காது அவங்களுக்கு, ஒரு ஒரு சித்தருக்கு என்ன இலக்கணம் அப்படின்னா தான் என்ற உணர்வு இருக்காது, அகம்பாவம் இருக்காது, தன்முனைப்பு இருக்காது, சுயநலம் இருக்காது, இதெல்லாம் அந்த சித்தர்களுக்குள்ள இலக்கணம். இந்த உணர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலக உணர்வை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, நேற்றைய ஞானியினுடைய செயலை பத்தி நான் பேசினேன். யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் இருக்கு, உலகத்தோடு தான் வாழ்வாங்க, ஆனா உலக உணர்வு வந்து அவர்களுக்கு ஒட்டாது. தாமரைகளை தண்ணீர் போலங்களாம், அந்த புள்ளப்பூச்சிம்பாங்க, புள்ளப்பூச்சின்னா சேற்றிலே வாழ்ந்தாலும் கூட சேறு அவங்களுக்கு ஒட்டாது. அமராவதி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அப்ப உலக உணர்வு அவங்களுக்கு ஒட்டாது. இந்த பிராணன் கூட என்ன பண்ணும்னா நடுநாடியில் இயங்கும். அந்த பிராணன் கூட அந்த நடுநாடியில் போய் இயங்கிக்கிட்டு இருக்கும், அந்த காற்றையே அவங்க சுவாசிப்பாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்படிதான் நம்ம காற்றை சுவாசிக்கணும். நல்ல காற்று வேணும்னு தான் நம்ம காட்டுக்கெல்லாம் போய் மலைக்கெல்லாம் போய் உட்காந்து நல்ல காற்றை சுவாசித்து அந்த காற்றையே உணவாக கொண்டு பல காலம் வாழ்றோம். அப்போது சித்தர்களுடைய நிலை இதெல்லாம். பல பேர் முயற்சி பண்ணுறாங்க, பல பேர் முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. சொல்ற எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதினை கண்டார் இல்லை, கண்டறிவார் இல்லை, கண்டவர் இல்லை. எங்க இருக்காங்க இந்த அமுது ஊருன்னுங்க, இந்த அமுது ஊர் அமுதுதாரன்னு பேரு. அப்படியே மேலே போனா அந்த அமுது ஊரை அப்படியே அண்ணாக்கு வழியா சொட்டணும், அண்ணாக்கு வழியா சொட்டி அப்படியே உள்ள பரவணும், அதுதான் அமுதுன்னு பேரு. இவ்வளோ ஒரு சித்தர் சொல்றாரு. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாயினர், குதம்பை சித்தர் பண்ணார். இதுதான் பழகம், மங்காத பால் இங்க உள்ள இருக்கு, இங்க சொட்டணும், சொட்டி அப்படியே அந்த அண்ணாக்க வழியா சொட்டணும், அப்படியே உடம்பெல்லாம் பரவும், அதுதான் அமுதுன்னு பேரு. சொல்லாரு, திருமலை சொல்றாரு, எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. சரி, யார் தான் கண்டுபிடிப்பாங்க? உள்நாடிங்கிறார். தேடுறது இல்லை, நாடுதல், தேடுதெல்லாம் வெளில தேடுறது, நாடுதெல்லாம் உள்ளார நுழையணும். உள்ளே நாடி, உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கி, ஏன்னா உள்ள ஒளி இருக்கு, அக ஒளி, ஒளியோட ஒளி சேர்ந்து தேடணும். அதனால தான் சொன்ன அந்த நடுநாடிக்குள்ள நம்ம வந்து ஜோதி வழி வகை ஜோதி வடிவத்தில் இறைவனையும் பார்க்க வேண்டும். அதாவது இந்த உள்ள நுழைஞ்சி நம்ம பார்க்கறதுக்கு திருமூலர் பல பாடல்களில் பல்வேறு யுத்திகளை சொல்கிறார். அது இது ஒரு வகையான யுத்தி. உன்னாடி உன்னா உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கில் உள்ள பார்த்தா கண்ணாடி போல கலந்திருந்தானே, என்ன கண்ணாடி போல கலந்திருந்தானே. இந்த கண்ணாடினா தூசி தட்டி இருப்ப, தூசி இருக்கும், அந்த தூசியை எடுத்துட்டாங்கன்னா பல பல பலன்னு இருக்கும். அது போல இறைவனை பார்த்து உள்ளே பார்க்கலாங்கிற, இறைவனை உள்ளே பார்க்கலாம், அவங்க தானே யோகி. இறைவனை வந்து கோவிலில் பார்க்குறவங்கெல்லாம் பக்தர்கள், இறைவனை உள்ளே பார்ப்பவர்கள்லாம் யோகிகள், பக்தர் நிலை. அதெல்லாம் அந்த இறைவனை வந்து தேடி கோவில் குளம் எல்லாம் தேடி இருக்கிறவங்கெல்லாம் பக்தர் நிலை அது. அதுவும் ஆரம்ப நிலை தேவைதான். ஒரு முடிவான நிலையில் வரும்போது இறைவனை உள்ளே பார்த்துருவாங்க. ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பே ஆலயம் ஒரு பாடல்ல. இப்படி அவர்கள் வந்து உடம்பையே காயக்கல்பம் செய்து உடம்புக்குள்ளே இறைவனை கண்டு உடம்புக்குள்ளேயே அனுபவித்து உடம்புக்குள்ளேயே இறைவனோடு கலந்து இவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன பலன் அப்படின்னா இவர்களுக்கு சித்திகள் கிடைக்கும், அட்டமா சித்தி. அந்த அட்டமா சித்திகள் வந்ததுனால தான் சித்தர்கள்னு பேர். யோக அனுபவம் வந்ததுனால யோகி, அது சிவத்தோடு சேர்ந்ததுனால சிவயோகி, சிவத்தோடு சேர்ந்த சித்தர் சிவசித்தர். அந்த ஞானி சிவத்தோடு சேர்ந்தா சிவஞானி. அதாவது அந்த இணைப்பு, இந்த சொல்லுவாங்கல்ல இந்த ப்ரிஃபிக்ஸ் சொல்லுவாங்க, முன்னால் இணைதல். அப்போ அவருக்கு அட்டமாசித்தி, அந்த அட்டமாசித்திகளுக்கு மேல அவங்களுக்கு கிடைக்கும், யோகா அனுபவம் கிடைக்கும். அப்போ அட்டமாசித்தினா என்ன அப்படின்னா, அனிமான்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அனிமானம் ரொம்ப மைனூட்டா போறது, அதிசூக்கும நிலையில் இருத்தல், ரொம்ப சின்ன இந்த உடம்பையே அப்படியே சின்னதாக மாற்றிக்கிறோம். இப்போ அந்த காலத்துலாம் சித்திரங்கள் நிலையை காட்டுவாங்க திரைப்படங்களில் கூட, நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான், அது அப்படியே வந்து அவங்க காட்டுறாங்க. அப்புறம் மகிமா அப்படிங்கிறது பெரிய வடிவாக மாற்றிக்கிறது, அப்படியே நம்ம உடம்பு அப்படியே பெருசாக அப்படியே கொண்டு போயிடலாம். அதுக்கு தான் இந்த இந்த பயிற்சிக்கு தான் நம்ம வந்து நல்ல குருகிட்ட பாடம் கற்றுக்கிறது. அப்புறம் லஹிமா, இந்த லஹிமாங்கிறது என்னன்னா இந்த காற்றுலேயே நடக்கலாம், நடந்து காற்றுலேயே போகலாம். பூமி வந்து அந்த கால் வந்து பூமியில் படாமல் இருக்கும், அப்படியே காற்றுல அப்படியே உழவிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். அது லஹிமான்னு பேர். இதெல்லாம் அட்ட மாசத்தில் வரும். எல்லா இப்போ இப்போ என்ன இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் எல்லா சித்திரம் செஞ்சாங்க. திருமூலரே கூடுகிட்டு கொடுப்பாங்க. அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தன்னுடைய உடம்ப விட்டு விட்டு கிளி உடம்புக்குள்ளே பூந்தார். இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். இந்த பிரார்த்தின்னு ஒன்று இருக்குது. அப்போ அப்படின்னா நாம் நினச்சதை அப்படியே பெறலாம். ஒரு பொருள் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த பிரகாமியம் அப்படின்னு சொல்ற பிரகாமியம்னா நம்ம நினைத்த வடிவத்தை பெறுதல். இப்ப நம்ம வந்து ஒரு மனித உடம்பு இருக்கு, திடீர்னு ஒரு கிளி உடம்பு வேணும்னா கிளி உடம்புல போயிடலாம். இந்த பசுமாட்டினுடைய உடம்பு வேணும்னா பசுமாட்டு உடம்பு மாறிடலாம். அது நினைத்த வடிவத்தை நினைத்த நேரத்தில் பெறக்கூடிய ஒரு நிலை, அது பிரகாமியம்னு பேரு. அப்புறம் ஈசத்துவம், ஈசத்துவம்னா அங்கே நமக்கு மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்காங்க, நம்மளாம் மனிதர்கள், தேவர்கள் இருப்போம். இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய தகுதி அறிந்து நம்மளையும் அவர்கள் வந்து பூசிப்பார்கள். அது பேர் ஈசத்துவம்னு பேர். அது அந்த அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வசித்துவம். இந்த வசித்துவங்கிறது அதுதான் இந்த நாங்கானந்தனம் பேசும்போது அந்த ரகசியம் சொல்லித்தரேன். சிவாய நமங்கிற மந்திரத்துக்குள்ளேயே அந்த ரகசியம் இருக்கு. வசித்துவம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல். இப்ப மழை வரணும்னா மழை வரும், மழையை வந்து நிக்க வைக்க முடியும். அது வந்து இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த சித்திரங்களுக்கு உண்டு. இடைக்கடன் ஒரு சித்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, நேராக பஞ்சம் உலகத்துக்கு பஞ்சம் வருது கண்டுபிடிச்சிட்டாரு. நேராக அவர் அப்படியே என்ன பண்ணாரு, நேராக ஆகாயத்தில் பறந்தார். ஆகாயத்தில் பறந்து அந்த கிரகங்களை எல்லாம் மாற்றி வச்சுருந்தார். கிரகங்களை எல்லாம் மாற்றி வச்சவொடனே மழை பெய்யுது. அப்போ அந்த கிரகங்களையே மாற்றி வைக்கிறாங்களே சித்தர்கள். அப்போ அவர்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க. அப்போ பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே வசித்துவம்னு பேர். அப்புறம் அந்த கரிமா, கரிமாங்கிறது என்னன்னா இந்த காலத்தை வெல்லும் ரகசியம். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி இருப்பாங்க, இந்த காலத்தை என்ன நடக்கும் அப்படிம்பாங்க. அதுவும் சித்த ரகசியம் தான். இந்த மாதிரி இந்த எட்டு சித்திகள் அப்படிம்பாங்க, எட்டு சித்திகளையும் தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள் சொல்றது. அது எட்டு சித்திகள்னு சொல்றாங்க அட்டமா சித்தின்னு. எட்டு 64 சித்திகளும் கை கொடுமா சிவபெருமான் நினைச்சா. அப்ப இது எல்லாமே சித்தர்கள் நிலை. இந்த இதுக்கு நிலைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கடவுள்கிட்ட மனமாற வேண்டிக்கணும். கடவுள்கிட்ட நமக்கு இந்த மாதிரி யோக நிலையும் சித்த நிலையும் வழங்குப்பான்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுள்கிட்ட கேட்டோம்னா தக்க நேரத்தில் தக்க குருநாதரை இறைவன் அனுப்பி வைப்பான். அப்படி அனுப்பும் பொழுது நமக்கு அந்த ரகசியங்கள்லாம் புரிஞ்சிடும். இந்த சித்தர் நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பரிபக்குவமான ஒரு சித்தர், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர் அவர்களுடைய உடலில் புகுந்து கொள்வார். இப்போ நமக்கு இந்த இந்த இந்த தலையில் பார்த்தீங்கன்னா நிறையா அறைகள் இருக்கும். ஒரு அறையில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் உள்ளே சொல்லுவார். அவர் சொல்ல சொல்ல நம்ம எழுதலாம், அப்போ நமக்கு வந்து புரியும். அப்போ ஒரு இறைவனை நாம் வணங்குவது தான், இறைவனிடம் கேட்டால்தான் இந்த யோக ரகசியங்கள் நமக்கு தெரியும். தன்னுடைய சுய முயற்சியினால் இதை நம்ம அடைய முடியாது. போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும், நல்ல குரு கிடைக்கணும், நல்ல யோக அனுபவம் தெரிந்த யோகி நமக்கு வந்து குருநாராக வரணும், அவங்க சொல்லி கொடுக்குற ரகசியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த அர்த்தாங்க யோகம்னு சொல்லக்கூடிய ஆரம்ப பயிற்சி தேவை. அதுக்கு பிறகு நமக்கு வந்து சந்திர யோகம்னு ஒன்று இருக்குது. இந்த சந்திர யோகங்கிறது தான் இந்த இடத்துல அப்படியே ஷவர் பாத் மாதிரி அப்படியே உள்ளார அப்படியே ஊத்துறது, அது சந்திர யோகம்னு பேர். அதுக்கப்புறம் கேசரி யோகம்னு ஒன்று சொல்கிறார். கேசரி யோகம்னா உள்நாக்கம் மடித்து வைக்கிறது, உள்நாக்கம் மடித்து இந்த அண்ணாக்கு வழியாக நம்ம யோகத்தை பிடிக்கலாம். அது ஒரு வகையான முறை. அதே மாதிரி நடுநாடி வழியாக செய்கின்ற முறை. இப்படி யோக ரகசியங்கள் நிறையா இருக்குது. அந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தொலை தூரத்தில் வந்து பார்ப்பாங்க. இப்போ தொலை தூரத்தில் இருந்து பார்க்குறத மட்டும் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். தொலை தூரம் இப்போ கண்ணால் அடி பார்க்க முடியாது அப்படின்னாரு. இந்த டிவியில் மானிட்டர் மாதிரி உங்களை பார்க்க முடியும். இப்போது நம்மளுடைய திருவண்ணாமலையில் ஒரு இரண்டு சித்தர்கள் இருந்தாங்க. ஒருவர் குரு, ஒருத்தர் சிஷ்யர். குகை நமச்சிவாயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். குகை நமச்சிவாயர் தான் பெரியவர். அவருடைய மாணவர், அவரோ சீடர், அவர் சீடர் உட்காந்து யோகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். திருவண்ணாமலையில் குகையில் உட்காந்துருக்கார். இன்னைக்கு அந்த குகை இருக்கு. அப்போ திடீர்னு என்ன செஞ்சாருன்னா, அந்த சீடராக இருக்கக்கூடிய நமச்சிவாயர் அவரு சிரிச்சார். உடனே குரு கேட்கிறாரு, பெரியவர் கேட்கிறார், ஏன்பா சிரிச்சன்னு கேட்கிறார். ஏன் சிரிச்சேன் தெரியுமா, அங்க திருவாரூர் தேரோட்டம் நடக்குது. இந்த தேரோட்டத்தில் லேசாக மழை தூருது. மழை தூர்ன உடனே நடன மாதிரிகள் நடனம் ஆடிக்கிட்டு போகிறாங்க. நடனம் ஆடுகின்ற பொழுது ஒரு நடன மாதுவுக்கு அந்த கொலுசு லேசாக விட்டு போச்சு. அப்போ நடனம் வந்து பிசகிடுச்சு. நடனம் பிசகின உடனே கீழே விழ வந்துட்டாங்க. விழ வந்துட்ட உடனே நடனம் தப்புன உடனே எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க. அதை பார்த்து நான் சிரித்தேங்கிறார். இப்போ திருவண்ணாமலையில் குகையில் இருக்கக்கூடிய அந்த சீடர் நமச்சிவாயருக்கு திருவாரூரில் நடைபெற்ற தேரோட்டம் எப்படி தெரிந்தது? அப்போ அவங்க தொலை தூரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இருந்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்கள். இன்றைக்கு நம்ம கருவிகள் வழியாக பார்க்குறோம். இன்னைக்கு டிவி வழியாக பார்க்குறோம். அமெரிக்காவில் நடக்கிறது, லண்டனில் நடக்கிறது, எங்கேயோ உலகத்தில் ஒரு மூலையில் நடக்கிறதை ஒரு கருவி வழியாக நம்ம பார்க்குறோம். சித்தர்கள் கருவி இல்லாமலேயே காற்று வழியாக அவர்கள் பார்த்தார்கள். அந்த சீடருக்கு பிற்காலத்தில் என்ன பேர் தெரியுமா, அவர் தான் குரு நமச்சிவாயராக ஆகிவிட்டார். நிறைய அற்புதங்கள் நிறைய நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி சித்தர்களை பற்றி நம்ம பேசணும், நிறைய பேசலாம். அவர்களுக்கு வைத்திய சாஸ்திரம் நிச்சயமாக தெரியும், வான சாஸ்திரம் தெரியும், யோக அனுபவம் தெரியும். இப்படி எல்லா கலைகளிலும் சிறந்தவர்கள்தான் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும். அவர்களெல்லாம் வாழ்ந்த நாடு, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, அந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு அவர்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நிச்சயமா நாமளும் ஏதோ ஒரு பிறவியிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி புண்ணியம் செய்ததனால்தான் இந்த சித்தர்களையும் யோகியர்களையும் ஞானியர்களையும் இறைவனுடைய திருவருளால் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இன்று இந்த யோக ரகசியங்கள் நிறைய இந்த திருமந்தத்தில் பொதிந்திருந்தாலும் கூட, இந்த ஒரு மணி நேரத்தில் இறைவனுடைய திருவருள் எந்த அளவிற்கு எனக்கு உணர்த்தியதோ அந்த அளவிற்கு உணர்த்த முடிந்தது. அதாவது தொட்டது துளி அளவுதான், ஆனால் நான் சொல்லாமல் விட்டது கடல் அளவு இருக்கிறது. யோக ரகசியத்திலே இறைவனுடைய திருவருளால் நான்காம் தந்திரத்தில் சந்திப்போம். நான்காம் தந்திரம் என்பது மந்திரமும் யந்திரமும் நிறைந்த ஒரு பகுதி. அதில் சக்கரங்கள்லாம் உண்டு. அந்த இரகசியங்களை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: யான் செய்வது அப்படியான உடனே இவர் என்ன சொல்றார், இதற்காக பெருமான் முன்னிலையில சாட்டுவது வேண்டாம் என்ன. உடனே இவர் என்ன சொன்னார், அப்படியானால் அடியேன் நான் எங்க செய்யட்டும் அப்படின்னு கேக்குற. கொம்பனையீர் யான் செய்வது எங்கு என்று கூறுதலும் ஏமா அப்படின்னா சவத்தை எங்க செய்யறது அப்படின்னாரு. மாதரவர் மகிழ்கீழே அமையும் போதும் இந்த மகிழமடத்தில் செய்ய என்னது சும்மா தான் இதுக்காக. அவன் உண்மைதான், இவர் என்ன அப்படி சவத்தை படிச்சு போறாரு. நம்ம ஒரே வார்த்தை ஆங்கிலம் சொல்லணும், ஃபார்மாலிட்டியா போட்டுது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துருது சபதம். அதனால பரவாயில்ல, அது எங்க மகிழ்கீழே அமையும் என மருள்வார். அந்த மகிழ்ச்சியிலே அமையும் சொன்னதான் அவருக்கு அந்த கொஞ்சம் மனத்துல இது இருந்தது. உடனே ஈதலர் ஈது அலராகிலும் ஆகும் இவர் சொன்னபடி மறிக்கில் யோசிச்சு பார்த்தாராம். அம்மா மயில மரத்துல வேணா வேற எங்கேயா செய்யறேன்னு சொன்னா, ஏன் மயில மரத்துல செய்யணும்னு சாமி சொல்லிச்சு, இவர் வேண்டாங்கிற சங்கிலியா இருக்குது வருத்தம் இல்லாம். என்னத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு பெரியவரை போய் நம்ம ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, அது வந்து அப்புறம் அது அங்கே இல்லாமே அவரு மயில மரத்தில் சொல்ல, மயில மரத்தில் அவரு இல்லை என்று மாற்ற, இப்படி எல்லாம் ஒரு சங்கம் திருவர் என்று நினைத்து வருதுனாலாம். ஏன்னா தன் தூய்மையான பெண் அல்லவா, அதனால. எனவே இப்படி எல்லாம் மனங்கலங்கி பாவியேன் இது கண்டேன் தம்பிரான் பணியால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன் அந்த மாப்பிள்ளைய மூணு தடவை சுத்தி வரது, நான் அந்த மாதிரி உங்களை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி, இப்படி ஒரு கல்யாணம் பண்ண மகனா நமக்கு உலகத்தில் இல்லாத கல்யாணம் இல்லை என்று கருதி ரொம்ப அது மாதிரி ஒரு மனதும் கொஞ்சம் கலங்குச்சான் அந்த அம்மாளுக்கு. இதெல்லாம் சேர்க்கடா உண்மையிலேயே இங்க இப்ப பாருங்க, இப்ப நீங்க மற்ற பொண்ணூட்டுக்காரராரும் இருக்கிறார், மாப்பிள்ளை வீட்டுக்காரராகவும் இருக்கிறார், ஆண்டவன் ஆரியாளர்கள் அடியாராகவும் இருக்கிறார், சில இடங்களில் ஆண்டுமை அமைச்சராகவும் இருக்கிறார். அதனால என்னானாய் என்னானாய் என்ன நல்லால் ஏழையே சொல்லி ஏற்றுகிறோம் என்றெல்லாம் அந்த மாதிரி. எனவே அந்த சங்கிலியாருடைய மன அமைப்பில் அப்படிதான் இருந்திருப்பாங்க. அது அப்படியே வருத்தம் இப்படி சொல்லிவிட்டு, சரி அம்மா ஒரு மருங்கு மறைந்த என்றார். அவர் அப்படி சொல்ல மனசுல கவலை வருது, கல்ல தண்ணி வருது. ஒரு கால் இனிமே என்னன்னு கேட்டா ஆரூர் ஏன் அடியன் சதவீதம் செய்துட்டு ஏன் நீங்க அடறீங்க என்று கேட்டுருவாங்க. அதனால அதையும் தொடச்சுக்கிட்டு இவருக்கு தெரியாம அப்படியே அப்படி இருக்கின்ற பொழுது, திருநாவலூராளி தம்முடைய செயல்முற்றி ஒரு நாகத்தடி உரி புனைந்தார் கோவிலினுள் புக்கிரிஞ்சி அருள் நாளும் தரையிருந்தீர் செய்தவார் அடைகிதன பெருநாமம் எடுமேற்று பெரு மகிழ்ச்சியுடன் போந்தார். உடனே என்னன்னு கேட்டா, கல்யாணம் ஆகல, இந்த சபதம் எல்லாம் முடிஞ்சது, இன்னும் இன்னும் பொழுது இன்னும் விடியல. நேரப்பானார் அந்த விடியற்கால வழிபாடு உள்ளே போய் பெருமானி இதெல்லாம் திருவிளையாடல் சரி இருக்கட்டும் என்று மகிழ்ச்சியாக அதெல்லாம் போயிருந்து வணங்கினாராம். வணங்கி வந்தாராம். வந்த பிறகு வார் புனையும் மனமுலையார் வந்தொண்டர் போனதற்கின் தார் புனையும் மண்டபத்து தம்முடைய பணி செய்து, இவருக்கு ஒவ்வொரு நாள் என்ன பணி, அந்த அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அறதொடுத்து கொடுத்துவர். அதனால அன்னைக்கு இருக்கிற அந்த ரெண்டு மூணு காலத்துக்கு உரிய பூ எல்லாம் அப்படியே இருக்கு. அதனால அதெல்லாம் எடுத்து எடுத்து நாளை எல்லாம் கட்டி எல்லாம் போட்டுட்டு வச்சுட்டு அவற்றை எல்லாம் செய்துவிட்டு தம்முடைய பணி செய்து கார் புனையும் மணிகண்ட செயல் கருத்தில் கொண்டிறங்கி ஏர் புனையும் கன்னி மாடம் பூந்தார் இருள் புலர. இப்பிறகு இவர் தான் இவங்க கன்னி மாடத்துக்கு போறதாம். இப்பதான் என்னன்னு கேச்சா 5:30 ஆகும். அப்ப என்ன தெரியுது, இரவெல்லாம் நடந்து காலையில 5:30 ஆகும். அப்ப ரெண்டு பேரும் தம்முடைய பணியை விட்டுக்கிற, இவரும் திருமணத்துக்காக பெருமானை வணங்குதலை விட்டு விடுத்தாரல்ல, அவரும் திருமணத்தினாலே மலர் புனதலை விடுத்தாரல்ல, நம் கடமையை நிறைவேற்ற எந்த கட்டத்திலும் இந்த கடமை தவறாமைங்கிறது அதெல்லாம் இதெல்லாம் நாம் உடம்பு கொள்ளணும். உடனே அன்றிரவே ஆதி பொறி ஒற்றி கொண்டார் ஆட்கொண்ட பொன் திகழ்வன் ஊன் தொண்டர் பொறிந்தவினை முடித்தருளர் நின்ற போல் திருவொற்றியூர் நிலவு தொண்டர்க்கு மண்டல் வினை செய்வதற்கு மனம் கொள்ள உணர்த்துவார். உடனே அந்த நேரத்திலேயே பெருமான் தொண்டர்களுக்கெல்லாம் அசரீரியா சொன்னாராம், நம்பியாரூரனுக்கு நங்கை சங்கிலி தன்னை இம்ப ஞானத்தெடி தம் ஏவலினால் மனவினை செய்து உம்பர்வார் உலகறிய அளிப்பீர். இப்ப எப்ப அவங்க சபதம் செய்துட்டாங்களோ ஒருவர் ஒருவரை பார்த்துக்கிட்டாங்களோ அதுவே மனம்தான். அதான் சொல் தமிழன் உள்ள புணர்ச்சியும்
3: மெய்யுறு புரட்சி. உள்ள புரட்சின்னா ஒருவருடைய ஒருவர் உள்ளம் ஒத்ததுனாலே அதுக்கு உள்ளத்தோடு பொருந்தது. அப்புறம் மெய்யுறு புரட்சி உடம்பு புரட்சி. இப்படி இரண்டு விதமாக பிரித்து உள்ள புரட்சியும் மெய்யுறு புரட்சியும் கள்ள புரட்சியும் காதலுக்குரிய சூத்திரமே பண்ண சூத்திரமே பண்ண. இலக்கணம் தமிழருடைய வாழ்வியல் அப்படியே சுத்திருக்குது. அதனால இலக்கணம் போர்னு சொன்னா நம்ம மறையன்னு அர்த்தம். அது எங்க ஐயா சொன்னா அறைய வாங்கி விடுவான். அது தண்ணிப்பட்ட பாடு இருக்கு. அதனால உண்மையில உண்மையில்தான் இதெல்லாம் பாருங்க. உள்ள புணர்ச்சியும் மெய்யுறு புணர்ச்சியும் அப்ப ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்துல மன இசைவு இருந்ததுனால தானே இந்த மாதிரிலாம் சத்தியம் எல்லாம் பண்றாங்க. அது உள்ள புணர்ச்சி. இனி உடம்போடு புணர்ந்து பின்னால்தான் வரப்போகுது. அதனால அந்த உள்ள புணர்ச்சியும் மெய்யுறு புணர்ச்சியும் கள்ள புணர்ச்சியும் காதலுக்குரிய மணமக்களுக்கு உரியது என்று பாண்ணானே சொல்லாப்பி. எனவே இது மாதிரி இருக்கின்ற பொழுது அந்த அங்க இருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் நீங்க அவங்களுக்கு மனம் செய்து வைங்கன்னு சொல்லிட்டாராம். நம்பியாரூரனுக்கு நங்கை சங்கிலி தன்னை இம்பர் ஞாலத்தடினம் ஏவலினால் மனவினை செய்து உம்பர் வாடு உலகறிய அளிப்பீர். அவங்க மனம் ஏற்கனவே உள்ள புணர்ச்சி திருமணம் நடந்து போச்சு. இனி நம்முடைய மெய்யுறு புணர்ச்சியாக இருக்கிற எல்லாரும் காண நீங்க அதுக்கெல்லாம் வேண்டிய ஏற்பாடு என்று உணர்த்ததிலும் தம்பிரான் திருத்தொண்டர் அழுதலை மேற்கொண்டிடுவார். மண் நிறைந்த பெருஞ்செல்வம் திருவொற்றியூர் மண்ணும் என் நிறைந்த திருத்தொண்டர் எழிப்பதியோருடன் குயின்றி உள் நிறைந்த மகிழ்ச்சியுடன் கும்பர் பூமடை பொடிய கண் நிறைந்த பெருஞ்சிறப்பில் கலியாணம் செய்தளித்தார். பாருங்க ஆறு காதல கல்யாணம் அது ஒரு ஆணை வேடிக்கை. அப்படி ஆணை இட்டாராம். எங்க பந்த போட்டாங்க, எங்க வாழமரம் கட்டினாங்க, என்னென்னலாம் செய்தாங்க, மனமேடு எங்க போட்டாங்க, இதெல்லாம் வெள்ளித்திரையில் காணும். என்ன சொல்லிட்டார்? கலியாணம் செய்தார்கள். ஒரே பாட்டு அவங்க உங்களுக்கு ஏனில ஏறி இதுல ஏறி அதை கட்டி இதை கட்டி பூ கட்டி இதெல்லாம் கட்டிருப்பாங்க. கவிஞருக்கு கல்யாணம் செய்தார்கள் கவிஞருக்கு ஒரு வார்த்தையிலையும் முடிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு நூறு பாட்டையும் முடிப்பாங்க. ரெண்டும் தெரியும், அதுல விரிக்கவும் தெரியும் சுருக்கவும் தெரியும். பெரிய அருமையான சொல் கல்யாணம். அதுதான் கல்யாணம்ங்கிறது நல்ல தமிழ் சொல். ஆனா கல்யாணம் படாது இல்லன்னா படப்படாது. கல்யாணம் யானம் யானம்னா மூணு சொல்லி போடணும். யானம்னா அன்பு, கலின்னா பெருக்கம், அன்பின் பெருக்கம். ஆமா இந்த ஒரு பெண்ணினுடைய பெருக்கம் அன்பின் பெருக்கம் ஒரு மணவாளனுக்கும் மணவாளனுடைய அன்பின் பெருக்கம் அந்த பெண்ணுக்காகுது. எனவே கல்யாணம் செய்தார்கள். இந்த சொல்ல ரொம்ப அருமையா சேர்க்கிறார். ரெண்டு மூணங்கள்ல எடுத்திருக்க கல்யாணம் செய்தார்கள். கல்யாண சேர்க்கத்துல கூட ஒரு ஒரு வீட்டுல கல்யாணம், இன்னொரு வீட்டுல அழுகை ஒளி கேட்டு சுந்தர அப்படின்லாம் கூட சொல்றாரு. கல்யாணம் ரொம்ப அருமையான சொல். கல்யாணம் செய்த லீ போடணும். அது எந்த லீ போடணும்? எலி லீ போடணும். எலி இந்த கழின்னு போட்டுட்டா மிகுதின்னு அர்த்தம். இந்த லீ பெரிய லீ போட்டா களின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஆமா களிப்புன்னு அர்த்தம். அதனால இந்த லீ அந்த போட்டாதான் பெருக்கம்னு அர்த்தம். அதான் மொழி. ஆமா எது போட்டா என்ன என்ன உனக்கும் தமிழனுக்கும் சம்பந்தமே இல்லடா போட மடைப்பயில நீங்க சைனால போய் பாருங்க. இவருக்கு சம்பந்தம் இல்ல, மொழி பாடா போக ஒரு தமிழன் தானே இந்த நாட்டில் இருக்க வேண்டியது. அதனால கலியாணம் செய்தார்கள் அருமையான சொல்லும். கண் நிறைந்த பெருஞ்சிறப்பில் கலியாணம் செய்தளித்தார் பண்டு நிகழ்பான்மையினால் பசுபதிதன் அருளாலே. பாருங்க சேர்க்கலா இருக்கு ஒண்ணு இல்ல. சரிப்பா உங்களுக்கு நமக்கு நடக்கிற கல்யாணம் எல்லாம் நான் கேட்டீங்கன்னா ஏதோ இந்த பிரிவில் அந்த மனைவியா இருந்தா இது அப்படி இல்ல. பண்டு நிகழ்பான்மையினில் பண்டு என்னென்ன நேரலை திருக்கயிலாயத்தை கலைக்கிறோம். ஒரு நாள் என்னாச்சு? என்னது இவர் மலர் பறித்து மலர் பறிக்கும் பொழுது அந்த பெண்கள் மலர் பறிக்கின்ற பொழுது அணிந்ததை கமலினியாய் என்று அவர் பாட்டு தன் கடமையே இந்த மலர் பறிச்சுட்டு வருவாங்க. இந்த பாப்பா அவர் ரெண்டு பேரும் நல்ல தன்னுடைய கடமையே செய்யறவங்க. ஏதோ ஒரு நாள் எப்படியோ இவர் கண் அப்படி நேசப்பட அதே நேரத்தில் அவங்க கண் பட அந்த பண்டு நிகழ்பான்மையினால் திருக்கையில இருந்து பாண்டிச்சேரி முன்னது. அதனால திருவொற்றியூர் என்ன, கைலாயம் என்ன, பாண்டிச்சேரி என்ன, வகுப்பறிங்கிறது நீங்க அந்த ஒரு ஒரு மணி நேரம் இங்க எல்லாம் போய் வருவோம் தெரியுமா தன்னை மறந்து இருக்கிறது அப்படி இருந்து அதெல்லாம் வகுப்பறையின் வகுப்பற போர் ஆகுது. போர் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன தெரியும் எல்லாம் ஒவ்வொரு சொல்ல பாருங்க. இந்த பண்டு நிகழ் பான்மைன்னு ஒரு சொல் சொன்னாரு. பண்டு நிகழ் பான்மையை நம்ம நடந்த நிலைமைன்னா நேரம் இங்க திரு கைலாயம் இல்ல போகுது. காலத்தாலும் முந்தி இடத்தாலும் வேறிடம் என்ன ஒரே ஒரு சொல்ல பண்டு நிகழ்பான்மையினால் அதான் கவிஞர் உலகம் அருமை. இதெல்லாம் இப்படி ஆனா இப்படி போனோம்னா நம்ம எல்லாம் விளையாண்டு அது போக மாட்டோம் போவோம். சாப்பாடு பால் போட்ட உடனே கொஞ்சம் சாப்பிடுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போம், சாப்பிட்டு விட்டு இருக்கோம் அல்லவா. எனவே அந்த பாருங்க, பண்டு நிகழ் பான்மையினால் பசுபதிதன் அருளாலே பாருங்க, அங்க போய் பசுபதினார். ஏன்னாரு, அவனும் ஒரு உயிருக்கு தலைவனா இருக்கிறவன். யாரு? நம்ம போன்ற பசுவாய் பசுக்களாகிய உயிருக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான் பசுபதி அல்லவா. அந்த பெருமானுடைய அருளினாலே வண்டமர் பூங்குழலாலே மனம் புணர்ந்த வந்தொண்டர் புண்டறிக தவளவனைப்பை புறங்கண்ட தூணலத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால் வாழ்க்கையினர். திருவள்ளுவர் வந்துட்டாங்க, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தடியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல. மற்றதான் இப்ப தூத்துக்குடி அல்வா கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா வாய்க்கே உல, சித்திய பாத்தீங்கன்னா கண்ணுக்கே உல. போயிட்டாவ இப்ப வேற எதுலயே போட்டிருக்கானா போட்டு வரணும். ஏன்னா அது பார்க்காத ஆளெல்லாம் பிறவான ஆளு, அதனால பார்க்காத கண்ணன்ன கண்ணி சித்தி பார்க்காத கண்ணன்ன கண்ணி அப்படின்னு அப்படின்லாம் முடிச்சிருக்காங்களே, அதான் சொல்றாங்க பார்க்காத கண்ணன்ன கண்ணி. அதனால என்ன பண்றது, அதனால இங்க பாரு பாத்தீங்கன்னா அப்படியான ஒவ்வொன்னு ஒவ்வொன்று கேள்வி ஞானம்ங்கிறது இப்ப இது மாதிரி நல்லா இருக்கிறதுனால அது மாதிரி கேள்வி ஞானம். அப்போ ஒவ்வொரு பொறிக்கும் ஒவ்வொரு விதத்துலதான் இன்பம் வரும். ஆனால் இந்த பெண் இன்பம் என்ற ஒன்றுதான் ஒரே காலத்துல ஐந்து பொறிக்கும் ஒரே மாதிரி இன்பம், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் பொருந்தி அறியும்படியான ஒன்றொரு கண்ணியை விட இங்க பண்ணீங்கன்னா நீங்க சில பேர் அடுத்து போகணும். மாதரு பொன்னே வலம் புரிமுத்தி காதரு விரையே கருந்தே தே. அது இங்க நடராஜாவ நடராஜாவ. அதனால இப்படியாக இந்த ஐந்து பொறிகளும் அதனாலதான் சொல்லுகிறோம். திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி என்று சொல்வதற்கு எங்க ஐயா என்று சொல்லுங்க துடிப்பாரு துடிக்கிட்டோம் என்று சொல்வதற்கு பல்வேறு காரணத்தோட இன்னொரு காரணம், நம்முடைய சைவ நூல்களில் திருக்குறள் எடுத்தாண்ட அளவிற்கு வேறு பிற சமயங்களில் எடுத்தாண்டிருக்கா கேட்டுங்க. சைவ சித்தாந்த திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி என்பதற்கு அவருடைய நூலில் இருக்கிற பல்வேறு கருத்துக்கள் சான்றா இருக்கு. இன்னொரு சான்றம், நம்முடைய சைவ நூல்கள் எடுத்தாண்ட அளவுக்கு திருக்குறள் பிற பிற சமயங்கள் எடுத்தாண்டிருக்கா இல்ல? ஏன் அப்படும் அப்படியே சைவ சித்தாந்தர் புரிஞ்சிருக்காங்க பாருங்க. அப்படியே திருக்குறள் தூக்கி போட்டாரு, கண்டு கேட்டு உண்டு இட்டு உட்டுறியும் என்றெல்லாம் போடுறாரு. இது மாதிரி பல இடங்கள்ல போடுறது. அதனால் தான் சைவ சித்தாந்தத்தில் சந்தேகமே கிடையாது. அஜய் வஜ்ரமணி எழுதியிருக்கார் ஒரு நூலே திருக்குறளின் உட்கடை சைவ சித்தாந்தமே என்று ஒரு நூல் எழுதியிருக்கார் 150 வருஷம். அது எழுதிய ஒரு ஏன் 10-15 வருஷம் சைவ சித்தாந்தம் வரலாம். நான் என்ன சொல்றேன், மிகுதி எந்த சமய நூல்களில் மிகுதியாக திருக்குறள் எடுத்தாண்டப்பட்டிருக்கிறது ஒரு ஆராய்ச்சியை பண்ணலாம். அப்ப சைவ நூல்களில் திருக்குறள், வைணவ நூல்களில் திருக்குறள், பைபிளில் திருக்குறள், குரானில் திருக்குறள் ஆராயுங்க. நல்ல பிஹெச்டி எல்லாம் பெண்ணுங்க எண்ணி வரும்போது இந்த 4-5 பேர்கள் எவனுக்கு அதிகமாக இங்கே அந்த திருக்குறள் இறங்கப்பட்டிருக்கிறது திணிக்கப்படாது. நேரம் மேம்போக்கா பார்த்து வந்தால் தெரியும். சைவ சித்தாந்த நூல் எடுத்தாண்டிருக்காரு திருக்கல்துப்பிள்ளையால், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் திருக்கல்துப்பிள்ளையார் சைவ சித்தாந்த சிவஞான போகத்துக்கு முந்திய நூல். இது ஐயா ஆண்டவன் நமக்கு முன்னே தோன்றினால் என்ன வேண்டும் திருக்குறள், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டா, எனக்கு நல்ல சொத்து வேணும், நல்ல மாண்பு அமைச்சரா இருக்கணும், மக்கா இருக்கணும், இதா இருக்கணும் வேண்டாக்காதர, அதெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறப்பு போறோம். ஆண்டவன் உன்முன் தோன்றினா மட்டும் என்ன வேண்டும் பிறவாமை, அது யார் சொன்னா திருவள்ளுவர் சொல்றா திருவிழா திருவள்ளுவர் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பதனால நாம் எல்லாம் என்ன பண்ணணும், பெருமான் தோன்றியபடியான புண்ணியம் நமக்கு ஏற்பட்டா பிறவாமை வேண்டும் அப்படி எடுத்து முடிகிறார். இன்னொரு குறள் சார்புணர்ந்து சார்பு கெட ஒடியின் என்றமையால் நீங்க அந்த கருத்து அல்ல சொற்களையே திருக்குறளையும் முகந்து காட்டு. திருக்கைலாயஞான விழாவில் இங்க கைலாயத்துல போய் பெருமான பாடுகிறார், ரெண்டு குரல் அப்படியே குரலா போட்டு கைலாயம் வரைய ஏறிய குரல் வைகுண்டத்தில் ஏறித்தான். நாங்க கைலாயம் வரைக்கும் ஏறின குரல்ங்கிறத காட்டுறோம், அவ்விடத்தில் எப்படின்னு கேட்போம். சரி சிவசிவ. அதனால இப்படி கண்டு கேட்டு உண்டு இத்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால் அப்படியே திருக்குறள் சொல்லு. யாழின் மொழி எழிமுறுவல் இரு குடைமேல் கடைபெறலும் மாடைவெடி வனமுலையார் மணியல் குள்துறை படிந்து வீழுமவர் கிடைதோண்டி மிகும் புலவி புணர்ச்சிக்கன் ஊடியாம் ஒரு கணம்தான் அவ்வூடி ஒரு கணமாம். இதெல்லாம் திருக்குறள். இதெல்லாம் போனீங்கன்னா ஒரு தேடலாம். வீழுமவர் கிடை இல்ல, இந்த வீழுமவர் கிடைனா வீடுதல் என்னன்னா விரும்புதல் அர்த்தம். வீழுதல்னா விரும்புதல் அர்த்தம். அத வீழும் இருவர்க்கும் இனிதே வழியிடை போடப்படாம என்று திருக்குறள் சொல்லாட்சி. என்ன சொல்லாட்சி? வீழுதல்னா விரும்புதல் என்று பொருள், கீழே விடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி எடுத்திருக்காரு. அப்புறம் அடுத்தது பாருங்க, புலவி அந்த இது என்ன, இந்த இந்த மாதிரி அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற அதுல இடையில லேசா ஊழல் தோன்றணும். அப்பதான் அந்த கூடுதல் இன்பம், கூடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெரு. அதெல்லாம் திணிக்கல இருக்குது. இப்படி எல்லாம் பார்க்கும் போது மிகும் புலவி புணர்ச்சி கண் வீழுமவர்க்குங்கிறதே திருக்குறள் சொல்லுதான். மிகும் புலவி புணர்ச்சி கண் ஊடியாம் ஒரு கணம்தான் அவ்வூடி ஒரு கணமாம். அது அறிவிப்பாரு. ஊழியாம் ஒரு கணமாம், அந்த பிரிந்திருக்கிற நேரம் ஒரு நிமிஷமா இருந்தா கூட அது என்னவோ ஒரு கணமா இருக்கணும். சேர்ந்திருக்கிற நேரம் ஒரு நிமிஷமா இருந்தா கூட அது இந்த மாதிரி. அதனால அது என்னது, அது என்ன திருக்குறள், ஒரு நாள் எழுநாள் போல் தோன்றும் காதலர் வருநாள் வைத்து இயங்குவோர். துபாய் போனாருன்னா எப்ப போனாருன்னா அவர் இன்னைக்கு காலையில தான் பரப்பிருப்பார், இவங்களுக்கு மத்தியானம் 12 மணிக்கு அந்த மாளுவும். என்ன மாறினாரு, 4 சில மணி நேரம் தான் ஆயிருக்கு, இதுவே அவருடைய எத்தனையோ மாசம் நேரத்தில் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நாள் எழுநாள் போல் ஆனா அது அது கூட அங்க ஒரு ஆண்டு பண்ணி வச்சாரு. சரி, இந்த மாதிரி துபாய் போன போது அந்த கணவனையே நினைச்சிருக்கவங்களுக்கு அந்த ஒரு 2 மணி நேரம் கூட ஒரு போய் இப்பதான் நேத்தான் போனாங்க, எனக்கு ஒரு மாசம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு அந்த காதலர் வரணும் அவரோட இருக்கணுங்கிறவங்களுக்கு, தொலைஞ்சானிங்கிறவங்களுக்கு போச்சு. சிவசிவ திருவள்ளுவர் பொடியா சரியான பொடி இல்ல. காதலர் வருநாள் வைத்து ஏங்குபவருக்கு தோன்றும், எப்படா போவான்னு நினைச்சவங்களுக்கு இந்த குரலே சம்பந்தம் இல்ல. போடாண்டு சிவசி அதான் பாருங்க, நீ பாருங்க, ஊழியாம் ஒரு கணம்தான் அவ் ஊழி ஒரு கணமாம். அருமையனும் அருமை. இந்நிலையில் பேரின்பம் இனிதமர்வார் இறையுறையும் மண்ணு புகழ் ஒற்றியூர் அதனில் மகிழ் சிறப்பினால். இப்ப திருவொற்றியூர்ல ரெண்டு பேருமா வாழ்கிறார்கள். சென்னிமதி புனைவாதம் திருப்பாதம் தொழுதிருந்தார், ஆனாலும் இந்த இல்லை இந்த இல்லறத்துல வர்ற இந்த இன்பத்தினால பெருமானை மறப்பதில்லை. பெருமானை ரெண்டு பேருமே மறப்பதில்லை. ரெண்டு பேருமே எப்பொழுதும் போல் வழிபாட்டிலே பெயர் தலைத்து அதோடு இருந்து அதோடு இந்த இல்வாடு இருந்து இருந்தாலாம். மண்ணு புகழ் ஒத்தி யூரதனில் மகிழ்ச்சி சிறப்பினில் சென்னிமதி புனைவாதம் திருப்பாதம் தொழுதிருந்தார் உண்ணிய காலங்கள் பல முறைமையினால் வந்தகல. அருமை. உண்ணிய காலங்கள் பல முறைமையினால் வந்தகல. என்ன சரி இப்படி இருக்குது, இருந்தா பார்த்தோம்னா நீங்க நேர்த்தான் சொல்லுமில்ல, நேர்த்தான் கல்யாணம் மாதிரி இருக்குது, ஒரு மாசம் ஆச்சியா அப்படின்னு. ஏன் திருவள்ளுவர் நாளன ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழ் அது உணர்வார் தெரியும் அன்னாராளான திருவள்ளுவன் திருவள்ளுவனி. ஆனா திருவள்ளுவனி உணரும்படியா செய்யணும். 130 முன்னாடியில் மட்டும் உயர்த்தி பிரயோஜனம் இளைஞர் உள்ளத்துல உணரும்படியாது. எலிமெண்ட்ரி ஸ்கூல்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு உள்ள அறத்துப்பாலாவது தெரியும்படியா பாடத்திட்டத்தை அமையுங்கப்பா. அது போல பின்னால அந்த பிளஸ் டூக்குள்ள பொற்பால ஒரு முற்பகுதியாவது முடிஞ்சு பொறிப்பா பல பொருளாக்கும். இதுதான் பாடுது, இது அவன் வாழ்வியலுக்குல ஒத்துது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், படிக்கிற 40 பேர் அது 4000 பேர் இல்ல 4000 பேர் இல்ல 40 பேர் அதுல சேருவான். அந்த அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும். இதுதானே பாடின மனுஷன் தூக்கி வைக்கிறதுக்கா. எனவே இவ்வாறெல்லாம் அந்த திருவத்தியூர்ல இருவருமாக உண்ணிய காலங்கள் பல முறைமையினால் வந்தகல சிவசிவ. அதான் அந்த ஒரு நாள் நாளன ஒன்று போல் காட்டி ஈரீரும் வாழ் அப்படி சொன்ன ஒரே ஒரு ஆள் தான் அது உணர்வார் பெரியன. ஏ என்ன இப்பதான் நவம்பர் வந்த மாதிரி போட்டுது, டிசம்பர் நீ 2 அடே அப்ப 2001 போய் 2002 வந்து ஆச்சு அடுத்த வந்துட போதே அடே அப்படிங்கிறான். இது என்ன தெரியுமா, உனக்கு மகிழ்ச்சியா இருக்குது ஆனா நீயே நினைச்சு பாருன்னு. உனக்கு 1000 ஆண்டுன்னு வச்சுக்கோ, ஏன் 1,00,000 ஆண்டுன்னு வச்சுக்கோ, ஏன்னா ஆல்பாய்ச்சு வேணும். 1,00,000 ஆண்டு நீ இருக்கலாம் வச்சா கூட இன்னைக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த டிசம்பர் 2012 இப்ப நீங்க வந்த நேரம் மீண்டும் கொண்டாட முடியுமோ, வந்தது நம்ம எல்லாம் 10 மணிக்கு. இனி ஒரு பொழுது நம்முடைய வாழ்நாள்ல 40 வயசுலயோ 55 வயசுலயோ 63 வயசுலயோ டிசம்பர் 2/12 ஒரு நாளை காலையில 9:30 அல்லது 10 நேரத்தை இனி எந்த ஆன்மாவாலும் கொண்டாட முடியுமா? நீ லட்சாண்டு வாழதா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 4 அதுல போட்டுக்கட. அதனால நாள் நாளே இல்ல, என்ன உயிரே இருக்கிற வாழ்ட. அதனால காலண்டரே வாங்காதீங்க, வாங்கினாலும் கிழிக்காது, கிழிக்காட்டியா அங்க கிழிச்சு போடு. நாம கிழிக்கும் போது அந்த உணர்ச்சி வந்தா நல்லது. என்ன நேற்று போயிட்டு இன்னைக்கு 3/12 நாளைக்கு என்ன, நேற்று என்னதான் செய்தோம், இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்தோம் என்று அப்படி நினைக்கணும். கிழிக்கும் போதாவது அம்மா ஒரு நாள் போயிட்டு 24 இந்த ஆன்மா எதுன்னு என்னதான் செஞ்சிருக்கு உருப்படுறதுக்கு. நேற்று இட்லி சாம்பார், இன்னைக்கு பூரி மசால், இதை போட்டு அமுக்காதடா, இது செஞ்சது. இந்த ஆன்மாவுக்கு என்ன செஞ்சு இந்த காலண்டர் கிழிக்கும் போதாவது திருக்குறள் இங்க இந்த காலண்டர் கீழே சொல்லுங்க, எவனாலும் நமக்கு வேண்டும் வேண்டாம். நாளை நான் ஒன்று போல் காட்டிக்கிற திருக்குறள் போடுறான், ஒரு பயப்பட மாட்டேங்கிறான். எல்லாம் தமிழன் தான். நாளை நான் ஒன்று போல் காட்டி ஆனா காலண்டர் வாங்க மாட்டாங்க. இந்த குரலை போட்டா எல்லாரும் காலண்டர் விளையாதுப்பா. ஹலோ ஐயா, நீங்க இது எங்க சிவகாசிலையும் ஒரேலாம் சொல்லிருக்கீங்க, இந்த காலண்டர் நாங்க போட்டு வச்சுட்டோம்னா ஏய் இந்த காலண்டர் எப்போ எங்களுக்கு லட்சம் ஆச்சுன்னு தர 4,000 தான் ஆகும்போது சொல்லணும். நாளன ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழ், அது உணர்வாற்றில் அருமையான பொருள். எனவே முன்னிய காலங்கள் பல முறைமையினால் வந்தகல பத்தியெல்லாம் ஒரு 4-5 பாட்டுல எவ்வளவோ செய்து கொண்டு வந்து திருவன்பாகத்தில் வளர்ந்துட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன செய்தார்? ஆமா, நம்முடைய திருவற்றியூர்ல விடாமல் இருவருமாக வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பொங்கு தமிழ் பொதியமலை பிறந்து பூஞ்சந்தனத்தின் பூங்கொங்கணிந்து குளிர்ச்சாறு இடைவளர்ந்த கொடுந்தெண்டல். அதான் அந்த பொதியிலே பிறந்து தென்னன் போரிலே வளர்ந்து சங்கத்தை ஏற்றிலே தவழ்ந்து பாடினாங்களே, அதுக்கு யாரு மூல காரணமாய்ந்த மூர்த்தியும் மூர்த்தி என்று ஜெய்கலா பெருமான் என்ன பாருங்க. பொங்கு தமிழ் பொதியமலை பிறந்து பொதியிலே பிறந்து பூம் சந்தனத்தின் கொங்கணிந்து அங்கே பொதியிலே பிறந்து தென்னன் போடிலே வளர்ந்து சங்க தமிழிலே வளர்ந்த பேரு இதெல்லாம் சொன்னார்களே. அதெல்லாம் பின்னால சொன்னதுக்கெல்லாம் காரணம் இங்க முன்னாலே அருமையா சொன்னார். இந்த தென்றல் காற்று எப்படி இருக்குதான், பொதிய மலையிலே பிறந்து அங்கிருந்து சந்தன மரங்கள் எல்லாம் தொடர்ந்திருக்கும்படியான குளிர்ச்சாறுகள் எல்லாம் தந்து இடை வளர்ந்த கொடுந்தெண்டல் அங்கு அணைய. எனவே தென்றல் அடிக்கிறது என்ன மயக்குதுங்கிறானு அவ்வளவுதான் முடிஞ்சது. பொசுக்குன்னு தென்றல் அடிக்குது எண்ணெய் மயக்குது அதனால முடிஞ்சது போறான். இப்படி இடை வளர்ந்த கொடுந்தெண்டல் அங்கு அணைய அந்த தென்றல் காற்று வீச திருவாரூர் அணிவீதி அழகரவர் மங்களனால் வசந்தம் எதிர்கொண்டருடும் வகை நினைந்தார். ஆஹா, திருவாரூர்ல இந்த மாதிரி வசந்த காலத்துல பெருமான் எப்படி எல்லாம் எழுந்தபடி காட்சி தருவார் என்று இந்த காற்று வந்தவுடனேயே இந்த காற்று இயக்கத்திற்கு தலைவனாயிருக்கிற பெருமான் ஞாபகம் வந்துதான்.
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

கண்டு வந்த காரைக்காலம் மைதன்னை பாலருந்தி உமை முலையிற்பதிக விதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவன் அருளால் துடைத்தானை தடுத்தாண்டோழந்தன்னை மாலை மணிவாதகனை மற்ற அடியறையும் அடி வணங்குவோமே ஏன்னோ திருச்சிற்றம்பலம் பார்வதி பஜயே.

విష్ణు పార్వతీ అరుள் வடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே சிவதர்மோத்தர என்கிற ஞான களஞ்சியத்திலே இன்று வந்து சிவதர்ம இயலிலே பிற்பகுதி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். சிவதர்மம் செய்வது என்பது எல்லாராலையும் இயலாத காரியம், எல்லாரும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் சிவதர்மத்தினுடைய அருமை தெரியாது, பிறவியினுடைய அருமையும் தெரியாது. பிறவியினுடைய அருமை தெரிந்தால் சிவதர்மம் செய்து ஆகா உயர்த்தி கொள்ள வேணும், பரவாமல் இருக்க வேணும் என்று எண்ணவர். பிறவியினுடைய அருமை தெரியாவிட்டால் சரி, அடுத்தாற் போல மாடா பிறந்தாலும் சரி, பாம்பா பிறந்தாலும் சரி, நாய் நெறியா பிறந்தாலும் சரி என்று இருக்கின்ற ஜென்மங்களுக்கு சிவதர்மத்தை பத்தி எப்படி தெரியும்? ஆனால் அடுத்தா போல பிறவி இல்லாமல் போகுங்கிற ஒரு விதி இருந்தா அவனுக்கு சிவதர்மத்தில எண்ணம் வந்துடும். அடுத்தாற் போல பிறவி இவனுக்கு இருக்காதுங்கிற விதி எழுதியிருந்தான்னா அவன் கட்டாயமா சிவதர்மம் செய்வான். செய்தான்னா பிறவி இல்லாமல் போகும். சிவதர்மம் செய்யாவிட்டால் பிறவி உண்டுன்னு அர்த்தம், சிவதர்மம் செய்தால் பிறவி இல்லேன்னு அர்த்தம். சிவதர்மம் செய்வதற்கு அவனுக்கு புண்ணியம் இருக்கவனும் விதி இருக்கவனும் தலையில் எழுதியிருக்கணும். ஆடும் பத்தாம் அதிபன் சுவருடன், பத்தாம் ஆதிபன் ஜென்மலக்கணத்துக்கு பத்தாம் ஆதிபன் சுவருடன் கூடி மற்றொரு பாலுற்று கொற்றவர் நீடி நிற்க நிரந்தர அன்போடு தேடியே சிவ பூஷைகள் செய்வனே என்பது சாதக அலங்காரம் என்கிற சூதரனும். ஆடும் பத்தாம் அதிபன் சுவருடன் கூடி மற்றொரு பாலுற்ற கொற்றவர் நீடி நிற்க நிரந்தர அன்போடு தேடியே சிவ பூஷைகள் செய்வனே. செவ்வு செய்யறதுக்கு ஜாதகத்துல கரகம் இருக்கணும், தலையில எழுதி இருக்கணும். அப்படி எழுதியிருந்தா செவ்வு பூஷையை பண்ணுவான், தலையில எழுதலைன்னா செவ்வு பூஷை பண்ண மாட்டான், சிவதர்மத்தை செய்ய மாட்டான். அவனுக்கு தலையில என்ன எழுதியிருக்குதோ அதைத்தான் செய்வான். தீயதை செய்வான்னு தலையில எழுந்து செஞ்சுக்கோ, அதைத்தான் செய்வான். வாதுக்கு சண்டைக்கு போவார், வருவார், வழக்குறைப்பார், தீதுக்கு உதவியும் செய்திடுவார், தினம் தேடி ஒன்று மாது கழித்து மயங்கிடுவார், விதி மாலு மட்டும் ஏதுக்கு ஒரு வரந்தாய் அறைவாக ஏகம். அதனாலே அவனுக்கு பூர்வ புண்ணியம் செய்திருந்தான்னா பரம எழுதிடுவான், இவன் சிவதர்மன் செய்வான், இவன் அடுத்தாற் போல பிறக்க மாட்டான்னு எழுதிடுவான். பூர்வ புண்ணியம் இல்லையா பாவம் இருந்துச்சுன்னா இவன் ஜபதர்மம் செய்ய மாட்டான், அடுத்தா போல என்னமா பிறப்பானோ அப்படி பிறக்கட்டும்னு எழுதி விடுவான். அதனாலே வந்து ஒருத்தன் செய்யவில்லை ஆனால் அவன் மேல குறையில்லை, அவன் முன்னே புண்ணியம் பண்ணல. சிவசிவ என்கிறார் தீவனையாளர், தீவனையாளர் சிவசிவ என்கிறார் அப்படி சொல்லு, தீவனையாளர் சிவசிவ என்கிறார். சிவசிவ என்றால் தீவனை மாண்டு போய் விடுங்கிற இடத்துல சொல்றாரு, தீவனையாளர் சொல்ல மாட்டான்னு முதல்ல சொல்லிவிடுறாரு. தீவனையாளர் சிவசிவ என்கிறார், தீவனையாளர் சிவசிவ என்கிறார், நல்வினையாளர் சிவசிவ என்பார். தீவனையாளர் சிவசிவான்னு சொல்ல மாட்டான், நல்வினையாளர் சிவசிவான்னு சொல்லும், அது அர்த்தாபத்தி நியாயம் சொல்லும். சிவசிவ என்கிறார் யாரு? தீவனையாளர். அதனாலே அவனை சொல்லி குத்தம் இல்லை, உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லி குத்தம் இல்லை. காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த பாவமடியா குற்றமடி. அதையினாலே அவனுக்கு தலையில அப்படி எழுதியிருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், பாப்பா நல்லா படிக்க வைக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு எவ்வளவோ செலவு பண்ணி நல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறான். அவன் படிக்காம சினிமா பார்த்து கலைஞ்சானே என்ன பண்ணுவான், அவர் என்ன பண்ணுவார்? அது போல சிவதர்மம் செய்யறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது, இது நீங்க அடிப்படையா வச்சுக்கணும். சிவ நூலை படிக்க எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்காது, சிவ நூலை கேட்க எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்காது. சிலர் தான் வருவாதில்ல, அதிகம் பேர் வரமாட்டேன். பாதவ மதனில் படுபயன் பலவேன்னு தொடங்கி குமர உருவரர், பாதவம்னா மரம், அதுல உண்டாகிற பொருள் பல வகை பொருள்கள், தலை, தளிர், பூவு, பிஞ்சு, காய், பழம், பூவு, பிஞ்சு, காய், பழம், தலை, தளிர், இப்படி பழம் இருக்குல்லவா, இதுல வந்து அயாலே வந்து தளிர கொண்டு மகிழ்ச்சி அடைகிறவன், தலைய கொண்டு மகிழ்ச்சி அடைகிறவன், பூவை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறவன், அக்காயை கொண்டுகிட்டு வர்றவன், பிஞ்ச கொண்டுகிட்டு வரவன், இதுல எல்லாம் பல பேர் சொன்னார்.

0: பல பேர் தலையை கொண்டுட்டு வந்தான், பல பேர் பிஞ்சை கொண்டு வந்தான், பல பேர் பூவை கொண்டு வந்தான், பல பேர் காயை கொண்டு வந்தான்னாரு. இந்த கனி கொண்டு வந்தவன் யாருன்னா சிலர் பேர் தான் கொண்டு வந்தான். அதிலிருந்து அதை பலவேன்னு சொல்லி பாதவ மதலில் படுபயன் பலவே என்று சொல்லி இலை கொண்டு வந்தனர் பலரே, தளிர் கொண்டு வந்தனர் பலரே. தளிர் ஒரு தளிர்னா அந்த குளுந்து, தளிர் கொண்டு வந்தனர் பலரே. தளிர் ஒரி இலை கொண்டு வந்தனர் பலரே. இலை ஒரி அருங்காய் பிஞ்சென்று இப்போ இப்படி பலவும் கொண்டு வந்தனர் பலவேன்னு சொல்லி அதற்கு மேலே ஓரும் வேதாந்தம் என்று உச்சியிற்படுத்த ஆரா இன்ப அருங்கணி விடிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தினர் சிலரே. ஓரும் வேதாந்தம் என்று உச்சியிற்படுத்த ஆரா இன்ப அருங்கணி பிழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தினர் சிலரே என்பார் குமரகுரு. இது சைவ சித்தாந்த தேனமுது அப்படின்னு ஒரு தலைப்பு, சைவ சித்தாந்த தேனம். இது எத்தனை பேர்னா சிலர்னார். அதுல அந்த தலை பிஞ்சு காயெல்லாம் கொண்டுகிட்டு வந்தவன் பல பேர், ஆயிரம் பேர். இந்த தேனமுது சைவ சித்தாந்த தேனமுதாகிய அந்த கனியினுடைய சாரை சாப்பிட்டவன் ஆயிரத்துக்கு அஞ்சு பேர், 995 பேர் அங்கிட்டு. ஏன்னா சிவதர்மத்துக்கு ஆள் அதிகமா சேராது. நீங்க சலிக்காம செய்யும், முடிஞ்ச வழியும் செய்யும், விளங்குதா? அதனால யாருக்கு எதுல அவன் பணம் செலவாகணும்னு இருக்குதோ அது ஆயிடுது. அவன் காலம் எதுல முடியணும்னு இருக்குதோ அதுல போய் நிர்ணயிக்கப்பட்டபடி. தழுவி அணு ராகம் விளைத்துமா யாக்கை தனையும், யாக்கை தனையும் அருணாலையும் அவத்திலே போக்கும் தலையறிவிலேனே நெறி நிற்க நீதிச்சு தர வேணும் என்பது திருப்பூர். அதனால யாராரு இந்த பிரிவில எந்த வகையில அவனுடைய வாழ்நாள் தொலையுமோ பணம் தொலையுமோ அதுல தொலையும். அதனால சிவபுண்ணியங்கிறது சாதாரணம் இல்ல, சாதாரணமானவர்களுக்கு கிடைக்காது. அதனால அவன் தலைவிதி அவ்வளவுதான், அவன் தலைவிதி. ஆகையினாலே என்ற வரையில எல்லாரும் சிவபுண்ணியத்துக்கு தாராளமா பணம் கொடுங்க, சிவபுண்ணியத்தை செய்யுங்க, சிவபுண்ணியத்தை கேளுங்க. ஏன்னா நாளைக்கு இருப்போங்கிறது நிச்சயம் இல்லை. இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பிருந்து என்னவோ திடமும், போகும்போது எதுவுமே வராது. எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் போகும்போது என்ன கொண்டு போவான்? நாம் அறையில் அணையும் கோவணமும் வராதுன்னாரு பட்டினத்தார். காதற்ற ஊசியும் வராது தான் கடைபிடிக்க. எவ்வளவு கொண்டு போவான் கோடீஸ்வரன்? இத்தனை பண்ண எவ்வளவு கொண்டு போவான்? 10 லட்சம் 5 லட்சமா கொண்டு போவேன். ஒருபடி சாம்பரும் காணாது மாய உடம்பு. அதனால நிலையில்லாததாயிருக்கிற சரீரத்தை, நிலையில்லாததாகி இந்த உலகத்திலே நிலையில்லாததாகி செல்வத்தை கொண்டு நிலையான புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அவன் தான் அறிவாய். நிலையில்லாத சரீரத்தையும் நிலையில்லாத உலகத்தையும் நிலையில்லாத செல்வத்தையும் அடைந்திருக்கிற நாம் நிலையான பொருளை பற்றி நிலையான புண்ணியத்தை சம்பாதிச்சுக் கொள்ள வேண்டும். அதுதான் போகின்ற வழிக்கு துணையாக இருக்கும். மலையாறு கூறள வேல் வாங்கினானை மனத்தின் அன்பால் நிலையான மாதவன் செய்யும்னோ நம்மை நேடி வரும் தொலையா வழிக்கு. கொஞ்ச தூரமா அது எத்தனை மைலும் சொல்ல முடியுமா? போற வழியே இப்ப மெட்ராஸ் போறது, பாம்பே போறனா எத்தனை மைலும் சொல்லிடலாம். அந்த ஊருக்கு போறது எத்தனை மைலும் யாருக்காவது தெரியுமா? இதுவரையிலும் யாராவது சொல்லி இருக்கிறான்? இதுல வருதெல்லாம் பின்னாடி வருது. தொலையா வழின்னு அருணகன் ஆசுவாரி, தொலையா வழிக்கு நீங்க செய்யற தர்மமும் தவமும் புதிசோறும் உற்ற துணையும் ஏராளமான வழியை நீங்க நடக்க போறீங்க பின்னாடி. அந்த வழிக்கு உங்களுக்கு ஆறு துணை வருவா? யாரு உங்களுக்கு உணவு கொடுப்பா? இப்பொழுது சிவபுண்ணியம் செய்து வைத்திருந்தீர்களானால் இடையிலே உங்களுக்கு களைப்பு வந்த போது விசிறி விடுவான், சோறு போடுவான், தீர்த்தம் கொடுப்பான், துணையா வருவான். தொலையா வழிக்கு புதிசோறும் உற்ற துணை, உற்ற துணை, துணை உற்ற துணையும் கண்டி இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்று. அதனாலே வந்து நிலையில்லாததை நிலையாக எண்ணிக்கொண்டு நிலையான புண்ணியத்தை சம்பாதிக்காம இருக்கிறவன் ஏமாந்தவன், நாம் எல்லாம் விழிச்சவன். ஆனால் அதிலே வந்து இடையில தளர்ச்சி வரும், சுன்பம் வரும், சிரமம் வரும், அதெல்லாம் வரத்தான் செய்யும். நாயன்மார்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணும்போது சுகத்தொடவை பண்ணாங்க. புகழ்துணை நாயனாரு தினந்தோறும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றவரு புகழ்துணை நாயனாரு. அவரு சாப்பாட்டுக்கு இல்லாம தண்ணியை கொண்டு வந்து போட்டு சாமியில ஊத்தும் போது பசி கரகத்துல காலு தள்ளாடி அப்படியே கூட தான் போட்டுட்டு விழுந்துட்டார். கோல் துணை நாயனார் பசி மயக்கத்துல கால் பின்னிச்சு விழுந்துட்டார். அப்ப வந்து சாமி அதுல தூக்கத்தை கொடுத்து அதுல அதுல கனவுல வந்து அன்பனே கவலைப்படாத நாளையிலிருந்து படியில ஒரு காசு வைக்கிறேன் எடுத்துக்கோ. மிக தளர் வீதி குடத்தையும் உண்மையில் இழுத்துட்டு நடுங்குதல் சுந்தரர். இந்த சுந்தர சரித்திர ஆசிரியர் வேற, சுந்தர தேவாராசிரியரோட அல்லாமல் சரித்திர ஆசிரியர். நாயன்மார் சரித்திரங்கள் எல்லாம் சொல்றாருல்ல, சரித்திர ஆசிரியர், போதக ஆசிரியர், ஞான ஆசிரியர், சரித்திர ஆசிரியர். அதனால புண்ணியம் செய்தவர்கள் எல்லாம் சுகமாவேவா செஞ்சிருப்பாங்க. கஷ்டத்துல செய்யறதான் வந்து சிறப்பு. பிழையான்குடி மரநாயனாரு உணவு போட்டாருன்னு எப்ப பேரு வந்துச்சு? நல்லா இருந்த போது போட்டாருன்னு பேரு பில்லு. அந்த பட்டினியா கிடந்த போது வந்த சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டதுனாலதான் அவருக்கு மோச்சம் கிடைச்சது. நாயன்மார் ஒரு சில சேர்த்தாரு, இல்ல எதை சேர்த்துக்க மாட்டான். உள்ள போது கொடுப்பவன் வந்து சாதனையாளன் அல்ல, இல்லாத போது சிவம். நல்ல குடி பிறந்தாரு, ஆற்று பெருக்கற்று அடிசுடு அண்ணாளும் ஊற்று பெருக்கால் உல ஊட்டும் ஏற்றவருக்கு. நல்ல குடி பிறந்தார், நல்கூர்ந்தார், நல்கூர்ந்தார் தரித்திரத்தில் இருந்தால் இல்லை என மாட்டார். நல்ல குடி பிறந்தார், நேற்று கூட சொன்ன குடியை பத்தி நல்ல குடி பிறந்தார். அதனாலே வந்து சிவபுண்ணியத்தை பத்தி நமக்கு தெரிவிச்சான ஆண்டரா. சிவபுண்ணியம் தெரியாத ஜென்மங்கள் எவ்வளவு இருக்குது. பாவத்தையே செய்து எருமக்கடாய வெட்டி புதைச்சு அதுக்கு மேல கோழியை வெட்டி ஆட்டை வெட்டி பாவத்தை செஞ்சு சாராயத்தை வச்சு கும்பிட்டு போறவே எவ்வளவு பேர் உலகம், ஏராளமான கூட்டம். அத பத்தி இத பத்தி அவனுக்கு என்ன எள்ளளவே தெரியாது. அப்ப அவனை விட நம்ம எவ்வளவு சுவாமி நம்மள பிரியம் எடுத்திருக்கிற ஆளாக அவர் கம்பெனியில் நம்மளை சேர்த்திருக்காரு. அதிக மார்க் வாங்கினவனை சேர்த்துக்கிறாப்பில் நம்மளை சேர்த்திருக்காரு. அப்ப நினைச்சுப்பார், எங்கும் யாம் ஒருவருக்கு எளியோ மல்லும் யாவருக்கு மேலானும் என்று இருமாப்பெய்தி திங்கன் முடியார் அடியார் அடியோம் என்று திருந்திடுவர் சிவஞான செய்தி உடையவர். அதனாலே இப்படி வந்து சிவபுண்ணியத்தை கேள்விப்படவும் சிவபுண்ணிய செய்யலா என்கின்ற விருப்பம் உண்டாகுவதே உனக்கு ஆச்சரியம். அரஞ்சய விரும்பு விரும்பு விருப்பம் வந்துருச்சுன்னா அப்புறம் கட்டாயம் செஞ்சிருவா. ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு செஞ்சிருவா. இப்ப தில்லைக்கு போலாம்னு விருப்பம் வந்துச்சு ஒரு ஆளுக்கு, தில்லைக்கு போகணும்னு விருப்பம் வந்துச்சு. நினைச்சு பார்த்தாரு போறதுக்கான தகுதி தனக்கு இல்ல, தில்லைக்கு போறதுக்கு தகுதி இல்லை. தில்லைக்கு போவதுக்கு தகுதி இல்லாம என்ன பண்ணாரு, பல நாள் தடுமாறிட்டு இருந்தாரு. நம்ம போக முடியாது, நம்ம போய் என்ன பண்றது, அங்க போய் என்ன பண்றது. போய் ஒரு நாள் போயிட்டாரு, அந்த எண்ணம் பலித்து விட்டது, விருப்பம் வந்தது, அது செயலாக முடிந்து விட்டது. அதனாலதான் முதல்ல என்ன பண்ணா அரஞ்சய விரும்புன்னு, அரஞ்சய விரும்பு என்றால். ஆகையினாலே இப்படி சிவ தர்மம் சிவ புண்ணியம் சிவ நூல்கள் சிவனடியார் சிவபூஷை சிவாலயம் சிவ தரிசனம் அடாடாடாடா இதுகள்லாம் சாதாரணமா கிடைக்கிற பொருள் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. இது பல கோடி பிறவிகளிலே செய்த புண்ணியத்தினாலே இதை பத்தி சிந்திக்க கேட்க நினைக்க செய்ய வாய்த்து இருக்கிறது. அதனால சலிக்காமல் இயன்ற வரையிலும் நன்றாக செய்ய முடிந்த வரையிலும் செய்ய. எல்லா நூலும் என்ன சொல்லுது, புண்ணியத்தை செய்ய சொல்லு, சிவபுண்ணியத்தை செய்த உனக்கு அதுக்குண்டான பயனை அதுக்குண்டான நன்மையை அவன் செய்து விடுவான். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது, அவன் கட்டாயம் செய்திருவான். ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு செய்திருவான், ஆச்சரியப்பட முடியாது செய்வான், அதுல சந்தேகமே கிடையாது. அதனாலே இந்த பிறவி கிடைத்ததே, இந்த பிறவியிலே சிவநூல்களை கேட்க கிடைத்ததே, சிவபூஷை பண்ண கிடைத்ததே, சிவதர்மம் செய்ய கிடைத்ததே என்று ஆசையோடு செய்யும் விளங்குதா. அதனால இப்படிப்பட்ட உயர்ந்த சௌண்ணியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கவன அது வேற, கேட்டுக்கொண்டே இல்லைன்னா வந்து நடக்காத பாதை தூர்ந்து போனது போல போய் சில நாள் நடந்துட்டு பாதையில் நடக்கலைன்னா அப்புறமா இருக்கு. அந்த பாதை என்னமா
1: இருக்கும்,
0: அது போல கேட்டுக்கொண்டே இருக்கணும். நடந்து கொண்டே இருந்தா பாதை இருக்கும், கேட்டுக்கொண்டே இருந்தா இந்த புத்தி இருக்கும், ஞானம் இருக்கும். கேட்கலன்னு வச்சுக்க, நீ 50 வருஷம் நீ பூஜை பண்ணா கூட உனக்கு சிவதர்மத்தை பத்தி தெரியாது, சிவஞானம் வராது வராது. பூஜை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு பேசாம உட்கார்ந்தேன்னு வச்சுக்க, வரவே வராது. ஒரு ஆளு கேட்டேன், நம்ம வீட்லயே ஒரு ஆளு கேட்டேன், எப்படி கேட்டான்னா இப்ப இத்தனை வருஷம் எத்தனை பேர் பூஜை பண்றாங்களேப்பா, யாருக்காவது ஒரு சிவஞானம், ஒரு நுட்பமான ஒரு அதிசயம், அருள் ஞானங்கிற ஒண்ணும் தெரியல. அப்படியே தானே இருக்கிறாங்க, பேச்சு செயலு சொல்லு எல்லாமே அப்படியே தானே இருக்குது. இப்ப 20 வருஷம் 30 வருஷமா பூஜை பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்குதா? அவனுக்கு என்ன சொல்றது, 30 வருஷம் பூஜை பண்றான், உயர்ந்ததுன்னு சொல்றீல்ல, உயர்ந்ததுன்னு சொல்றீல்ல, 30 வருஷம் பூஜை பண்றாருல்ல, ஏதாவது கொஞ்சம் ஞானம் வந்திருக்குதா? வேற செல்வம் இருக்கட்டும், ஒரு புறம் ஏதாவது ஒரு வகையில ஞானம் வந்திருக்கா? காளி மாரிய கும்பிடுறான், உடனே ஆடுறான், வாக்கு சொல்றான், நினைச்சது நினைச்சு குறி எடுக்கிறான், என்னென்ன நடக்குது? இத்தனை வருஷம் வந்து சௌசம் பண்ணி எந்த வகையில ஞானம் வந்திருக்கு? இல்ல இல்லப்பா, செல்வம் வேண்டாம், ஞானம் வரட்டும் இல்லையே என்றால் அது உண்மைதான். அவன் சொல்றது கேட்டது உண்மைதான், அதுக்கு பதில் சொல்றது கூட கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனால் ஞானம், இந்த பூசையினுடைய பயன் அடுத்த பிறவியில சித்திக்கலாம், அடுத்த பிறவியில கிடைக்கலாம். இந்த பிறவி ஆகியால பிறவி இல்லாமல் போகலாம். யாராருக்கு எந்த அளவுக்கு தர வேணும்னு நினைக்கிறானோ அந்த அளவுக்கு. அதனால சௌசையில பயன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பயன் உண்டு, அது எந்த வகையில பயன் தருவானோ அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம வாட்டில செய்து கொண்டு இருக்க வேண்டியதான். சாப்பிட்டா பசி தீரும்ல, அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில துன்பமாக இருக்கும். ஆனா அவன் துன்பத்தை அனுபவிச்சு அதிலே நொந்து செத்து போறான். நம்ம துன்பத்தோட இந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம், அவனை விட நாம தான். அவன் துன்பத்தை அனுபவிச்சு பண்டாட்டி உள்ள வீடு வாஜா பணங்க அது தொழில் அது இதுலயே உழண்டு அதோட செத்து போறான். நம்ம அதுலயும் உழன்று அதோடு அயால சிவபுண்ணியத்தை கண்டு சிவனை சிவனுடைய அதிகாரோடு சேர்ந்து சிவனுகளை கேட்டு சிவபுண்ணியத்தை செய்து சிவபூசை செய்து சிவனை நினைக்கின்ற புத்தி நமக்கு வந்துருக்கு, அவனுக்கு அது இல்லை. அதனாலே நாம் உயர்ந்தவர்கள். ஆகையினாலே இப்படி பிறவி இல்லாமல் தொலைய வேணுமானால், பிறவி இல்லாமல் தொலைய வேணுமானால் அதற்கு சிவபுண்ணியம் தேவை. சிவபுண்ணியம் செய்தவன் பறக்க மாட்டான். இப்ப யானை சிவபுண்ணியத்தை பண்ணுச்சு, சிலந்தி சிவபுண்ணியத்தை பண்ணுச்சு. யானையும் பண்ணியது, சிலந்தியும் பண்ணியது, இரண்டும் இறந்தது. உடனே யானைக்கு கைலாயத்தை கொடுத்துட்டார், சிவலோகத்து போய் சொல்லிட்டார். சிலந்திய பூமியில பறக்க வச்சார். பறக்க வச்சார்னா எந்த அந்த நினைவிலேயே பறக்க வச்சார். எந்த நினைவில்? பந்த போட்டு சொல்லவா? வாயில பந்த போட்டு சொல்ல, கையிலேயே பந்த போடுறான்ட்டார். வாய்ப்பந்தல் போடுற ஆள் இருக்கான் இல்லையா? வாய்ப்பந்தல் புரியுதா? அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அடுத்த வாரம் எல்லாருக்கும் நான் லட்டு கொண்டாந்து கொடுக்குறேன், சிவ தர்மத்தில் அங்கே இவ்வளவு அருமையான நூலாச்சு, இவ்வளவு சிவனடியால் வந்திருக்கா, உங்களுக்குதான் புண்ணியம் ஆச்சு, அடுத்த வாரம் பாருங்க ஆளுக்கு ஒரு பட்டுத்தார லட்டுத்தார அப்படின்னு வாய்ப்பந்தல் போட்டுருவான். செய்ய மாட்டேன், அது வாய்ப்பந்தல். வாயில வந்தல் போட்டுச்சு சிலந்தி, அது அதுதான் போட முடியும். அந்த பிறவியில அதுதான் போட முடியும், வாயில போட்டுச்சு, அது ஆச்சரியம். சிவலிங்கத்து மேல சருகு உதிராம பாதுகாப்பதற்காக வாயிலே பந்த போட்டுச்சு, அதுதான் போட முடியாது. உன்னுடைய ஆசை அரசனாக உன்னை பறக்க வைக்கிறேன். 70 கோயில் கட்டின, 70 கோயில் திருவாரக்கா கோயில திருண்ட வாயிடை நூல் கொண்டு சிலந்தி சித்திர பந்தல் சிக்கன இயற்ற திருண்ட வாயிடை நூல் கொண்டு சிலந்தி, அது எச்சில் நூல், திருண்ட வாயிடை நூல் கொண்டு சிலந்தி சித்திர பந்தல் சிக்கன இயற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்ட. சிலந்தி எங்கே? சோழன் எங்கே? சிலந்தி பூச்சி எங்கே? சோழ ராஜா எங்கே? அது தன்னை அந்த அதுன்னு ஓடுறாரு பாரு, அக்ரனே அதுன்னு அக்ரனே. உயர்ந்த நில ஒரு பரவியா மனுஷனா பறக்க வச்சான், சோழ ராஜாவாக பறக்க வச்சான். அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டு அடியன் புரண்டும் வீழ்ந்து நன் பொன்மலர் பாதம் போற்றி போற்றி என்று அன்புடும் புலம்பி அருண்டு என் மேல்வினைக்கு அஞ்சி வந்தடைந்தேன் ஆவடுதுறை ஆதி இம்மானே என்று சுந்தர தேவார். சரித்திர நாயகர் வேற, சரித்திர ஆசிரியர், ஞானாசிரியர், போதகாசிரியர், சரித்திராசிரியர், தேவார ஆசிரியர், அப்படி பல பட்டம் சுந்தர சுவாமிகளுக்கு. ஆகையினாலே அப்படி பரவி இல்லாமல் தொலைவதற்கு என்ன பண்ண வேணும் என்று கேட்டால் என்ன வேணும் கேட்டால் சிவஞானம் இருக்க வேணும். சிவஞானம் வருவதற்கு என்ன பண்ண வேண்டாம்? சிவன் உலை கேட்க வேணும். எல்லாத்துக்கும் மூல தர்மம் சிவன் உலை கேட்பது. இது கேட்கலன்னா ஒண்ணும் தெரியாதவன், தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இல்லவன் வெளியில, தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இல்லவன். அதனால உண்மையில அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் பேசுறது நமக்கு பொருள் அல்ல. அவன் பேச்சா காதலையே வாங்கிக்க கூடாது. சும்மா அப்பாவி பிறவி இல்லாதவர்னு இதுல சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மேலைய சிவலோகத்துள் விரவினர், மேலே சொல்லப்பட்ட சிவலோகத்துக்கு சென்ற அன்பர்கள், உரிமை மேவி, ஐயால உரிமை மேவி என்று சொன்னால் சிவனை தவிர வேறொன்றையும் நினைக்கோத சிவஞானத்தை பெற்று, அதான் உரிமை. உரிமை என்று சொன்னால் சிவனை தவிர வேறொன்றையும் நினையாத சிவஞானம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், அப்படிப்பட்ட சிவஞானத்தை பெற்று ஞானமும் அடையார். அவர்கள் பூமிக்கு வரமாட்டார்கள், பூமிக்கு வரமாட்டார், பிறக்க மாட்டார். இந்த கர்ம பூமியில மறுபடியுமே வந்து பிறக்கணும் கண்ணராவி, மீட்டுங்கு வந்து வினைப்பிரவி சாரமாட்டார்கள். ஞாலமும் அடையார், ஞால இறுதியை நாசமாக்கும் காலமும் அணைய, ஞால இறுதியை நாசமாக்கும் காலம், ஞாலம் இறுதி என்று சொல்ல நாசமாக்கும் காலம் என்பது ஊழிக்காலம், மகாசங்கார காலம், மகாசங்கார காலம். அந்த காலம் வரும்போது, அந்த காலம் வரும்போது உள்ள கருப்பினை அறுத்து அந்த ஆன்மாவிலே அப்போதும் ஏதாவது லேசா மலத்தொடர்பு இருக்குமா? அவ்வளவு காலம் அங்க இருந்து போறது மலத்தை நீக்கணும் சாமான்யமா? அப்பா அப்ப சுத்தமா இருக்கிறாரா மலத்தை? சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி இணையாண்டா உள்ள கருப்பினை, உள்ள கருப்பு, உள்ளத்துல கருப்பு, கருப்பு. ஆமா, அது மெய்ப்பொரு நாயனாரை சொல்லும் போது அது ஒரு வகைக்கு சொல்றாரு, மெய்யாலா நீரு பூசி, யாரு? முத்தநாதர். மெய்யாலா நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினர் படை கறந்த புத்தக கவலியே நோய், படை கறந்த படையை ஒழித்து துணியில சுத்தி வச்சுட்டு வந்தேன், கையினர் படை கறந்த புத்தக கவலி ஏந்தி மைபூதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து புய்தவ வேடங்கொண்டு பூந்தனன் முத்தநாதன், புய்தவ வேடங்கொண்டு பூந்தனன் முத்தநாதன் என்றார் போல. அந்த ஆன்மாவில உள்ள கருப்பு, இப்ப நமக்கு ஆன்மாவிலையும் கருப்பு, மனசுலயும் கருப்பு, உடம்புலையும் கருப்பு, எல்லாம் கருப்பு, பயங்கரையும் எல்லாமே கருப்பு, புரியுதா? ஆகையினாலே அப்படி அந்த ஆன்மாவில் உள்ள மலத்தினுடைய தொடர்பு கொஞ்சம் வாசனை இருந்தா அந்த கருப்பை அறுப்பாரா? எப்ப மகாசங்கார காலம் கருப்பினை அறுத்து காட்டும் காட்டும் மூலபண்டார்ந்தன்னை முகந்து உகந்து இருப்பன் முத்தர், முத்தர் அவர்களுக்கு பேரு முத்தர்னு பேரு, மூலபண்டாரந்தன்னை முகந்து உகந்து இருப்பர், மூலபண்டாரம் ஆகிய திருவருளை உண்டு கொண்டு மகிழ்ந்து இருப்பார். மூலபண்டாரம் ஆகிய திருவருளை, அதுக்கு மூலபண்டாரம்னு வேறு, காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞாலம் உண்டானுடன் நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டானுங்கள் பாண்டிப்பிரான், அவன் ஆலம் உண்டான் நமக்கு அமுதம் தருகிறான், அவன் ஆலம் உண்டுதானே எல்லாருக்கும் அமுதம் தந்தான், அவன் ஆலம் சாப்பிடலைன்னா எவன் அமுதத்தை சாப்பிடுவான், ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டார வழங்குகின்றான் வந்து என்பது திருவாசகம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 75வது பதிகம் 9வது பாடல் வெள்ளநீர் சடையனார். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை தனித்திருநேரிசை.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 13 பதிகம் 6 பாடல் நஞ்சடைந்த. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருப்புறம்பயம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திருவெம்பாவை

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயரவர். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தினமும் ஓர் சிவாலயம் என்ற நிகழ்ச்சிக்காக இன்று அடியார்களுடன் நாம் சென்று தரிசிக்க இருக்கும் திருத்தலம் காஞ்சிபுரத்திற்கு அமைந்துள்ள கச்சி அநேக தங்காபதம் என்பது. இந்த தலம் ஏகாம்பரநாதர் சுவாமி ஆலயத்திற்கு தென்மேற்கில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் புத்தேரி தேவின் மேல்கோடியில் அமைந்துள்ளது. அதாவது கச்சதேஸ்வரர் கோயிலிலிருந்து கைலாசநாதர் கோயிலுக்கு போகும் வழியில் இடப்புறம் சாலை ஓரத்தில் அமைந்துள்ள சிறிய ஆலயம் இந்த அநேகதங்காபதம் என்பது. சுவாமியினுடைய திருப்பெயர் அநேகதங்காபதேஸ்வரர் என்பது அம்பிகை காமாட்சி. இந்த தலத்து இறைவனை விநாயகப் பெருமான் பூஜித்து பேறு பெற்றுள்ளார். குபேரன் முதலியோரும் இந்த தலத்து இறைவனை வழிபட்டுள்ளார்கள். இத்திருத்தலத்தின் மீது சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருப்பதியும் ஒன்றே நமக்கு கிடைத்துள்ளது. இந்த தலத்தை தரிசித்து பாடியருளிய பொழுது இறைவன் மிகவும் விரும்பி உறையும் இடமாக இதனை குறிப்பிடுகின்றார் ஆலால சுந்தரர். இதில் பெருமானுடைய பெருமைகள் குறிப்பிடும் பொழுது இந்த தலத்தை நமக்கு முற்பிறவிகளாலும் இப்பிறவியினாலும் வந்து சேர்ந்துள்ள வினைகள் நீங்கும் இடமாக குறிப்பிடுகின்றார். வினைகள் நமக்கு பகையாக விளங்குவன. அவற்றை வென்றால் அல்லால் மீண்டும் மீண்டும் சிறப்பு எடுக்க ஏதுவாகின்றது. இந்த வினைப்பகையை தீர்வதற்கு உயும் இடம், அருள் பெறும் இடம், இறைவனது இடம், இறைவன் நீங்காது அருள் புரியும் இடம் இந்த கச்சி அநேகதங்காபதம் என்று அருமையாக குறிப்பிடப்படும் திருப்பதியும் இது. இப்படி மதுவேந்தியினுடைய இடமாகவும் அழல் வண்ணனுடைய இடமாகவும் நமது பிறவி பகையை ஒழித்து தம்மை நினைப்பவருடைய ஆக்கையை நீக்கும் இடமாகவும் அட்ட புயங்க பெருமானுடைய விருப்பிடமாகவும் இந்த தலத்தை சுந்தரமுத்துசாமிகள் வர்ணிக்கின்றார். நிறைவு செய்யும் பொழுது முக்தி பெறுவதற்கு பல்லூழி காலங்களாக நினைக்கப்படும் இடம் இந்த திருத்தலம் என்கின்றார். வீடு பெற பல ஊழிகள் நின்று நினைக்கும் இடம், வினை தீரும் இடம், வீடு பெற பெரியோரது இடம் என்று குறிப்பிடுகின்றார் அப்பாடலில். நம்மை சஞ்சமென அடைந்தவர்கள் என்று கருணையோடு பெருமான் ஏற்றுக்கொள்ளும் இடமாக இது திகழ்வதால் மேதினர் தங்களை காக்கும் இடம் என்று குறிப்பிடுகின்றார் அந்த அடியார்களெல்லாம் வந்து கூடும் இடம், சுபலோகனது இடம், கலிக்கட்சி அநேகதங்காபதம் என்ற அற்புதமான பதிகம் இந்த திருப்பதி. இப்பதிகத்தை பாடும்போது தமிழும் மணக்கும், வாய் மணக்கும், பக்தி சுவை மணக்கும். பெருமானுடைய மலரடிகளிலும் இப்பதிகத்தை திருவாயு மலர்ந்தருடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மலரடிகளிலும் நம்முடைய மனம் லயிக்கும். இதனை பாராயணம் செய்பவர்கள் முற்றிலும் உணரலாம், அனுபவிக்கலாம். தேன்னை புரிந்து ஊழல் செஞ்சடை என்பெருமானது இடம் திகழ் ஐங்கணைய கோணை

ஓர் கையன்னிடம் மதம் ஆறுபட பொழியும் அலை போல் ஆணி உரித்த பிரானதையிடம் கருக்கட்சி அநேகதங்காவதே கூறு நடைக்குழி கட்பகுவாயன பேய் உகந்து ஆட என்று ஓரியிட வேறுபட உடகத்தில்லை அம்பல வாணனது இடம் தில்லையம்பல வாணனிடம் தில்லையம்பல வாணன் இன்று ஆடல் விரும்பும் இடம் ஏறு விடைக்கொடி எம்பெருமான் இமயோபெருமான் உமையாள் கணவன் ஆறு சடைக்கு உடை அப்பன்னிடம் கரிக்கட்சி அநேகரங்காவதனே கொடிகளிடை குயில் கூவுமிடம் மயில் ஆளும் இடம் மழுவாழுடைய கடி கொள் குணல் சடை கொண்ட நுதற்கரை கண்டன் இடம் விரை குண்டமுடி செடிக்குள் வினைப்பகை தீரும் இடம் திருவாகும் இடம் திருமார்பகலத்து அடிகளிடம் அழல் வண்ணனிடம் கலிக்கட்சி எங்க அனிலகங்காவதனே கொங்கு நுழைந்தன கொங்கு நுழைந்தன வண்டு அறை கொன்றையும் கங்கையும் திங்களும் சூடும் கடைமல்குள் நுழைமலை மங்கையை நங்கையை பங்கியில் தங்க உகந்து அருசை சங்கு குழைச்செடி கொண்ட அருவித்திரள் பாய தழல் பாய அபியா தழல் போல் உடைத்தம் அங்கை மயுத்திகள் கையனிடம் கலிக்கட்சி அனைகடங்காவதனே ஏத்த படத்தலை ஆடரவும் பயில்கின்ற இடம் பயில புகுவார் சித்தம் ஒரு நெறி வைத்த இடம் திகழ்கின்ற இடம் திருவான் அடிக்கே வைத்த மனத்தவர் பக்தர் மனம் கொள்ள வைத்த இடம் மழுவாளுடைய அத்தனிடம் அழல் வண்ணனிடம் கரிக்கட்சி அநேகதங்காவதே கண்டமுடை தருமன் தமர் என் தமரை செய்யும் வந்துயர் தீர்க்கும் இடம் பிண்டமுடை பிறவி தலை நின்று இணைப்பவர் ஆக்கையை நீக்கும் இடம் கண்டமுடை கருநஞ்சை நுகர்ந்த பிரானது இடம் கடல் ஏழு கடந்து அண்டமுடை பெருமானது இடம் கரிக்கட்சி அநேகதங்காவதே கட்டுமயக்கம் அறுத்தவர் கைதொழு தேக்கும் இடம் கதிரோன் ஒளியால் விட்ட இடம் விடை ஊர்தி இடம் உயிர் பேடை தன் சேவலோடு ஆடும் இடம் மட்டு மயங்கி அவிழ்ந்த மலர் ஒரு மாதவியோடு மனம் புணரும் அட்டபுயங்கப்பிரானது இடம் கல்கட்சி எங்கு அனைகதங்காவதே புள்ளியிட தொழுது உயிது புள்ளியிடந்து தொழுது உய்யும் என்னாதவர் தம் புறம் மூன்று

உயிர் உண்ணும் வெண்காலனை கால் கொடு தீந்து அவிய கொல்லியிடம் குளிர் மாதவி மவ்வல் குரா வகுளம் குறுக்கத்தி புன்னை அல்லியடைப்படை வண்டு உறங்கும் கலிக்கத்தி அநேகதங்காவதனே சங்கையவர் புணர்தற்கு அறியான் தளவே நகையாள் இராமிகு சீர் மங்கையவள் மகிழ சுடுகாட்டிடை நட்டம் என்று ஆடிய சங்கரன் எம் மங்கையவண்ணன் அண்ணலேத்தும் ஏத்துபவன் எம் மங்கையவன் அனல் ஏந்துபவன் கனல் சேர் ஒளி அன்னதோர் பேரகலத்து அங்கையவன் குறைகின்ற இடம் கரிக்கட்சி அநேகதங்காவதமேயே வீடு பெற பல ஊழிகள் நின்று நினைக்கும் இடம் வினை தீரும் இடம் வீடு பெற பெரியோரது இடம் கொண்டுமே மினதங்களை காக்கும் இடம் பாடும் இடத்து அடியான் புகழ் ஊரன் உரைத்த இம்மாலைகள் பத்தும் வல்லார் கூடும் இடம் சிவலோகம் இடம் கரிக்க

அஸ்தானங்கள் பணிந்து ஏத்தி வைகும் நாள் அங்கண் அமர்வார் அநேக தங்காவதத்தை எய்தி உள்ளணைந்து செங்கண் விடையார்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சாய்க்காடு ஆதிசேடனது நாகமணி ஒளி வீசியதால் இப்பெயர் பெற்றது என்பர். சாய் ஒளி என்பது பொருள். இது சாயாவனம் எனவும் வழங்கப்பெறும். இறைவர் அமுதேஸ்வரர், சாயாவனேஸ்வரர், இறைவி குயிலினும் நன்மொழி அம்மை. தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் காவிரி. உபமன்யு முனிவர் பூசித்த பதி. இந்திரனது தாயார் நாளும் வந்து இத்தல மூர்த்தியை பூசித்து மகிழ்ந்தனர். இது அறிந்த இந்திரன் தேவ உலகத்திற்கு கொண்டு போக எண்ணி தோண்டி பார்த்தான். பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியானாகி அஞ்ச அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியனாகி அஞ்சி அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. சம்பந்தர் அப்பர் திருவாக்குகளில் இடம்பெற்ற பதி. பூம்புகார் சாய்க்காடு கைதொழுனி சார்ந்து என்பது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் வாக்கு. பட்டினத்தடிகள் பரவித்தொழுத பதி. சாய்க்காட்டில் எழுந்தருளியுள்ள வில்லேந்திய வேலவர் திருமேனி அற்புதமான பேரழகுடையது. சாய் என்பதற்கு தமிழில் கோரை என்று பொருள் கூறுவர் ஆன்றோர். கோரை செறிந்த காடு சாய்க்காடு என்றும் சொல்லுவர். அம்பிகை திருமுலைப்பால் உண்ட அருந்தமிழாகரர் தலைச்செங்காடு பணிந்து திருச்சாய்க்காட்டைச் சேர்ந்து போற்றி மண் புகார் வான் புகுவர் என்ற திருப்பதிகம்பாடி திருவெண்காட்டை அடைந்து வழிபட்டு மீண்டும் இங்கு எழுந்தருளி நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் திருப்பதிகம்பாடி அருளினர் என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகின்றனர். ஊனம் இன்றி உரை செய்ய வல்லவர் வானநாடு இனிது ஆழ்வர் என்பது பதிகப்பலன். நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவீழிமிழலை, பண் குறிஞ்சி. திருச்சிற்ற

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் பியந்தைக் காந்தாரம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் செவ்வழி, திருச்சிற்றம்பலம்.

0: தலம் திரு தூங்கானை மாடம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.
1: திரு தூங்கானை மாடம் எனும் திருக்கோயிலுக்கு சென்று பெருமானை போற்றி மகிழ்ந்து தமக்கு மூவிலைச் சூலமும் இடவக்குறியும் பொறிக்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

இடவம் பொறித்து என்னை என்று கொள்ளாய், இடவம் பொறித்து என்னை என்று கொள்ளாய், இரும் சோலை திங்கள் தடவும் கடந்தயுள்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருமுதுகுன்று.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அம்மானை, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாயன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பாங்கார் கூட்டம். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: பாங்கர் கூட்டம், பாங்கனை நினைத்து.

பாங்கன் வினாதல் சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பல துணியன் சிந்தையுள்ளும் உறைவான் உயர் மதில் கூட நின்ந்த ஒன் தீன் தமிழின்

இயல் இடம் கூறல் விழியால் பிணையாம் விளங்கு இயலால் மயிலாம் ஏழற்றும் மொழியால் கிழியாமுதோ.

குறிவழி சேரல் கொடுங்கால் குலவர ஏழில் போழில் ஏழில் குன்றும் ஒன்றும் நடுங்காதவனே நடுங்க.

குறிவழி காண்டல் வடிக்கண்கி வைவாஜி அஞ்சும் இட இது வாய்ப்பவளம் துடிக்கின்றவா வேப்பன் சொல் பரிசேயான் தொடர்ந்து வீடாடி சந்தமாமல.

கண்டது தளிபுரை மெல்லடி தையலை கண்டது. தலைவனை வியந்து உரைத்தல் குவளை களத்

0: பாங்கர் கூட்டம் முற்றியது. திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
1: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சமாதி. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் சமாதி.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த கோயில் நான்மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

தலை கோடு சார்வதுல் சரண் வழி அல்லால் அலை கடல் பிறழினும் அடாதே அதனால் குய்த்தவ வேடரை கைத்தகப்படுத்தற்கு வஞ்ச சொல்லில் வார்வலை போக்கி சமயப்படுகொழி சமைத்தாங்கமை.

கருத்து வளை உளரே எனக்கு வருமோ உளறுதரே. முறையும் திரையும் ஒப்புற கொட்பன் வரையே சீகரவாரியும் குறை கூட

திருநாடும் உம்பரு நாயகனே எல்லை பொருட்படுத்தி நல்கழித்து நல்கழித்து தாயனைய நாயருளும் தம்பிரான் தூய விரைவில்

எல்லாமே நீ மட வரலாய் செய்வது இனமாய் வண்டுகள் மலகேண்டி என்ன முருள் பொழில் சூழ்

ஆசையாம் பரிசத்தி யானை போலவும் ஓசையில் விழுந்த புள்ளும் போலவும் வீசிய மனத்தில் வல்டு போலவும் உருவதுணராச்சு.

0: புனைவாக்கு கொள்ளை பொதுவோ அனைவேர்
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளைச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் ஆனாய நாயனார் புராணம். பாடிப்பவர் சிவகாசி ரமேஷ்குமார் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்
1: திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: மாதிவர் பாகம் மறைப்பயின்ற வாசகன் மாமலர் மேய ஜோதி கோதில் பருங்கருணையே அடியார் குழாவு நீர்குணமாக நல்கும் போதல சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்திழுந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிவாரும் பிரானாவாறு மாலைய வானவர் கோனும் வந்து வணங்க அவர் கொருள் செய்த ஈதன் ஞாலம் அதனிடை வந்திழுந்து நன்னெறி காட்டி நலம் திகழும் கோலாமணியணி மாட நீர் குழாவுமிடவை மட நல்லாழ்க் சீல மிக கருணை அளிக்கும் திருமணிவாரும் பிரானாவாறு அணிமுடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த குத்தன் நறுசமயம் பணிவகை செய்து படவதேர் பாரோடு விண்ணும் பரவியத் பிணிகட நல்கும் பெருந்துரையம் பேரருளாளும் வெண்பாலுகந்து மணிவளை கொண்டு வான் மீன் விசிறும் வகையறிவாரும் பிரானாவாறு வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேடையிருந்த சிவபெருமான் சிந்தனை செய்தடி.

0: உங்கள் உய்ய ஆடல் அமர்ந்த பரிமாயேர் ஐயன் பெருந்துரையாதி அண்ணால் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பறிவாரும் பிராணாவாரே வந்திமையோர்கள் வணங்கியத்த மாக்கருணை கடலாய் அடியார் பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரை ஆதி அண்ணால் உந்து திரைக்கடலை கடந்தன்று ஓங்குமதி இலங்கை அதனில் பந்தன மேல் விரலாட்கருளும் பரிசறிவாரும் பிராணாவாறு வேபத் திரிபுர செற்றவில்லி வேடுவனாய்க்கடி நாய்கள் சூழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னு எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏவுண்ட பன்றி கிரங்கி கீசன் எந்த பெருந்துரையாதி அன்று கேவலம் கேடலாய் பால் கொடுத்த கிடப்பரிவாயம் பிராணாவாறு நாதம் உடையுதோர் நற்கமல போதினில் அன்னிய நன்னுதலார் ஓதி பணிந்தன தூவியேத்த ஒளிவர ஜோதியம் ஈசன் மண்ணும் போதல சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கடுத்தருள் செய்பெருமை அரியவல்லாரியம் பிராணாவாறு பூவளர் கொன்றைய மாலை மார்வன் போருகிர்வன் புலி கொன்றை வீரன் மாதுநல்ல ஆளுமை மங்கை பங்கன் பண்பழி சூழ்ந்தன் பெருந்துரைக்கோன் ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் இருங்கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவியம் அங்கையர் தோல் புணரும் உருவறிவார் எம்பிரானாவாரே தூவள நீரணி எம்பெருமான் ஜோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதும் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரையாளி என்று காதல் பெருக கருணை காட்டி தன்கடல் காட்டி கசிந்துருக கேதம் கெடுத்தனை ஆண்டருளும் கிடப்பறிவார் எம்பிரானாவாரே அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார் கமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் இரும்பாசம் தீர இகபரமாயதோர் இன்பமெய்த சங்கம் கவர்ந்துவன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாளி என்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பிரானாவாரே திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

ஆரமதே உன்னடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. உரியே நல்லேன் உனக்கடிமை உன்னை பிரிந்துங்கொரு பொழுதும் தரியேன் நாயேன் இன்னதென்று அரியேன் சங்கர கருடையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்றும் பெய்கடலடி காட்டி பிரியேன் என்றன் அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே என்பே உருக நின் அருள் அளித்துள் இனை மலர் அடிகாட்டி முன்பே என ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளே என உருக்கி உயிருகின்ற எம்மானே நண்பே அருளா என்னுயிர் நாதாயின் அருளானாமே பத்திலனேனும் பணிந்திலனேனும் உயர்ந்த பைங்கடல் காண பித்திலனேனும் பிதட்டிலனேனும் பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனை முறையோ என்று

0: பிண்டையும் பெருமானே தானுவே அழிந்தேன் நின்னிணைந்துருகும் தன்மையன் புண்மைகளார காணுவதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நானுவனே பால் திருநீற்றம் பரமனை பரங்கரணி எடும் எதிர்ந்து தோற்றியமை அடியார் கருத்துரை அளிக்கும் ஜோதிய நீதியிலே போற்றியன் அமுதே என நினைந்தேத்து புகழ்ந்தளைத் தளரியன் உள்ளே ஆற்றுவனாக உடையவனே என ஆவையென்றருளாயு. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.

வந்ததுகான் பொய்விட்டுடையான் கடல் புகவே புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைவின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணையனமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தளராதிருப்பார் தான் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்னமாயம் இவை போக கோமான் பண்டைத் தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போ

காட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடைக்கொண்டிருமில் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தேனமை வைப்பான் பொடிசேர் மேனி புயங்கள் தன் பூவார்களர்க்கே புகவிடுமே விடுமில் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒருப்படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண் ஆழ்வான் புகழ்களையே புகழ்மில் தொழுமில் பூப்புனைமில் புயங்கண் தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மில் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பான் திருமேனி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமில் பிற்பால் என்று பெர்கணித்தால் பெருதற்கரியன் பெருமானே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதமும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமில் போரிற்பொழியும் வேர்க்கண்ணாள் பங்கன் புயங்கண் அருளமுதம் ஆரப்பருகி ஆறாத ஆரம் கூற அழுந்துவீர் போரப்புரிமில் சிவன் கடற்கே பொய்யிற்கிடந்து புரளாதே புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாளாகாதி மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுட்கலங்கி மயங்குவீர் தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோகக் கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிட

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எட்டாவது திருவிளையாடலில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அன்னக்குழி அமைதல், அது அந்த அன்னக்குழிகளில் தயிர் சாதம் வர்றது, அதை சாப்பிட்டுட்டு குண்டோதரன் பசி தீர்றது, அவனுடைய தாகத்துக்காக பெருமான் வைகையை உண்டு பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம ஒன்பதாவது திருவிளையாடல் பார்க்க போறோம். இந்த ஒன்பதாவது திருவிளையாடல்ல என்ன இருக்குது? பெருமான் மதுரைக்குள்ள ஏழு கடல்களையும் அழைக்க போறாரு. அந்த அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மீனாட்சி அம்மையை திருமணம் செஞ்ச பிறகு சோமசுந்தர கடவுளும் மீனாட்சி அம்மையும் கைலாயத்துக்கு போகல, மதுரையிலேயே இருந்தாங்களாம். மதுரையில் சோமசுந்தர கடவுளுக்கு பல காலமாக செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தது. அதனால தான் அவர் மதுரையை அமைச்சாரு. மீனாட்சி அம்மையோடைய திருவாவதாரமும் மதுரையில் இருக்கும்படி அமைச்சாரு. திருவிளையாடல் எல்லாமே மதுரையை சுத்தி தான் நடந்ததுன்னு இனிமே வரப்போற படலங்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. சரி, இப்போ மீனாட்சி அம்மைய திருமணம் செஞ்சதுனால மதுரைக்கே அரசனாயிடுறாரு பெருமான். இந்த ஜகத்துக்கே இறைவன் அவர்தான். மதுரையில சொக்கநாத பெருமான வீற்றிருக்கிறதும் அவர்தான். ஆனா சில காரியங்களை முடிக்கிறதுக்காக தான் சாதாரண மனுஷனை போல அவரும் அரச பதவியை ஏத்துக்கிட்டு மதுரை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு இல்லையா? இறைவனே மதுரை நகர ஆட்சி செஞ்சா அந்த ஊர் எப்படி இருக்கும்? இப்போ நம்மளோட சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ரொம்ப எஃபிஷியன்ட் பர்சனா இருந்தா நம்ம நாடு எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் ஒரே குரோத் அண்ட் டெவலப்மெண்டா தான் இருக்கும் இல்லையா? பெக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க, லா அண்ட் ஆர்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால திருட்டு கொலை கொள்ளை எந்த பயமும் இருக்காது. டேலண்ட்டுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கும். அரசாங்க வேலைகள் குடுகுடுகுடுன்னு வேகமாக நடக்கும். நாடு முன்னேறிக்கிட்டே போவோம் இல்லையா? சூப்பர் பவர் ஆகிடுவோம் நம்ம. அப்போது நாடு நல்லா இருக்கணும்னா நாட்டை ஆள்றவங்க நல்லவங்களாக இருக்கணும். மதுரை இப்போ யார் ஆள்றா? சோமசுந்தர கடவுள். அப்போ அந்த ஊர் எவ்வளோ சுபிட்சமா இருக்கும். சீசன் தவறாம அங்க மாதம் மாறி மழை பெய்யுதான். நல்லா மழை பெய்யறதுனால நதிகள் வற்றாம நிறைய தண்ணீரோட ஓடுது. நிறைய தண்ணி இருந்தா வயல்வெளிகள்ல நல்ல விளைச்சல் இருக்கு. நல்ல விளைச்சல் இருந்தா பசுக்களுக்கு வந்து புல்லு தானியம்னு தீவனம் நல்லா கிடைக்குது. நிறைய பாலும் தயிரும் மிகுந்து இருக்கு. அதனால பசி பஞ்சோன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. கோவில்கள்லையும் காலம் தவறாம பூஜை நடக்குது. இப்போ ஒரு ஊர்ல இருக்கிற கோவில்ல கோவில்கள்ல பூஜை நல்லா நடந்தாலே அந்த ஊர் சுபிக்ஷமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த ஊர் சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப நான் இருக்கிறது ஹொசூர்னு ஒரு சின்ன சிட்டில. இந்த ஹொசூருக்கு பக்கத்துல அத்திமுகம்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க 1500 இயர்ஸ் பழமையா ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்திரன் சாபம் நீங்கின ஸ்தலம் இது. இந்திரனுடைய யானை ஐராவதம் வழிபட்டதால இங்க இருக்கிற சுயம்புலிங்கத்துல யானை முகம் பொறிக்கப்பட்டு இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த கோயிலுக்கு கூட்டம் அலை மோதணும் இல்லையா? ஆனால் அதுதான் இங்கே கிடையாது. இந்த கோயிலில் பூஜைகள் சரியாக நடக்கிறது இல்லை, அபிஷேகம் ஆராதனை எதுவும் இல்லை. கார்த்திகை தீபம் சிவராத்திரி ஆருத்ரா தர்சனம் மாதிரி பெரிய பண்டிகைகள் எதுவுமே இங்கே கிடையாது. அதனால ஊர் இப்போ ரொம்ப வறட்சியா மழையே இல்லாம இருக்கு. ஆக ஊரும் மனுஷங்களும் நல்லா இருக்கணும்னா அங்க என்ன சிறப்பா இருக்கணும்? இறை வழிபாடு சிறப்பா இருக்கணும். மதுரை பெருமானின் ஆட்சியில அப்படித்தான் சிறப்பா இருந்துதான். இல்லைங்கிற சொல்லே எங்கேயும் கிடையாது. எல்லா மனுஷங்களும் சந்தோஷமா இருந்தாங்களாம். நாட்கள் இப்படி அமைதியா போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கௌதம முனிவர் மீனாட்சி அம்மையோட அரண்மனைக்கு வராங்க. மீனாட்சி அம்மையோட தாயார் காஞ்சனமாலை முனிவரை வரவேற்று மரியாதை செய்கிறாங்க. இப்போ நம்ம யாரா ரொம்ப ஒரு ஒரு ஃபீல்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்க, எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க யாரையாவது பார்த்தா உடனே நம்ம அவங்க வந்து எப்படி அவ்வளோ பாப்புலர் ஆனாங்க, எப்படி அவ்வளோ நாலேஜபிளாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? அது மாதிரி காஞ்சனமாலை வந்திருக்கிற கௌதம முனிவர்கிட்ட பணிவாக அமர்ந்து, பெருமானே என்னோட பொண்ணோட கல்யாணம் தான் எனக்கு பெரிய கவலையாக இருந்தது, இப்போது அவள் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு, நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன், எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே இனிமே கிடையாது, இனிமே நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு முனிவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ கௌதம முனிவர் அவங்களுக்கு அறங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். அறங்கள் மூணு வகைப்படும். ஒன்று மன அறம், ரெண்டாவது நா அறம், மூணாவது உடல் அறம். உண்மை பேசுறது, பொறுமையா இருக்கிறது, ஐந்து புலன்கள் இந்த ஃபைவ் சென்சஸை அடக்கி இருக்கிறது, துன்பப்படுறவங்களை பார்த்தா இரக்கம் காமிக்கிறது, நேர்மையா இருக்கிறது, இதெல்லாம் தர்ம சிந்தனையோட இருக்கிறது, மனசுல தூய்மையான எண்ணங்களை மட்டுமே வச்சிருக்கிறது, பக்தியோட இருக்கிறது, இதெல்லாம் மன அறம். வாய்விட்டு திட்டலைன்னாலும் பொறாமை கோபத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்கிறது, எதையா கெடுதலா செய்யணும்னு மனசுல நினைக்கிறது, அதெல்லாம் மனசால நினைச்சாலே அதை செஞ்சதுக்கு ஈக்குவல் தானாம், மன அறம் கெட்டு போயிடுமா. சிலர் சிரிக்க சிரிக்க பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப விக்கடாக இருப்பாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறது வெளியே தெரியவா போகுது அப்படின்னு மனசுக்குள்ள ஒருத்தர்கிட்ட நல்லா சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள அவங்கள பத்தி விக்கடா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல தெரியாதுன்னு இவங்க நினைக்கிற இந்த விக்கட் தாட்ஸ் எல்லாத்தையும் இறைவன் உள்ள இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த நிமிஷம் நாம் என்ன நினைக்கிறோங்கிறது கூட இறைவனுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற இறைவன் மேலிருந்து மன அறம்ங்கிற காலம்ல நமக்கு மார்க்க குறைச்சி போட்டுக்கிட்டே போவாராமா. இந்த நிமிஷம் நாம் என்ன நினைக்கிறோன்றது கூட இறைவனுக்கு தெளிவாக தெரியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் மேலிருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிற இறைவன் மன அறங்கிற காலத்தில் நமக்கு என்ன செய்வார் தெரியுமா? மார்க்க குறைச்சி போட்டுருவார். இதையெல்லாம் காஞ்சனமாலைக்கிட்ட கௌதம முனிவர் விளக்கி சொல்லிகிட்டே இருக்கார். இப்போது முதல் அறம் மன அறம் முடிஞ்சாச்சு இல்லையா? அடுத்தது நா அறம். நான்னா என்ன? நாக்கு. நாக்கு எதுக்கு தெரியுமா இருக்கு? மந்திரங்களை உச்சரிக்க, இறைவனை பத்தி பாட. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சாப்பாட்டோட சுவைக்கு அடிமை ஆயிடுறாங்க. ஜங்க் ஃபுட்டு, வேண்டாத பாய்சன், நான்வெஜ் இதையெல்லாம் சாப்பிட்றாங்க. மற்றவங்களை பத்தி கோல் சொல்றாங்க, ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை மூட்டி விட்டு குட்டிகளாட்டம் பண்ணுறாங்க, நாலு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பழைய பிரச்சனையை கொளுத்தி போட்டு அதை பெருசாக வெடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறது, இதெல்லாம் அப்படியே இயல்பாக பொழுதுபோக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. மறந்தும் செய்யாமல் இருக்கிறது தான் நா அறம். மூணாவது உடல் அறம். தினசரி அதிகாலையில் குளிக்கிறது, ஆலயம் கோயில்களுக்கு செல்றது, சந்தனம் அரைச்சு சாமிக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் அரைக்கிறது, பூ தொடுக்கிறது, பஜனை பண்றது, விசேஷ நாட்கள்ல சுவாமி இருக்கும் பல்லக்கு வாகனம் இதையெல்லாம் சுமக்கிறது, தேர் இழுக்கிறது, கோவிலை பெருக்கி மெழுகி கோலம் போடுறது, அபிஷேகத்துக்கு நீர் சுமந்துட்டு போறது, புண்ணிய தீர்த்தங்கள்ல நியமப்படி நீராடுறது, இதெல்லாம் உடல் அறம். இதுல புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுறது உடனே பலன் தரக்கூடியதாமா. தீர்த்தம் ஆடும்போது அஞ்சு புலன்களையும் அடக்கினா நமக்கு மனசு எவ்வளோ சுத்தப்படுமோ அந்த அளவுக்கு தூய்மை தரக்கூடியது வந்து தீர்த்தம் ஆடுறது. பலன் தரக்கூடியதுன்னு சொன்னதும் உடனே ஆச்சாரம் இல்லாமல் போய் நதிகள்லையும் குளங்கள்லையும் குதிச்சிடக்கூடாது. காலையில் அந்த தலத்துக்கு போய் சேர்ந்ததும் காலையில் சுத்தமாக குளிச்சுட்டு சுத்தமாக துவைச்ச ஃப்ரெஷ்ஷான ஆடைகளை போட்டுக்கிட்டு தான் புண்ணிய தீர்த்தங்களில் முங்கி எழணும். தீர்த்தங்களுடைய பவித்திரம் நம்மால கெட்டுடக்கூடாது. அப்படி செஞ்சிட்டா அது ரொம்ப பெரிய பாவமாயிடும். நியமப்படி முறையா நீராடினோம்னா, புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடினோம்னா, அடுத்த பிறவியில நாம பெரிய செல்வந்தனாவோம். முற்பிறவிகள்ல செஞ்ச பாவங்கள் தொலைஞ்சு போகும். எல்லா தீர்த்தங்களிலையும் நீராடுறது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அப்படின்றதுனால எல்லா நதிகளும் கலக்கக்கூடிய கடல்ல நீராடுறது விசேஷம். அதுவும் சில நாட்கள்ல சில இடங்கள்ல முக்கடல் சங்கமிக்கிற புண்ணிய இடங்கள்ல போய் நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த விவரங்களை எல்லாம் காஞ்சனமாலைக்கு கௌதம முனிவர் மெதுவா எடுத்து சொல்றாரு. மன அறம், நாரம், உடல் அறம் இதையெல்லாம் பாதுகாக்கணும், நதிகளில் நீராடணும்னு சொல்லிக்கிட்டு முனிவர் கிளம்பிடுறார். காஞ்சன மாலைக்கு முனிவர் சொன்னது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நாமளும் கடலில் போய் நீராடணும், முக்கடல் சங்கமிக்கும் இடங்களில் நீராடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. தன் மனசில் உள்ளதை தன் மகள் மீனாட்சி அம்மைக்கிட்டேயும் சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மைக்கும் தன் அம்மாவோட ஆசை நியாயமானதாக இருக்கு. அதனால சமயம் பார்த்து ஈசன் கிட்ட அவங்க அதை சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு கடலில் நீராடணும்னு ஆசையாக இருக்கு, அதனால அவங்க யாத்திரை கிளம்புறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு காஞ்சன மாலையை பற்றி உம்மை அம்பிகை ஈசன் கிட்ட சொல்கிறாங்க. ஈசனுக்கு காஞ்சன மாலை தனது முன்னாடி பிறவியில் முற்பிறவியில் உம்மை அம்பிகையை பார்க்க கடுமையாக தவம் இருந்தாங்க இல்லையா, அது தெரியும். அந்த கடுமையான விரத பலனாக தானே அம்பிகை மீனாட்சியாக அவங்களுக்கு பிறந்தாங்க. ஈசனுக்கு அவங்கள மென்மேலும் கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கடல் என்ன, ஏழு கடல்லையும் உங்கள் அம்மா நீராடலாம், அதுவும் இங்கேயே இப்போவே நீராடலாம், ஏழு கடலையும் நான் மதுரைக்கே அழைக்கிறேன், எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு யாத்திரை தீர்த்த யாத்திரை எதுக்கு செய்யணும், சோ போகணும், எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் கூப்பிட்டா கடல் நீர் வராம இருக்குமா? உடனே பல வகை மீன்கள், பாம்புகள், பவளக்கொடிகள், பல வகையான ஓஷன் வீட்ஸோட எல்லாம் அடிச்சு ஏழு கடலும் அப்படியே சுனாமி மாதிரி ஆர்ப்பாட்டமாக மதுரை நகருக்கு வந்துதான். ஈசன் அந்த ஏழு கடலையும் அடக்கி ஒரு பொய்கையில் போய் சேர்ந்துக்க சொன்னார். இந்த ஏழு கடல் பொய்கை மதுரையில் இன்னிக்கும் விட்டவாசல் தெருவுக்கும் கிழமாசி தெருவுக்கும் நடுவில் இருக்கு. இன்னிக்கும் அந்த குளத்தில் குளிச்சா ஏழு கடலில் குளிச்ச புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏழு கடல்களையும் அழைச்ச இந்த ஒன்பதாவது திருவிளையாடல பக்தியோட தினமும் படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் ரொம்ப தூரம் கடல்ல போய் நீராடுறதுக்கான நேரம் இல்லாம இருக்கலாம், இல்ல பண வசதி இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லாம வயசானவங்களா இருக்கலாம். அப்படியாப்பட்டவங்க மனசில் பக்தியோடு தினமும் இதை படித்தாலோ கேட்டாலோ அவங்களுக்கு இந்த ஏழு கடல்லையும் நீராடின புண்ணியம் கிடைக்கும், ஈசன் அருள், அம்பிகையோட அருள், அப்புறம் இந்த முக்கியமான நாட்கள் இருக்குல்ல, பௌர்ணமி, அமாவாசை, அந்த நாட்கள்ல பூஜை செய்த பலன், பித்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், வம்சவிருத்தி, இதெல்லாம் கிடைக்குமாமா. ஆனா எப்படி எப்படி இதெல்லாம் படிக்கணும் கேட்கணும், பக்தி சிரத்தையோட படிக்கணும் கேட்கணும். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு திருவிளையாடல் கதைய சொல்ல போறேன், சரியா? பார்க்கலாமா?

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: முன்னை பழம்பொருளுக்கும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஒன்பதாவது திருப்பாளருக்கு செல்வோம். எல்லா அடியார்களையும் எழுப்பியாகிவிட்டது. எல்லா அடியார்களும் ஒன்று திரண்டு விட்டார்கள். இப்போது எல்லோருமாக சேர்ந்து பொய்கைக்கு நீராட செல்கின்றார்கள். ஒவ்வொருவரை எழுப்பும் போதும் பெருமானினுடைய அளப்பரிய அருள் மகிமைகளெல்லாம் பாடிக்கொண்டுதான் எழுப்பினார்கள். இப்பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகும் அவர்கள் பெருமானை பாடிக்கொண்டே செல்கின்றார்கள். பேச்சு அங்க இங்க எதுங்கமே அந்த சிவசிந்தனையிலிருந்து சிந்தனை பெறவே இல்லை. எவ்வளவு உத்தமமான அடியார்கள் பாருங்க. இப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்போ நாடகத்துக்கோ சினிமாவுக்கோ ஒரு கதை எடுக்கிறாங்கன்னா அதுல அந்த சினிமாவுக்காக ஆக்குபவர்கள் அவர்கள் சில மாற்றங்களை செய்வார்கள். கதைங்கிறாங்க, அப்புறம் திரைக்கதைங்கிறாங்க இல்லையா. அதுல அவங்க செய்கின்ற மாற்றங்கள் பல இருக்கும். ஆனா இங்க இந்த மகளிருடைய அருமையான நிலையினை கண்டு அன்னவர் இயல்பு கண்டார் அங்கவர் புகன்றதாக மன்னிய திருவம்பாவை வாசகம் பேசி என்று திருவாதூர் அடிகள் புராணம் குறிப்பிடுவது அல்லவா. அந்த பெண்ணடியாருடைய நிலையினை உள்ளவாறு கண்டு அவர்கள் இயல்பினை அப்படியே நமக்கு காட்டுகின்றார்கள். இப்படித்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இலக்கியத்துக்காக கொஞ்சம் உயர்த்தி எல்லாம் சொல்லல, இப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அவர்கள் சிவபெருமான் திருவருளை நினைத்துக் கொண்டு பாடிக்கொண்டேதான் செய்கின்றார்கள். வேற பேச்சே வரல பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாமே இல்லையா. அது இல்ல, அந்த வழிபாட்டுக்குரிய காலம்னா அந்த வழிபாட்டுக்குரிய காலம் முழுக்க பெருமான் புகழை பாடுதல் தான். முன்ன அப்ப எல்லாரும் சேர்ந்து பாடிக்கொண்டு வருகின்றார்கள். ரொம்ப ஈடு இணை இல்லாத, எந்த சமய இலக்கியங்களிலும் பார்க்க முடியாத மிக அற்புதமான பாடல். முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்க்கும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்வணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எங்கனவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேன், என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய். அந்த சிவபெருமானுடைய பேரியல்பினை முதல் இரண்டு அடிகளிலே எத்தனை அற்புதமாக எடுத்துரைக்கின்றார் வாதவூர் அடிகள். முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளாக இருக்கின்றார் பெருமான். வேறு எப்படி நிற்கிறாரா? பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனாக. ஒரு பொருள் சிறப்பு பெறுவதற்கு அதனுடைய பழமை காரணமாக இருக்கலாம். இது இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட பொருள் என்று சொல்லி ஒரு பொருளை அருங்காட்சியகத்திலே, மியூசியம் சொல்லக்கூடிய அருங்காட்சியகத்திலே வைத்து அதை பேணி வருவார்கள். பலரும் அங்கு வந்து கட்டணம் செலுத்தி அந்த மாதிரியான பொருள்களை எல்லாம் பார்வையிட்டு செல்வார்கள். அது பழமைக்காக பேர் வாங்கும் பொருள்கள் அவையெல்லாம். அதே மாதிரி நவீன விஞ்ஞான கருவிகள், கணினி சார்ந்த கருவிகள், எத்தனையோ கருவிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே பல புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கும். அவையெல்லாம் புதுமைக்காக பலரான விரும்பப்பெறுபவை. அந்த புதுமைத்தன்மையினால் புகழ் பெறுபவை. ஆக புதுமை காரணமாக புகழப்படும் கருவிக்கு வந்து அது பழமை என்பதை பற்றி நினைக்கவே எங்க இடமில்லை. பழமை காரணமாக பேர் வாங்கிய பொருள் ஒன்று இருக்குதுன்னா அது அதை புதுமைன்னு சொல்லுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. அது பழம்பொருள், அதனால அதை நம்ம அதுக்கு ஒரு பேரு என்ன, இது ரொம்ப புதுமையானது, அதனால இதுக்கு ஒரு சிறப்பு. பழம்பொருள் எத்தனையோ காலத்துக்கு முந்தினது, அது இன்னும் எவ்வளவு காலம் கெடாம இருக்குமோ அவ்வளவு காலம் இருக்கும். இதே அவரை கேட்டு அழிஞ்சதுன்னா அழிஞ்சதுதான். புதுமையான பொருள் இதை தாண்டி அடுத்து புதுமையான ஒரு பொருள் வருகின்றவரை இது இதனுடைய புதுமை பலராலும் பேசப்பெறும், பாராட்டப்பெறும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னும் புதுமையான ஒரு பொருள் வந்துட்டுனா இதனுடைய புதுமை பொலிவு குன்றி போய்விடும். இப்படி பழமை காரணமாக மட்டுமோ அல்லது புதுமை காரணமாக மட்டுமோ தான் உலகத்து பொருள்கள் எல்லாம் பேசப்படுகின்றன, பாராட்டப்படுகின்றன. அவையும் தற்காலிகமாகத்தான். ஆனால் ஒரே பொருள் பழம்பெருமையும் கொண்டு விளங்குகிறது, எக்காலத்திலும் குன்றாத புதுமை பொலிவோடு விளங்குகிறது. காலம்னா சும்மாவா? ஒவ்வொரு காலத்துல சூழல்கள் எவ்வளவு மாறி விடுகின்றன. நம்முடைய நகரத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை என்ன, இப்போது இருக்கின்ற நிலை என்ன, நம்முடைய வாழ்க்கை முறைகள் எவ்வளவு மாறிவிட்டன, புறச்சூழல்கள் எவ்வளவு மாறிவிட்டன, எத்தனை நவீன கருவிகளை சார்ந்து நம்முடைய அன்றாட அலுவல்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்போ முன்பு புதுமை என்று வியந்தவை எல்லாம் இப்ப தேவையில்லைங்கிற அளவுக்கு மேலும் மேலும் புதுமைகள் உருவாகிக் கொண்டு வருகின்றன. இப்படி அறிவியல் துறையாகட்டும் இலக்கிய துறையாகட்டும் இசைத்துறை மற்ற கலைத்துறைகள் எல்லாம் காலத்திற்கு காலம் பல புதுமைகளை படைத்தாலும் சிவனடியார்களாக இருப்பவர்கள் இந்த இவற்றுள்ளே எந்த புதுமையையும் கண்டு வியப்படைய மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அவர்களால் சிந்திக்கப்படுகின்ற சிவபெருமானுடைய புதுமை நலம் இருக்கின்றதே, அந்த சிவபெருமானுடைய புதுமை நலம் மற்ற புதுமைகளெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல என்று தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு மேலோங்கிய புதுமை நலம் பெற்று திகழ்கின்றான் பெருமான். அது மாதிரி எந்த பழம்பொருளையும் எந்த பொருளுடைய பழம்பெருமையை கண்டும் சிவனடியார்கள் ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லா பொருளுக்கும் முற்பட்ட பழமை சிறப்பு வாய்ந்தவனாக ஒன்று திகழ்கின்றான். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு பழமையான பொருள் ஒன்று இருப்பினும் அது இந்த உலகம் தோன்றியதற்கு பிறகுதான் தோன்றியிருக்கணும் இல்லையா? உலகம் தோன்றுவதற்கு முன்பு உலகம் முதற்காரண மாயையிலே ஒடுங்கி கிடந்தது. அப்ப இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் அவையெல்லாம் ஆற்றல் ரூபமாக இல்லையா, பானை சட்டி குடம் எல்லாம் மண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்படுது. தோற்றுவிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பானை சட்டி குடம் எங்க இருந்தது? மண்ணில தான் அடங்கி கிடந்தன. எப்படி அடங்கி கிடந்தன? அருவமாக இல்லையா, ஆற்றல் மயமாக கிடந்தன. அதுபோலத்தான் பஞ்சபூத உலகங்களும் 36 தத்துவங்களும் எல்லாம் முதற்காரண மாதிரியில ஆற்றல் மயமா ஒடுங்கி கிடந்தன. இந்த 36 தத்துவங்கள் புவனங்கள் எல்லாம் தோன்றின பிறகு உயிர்களுக்கு பிறவி கொடுத்து அதுல படிப்படியா அந்த உயிர்களை வளர்த்து அவர்களின் சிந்தனை திறனை செயல்திறனை எம்பெருமான் தூண்டிவிட்டு புதிய புதிய பொருள்களை கண்டுபிடிப்பதற்கான திறனை வளர்த்து அதற்கான சூழல்களையும் பெருமான் கூட்டி வைத்து, சூழல் கூட்டி வைத்தது ரொம்ப முக்கியம். ஒரு சூழலின் வயப்பட்டு தான் ஒரு விஞ்ஞானி ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த சூழலை கூட்டி வைத்தவர் யாரு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சூழல் அப்போது இல்லை என்றால் அதை கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு என்ன எவ்வளவு காலமோ கடந்திருக்கலாம். ஆகையினாலே கண்டுபிடிக்கும் திறனை உள்ளே இருந்து அறிவு கருவாய் இருந்து வளர்த்து சூழல்களை கூட்டி வைத்து புதிய புதிய கருவி, எந்த காலத்துல எந்த கருவி மக்களுடைய போகத்துக்கு வரணுமோ அது யாருடைய கண்டுபிடிப்பின் மூலம் வரணுமோ அப்படி இருந்து எல்லாம் உள்ளீடாக இருந்து அவர் செய்கின்றார். அதுல புதிய புதிய கருவிகள் வருகின்றன இல்லையா? புதிய புதிய கருவிகள் வர வர முந்தைய கருவிகள் பழமை பழமை பழமைன்னு அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது ஒரு தலைமுறை புதியது என்று போற்றியதை பல தலைமுறைகள் கடந்த பிறகு அதைத்தான் பழையதுன்னு சொல்றோம். பழையது பொருள்னு ஒரு தனியா ஒரு வகை இருக்கு, புதிய பொருள் தனியா ஒரு வகை இருக்கா? இல்லையே, கால மாற்றத்தின் காரணமாக அது பழையது இல்லையா, இது புதியது என்று சொல்கின்றோம். நாம புதிய புதியதுன்னு நம்முடைய இளமை காலத்துல நாம சொன்னதை இன்றைய தலைமுறை பழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ வரக்கூடிய தலைமுறைகள் இவன் பழம் புதியதுன்னு சொல்றதெல்லாம் அவன் பழையதுன்னு சொல்ல போறான் இல்லையா? இதெல்லாம் கால வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு செல்லக்கூடிய பொருள்கள். இந்த பழமை புதுமைன்னு சொல்லக்கூடிய எந்த பொருளுமே நிலையாக இருப்பதில்லை. சிவபெருமான் தான் எப்படி பழமைக்கும் பழமையாகவும் புதுமைக்கும் புதுமையாகவும் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால், எந்த ஒரு பழைய பொருளும் அது தோன்றுவதற்கு முன்பே அந்த அந்த பொருளுக்கு ஆதாரமாக இருக்குது உலகம். அந்த உலகமும் தோன்றுவதற்கு முன்பே பேரறிவு விளக்கத்தோடு சிவபெருமான் இருந்திருக்கின்றார். மற்ற எல்லா பொருளும் வந்து ஆற்றல் ரூபமாக ஒடுங்கித்தான் கிடந்திருக்கின்றன. எந்த ஒரு பொருள் பழைய பொருள் நாம சொல்றோமே, எந்த ஒரு பழைய பொருள் தோன்றுவதற்கும் முன்பாகவே சிவபெருமான் இருந்திருக்கின்றார். ஆகவே பழமை எல்லாவற்றிலும் முந்தைய பழமை அவருக்குத்தான். எந்த பொருளும் தோன்றுவதற்கு முன்பே அவர் இருந்திருக்கின்றார். அவர் உலகத்தை தோற்றுவித்து உயிர்களுக்கு பிறவி கொடுத்து உயிர்களை உள்ளிருந்து செலுத்தி அதுக்கப்புறம் தான் மற்ற காரிய பொருள்கள் எல்லாம் தோன்றுகின்றன. மனிதர்களால் தோற்றுவிக்கப்படும் காரிய பொருள்கள் தான், மனிதர்களால் தோற்றுவிக்கப்படும் காரிய பொருள்களை தான் நாம ரொம்ப காலத்துக்கு முந்தையதை பழமை பழமைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லது இயற்கையாகவே தோன்றிய மரஞ்செடி கொடிகளையும் சொல்லலாம் இல்லையா? அந்த மரம்னா அது ஒரு உயிருக்கு கொடுத்த தாவர பிறவி தான். அந்த பிறவியை பெருமான் தான் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிறவியை தோன்றுவதற்கு முன்பே அவர் இருந்திருக்கின்றார். ஆகவே எந்த பழைய பொருள் இருப்பதற்கு முன்பும் சிவபெருமான் இருந்திருக்கின்றார். ஆகவே அவர் முன்னை பழம்பொருளுக்கெல்லாம் உன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் புதுமையானவனே சொல்லல. என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பற்றியனே. பெயர்த்தும் என்றால் மீண்டும் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள் வருது இல்லையா? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான்ல, பெயர்த்தும் என்று அங்கு வருவதும் பெயர்த்தும் இங்கு வருவதும் ஒன்றுதான், மீண்டும் என்று அர்த்தம். மீண்டும் அவனுக்கு அவன் அவனிடத்திலேயே பித்துக் கொண்டவளானாள் என்று அங்க சொன்னார். பெயர்த்தம்னு அங்க சொல்லி பெயர்த்தம்னு இருக்கு. பெயர்த்தம்னா மீண்டும் மீண்டும் அப்பற்றியனே. பெற்றினா என்ன? தன்மை. பெற்றினா தன்மை. பெயர்த்தும் அப்பற்றியனா மீண்டும் அத்தன்மை உடையவனே. அத்தன்மை என்ன தன்மை? மேல சொன்னார் இல்லையா, முன்னை பழம்பொருளுக்கும் அதையும் கடந்த பழம்பொருளா இருக்கிறான். அதே மாதிரி பின்னை புதுமைக்கும், பிற்காலத்தில் வரக்கூடிய புதுமையான பொருள்களுக்கும் அது மாதிரிதான் இருக்கிறான். அது மாதிரின்னா என்ன? பழைய பொருளுக்கு இருந்த மாதிரி. பழைய பொருளுக்கு எப்படி இருந்தாரு? அந்த பழைய பொருளையும் மிஞ்சிய பழைய பொருளா இருந்தாரு. அத மாதிரிதான் புதிய பொருளையும் இருப்பார். அப்படின்னா அந்த புதிய பொருளையும் மிஞ்சிய புதுமை நலம் பெற்றவராக இருப்பார். அதுதான் அந்த புதுமைக்கும் புதுமையா இருப்பான்னு சொல்லாம பழைய பொருளுக்கு எப்படி இருக்கிறாரோ அந்த இயல்போட புதிய பொருளுக்கு இருக்கிறாரு அப்படின்னு நயமா சொன்ன. புதிய பொருளுக்கும் அதே இயல்போடு இருக்காரு. எப்படி அதே இயல்பு? பழைய பொருளுக்கும் எப்படி அந்த பழமையும் கடந்த பழமை உடையதாக இருக்கிறாரோ அது மாதிரி இந்த புதிய பொருளிடத்திலும் அதன் புதுமையையும் கடந்த புதுமை உடையவராக இருப்பார். அதே தன்மை. பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றி அணே. புதிய பொருளை கடந்த புதுமையுடைய, பழைய பொருளை கடந்த பழமையுடைய பார்த்தோம். சரி, ஏன்னா எந்த எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பழம்பொருளும் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பே சிவபெருமான் இருக்கின்றார். ஆகவே அவர் பழம்பொருளுக்கெல்லாம் பழம்பொருள். சரி, புதுமைக்கும் புதுமையாக இருப்பார் என்று சொன்னார். எத்தனை புதுமை பொருள்களை நாம உண்டாக்குனா என்ன? எல்லாம் ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படுகின்ற பொருளாக தானே இருக்கும். இதுக்கு முந்தைய பொருள்கிட்ட இல்லாத சில சிறப்புகள் இருப்பது பற்றி இதை புதுமைங்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு நோக்கில் பாருங்க, எதனால அவன் அறியப்படும்? ஐம்பொறிகள்ல ஏதாவது ஒரு பொறியினால அறியப்படும் இல்லையா, அனுபவிக்கப்படும். அனுபவத்துக்கு வரலைன்னா அந்த பொருளை ஒரு பொருளாக நம்ம மதிக்க மாட்டோமே. மக்கள் சமுதாயத்தின் பயன்பாட்டுக்கு வரணும் இல்லையா. ஆமா, ஆகவே ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படும் அந்த தன்மையில எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளவு புதிய பொருள் வந்தாலும் இல்லையா, ஐம்பொறிகளால் அறிந்து நுகரப்படுவதுதான். ஆனால் சிவபெருமான் ஒரு காலத்திலும் ஐம்பொறிகளால் அறிந்து அனுபவிக்கப்படும் பொருளாக இல்லை. அவனை அறிதலும் அவனுடைய இன்பத்தை அனுபவித்தலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறை. ஐம்பொறிகளுக்கோ அந்த கரணங்களுக்கோ அந்த அறிவு நிகழ்ச்சிக்கும் அந்த அனுபவத்திற்கும் இந்த ஐம்பொறி காரணங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவற்றையெல்லாம் விட்டு விட்டுன்னு சொன்னா கூட கேவல நிலைக்கு போயிருவோம் நினைப்போம். இவற்றையெல்லாம் கடந்து, இவை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்து இல்லையா, இவை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்து அவனுடைய அந்த சிவஞானத்தையே சார்ந்து, அது நம்ம மேல கருணை வச்சிருக்கு. அதனால இந்த சிவஞானம் தான் திருவருள் சொல்லப்படுது. அந்த திருவருளாகிய சிவஞானத்தையே சேர்ந்து அவன் அருளையே கண்ணாக கொண்டு அவனை கண்டு அனுபவிக்கின்றார்கள் ஞானிகள்லாம். ஞானிகள்லாம் யாரு? சிவஞானத்தையே சார்பாக பெற்றவர்கள். அவர்களுக்கு கண்ணை வைத்தோ காதை வைத்தோ மூக்கை வைத்தோ எதையும் அறியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் அறியப்போகும் பொருள் ஒரே பொருள் தான், சிவம் தான். அது ஐம்பொறிகளால் அறியப்படும் பொருள் அல்ல. அப்ப எதனால் அறியப்படும் பொருள்? அவனுடைய அறிவின் மூலமாக. சூரிய ஒளியின் துணை கொண்டுதான் சூரியனை காண்கின்றோம். அதுபோல் சிவஞானத்தையே கண்ணாக கொண்டு அவனை உணர்ந்து அனுபவிக்கின்றோம். இது வேற எந்த பொருளை அறிவதற்கோ அனுபவிப்பதற்கோ இப்படி ஒரு முறை இல்லையே. எந்த புதுமை பொருள் வந்தாலும் ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டுதான் அறிவோம் இல்லையா. அந்த கரணின் துணை கொண்டுதான் நிச்சயிப்போம், அனுபவிப்போம். புத்தி தத்துவத்தை சார்ந்துதான் அனுபவிப்போம். ஆனா பொறிகளை கொண்டு அறியப்படாமல், அந்த கரணங்களை கொண்டு நிச்சயிக்கப்படாமல், அந்த கரணங்கள் ஒன்றாகிய புத்தி தத்துவத்தை கொண்டு அனுபவிக்கப்படாமல், அவன் அருளாலேயே அறியப்பட்டு அவன் அருளுக்குள்ளேயே அடங்கி அனுபவம் தரத்தக்க ஒரு பொருள், அப்படிப்பட்ட புதுமையான பொருள், இந்த புதுமையான ஒரு தன்மை இனி வரப்போகின்ற எத்தனை புதுமையான பொருளுக்கும் இருக்க முடியாது. ஆகவே எத்தனை புதுமையான பொருள்கள் வரட்டுமே, அவற்றையெல்லாம் கடந்த புதுமையுடனாக அவன் இருப்பான். ஆகவே அன்பர்களே, இது வெறும் வார்த்தை ஜாலங்கள் அல்ல. பழமைக்கும் பழமையான இருக்கிறான், புதுமைக்கும் புதுமையான இருக்கிறான் என்று வார்த்தை ஜாலங்களை வைத்து பாராட்டவில்லை. இது உண்மையான துதி என்பது சித்தாந்த நோக்கையை நாம் இப்படி சிந்திக்கும் போது நமக்கு தெளிவாக இருக்கின்றது இல்லையா. எந்த பொருளை அறிகின்றோமோ அந்த பொருளின் அறிவுக்குள் அடங்கி அந்த பொருள் அந்த பொருளின் அறிவுக்குள் நம் அறிவு அடங்கப்பெற்று வேற பொறி கரணங்கள் எதையும் சாராமல் அந்த பொருளின் அறிவுக்குள் நம் அறிவு அடங்கப்பெற்று இல்லையா, அந்த பொருளின் அறிவு நம் மீது பொழிகின்ற கருணையே ஆதாரமாக கொண்டு அந்த பொருளை அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால், அப்படி அறிந்து அனுபவிக்கும் பொருள் ஒரே பொருள் தான். அப்படி அறிந்து அனுபவிக்கப்படும் பொருள் ஒரே பொருள் தான், அது சிவபெரும் பொருள். இதுதான் புதுமையான ஒரு முறையிலே அறிதல், புதுமையான முறையிலே அனுபவித்தல். இப்படிப்பட்ட புதுமையான அறிவுக்கும் புதுமையான அனுபவத்திற்கும் உள்ளாகும் பொருள் வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளும் ஒரே பழமையான முறையில தான் அறிகிறோம், பொறிகளினுடைய கொண்டுதான் அறிகிறோம். அதை சிந்திக்காம தான் நம்ம அதுகளுக்குள்ள பழமைக்கும் புதுமைக்கும் ஒப்பிட்டு, அதை விட இது புதுமையானது, ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பழமை புதுமைங்கிறோம். ஒழிய சிவத்தோடு ஒப்பிட்டால் எந்த பொருளையும் பழம் பொருள்னு சொல்லி ஏற்றி வைக்கவும் முடியாது, எந்த பொருளையும் ஆகா இத மாதிரி புதுமை கிடையாதுன்னு போற்றவும் முடியாது. அதனாலதான் சிவனடியார்கள் எந்த பழமையையும் கண்டும் இயக்க மாட்டார்கள், எந்த புதுமையையும் கண்டும் அவர்கள் வந்து புல்லரித்து போக மாட்டார்கள். எங்களின் ஞாயிறு என்பால் பின்னாடி சொல்றா பாருங்க, என்ன ஒரு வந்து ஒரு அடிமை அடிமை திறம் பாருங்க. எங்களின் ஞாயிறு அப்பர் பெருமான இதே கருத்தை சொல்கின்றார்களே, எங்களின் ஞாயிறு சித்தியாலுமே வருகின்றது நினைக்கிறேன். ஆகையினாலே எங்களிலே ஞாயிறு ஒரு நாள் வேறு திசையில உதிச்சதுன்னா அன்னைக்கு பூரா மீடியாக்கள் அதான் நியூஸா இருக்கும், டிவியில உட்காந்து கூட்டம் கூட்டமா உட்காந்து பல துறையினரும் பேசுவாங்க இல்லையா. இருக்க வேலையை கூட வச்சுட்டு அதை நாம கேட்டு உட்காந்துருவோம் இல்லையா. போகும் நாள் ஜாவிக்கு போடும், எவ்வளவு பெரிய விஷயம் யாரெல்லாம் பேசுறா பார், உட்காந்து கேளு போறோம் வாரம் எல்லாத்தையும் அதை வச்சு ஒரு நம்ம 1000 ஜோக் எழுதுவான், அதை வச்சு ஒரு படம் எடுத்து இல்லையா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில உதிச்சது மாதிரி இந்த டைரக்டர் ஒரு புதுமையை பண்ணிருக்காரு பாருமா, அதுக்கு டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி 10 ஓடிட்டு இருப்பான். இப்படி பல மாசங்கள் அதே பேச்சு மூச்சு எல்லாம் அதையாவது இருக்கும். ஆனா நம்ம அடியார் பெருமக்கள் எங்களில ஞாயிறு எமக்கு ஏதோ எம்பாவாங்கிறாங்க. எங்க ஞாயிறு மாத்தி உதிச்சதெல்லாம் வேண்டாம், அது ஒரு பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலே இப்படி இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய வியப்பு நடந்தாலும் இவர்கள் வியப்பதில்லை. ஏன்னா எல்லாராலையும் வியந்து போற்றத்தக்க பரம்பொருளையே இவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அவனையே அறிந்தவர்கள் வேறு எதுக்கு வியப்பார்கள்? ஆகவே முன்னை பழம்பொருட்கும் உன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று சொல்லி உனக்கு ஈடாக யாருமே இல்லை அப்படிங்கறத எத்துணை தெளிவாக உணர்த்துகின்றார்கள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, சிவபெருமானே நமக்கு பிரான், பிரான் என்றால் பிரிவில்லாதவன் என்றும் அதற்கு ஒரு பொருள் சொல்வார்கள். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, சிவபெருமானே பரம்பொருள் என்ற ஒரு தெளிவு வரணும்னா அது எத்தனையோ பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாகத்தான் வருமோ ஒழிய அது அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டாலும் திருமுறைகளை ஓதினாலும் கூட சிவ பரத்துவ உணர்ச்சி என்பது அது ஒரு தனி பேரு. ஆனா அதுதான் அடிப்படை தகுதின்னு மணிவாச பெருமான் சொல்றார். எந்த ஒரு வேலைக்கும் அடிப்படை தகுதி, விரும்பத்தக்க தகுதி அப்படின்னு சொல்லி ரெண்டு தகுதிகள் வைத்திருப்பதை பார்க்கலாம். அடிப்படை தகுதி இந்த டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும், விரும்பத்தக்க தகுதி இது போக ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன கம்ப்யூட்டர் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நல்லது. விரும்பத்தக்க தகுதி ஏன்னா போட்டி வந்தா அந்த விரும்பத்தக்க தகுதி உள்ளவங்க முன்னுரிமை. ஆனா அடிப்படை தகுதி இல்லாண்டா அந்த நேர்முகத்திற்கே போக முடியாது. அது மாதிரி சைவனா இருப்பதற்கு அடிப்படை தகுதி என்ன மணிவாச பெருமாள் சொல்ற, அது அடியனுடைய சிந்தனை. ஆனா அந்த சிந்தனைக்கு அது பொருத்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க என்ன அப்படின்னா, கச்சரியேன் கலைஞானம் கசிந்துருகேன் இந்த இதெல்லாம் விரும்பத்தக்க தகுதிகள். இந்த விரும்பத்தக்க தகுதிகள்லாம் அடியன்ட்ட இல்ல சாமி, ஆனா அடிப்படை தகுதி இருக்குங்கிறார். அதனால என்ன ஆட்கொள்ளுங்கிற, கச்சரியேன் கலைஞானம் கசிந்துருகே ஆயினும் மற்றறியேன் பிறதெய்வம், ஆயினும் மற்றறியேன் பிறதெய்வம், அந்த அடிப்படை தகுதி எனக்கு இருக்கு, அதனால என்னையும் நீ காத்து ஆட்கொள்வாயாக. நான் கலைஞான நூல்களை எல்லாம் கற்றவன் இல்ல, கசிந்து உருகனவன் இல்ல, ஆனா உன்ன தேவை வேற யாரையும் தெய்வமா மதிக்க மாட்டேன். அப்ப அடிப்படை தகுதி என்ன உணர்த்துறாரு பாத்தீங்களா? ஆகவே உன்னை அதுக்கு அப்படி உணர்பவர்கள் அதாவது சீரடியாரு. அந்த சீர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா வந்து நிறைய சீர்கள் செய்கின்றோம் இல்லையா. வாழ்வாங்க வாழணும், செழிப்பா வாழணும்னு சொல்லிட்டு அந்த கொடுக்கிற பொருளுக்கெல்லாம் சீர்னு பேர் வச்சாங்க. என்ன சீர்னா அப்படி ஒரு மனமகிழ்ச்சியோடு பெறக்கூடிய செல்வம். என்ன சிவனடியாராக வாழக்கூடிய பிறவி இருக்கு பாருங்க, அது பெரிய சீர். அது இறைவன் நமக்கு கொடுத்த சீர். ஆமா இறைவன் நம்ம வந்து எல்லா உயிர்களையும் குழந்தைகளா நினைக்கிறான், அதுவும் நம்மளெல்லாம் ரொம்ப சிறப்பு உரிமையுடைய குழந்தைகளா நினைச்சதுனாலதான் சிவனடியாராக வாழக்கூடிய பேற்றினை கொடுத்திருக்கின்றார். ஆகவே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், பிரானாக பெற்றதனால நாங்கள் சீரடியோமா திகழ்கின்றோம். உன்னை பிரானாக பெற்ற சீர் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்வணிவோம். வேற யாரையுமா தாழ்வணிந்து வணங்குவோம்? இல்ல, உன் அடியார் தாழ்வணிவோம். பாங்கவர்க்கே பாங்காவோம், அவருக்கே நாங்கள் நண்பர்களாக விளங்குவோம். திருமணம் என்று வந்தால் அடியார்களும் ஒருவரையே மணப்போம். அன்னவரே என்கணவர் ஆவார், திருநிலை ஏகாரத்துக்கு தேடிக்கிட்டு இருந்தோமே இல்லையா, அன்னவரே என்கணவர் ஆவார், அவர்கள் தான் ஆவார், ஏனையோடு ஆக மாட்டார்கள் திருநிலை. ஏன் அடியார்களையே கணவராக பெறணும் அப்படின்னா, கணவன் சொன்ன வழியில் நின்று இல்லற தர்மங்களை மனைவி சிறப்பாக நடத்தி ஒரு குடும்பத்தை தலை சிறந்த முறையில் கொண்டு செல்வது மனைவிதான் இல்லையா? இல் வாழ்க்கைன்னு அதிகாரம் வச்சார், அது பொதுவான பெயர் தான். இல் வாழ்க்கைங்கிறது அது கணவனுக்கு மட்டுமே உரிய பெயர் இல்ல, இல் வாழ்க்கைன்னு வச்சார் அவ்வளவுதான். ஆனா மனைவிக்குன்னு தனியா வாழ்க்கை துணை நலம், ஏன் இல் வாழ்க்கையில அதை அடக்கியிருக்கலாமே, அந்த அதிகாரத்துக்குள்ளேயே அடக்கல, வாழ்க்கை துணை நலம்னு தனியா வச்சார். வாழ்க்கை துணை நலம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு இல்லையா? நீரில்லா நெற்றி வாழ், நெய்யில்லா உண்டி வாழ், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், உடன்பிறப்பில்லா உடம்பு வாழ், பாலே மடக்கொடி இல்லா மனை, மனை வீடு இல்லையா, மனைவி இல்லாத வீடு பால் எல்லாம் போட்டது போட்ட இடத்துல அப்படி இப்படி கிடக்கும், என்ன பத்தாவது வீடு மாதிரி இருக்காது, அது பாலாதான் இருக்கும். அப்போ வாழ்க்கை துணை நலம்னு வச்ச, தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வினாள் பெண். ஆகையினாலே அந்த பெண்ணானவள் கணவனுடைய உள்ளத்துக்கு உகப்பான செய்கைகளை செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றார். அப்ப அவன் நன்னெறிப்படுத்தணும் இல்லையா, அவன் நன்னெறிப்படுத்தணும், அவன் சொல்ற அவன் காட்டுற வழி வந்து ஒரு நல்வழியா இருக்கணும். அப்ப கணவன் அடியாரா வந்துட்டா, இவர்கள் சிவநெறியை தவிர வேறு எந்த நெறியையும் சாரும் எண்ணம் இல்லாதவர்கள், சிவநெறியிலே வலுவாம நிற்கணும். அப்ப அடியார் கணவனா வந்தா அவர்கள் சொல்வதெல்லாம் சிவநெறியில் மேன்மேலும் நாம் வளர்வதற்கு துணையாகத்தான் சொல்வார்கள். ஏன்னா கணவனா இருப்போம் அடியார். அப்போ அது மட்டுமல்ல, அடியார் சொல்வதை செய்வதே ஒரு பெரிய சிவபுண்ணியம். அடியார் தொண்டு என்று எத்தனை நாயன்மார்கள் தம்மை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அடியார் அதுலயும் பல்வேறு வகை, அடியார் தொண்டுன்னு வர்றதுலயும் பல்வேறு வகை. இளையான்குடி மாரநாயனார் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூசை செய்தல், திருவாமுதல் அளித்தல் அந்த முறையில. இதே எரிபத்த நாயனார் அடியார்களுடைய வழிபாட்டுக்கு வரும் இடையூறுகளை களைதல், அது அது ஒரு தனி வகை. இப்படி அடியார் தொண்டு செய்வதிலே பல வகையா செஞ்சிருக்காங்க. அப்ப கணவரே அடியாரா இருந்துட்டா அந்த கணவன் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் செய்ய செய்ய அவன் அவன் வேலைகள் செய்ய சொல்லி அந்த பணிகளை செய்தால் அதுவே பெரிய சிவபுண்ணியமாகிவிடுமே. அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அதுக்கு நாங்க வேற முயற்சி தனியா பண்ண வேண்டியது இல்லையே. என் கணவர் சொன்னார், அவருக்குரிய பணியை செய்தேன், எனக்கு சிவலோக பேரே கிடைச்சது. ஏன்னா என் கணவர் என்ன அவரு வெறும் கணவரா இல்ல, அவர் சிவனடியா. அதான் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் சொன்ன முறைமையில், சொன்ன பரிசே என்றால் அவர் சொன்ன முறைமையில் இந்த செயலை செய்ய, அதை எப்படி செய்யணும் சொன்னாரோ அப்படியே செய்வோம். அதுவும் எப்படி செய்வோம், தொழும்பாய் பணி செய்வோம். அவருக்கு அடியாருக்கு, ஏன்னா கணவர் அடியார் இல்லையா, நாங்கள் அந்த அடியாருக்கு அடியாராக இருந்து சுந்தரமுனி சுவாமிகள் காட்டிய வழியிலே அடியாருக்கு அடியாராக இருந்து அந்த பணியை செய்வோம். தொழும்புனா அடிமை, அந்த அடிமை திறம் பேணி பணி செய்வோம். அதுவும் அவர் எப்படி சொல்லணும், ஏதோ சரி நமக்கு அடியார்னு சொல்லிட்டா இவ்வளவு இஷ்டத்துக்கு பல வேலைகள் வாங்குவோம் அப்படின்னு அவரும் வாங்கக்கூடாது. அது அங்க குறிப்பா சொல்லிட்டார், அவர் உகந்து சொன்ன பரிசே, அவர் உகந்துட்டார் இல்லையா. அவர் வந்து அடக்கி ஆளணுங்கிற எண்ணமோ இல்லையா, அல்லது எதையாவது சொல்லுவோங்கிற எண்ணமோ இல்லாம அவர் உள்ள அவர் உள்ளத்திலே மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு அவர் சொல்ல வேண்டும். அப்ப எப்போ வந்து ஒருவர் நமக்கு அடியாருன்னு, நாம அடியார்னு நினைச்சு தன்னை அடியாருக்கு அடியாருன்னு அவர் நம்ம மதிக்கிறாரோ, அப்ப வேற வழி இல்ல, நாம அடியாரதான் இருந்து ஆகணும், வேற வழி இல்லை.

அனைவரையும் வழிபடுத்துகின்றார்கள். எவ்வளவு ஆற்றலுடையவர்கள் பாருங்க. இது ஒரு சிந்தனை, இதுவும் ஒரு சிந்தனை அவ்வளவுதான். அதுக்காக எல்லாருமே திருமணம் ஆன பிறகுதான் ஆகணும்னு இல்ல, முன்பே அடியாளா இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் இருக்கலாம். அதுக்காக சொன்ன, இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அன்னவரே எம்கணவர் ஆவார், அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவரையே எமக்கு எங்கோன் நல்குது ஏன், இந்த மாதிரி ஒரு பேச்சினை எமக்கு அருளிவிட்டால். கணவருக்கு பாருங்க, சிவனடியானாக இருக்கணுங்கிற ஒரு தகுதியைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைக்கு மீறிய பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளும் கிடையாது, யாருடைய மனதிலும் கிடையாது இல்லையா. அடிப்படை வளங்கள் எல்லாம் நிறைந்திருந்தன, உள்ளத்திலும் ஒரு நிறைவு இருந்தது. ஆகவே இது போதும், அடியார் கணவராக வந்த போதும் எதிர்பார்ப்பு இல்லையா. இப்ப இந்த சிந்தனைக்கெல்லாம் எந்த அளவு வாய்ப்பு இருக்கின்றது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அடியாராக கணவர் கிடைத்து ரெண்டு பேருமே மனம் ஒத்து அடியாரலாக திகழ்ந்து விட்டால் நிச்சயமாக வீடு பேரும் மிக விரைவாக, சிவபெருமானுடைய திருவருள் மிக விரைவாக கிடைக்கும், நிறைவாக கிடைக்கும். ஏன்னா ஆண் இனமும் பெண்ணினமும் ரெண்டு இனமும் இணைந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வாழ்ந்தால் மட்டுமே எந்த ஒரு நன்மையும் நடக்கும். அதுல வந்து சந்தேகமே இல்லை. உலக படைப்பு, உலக அமைப்பே அப்படிதான். ஒரு சாராரால மட்டும் முடியாது, அது ரெண்டு சாராரும் இணைந்து நடத்தினாதான் அது முடியுங்கிற ஒரு அரிய நீதியை இங்க சொல்லியிருக்காரு பாருங்க இல்லையா. நாங்க இப்படியே வாழ்ந்துடவும் முடியாது, கணவரோடு இல்வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த கணவரும் அடியாராக இருக்க வேண்டும், அந்த அடியாரை நாங்கள் சிவமாகவே மதித்து தொழும்பாக அவர்களுக்கு பணி செய்வோம், அதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும், இன்ப நிலை தானே வந்து எய்துமே, அதனால எங்களுக்கு என்ன குறையும் இல்லை, என்ன குறையும் இளோமேலோர் எம்பாவாய் என்று அருமையாக சொன்னார். அதிலேயே அவருடைய மனம் நிறைவு, மற்ற அனித்த பலன்களை எல்லாம் அவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை. நித்தமான பலனாகிய சிவப்பேறு கிடைத்து விடுகின்றது. அடியார்கள் கணவராக வந்தார், எத்தனை அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்கள். இவ்வாறு எல்லோரும் சேர்ந்து பாடிக்கொண்டு சொல்கின்றார்கள். ஆகவே உனக்கு சீரடியாராக இருக்கின்ற நாங்கள் உன்னுடைய அடியார் தாழ்வணிவோ என்று சொல்லியிருக்கார் பாருங்க. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்வணிவோம். சிவபெருமான் திருவடியை வணங்குபவர்கள் அடியாரை கண்டால் இதுதான் அவர் திருவடியை வணங்குவதன் பயன் சொல்லி அந்த அடியார்களை வணங்குவார்களாம். சிவபெருமானை வணங்கியதன் பயன் என்ன, அவனை அடியாரை வணங்கக்கூடிய பேச்சினை பெறுதல். அது சிவ வழிபாடு செய்தவனுக்கு தான் அடியார் வழிபாடு செய்யக்கூடிய பெயர் கிடைக்குமா. இது நாஞ்சூரில் தெய்வ சேக்கலா பெருமான் சொல்லியிருக்கிறார். அதை உயிர்த்து உணரும்படியாக இந்த திருவாசக தொடரும் இருக்கிறது. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்வடைவோம். உன்னை பிரானாக பெற்ற பேரு எங்களுக்கு இருப்பதனால உன் அடியார்களை நாங்கள் தாழ்வடைந்து வணங்குவோம் இல்லையா. அதுலயும் பாருங்க, படிப்படியா அன்னவரே அவர் கணவர் ஆவார்னு முதல்ல சொல்லல, உன் அடியார் தாழ்வடைவோ ஆங்கவர்க்கே பாங்காவோ இல்லையா, அப்போ அவர்களோடு பழகுவோம், புரிந்து கொள்வோம், அதுக்கப்புறம் அன்னவரே என் கணவர் ஆவார். அந்த படிநிலையும் பாருங்க இல்லையா. அப்போ இறைவனுடைய, இறைவனுக்கு அடியாராக இருக்கின்ற பெயரு பெற்றவர்கள் தான் அடியாரையும் வணங்கக்கூடிய பேச்சினை பெறுவார்கள் என்பதை பெரிய புராணத்துல தெய்வசேகர பெருமாள் சொன்னார் இல்லையா. அதுல வந்து காலத்தியப்பரை வீழ்ந்து வணங்கி எழுகின்றார் ஞானசம்பந்த பெருமான் இல்லையா. காலத்தியப்பரை வணங்கிய அந்த பேச்சினை பெறுகின்ற முறையிலே அங்கு கண்ணப்பநாயனாருடைய திருவுருவத்தை காண்கின்றார். உடனே அவரையும் வீழ்ந்து வணங்குகின்றார். கண்ணப்பநாயனார் திருவுருவத்தை கண்டது என்னன்னா, காலத்தினாதரை வணங்கியதனால் பெற்ற பயன் என்ற உணர்ச்சியோடு கண்ணப்பநாயனார் வணங்குறாராம். யாரே, ஞானசம்பந்த பெருமான். வணங்குவது எப்படிப்பட்டவர் பாருங்க, ஞானசம்பந்த பெருமான். வீழ்ந்து எழுவார் காலத்தியார, வீழ்ந்து வணங்கி எழுகின்றார். வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். காலத்தினாதர வீழ்ந்து வணங்கி எழுபவர் அந்த காலத்தினாதர் கும்பிட்ட பயன், அந்த பயனை பெறுபவர் போல கண்ணப்பநாயனார் திருவுருவத்தையும் தரிசித்து வீழ்ந்து வணங்குகின்றார். அப்போ இறைவனை தரிசித்ததன் பயன் அடியாரை தரிசித்தல் என்று அப்படி கொண்டு போகின்றவர். அதான் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்வணிவோ என்று அருமையாக இங்கே சொல்லியிருக்கின்ற பாங்கினை பார்க்க வேண்டும். உன் அடியார் தாழ்வணிவோம், தாழ்வணிதல் மட்டுமல்ல, அன்னவரே எம்கணவர் ஆவார், அவர் கணவராகிவிட்டால் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அடியாருக்கு ஒப்படைக்கின்றோம் என்ற முறைமையிலே அவர் வாழ் ஒப்படைத்து இல்வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் அவருடைய திருவுள்ளத்துக்கு உவப்பாக செய்வோம், அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே கணவனோ மனைவியோ அடியாராக இருக்கின்ற பட்சத்திலே ஒருவர் தன்னை அடியாராக நினைத்தார்

0: அவருக்கு எந்த வஞ்சனையும் செய்யாமல் அவர்வால் மிகவும் மதிப்போடு ஒழுக வேண்டும் என்ற நீதியும் இங்கு கிடைக்கின்றது இல்லையா? ஏனென்றால் நம்ம பார்க்கின்றோம், மெய்ப்பொருள் நாயினார் வரலாற்றிலே பார்க்கின்றோம், ஏனாதிநாத நாயினார் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இல்லையா, சூழ்ச்சியோடு வந்த முத்தநாதன் அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் தெரிந்த பிறகும் அந்த சூழ்ச்சியினால் விளைந்த துன்பத்தை அனுபவித்த பிறகும் கூட மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று இருந்தான். அப்ப அவன் உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? முத்தநாதன் உள்ளம் ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலே அவனுக்கு அதுக்கு மேல உயிர் வாழ முடியாது, அவன் என்ன ஆனாலும் நமக்கு தெரியாது இல்லையா. அது திருத்தொண்டர் புராண சூசனம்னு ஆறுமணாவளர் பெருமாள் எழுதியிருக்கிறார். மெய்ப்பொருள் நாயினார் மெய்த்தவ வேடத்தை போற்றினால அவருக்கு முத்தி கிடைக்கும், ஆனால் அவன் செய்தது மிகப்பெரிய துரோகம் என்று அருமையாக அங்கு தடைவிடைகளோடு, ஏன்னா அவன் செய்தது துரோகம் இல்ல, இவருடைய புகழ் ஓங்குவதற்கு அவன் ஒரு வகையில் காரணமாகி விட்டான்னு சிலர் இந்த மாதிரி குதர்க்கமாக வாதிட்டதெல்லாம் ஆர்வனாவளர் அவர்கள் குறிப்பிட்டு இதெல்லாம் குதர்க்கவாதம் பொருந்தாது என்று காரணங்களோடு விளக்கி மெய்த்தவ வேடத்தை மெய்ப்பொருளாக போற்றியதனால மெய்ப்பொருளாயினர் முத்தி பெறுவார், அவர் சிவனடியாருக்கு துரோகம் அளித்த பெருங்குற்றத்தை தான் சார்வான்னு அருமையாக நிலைநாட்டி உள்ளார்கள். திருத்தொண்டர் புராண சூசனத்திலே நிலைநாட்டி உள்ளார்கள்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் shaivam.org வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஷைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: தில்லைவாழ் அந்த நரகம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கும் திருப்பதிகம். இதனை அருளியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பண் கொல்லி கவ்வான். திருவாரூர் கோயிலுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செல்லும் போது தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள அடியார்களை வணங்காமல் சென்றார். இதனால் கோபம் கொண்ட விரண்மிண்ட நாயனார் சுந்தரமூர்த்திகளை அடியார்க்கும் புறம்பு என்று சபித்தார். இதனால் அஞ்சிய சுந்தரமூர்த்திகள் இறைவனிடம் வேண்டி நிற்க பெருமான் அடியவர்களை பாடுக என்றார். எங்கனம் யான் பாடுகேன் என்று சுந்தரமூர்த்திகள் கேட்க தில்லைவாழ் அந்தநரகம் அடியார்க்கும் அடியேன் என்று பெருமான் அடியெடுத்து கொடுத்தார். இதுவே நாயன்மார்களின் வரலாறு கூறும் திருத்தொண்டத் தொகையாகும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 35வது திருப்பதிகம் அச்சப்பத்து தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் ஆனந்தம் உறுதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. அடியார் பெருமக்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்கிற உன்னதமான பதிகம் இப்பதிகம். இப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் நல்ல நிலையை அடைவார்கள் என்பது திண்ணம். இதனுடைய பண் நடபைரவி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய.

0: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
1: ஜலந்தராசுரன் ஒரு அசுரன், ஜலத்திலே அவன் பிறந்ததுனால அதுக்கு ஜலந்தராசுரன் பெயர். சிவருமாரை நோக்கி தவம் செய்தான், வேண்டிய வரங்களை தான் கேட்டான். கடைசியில் ஒன்று கேட்டான், எனக்கு சாவு உம்மாவை தவிர அதில் அணியக்கூடாது, யாராலும் எனக்கு இறப்புங்கிற வரக்கூடாது. அது வேணால் நீர் வேணால் மாதை வேணால் வரட்டும், யாராலையும் வரக்கூடாதுன்னு அவர் போகிறோம். அவருக்கு எப்போ எங்கடா லூப் போல் இருக்குன்னு பார்த்தார், டக்குன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டார். சேஜாய்க்குனாப்பா ரைட்டர் ஆன்ட்டார். இந்த அசுரர் என்ன செய்வார்கள், வரம் கிடைச்சவுடனே பிரம்மா விஷ்ணு தேவரை கூட ஆல் ஆர் அரெஸ்டட், அவளையும் அரெஸ்ட் பண்ணி விட போட்டாச்சு. அதாவது அதிகமான அதிகாரம் வந்தால் கொஞ்சம் தலை கொஞ்சம் கிருகிருந்தா அறத்தான் செய்யும். அது மாதிரி அதிகாரம் வந்தாலும் அவ்வளோ விஷ்ணு எல்லாம் உள்ள போட்டாச்சு. கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ தேவர் எல்லாம் கொஞ்சம் பேர் போய், இந்த விஷ்ணு மாத்திரம் வெளியில் விட்டுருங்க, அவரால் காரியங்களாக ஆக வேண்டியிருக்கு. சரின்னு ஜாமீனில் போப்பா நான் விட்டேன். இவர் வந்தால் சும்மா தானே இருக்கணும். இவருக்கு ஜலந்தராசன மனைவி மேலே ஒரு கண், விஷ்ணுவுக்கு வரட்டும் எனக்காக சந்தர்ப்பம் வருதா பாப்போம். இப்படி இருக்கிறதுல கடைசியில் ஜலந்தராசன் என்ன பண்ணா, பத்மாசனம் மாதிரி நேராக சூரமான்றது யுத்தத்துக்கு போனான். இவரால் தான் நமக்கு சாவு, இவரை குளோஸ் பண்ணிட்டா நமக்கு சாவே கிடையாது. அதனால அவரை குளோஸ் பண்ணிடணும், சூரமான இடத்துல யுத்தத்துக்கு போனான். இதுதான் சந்தர்ப்பம். நான் பார்த்து விஷ்ணு என்ன பண்ணார், சன்னியாச வேஷம் போட்டு ஜலந்தராசன் அரமண பக்கத்தில் பெரிய ஞானி யோகி மாதிரி உட்கார்ந்தேன். அவன் ஜலசுவான் அவனுடைய அரசுரனை மனைவி பேர் பிருந்தா, பிருந்தையின் பெயர். அவள் ஒரு பெரிய சன்னியாசி சுவாமியில் வந்திருக்காரேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணு. என்னுடைய புருஷன் இந்த மாதிரி யுத்தத்துக்கு போனா கைலாயத்துக்கு இருக்கானா போயிட்டானா தெரியல, வர ஆளையும் காணலை, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அவர் சொன்னார், சிவருமானிட்ட யுத்தத்துக்கு போனால் எவனா திரும்பி வந்திருக்கானா, பைத்திய மாதிரி இப்படி கேட்குறியே, மீள போகிறதே கிடையாது, அவன் அப்பயே போயிருப்பாங்க. ஏன்னா இப்படி சொன்னா தான் இவளை நாம கவரலாங்கிற ஒரு திட்டத்தை. ஆனால் மாசமாக என்னாச்சு, திடீர்னு ஒரு அசுரன் ஆளரை பிறக்க ஓடி வந்தான். தலைவிதி கோலமாக வந்து, அம்மா இந்த மாதிரி புருஷன் கைலாய வலை சென்று சிவருமானோடு போர் செய்தான் போனா, அவர் ஒரு நொடியில் அவ்வளோ வரையும் சாம்பலாகிட்டார். அவர் அவன் போயிட்டான், என்ன செய்ய போற வந்தாள். இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி விஷ்ணு அந்த பிருந்தையை கையை பிடிச்சி எடுக்க போனார். அவர் சொன்னா, டாக்டிக் வாசகிட்டேருந்து தப்பிக்கணும், நீங்கள் சொல்லலாம் சரிதான், நான் நீங்கள் சொல்ல கருத்து எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ தான் போயிருக்கேன், ஒரு பத்து நாள் கூட ஆகலை, அதனால் மூணு நாள் டைம் கொடுங்க, மூணு நாள் நான் துக்கம் அனுஷ்டிச்சுட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட நான் சேர்ந்துக்கிறேன். சரி போயிட்டு வான்னு நேரம் என்ன பண்ணானா, அக்னி பிரவேசம், அக்னி வளர்த்தால பிரவேசம், சூசல் தன் கற்பை நிலைநாட்டி கொண்டாள். அதனால சாம்பல் ஆயாச்சு. விஷ்ணுக்கோ விரக தாபம் அதிகம், பிருந்தை மேலன் அந்த சாம்பலை படுத்து உருண்டார் அந்த மயக்கத்தில். இப்படி உருண்டு கிடக்கார். இப்படி தேவரெல்லாம் போன விஷ்ணுவை காணலையே, அதனால சிவருமான இடத்துல போய் இந்த போன ஆளை காண உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு ஆகவனா, அவங்க சாம்பலை கிடக்கான் போய் பாருங்க எப்படி அவனை மீள்றதுன்னு. அப்போ பார்வதியை ஒரு சந்தனத்தை எடுத்து கொடுத்து, இது அந்த சாம்பலை தெளிஞ்சோ துளசி அகத்திக்கீரை முளைக்கும், அதை பார்த்துவாங்க. இவன் தான் சாமந்தான் விஷ்ணு எழுந்தோட துளசி முளைச்சது, அகத்திக்கீரை முளைச்சது. அப்புறம் அந்த மயக்கத்தை தெளிஞ்சு அவனை கூட்டிகிட்டு போனார். அந்த ஜலந்தராசுரனை பதம் செய்தாது நான் அந்த சக்கரான், சிறுமான் கையில் இருந்த சக்கரான். ஓஹோ, அப்போ அவனை மாறி நவம் செய்தால் அந்த சக்கரத்தை பெறலாம் சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வரார். காஞ்சிபுரத்தில் வந்து அவர் தவசை செய்கிறார். இதில் பஸ்மாசுரன் போ மாதிரின்னு ஒரு கதை சொன்ன மாதிரி, அதில் என்னன்னா இப்போ நிறைய அதில் ஒரு குழப்பம் இருக்கு. அந்த சரித்திரத்தில் உண்மையான சரித்திரம் என்ன இதில் இல்லை சொல்றேன். பஸ்மாசுரன் தவம் செய்தான், தவம் செய்து சூரமான இடத்துல தவம் செய்யணும். என்ன நான் யார்கிட்ட கை வச்சாலும் பஸ்மா போயிடும். அதுக்கு என்னப்பா சரி மரத்தை கொடுத்தார். இந்த சொல்கிறாங்க இந்த சூரமானுக்கே இதே வேலை, கொடுத்துட்டு அப்புறம் முடிப்பார், தனக்குன்னு ஒன்றுமே தெரியாது, யார் கேட்டாலும் கொடுத்துட்டு அப்புறம் முடிப்பாருன்னு நம்ம சூரமான் மேலே சொல்கிறாங்க. வேண்டுவார்க்கு வேண்டுவர் ஈவான் கண்டாய், யார் கேட்டாலும் கொடுக்குறான் அவனுடைய, அதில் சாதக பாதம் அவனுக்கு தெரியாத அவன் பார்த்துக்கிறான். வரம் வாங்கியாச்சு, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே எப்படி பார்க்குறது. சரி இவர் தானே முன்னால் இருக்கார் சூரியமான், அவர் தலையில் கை வச்சு பார்ப்பேன். அந்த அவர் தலையில் கை வைக்க போனான். இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் ஓடினார், இவனும் ஓடினான், ஓடினார் ஓடினார் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார். அவரை தப்பிக்கிறதுக்காக தான் விஷ்ணு வந்தார் நினைப்பதற்காக. ஆனால் மூலத்தில் அப்படி இல்லை, இது பின்னால் இவங்க கட்டி விட்ட கதை. மூலத்தில் என்ன இருக்குன்னா மறைஞ்சிட்டார். அவர் தொலை சொல்ல முடியுமா, தொடப்போனா அந்த தியானம் வச்சு மறைஞ்சிட்டார். சரி இப்போ ஏன் விஷ்ணு வந்தார் வேகணும்ல, இந்த அசுரர்கள் தான் வரம் வாங்கணும்னு முதன்ன நேரம் வைகுண்டத்தில் அட்டாக் பண்ணுவோம். வைகுண்டத்தை அட்டாக் பண்ண விஷ்ணு அரசர் வைகுண்டத்தை கைப்பற்றும், இதுதான் அவங்க வேலை. இப்போ நம்மகிட்ட தான் வரப்போகிறான் விஷ்ணு தோணி வச்சு அடுத்த இது நம்மகிட்ட வந்துடுவான் சொல்லி இவனை கவுக்கடையாக தான் இவனை கோட் பண்ணணும் தீர்மானிச்சு தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பெண்ணாக வந்தார். வந்து அவன் மேல் டான்ஸ் ஆடி தலையில் கை வச்சு அவனை கையில் வச்சு போனான். அப்போது சிவருமானும் விஷ்ணுவும் இந்த நிகழ்ச்சியின் அடையாளமாக நாம் ஒரு குமாரரை சிருஷ்டிப்போம் சொல்லி ரெண்டு பேரும் சிருஷ்டிச்சா வேண்டாத்தனம் தான் போட்டான். நம்ம கதையெல்லாம் அதை பூச்சிருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய சிருஷ்டிக்கு வரார், அதுதான் சாஸ்தா சொன்ன ஹரிஹர புத்திரன், ஹரி ஹரன் ரெண்டு பேருக்கும் புத்தனாக வரணும். சரி இவனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல, அது நான் புவனங்களில் சாஸ்திர புவனம்னு ஒரு புவனம், அந்த புவனத்துக்கு நீ அதிபதி போன்னு சொல்லி அனுப்பிட்டேன். மலை மலை சார்ந்த இடங்கள்லாம் உனக்கு தான், ஆனால் சாஸ்தாங்கோயில் போனால் ஊருக்கு அக்கிரம தான் இருக்கும், உள்ளே இருக்க ஊருக்கு எல்கையில் தான் சாஸ்தாங்கோயில் இருக்கும். இவன் மலையில் தான் உட்காந்துருக்கார் எல்லா சாஸ்தாங்க, அவ்வளோதான் விஷயம். இவங்க என்னெல்லாம்னு சொல்லி நம்ம சிவருமானுக்கு இழுக்கிட்டு வர்றாங்க. இப்படி அந்த பஸ்மாசுரன் மாதிரி இவனும் அட்டாக் பண்ணுவான்னு சொல்லு. விஷ்ணு எழுந்துச்சாச்சு, இப்போ சாம்பலேருந்து எழுந்துச்சாச்சு. இதன் பின்பு தான் நம்ம வழியை பார்ப்போம் சொல்லி சக்கரம் பெறுவதற்காக காஞ்சிபுரம் வருகிறார். காஞ்சிபுரம் வந்து தவசு செய்கிறார். சேகிழை கௌரி சங்கை தைபர சிவந்து தோன்றி பாயொடை பவழ குந்தர் என பெயர் படைத்து நான்காமாயிரம் யுகங்கள், நான்காயிரம் யுகங்கள் தவசு பண்ணாராம். ஆமாம், அங்கண் அருந்தவர் வழுத்த வைகு நாயநாதமை காண்தோறும் நாரணன் இரும்புதுற்றான். எப்படி வெளிவட்டாரணும், நிறைபெறும் காதல் ஊற ஆயிடை நியமம் கொண்டு அவர் இஷ்டம் போல செய்யல, நான் இஷ்டம் போல தான் கும்பிட்றேன். இப்போ எல்லாரும் அவரிச்சிருக்கான் ஒவ்வொருத்தரும் எப்படி இல்லாமல் கும்பிட்றேன். எங்கள் தந்தை பிள்ளார்கிட்ட கும்பிட வரிசாக பார்ப்பேன், காலம்பர அஞ்சரை மணிக்கு ஒருத்தன் கையெடுத்து விடணும், எப்படி விட்டு போகிறாங்க இப்படிங்க ஒருத்தன் இப்படிங்க, என்ன இல்லாமல் பண்ணுறாங்க பூஜை போட்டால் எனக்கு தோணும்படி செய்வேன், என்ன அவங்க நீங்கள் என்ன உதவுங்க தெரியும் உன் இஷ்டப்படியே செய். அவர் ஒன்றும் கொள்ளாமல் அவர் கருணை வல்லது, இமிட்டாக பூவை போடுறானேன்னு சந்தோஷப்படுவார். ஆமாம், ஆயிடை நியமம் கொண்டு நியமத்தோடு செய்தார். இறை வழி இகந்து பாசுபத தனி விரதம் மாற்றி பாசுபத விரதத்திலே அந்த முறைப்படி தவம் செய்து முறைபெறு வெந்நீர் அங்கம் முழுவதும் கொதிந்து பஸ்மோத்தொழித விக்கிரக உடம்பு பூரா சூரிய பூசியிருக்கார், நெற்றியில் திருவொன்று அணிஞ்சிருக்கார். நாம வந்து ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் தான் வந்தது. அதுக்கு மேல சைவர் விஷ்ணு வைஷ்ணவரும் பூஜை பூஜிட்டு இருந்தார். வேதத்தினுடைய கிரியாகாண்டங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது அங்கே நாமத்தை பற்றி பேச்சை இல்லை, கோபியை பற்றியும் பேச்சே கிடையாது, எந்த நூலையும் இல்லை. பிற்காலத்தில் ராமானுஜன் நமக்கு தனி ஒரு அடையாளம் வேணும், அஞ்சலியா நாமத்தை சுட்டி பண்ணிக்கிட்டார், போட்டுக்கிட்டோம், நமக்கு தேவையில்லை. ஆனால் விபூதிதான் வேதஸ்படிதமான வேதம்னு ஆகமம் புராணம் இதிகாரம் எல்லாத்தையும் விபூதியை பற்றி தான் பேசியிருக்கே தவிர நாமத்தை பற்றியோ கோபியை பற்றியோ ஒரு வரி கிடையாது. வேதாகமம் பிரமாணம் உள்ளது நம்முடைய விபூதிக்குத்தான். அந்த மாதிரி உடம்பு பூரா விபூதி புசிக்கின்றார். பொறை கவித்து அருளும் மும்மை குண்டரன்னுதலின் தீட்டி நெத்திலே திருவொன்றம் சொன்னார். கண்டிகை மாதை பொண்ணு விபாட்ச மாதை உடம்புறான் கதிர் ஒளி பரப்பும் ஆடி தின்படை பெறுதல் வேண்டி சங்கத்தம் செய்து கொண்டு விண்டரத் இமையோர் அங்கன் வேண்டுவை எடுத்து நல்க அவருடைய உரத்துலாம் கூட சாமான்லாம் எடுத்துக் கொடுக்கிறார். இவர் பூஜை மண்டலத்துக்கு எடுத்துக் கொடுக்க மண்டு பேர் அன்பார் பூஜை விதியுடை வள்ளாறு செய்தான், விதிப்படி செய்தான் பூஜை, ஆகம விதிப்படி அவன் பூஜை செய்தார். வாயிரங் கமலப்போரு கை கொண்டு மாட்சி சார்ந்த ஆயிர திருநாமத்தான் நித்தரன் அருச்சனை தேத்தி ஆயிரம் திருநாமங்களினாலே சூரமான அர்ச்சனை செய்கிறார் சகசிரநாமத்தாரை. மேயினன் திருமால் அன்னோன் பத்தியின் விளைவு காண்பான், இவருடைய பக்தி எப்படிதான் இருக்கு பாத்திரம்னு சூரமானுக்கு தோணு. என்ன பண்ணார், பாயிர மறைகள் சேரா பரம்பொருள் ஒரு நாள் அங்கன். பரம்பொருள் சூரமான் என்ன பண்ணார்னா, நரைவாரன் இழல் துருத்த செழும் பொகுட்ட நளிடம் ஆயிரத்தில் ஒன்று மறைவாக திருவுளம் வைத்தருள. ஆயிரம் திருமாவத்துக்கு ஆயிரம் மலர் வச்சிருந்தார். கடைச நாமத்துலம் தாமரை காணல என்ன செய்யறது. இறையோனும் பண்டுவோல் எப்பொழுதும் போல பவன் முதலாம் ஆகியோர் எடுத்து கூறி பவாயன மகன்ற தொடங்குறார சகசநாமத்தினால்தான் அர்ச்சனை பண்ணார். உரையாத பேரன்பு பதுமலர் கொடு பூசை புரியும் அவ்வேளை. அப்படி பூஜை பண்ணிருக்க நேரத்துல பண்ணம் ஒரு திருப்பயற்கு நறுங்கமலம் காணாமை பதைத்து நோக்கி. இந்த தாமரை அர்ச்சனை எப்படின்னா நியாயமா பண்ண வேண்டிய முறை எப்படின்னா அந்த முழு மலரால் தான் அர்ச்சனை பண்ண, இப்ப பிச்சு பிச்சு பண்றாங்களா இல்லை அது கட்டுப்படி ஆகலன்னு தான் பண்றாங்க. அதாவது பூஜை பண்றேன்னு சொன்னா ஒரு மலர்னா தாமரை, ஒரு நாமாளுக்கு ஒரு தாமரை மலர் வைக்கணும், அதான் முறை. இப்ப அதுக்கெல்லாம் முடியாது, அது எவ்வளவு பூ வேணும் நடக்கூடிய கரையா பூக்கிற வேலையில. அதனால அது பிச்சு அவனா பண்ணா இல்லை அரும்ப பண்ணும் ஒரு தயற் திருப்பயற்கு நறுங்கமலம் காணாமை பறைத்து நோக்கி என் இனிமே செய்யலென்று தெரிந்துணர்ந்து. என்ன செய்யறன்னு உழைத்தான். தன்னுடைய தாமரை போன்ற கண்ணுடைய தாமரை கண்ணன் தன்னுடைய கண்ணை எடுத்து உணர்ந்து அந்த மலருக்காக வைத்தார். பொன்மலத்தால் மிசை சாத்தி கழிகூர்ந்தான், அழுதுண்டு வைக்கல, தண்டாளத்தை எப்படி தொலைஞ்ச போச்சோ தெரியேன்னு சொல்லி அழுதுண்டு வைக்கல, சந்தோஷமா எடுத்து வச்சான். உறுப்பினையும் கொடுப்பதல்லால் மென்மயூரன் தாங் கொண்ட விரத்தை விடுவார்களோ கொள்கை வீடார். கொள்கையில உரைப்பா இருக்கிறவன் இதை பற்றினா சிந்திக்க மாட்டான், ஏதானாலும் சரி அதைத்தான் செய்யணும். அந்த முறையில தன் கொண்ட கொள்கைக்கு விரோதமானான் பரவாயில்ல சொல்லி மலர் எடுத்து வச்சார். இறைவன் சிவருமான் மகிழ்ந்தார், மகிழ்ந்து அவனுக்கு மீண்டும் கண்ணை கொடுத்தார். பத்மாட்சன் அவனுக்கு பெயரை கொடுத்து கமல கண்ணன் அவனுக்கு பெயர் சூட்டினார். இப்படி அவனுக்கு அந்த பத்மாட்சி கண்ணை கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணனா, முறைமையினால் அஷ்டாங்க பஞ்சமுறவணங்கி. அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் உங்களுக்கு தெரியும், ஆண்கள் தான் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும். இப்போ ஆம்பளை பூரா பஞ்சாங்க நமஸ்காரம் தான் பண்ணிட்டு இருக்கான். சோம்பல் நீட்டி படுக்கிட்டான். மறைமொழியின் துடித்து ஆடி வேதங்களெல்லாம் சொல்லி பெருமானுடைய நாமங்கள் எங்கேயெல்லாம் வேதத்துலாம் சொல்லி ஆழ்ந்த விழிமாறி வெள்ளச்சாண்டான், கண்கள் புரியபடியே இருந்தான். அப்போது அவருக்கு என்ன வேணப்பா கேட்டார், இந்த மாதிரி உண்டான சக்கரம் போயிடுச்சு சாமி, இதாக வச்சுருக்கோம். அவர்தான் டை இருக்கு, டைனை அவர் அடித்து கை வச்சு போ கொண்டு போகணும், அதை வாங்கிக்கிட்டு வந்தார். அப்படி வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாங்கிற மாதிரி அதை வாங்கிட்டு வந்து அந்த திருமாலை வாங்கி கொண்டு வந்தார்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அப்பால் இருந்த பேரொழியை பெருமக்கள் புலியூரானை பேசாத நாடெல்லாம் வருவாங்க. பேரொழி அந்த ஒளியில் இருந்தா மற்றதுக்கெல்லாம் ஒளி வந்தது. அது சித்தியார் சொன்னார், நாயகன் கண்ணாயப்பா நாயகி புதைப்பா இங்கும் பாயிருளாயி மூட பறந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடரொளி கொடுத்த பங்கு தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனுரு தேசத்தின்னார். தேயமார் ஒளிகள் எல்லாம் சூரியன் இருக்கிற ஒளி, சந்திரன் இருக்கிற ஒளி, நட்சத்திரங்கள் இருக்கிற ஒளி, அக்னியில் இருக்கிற ஒளி, அத்தனை ஒளிகளும் எங்க இருந்து வந்தது? அங்க இருந்து ஒளி. அதை கழிவந்த சிந்தையோர் உங்களில் கண்டும் கலந்தருளை வெளிவந்திலேனும் விதி கண்டார். மெய்த்துறதுக்கெல்லாம் ஒளிவந்த உங்களது உத்தரவோசனங்கை வெளிவந்த எந்தகிறான் என்னையாள் என்ன அது அப்படி மேற்கொள்கிறோம். மெய்த்துறதுக்கெல்லாம் அதுக்கணி தோதி அமைத்தோம். எல்லா விடையும் திருவாகிறது, விடை பூராவ திருவாகிறது. அதனாலே எல்லா ஒளிக்கும் ஒளி தருவதாக இருப்பதனாலே அப்படி சொல்லுவோம். இதை என்ன சொன்னா அழகில்லாதது என்று சொன்னோமா இல்லாவா? அதுக்கு மேலே எல்லா ஒளிகளுக்கும் ஒளி கொடுப்பதாக இருப்பதனால இதுக்கு பேர் முடியுது. இது அப்படி வடக்கு எழுது அருமை. எல்லா ஒளிகளுக்கும் சூரியன் முதலான எல்லா ஒளிகளுக்கும் ஒளி தருகின்ற ஒளியாக இருப்பதினாலே இதற்கு பேருளி என்று சித்துருவார். இது சுருப லட்சணம். இப்ப சொல்லப்படுவதல்ல சுருப லட்சணம். சித்துருவார் சித்துரு என்று சொன்னால் அது வேற எதனால ஆக்கப்படாத ஞானமே வடிவாகும். சித்து என்றால் ஞானம், சித்து என்றால் ஞானம், சித்து என்பது ஞானம். சித்தாகாசம், சித்து ஆகாசம், சித்து அம்பரம், சிதம்பரம், ஞானாகாசம் சொல்றவங்களா, சித்து என்றால் ஞான வடிவமாகும். அது எதனால் செய்யப்படாததாய் ஞானத்தின் வடிவமாகும். சத்து சித்து ஆரம்பம், சத்து சித்து ஆரம்பம், சச்சிதாரம்பம். சத்தாக இருப்பது சித்தாக இருப்பது ஆரம்பமாக இருப்பது. சிவம் சத்தாக இருக்கும், சிவம் சித்தாக இருக்கும், சிவ ஆனந்தமாகும். சிவமே ஆனந்தம், சிவமே சித்து, சிவமே அசத்து. சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் எல்லாம் உடம்புல சித்துருவாய் நித்தமாய். நித்தமாய் என்று சொன்னால் எப்பொழுதும் உள்ளதாக இருப்பது, அழிவே கிடையாது. அனித்தம் என்றால் அழிவு, நித்தம் என்றால் நிலைவுடையது. நிதியே நித்தியமே என் நினைவே பொருளாயும் கரியை சொல் பலவிட கருவூரில் பொருவானே. நிதியே நித்தியமே நித்தியம் அநித்தியம் என்று கடவுளில் சொல்லுவோம்லவா. நித்தியம் என்று சொன்னால் நித்தியம் என்று சொன்னால் எப்பொழுதும் உள்ளதாக இருப்பது, அழிவே கிடையாது. நித்தியம் என்றால் அழிவே கிடையாது. ஐயால மற்ற உயிர்களுக்கு உண்டான வாழ்க்கை தன்மை உலகம் எல்லாம் எல்லாமே அநித்தியம். சிவம் ஒன்றுதான் நித்தியமாகும். சிவமாய் இப்ப சொல்லப்பட்ட சீரொளி சீர்பூத்த பேரொழியாய் சித்துருவாய் நித்தமாய் மூன்று இலக்கணம் சொன்னாரா. இது பேரொழி சித்துரு நித்தமா. இந்த தன்மையை எல்லாம் எதுக்கு இருக்குது? சிவத்து சிவன்தான் சித்துருவாக இருப்பது, நித்தமாக இருப்பது, பேரொழியாக இருப்பது. இந்த சிவம் என்ற சொல்லுக்கு வந்து முழுவதும் பொருள் சொல்லிவிட முடியாது. சிவம் என்கின்ற இரண்டு எழுத்துக்கு முழுவதும் பொருள் சொல்லிவிட முடியாது. அளவுபடாத பொருளுடையதா இருப்பது ரெண்டு, அளவுபடாத பொருளுடையா இருப்பது ரெண்டு. சிவம் என்று வேற எந்த சாமிக்கு அந்த பேர் கிடையாது. சிவனுக்கு தான் அந்த பேரு. சிவன் என்னன்னா தனக்கே உடைய ஜெமீரிய வேற இயப்பனுக்கு கிடையாது. அந்த எவருக்கு கிடையாதுங்கிறத தனக்கே முடியும். சிவன் என்னாமோ தனக்கே உடைய ஜெமீரியமா. சிவம் என்றால் மங்களமாக இருப்பது, அமுதமாக இருப்பது, உத்தமமாக இருப்பது, உயர்ந்ததாக இருப்பது, சுபம் யமா சுபமாக இருக்கும். சுபம் மங்களம் அமிர்தம் உத்தமம் எல்லாமே சிவத்துக்கு இருப்பது. சிவம் சுத்தம், சிவம் மங்களம், சிவம் சுபம், சிவம் அமிர்தம். இந்த நீலகண்ட பாஷ்யத்துல வாசனம் காஷி செந்திவாதன் செந்திநாதை எழுதியிருக்காரு. ஆர்மநாதனுடைய ஜீடன் செந்திநாதை, காசிவாஜி செந்திநாதை, பெரிய கடல் பாக்கும், பெரிய கடல் செந்திநாதை, காசிவாஜி செந்திநாதை எது கடல் படிப்பு பாப்பா பாப்பா. இந்த மாடி புண்ணியவான்லாம் இந்த நிலை இங்க வரப்போம் நினைச்சா ரொம்ப ஒரு கவலையாவும் இருக்கு. ஒரு வகையான முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தான் இருப்பாங்க தெரியல, அப்படித்தான் இருக்காது வேற. ஆனா அந்த பாரம்பரியத்தை அனுசரித்து போலவர்கள் வந்தா இல்லாதா இல்லை. எல்லாரே போறேன், எல்லாரே போறேன் அப்படி அது மாதிரிலாம் பார்க்கவே முடியும். ஆனா அவங்க நூல்களையாவது பாதுகாத்து படிக்கிற போலவர்கள் அதுவும் இல்ல, அதை எடுத்து சொல்ல போலவரும் இல்லை. அது எழுதுறார் சிவம் அமிர்தம், சிவம் அமிர்தம், சிவம் மங்களம், சிவம் சிவம், சிவம் சுத்தூத்தம். அறையினாலே இப்படி பேரொழியாய் சித்துருவாய் உத்தமாக இருப்பது சிவம். சிவமாய் ஒன்றாய் ஒன்றாய் என்று சொன்னால் ஒன்றுதான், வேற ஒன்றுக்கு இல்லாதது அது திருப்பதனாலே அது ஒன்றுக்கு மாத்திரம் இந்த இலக்கணம் இருப்பதனாலே அது ஒன்றுதான். அது ஒன்றுதான் இவ்வளவு உடையது. வேறு இதுக்கு ஒன்றென்றது ஒன்றேதான் என்றார் போல ஒன்றுதான். ஒருவன் என்பது ஒன்று என்பது அதுதான். இந்த நம்ம கண்ணப்பர் போற்றி திருவுருத்தல் கூட எழுதியிருந்த ஒன்றினை தெரிந்தாய் போற்றி, ஒன்றினை தெரிந்தாய் ஒன்றையும் தெரியாய் போற்றி. உங்களுக்கு என்ன ஆச்சரியமா இல்லையா? எப்படி ஒன்றினை தெரிந்தாய் போற்றி ஒன்றையும் தெரியாய் போற்றி, ஒன்றினை தெரிந்தாய் போற்றி ஒன்றையும் தெரியாது. ஒன்றுதான் தெரிஞ்சது வர காலத்தை போல் ஒன்றுதான் தெரிஞ்சு வர ஒன்றும் தெரியல. இப்ப நமக்கு தெரிஞ்சாலும் அவருக்கு தெரியல, அதுக்கான ஒன்று நமக்கு தெரிஞ்சாலும் அவருக்கு தெரியுமா? இப்ப நமக்கு தெரியல அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல, நமக்கு தெரியலா? தெரியாது இல்லையா? ஒன்றினை தெரிந்தாய் போற்றி ஒன்றையும் தெரியாய் போற்றி, ஒன்றினை நினைத்தாய் நினைந்தாய் போற்றி ஒன்றையும் நிறையாய் போற்றி. இப்படி பாட்டு கண்ணப்பூர் போட்டு வேற ஒண்ணுமே தெரியலையே, தன்னையே தெரியலையே, தன்னை மறந்தாள் தன் நாமம் கட்டாள். அதனாலே இப்படி ஒன்றாக இருப்பது சிவம், ஒன்றாக இருப்பது சிவம். அது அந்த திருவாத ஊரடி புராணத்துல கூட எந்தருமே சிவம் மே எந்தருமே சிவம் மேது ஞானமேது இங்கு இறங்கியிடும் போதமேது எம்புகிறேன், எந்தருமே சிவம் மேது ஞானமேது இயம்பியிடும் போதமேது எம்புகிறேன், அன்று வன நீழல் வந்து இருந்தார் நீரே. மாணிக்கவாசன் கேட்டது, பெருமானே அந்த திருக்கரத்துல இருக்கிற புத்தக என்ன சுவாமி என்ன பேரு அந்த புத்தகத்துக்கு அப்படின்னு கேட்டாரு. அந்த புத்தகத்தோட பேரு சிவஞான போதம்ப்பா அப்படின்னு அப்படின்னு சரிந்து கூட கேட்டுறாரு. இல்ல சிவம்னா இல்ல போதம்தான் பரவாயில்ல, எடுத்துக்கு நல்லது சாமி அதை கேட்க கூட மாட்டேன், என்ன புத்தகம் கேட்க மாட்டேன், தனது என்ன புத்தகம் சமயம் கூட கேட்க மாட்டேன். இவ புத்தகத்துக்கா விருந்த பண்றாரு, அது என்ன புத்தகம் சாமி அப்படின்னாரு. அதான்ப்பா சிவஞான போதம்
2: ஒரு காலத்துக்கு
1: காலாதீதனாக இருப்பதனாலே அனாதீது. அடிப்படையான சைவத்திலையும் சிவத்தை பத்தி சொல்லுகிற இலக்கணம் அற்புதமான இலக்கணம். அனாதியாய் ஆதி அனாதியாய் இருப்பதுல ஆதியும் அந்தமும் இல்லாத புரிஞ்சோதி இல்லை. ஆதியும் அந்தமும் எதுக்கு இல்லையோ அது அனாதி அப்படி இருக்கணும். ஆதியும் அந்தமும் எதுக்கு இல்லையோ அதற்கு அனாதியும் இல்லை. இப்ப சுத்தத்துக்கு முன்னால ஆனா போட்டோம்னா சுத்தம் இல்லாது, சுத்தத்துக்கு முன்னால ஆனா போட்டோம்னா என்ன பேரு சுத்தம் இல்லாது. அது போல இந்த நாதிக்கு முன்னாலே ஆனை போட்டோம்னா நாதி இல்லாது, சிவனுக்கு நாதி இல்லை அப்படி கூட வச்சுக்கலாம். அனாதிங்கிற சொல்லுக்கு எப்போதும் உள்ளது ஒரு பொருளாச்சா நாதி இல்லாத, நாதி இல்லாதன்னு சொன்னால் தாய் தந்தை இருந்தா நாதி இருக்கும். ஞாதின்னு சொல்ல முடியல, ஞாதின்னு ஞாபகம் ஆகும். அது தமிழ்ல மருவி நாதின்னு ஞாபகம் சொல்றது தெரியாமையினால குச்சை சொல்லுது. ஞாதின்னு வர முடியல, ஞாதி ஞாதி என்றால் பொங்காளிகள் சொந்தக்காரன் வெளிப்படுகிறதுல ஞாதி. அந்த சோறு வந்து ஞாதிங்கிறது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாதுன்னா அம்மா அப்பா இருந்தா தானே சொந்தம். அம்மா இருந்தா தாத்தா அம்மாயே மாமே சின்னம்மா பெரியம்மா எல்லாம் வந்துருவாங்க. அப்பா இருக்கிறாங்க சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா எல்லாம் இந்த பக்கம் சொந்தம் அந்த பக்கம் சொந்தம். அப்புறம் கல்யாணம் பண்ணோம்னா அப்புறம் அந்த பக்கம் சொந்தம். அப்போ சொந்தத்தை சொல்லி முடியாது சொந்தமா. ஐயோ படம் இருக்கிறவங்களையும் சொந்தம் இல்லையானா அது அது சொல்லவே வேண்டியது, சொல்லவே வேண்டியது. நான் காலையில கூட சொன்னேன், பணம் இல்லாதவனுக்கு தானே பகை வரும், பணம் இல்லாதவனுக்கு தானே பகை வரும், பணம் உள்ளவனுக்கு தானே உறவு, பணம் உள்ளவனுக்கு தானே உறவு, பணம் இல்லாதவனுக்கு தானே இவன் போய் சென்னைக்கு போக முடியல பகை தானா. அதனால சிவம் அனாதி, சிவம் அனாதி என்று சொன்னால் ஞாதி இல்லாதது தாயினிலி தந்தையிலி தாந்தனி அதான் திருவாக்கணும். தாயினிலி தந்தையிலி தாந்தனி எனக்கு அப்புறம் அனாதி தானே, தாய் இல்லாத உள்ள தந்தை இல்லாத உள்ளக்கு பேர் என்னப்பா அனாதி. நல்லா தான் சிவருமான அனாதி. ஆதி அனாதி என்றால் ஆதி இல்லாதது அங்கம் இல்லாதது, அனாதி என்றால் ஞாதி இல்லாதது தாய் தந்தை இல்லாதது. அனாதியாய் அப்படி சொன்னார, பேருளியாய் சித்துருவாய் நித்தமாய் சிவமாய் ஒன்றாய் சத்தாய் நிர்மலமாய் அனாதியாய் இப்படி எட்டு இலக்கணம் சொன்னார். பேருளியாய் சித்துருவாய் நித்தமாய் சிவமாய் ஒன்றாய் சத்தாயி நிர்மலமா அனாதியாய் எட்டு இலக்கணம். அந்த பொருள் எப்படி இருந்தது தெரியுமா? இப்படிப்பட்ட இலக்கணங்களுடைய இந்த பொருள் எப்படி இருந்தது தெரியுமா? இந்த சிவ எப்படி இருந்தது தெரியுமா? யாருந்தும் அங்குங்கராதி எங்கும் பரகாசமாய். இது சிறப்பு இலக்கணம், இது ஒரு சிறப்பு இலக்கணம். எப்படி இருந்தா எங்கும் உள்ளதாய் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கவர நடைகின்ற பரிபூரண ஆனந்தமேங்கிறாங்களோ தாய்மாறார். அதனாலே அந்த சிவ எங்க இருக்கு? பாலிலே நெய் இருப்பது போல், பாலிலே பூவில் நாற்றம் போங்குயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து நேவிய நிறுவை இன்று நற்கு. பூவில் நாற்றம் போங்கு என்ன மூல, பூவிலே வாசனை எங்க நடக்குது என்ன அப்படி சொல்ல கையை விரிக்கிறீங்க இல்லையா? பூவிலே நாற்றமானது பூ முழுவதும் இருப்பது போல, பூ முழுவதும் எங்கன்னு இருந்த பூ முழுவதும் வாசனை இருப்பதும் உலகம் முழுவதும் சர்வாதியாது. அது எப்படி சொன்னா சர்வாதியா விரையில் தீயனன் பாலில் ஒரு நெய் போல் மழை என்ன, பாலிலே நெய் இருப்பது போல, பூவிலே மனம் இருப்பது போல, எலியிலே எண்ணெய் இருப்பது போல, விரையிலே தீ இருப்பது போல, எல்லா உலகங்களில் நீக்கவர் பங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தபூர் யாருவாய் பேர்பூத்த அகலமாய். அதற்கு மேல என்ன மருந்து தெரியுமா? இப்படி இந்த சுரூப லட்சணத்தை இரண்டு வரியில சொன்னார. இது வந்து சொல்லுவோம், சுரூபம் என்றால் சூரிய ஒளியவா அதுவாய் இருக்கின்ற அந்த நிலை. இது உயிரால காண முடியாது, எந்த வகையிலும் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது. இப்ப இதுவரையும் சொல்ல இந்த இலக்கணமுடைய அந்த பொருளை உயிர்களாகிய நம்மளை எந்த வகையாக அந்த பொருளோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளவே முடியாது. சுரூப லட்சணத்தோடு அவன் இருந்து விட்டானால் நல்ல கிடைக்கிறது ரொம்ப ஆழமான விஷயம். இப்படி இப்படி சுரூப லட்சணத்தோடு இப்படி இந்த இரண்டு முதலே சொன்ன மாதிரி அப்படியே அவன் இருந்து விட்டானால் உயிர்களாகிய நமக்கு அவனுக்கு எந்த வகையாலும் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது, அவனால எந்த நன்மையும் நம்ம அடைய முடியாது. உயிர்கள் வாழாது, உயிர்கள் வாழவில்லை இல்லை முதல் தொடர்பு வைக்கிறது ஒரு உலகம். அப்படி அந்த சுரூப லட்சணத்திலே இருந்துட்டார்னா வராம நம்ம நம்ம நமக்கு வாழ்வு கிடையாது, நமக்கு வாழ்வு. அப்படி அவன் என்ன பண்ணுகிறான், எல்லை இல்லாத கருணையினாலே இப்படி இருக்கிற அந்த பொருளானது எல்லை இல்லாத கருணையினாலே ஒரு நாமும் ஒன்றும் ஒரு நாமும் ஒரு ஒன்றும் இல்லாதவனாய் இருக்கிற சிவம் ஆயிரம் திருநாமங்களையும் ஆயிரம் வடிவங்களையும் இருக்கக்கூடும். அதுதான் கற்பனை கடந்த சுதிக்கரணையை உருவாகும். சுரூபத்தில் இருக்கிற சாமி தடத்த லட்சம், தடத்த லட்சம்னா கீழே இறங்கி அருவமா இருக்கிறது உருவமாகும், அருவமா இருக்கிறது உருவாகும். அருவமாகவே இருந்தா உயிருக்கு எந்த பலன்? இப்ப கடல்ல இருந்து மேலே போகிற ஆதி இருக்கு பாரு, நீராதி, அது அருவம். மேலே போய் அதனால வேகமா இருக்குது பாரு, அரு உருவம், அரு உருவம், அரு உருவம், அரு உருவம். அது கீழே மழையா போயிது பாரு, அதான் உருவம். அருவா அரு உருவா கீழே மழை சுழியா வருவாரு, கண்ணுக்கு தெரியுறாப்புல உருவம். அப்படி வரலன்னு வச்சுக்க, அப்படியே இருக்குன்னு வச்சுக்க, இது வாடாது. அருவமாக போகுது நீரு, வேலையை போய் அரு உருவமாக இருக்கிறது, வேகம் தெரியுதா? தெரியுது. அது கீழே உருவமாக மழை துளியாக வந்தால், உருவமாக வந்தால் உயிர்களுக்கு பயன். அதே போல சிவா அருவமாக இருந்தாலும் பயன் இல்லை, அருவமாக இருந்தாலும் பயன் இல்லை, உருவமாக இருந்தால் தான். அதனாலதான் நமக்கு உருவ ஒளிவாது எடுத்த உடனே தோருடைய சிங்கி, எடுத்த உடனே தோருடைய காது இல்லாமல் தோறு உடனே ரொம்ப கவனமா கேட்கணும். சித்தாந்தவா அகலாலே வேறு பூத்த அகடாவாய், அகலமாய் யாரும் அறிவறிந்த அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்திவர், தாராளமாக தந்ததென்று உந்திவர். திருவுண்டியாலும் முடக்கம் திருவுண்டியா ஞானசாஸ்திரத்திலையும் இல்ல, ஞானசாஸ்திரங்களில் பதினாலுல முதல் சாஸ்திரம் முதல் நூல், ஞானசாஸ்திரங்கள முதல் நூல் இது உந்தியது. உந்தி கடிவு உயர்போதம் சித்தியா திந்துவா உண்மை பரகாசம் வந்தவனூர் பண்டுகொடா போட்டி முடி பாதகலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கம் வரிசை. உந்தி கடிவு உயர்போதம் சிவஞானபோதத்துக்கு முந்தியது, சிவஞானபோதத்துக்கு முந்தியது திருவுண்டியாக திருக்கடிக்கூடியார். திருக்கடிக்கூடியாருடைய ஆசிரியர் திருவுண்டியார். திருவுண்டியார் இயற்றிய திருவயலூர் உயவந்த தேவராயரார், திருவயலூர் உயவந்த தேவராயர் திருவுண்டியாரு, அவருடைய மாணாக்கர் திருக்கடவும் உயவந்த தேவராயார். அவர் உண்டிய பாடினாரு, இவர் திருக்கடித்து பாடியார் பாடினார். அதுக்கு விரிவுரவாதி எது சிவஞான போதுமோ சிவஞான சித்தியார் வாதி. அதனாலே அகடாவாய் அவரம் என்றால், அகடம் என்றால் அருவமாக வடமொழியில அகடம் என்ற உலா உலானா ஆனா காணா உலானா போட்டு அகடம் இம்மன் சகலம். அது சகலமாக உண்டு, சகலம்னா வடிவம் எடுத்து உண்டு, வடிவம் இல்லாதது வடிவம் எடுத்து உண்டு. தேசம் அருவம், சிவ சிவலோகன் அருவம், தில்லை சித்தம்பலத்தூர் ஈசனார் தேசம் சிவலோகன், தில்லை சித்தம்பலத்தூர் ஈசனாருக்கு அன்பாரியா வாழையில் இருந்தார். தேசனாக இருந்தான், தேசம்னா ஒளிப்புழம்பாக இருந்தது. சிவலோகன் என்றால் தெரிஞ்சு தெரியா லோகம் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே அது அருவமாக கருதப்படும். அப்படி சிவலோகனாக இருக்கிறவன் அங்கேயே சிவலோகத்தில் இருந்து விட்டான், ஆனால் உயிருக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம கீழே போய் பூமியில அவன் இருக்கிற ஊர்ல போய் நம்ம ஆளு ஒண்ணு வந்தாடுற ஒண்ணும் தெரியாது இருக்குவார் பாபா அப்பாவிகள். அதுக்கு முன்னால போய் அது உங்களுக்கு என்ன சொல்றது இந்த கவனைய, ஒண்ணும் தெரியாது பாவம் அப்படா நீ அப்படா நீ எங்க வந்து நம்மளை கண்டுபிடிக்க போடுது, நம்மளே போய் ஆகும் எங்க இது கண்டுபிடிக்க போகுது, வந்தே கண்டுபிடிக்க இங்க வந்தே ஆடியே எதுவும் அடாடாடாடா பல பேர்த்த கேட்கறது ஜாதமாக சிதம்பரம் போனீங்களான்னு கேட்கறது. போகலன்னு சொல்றது நிறைய பேர் தான், போகலேன்னு சொல்றது கொஞ்சம் பேர், போகலன்னு சொல்றவா நிறைய பேர். சிதம்பரத்துக்குமா இங்க வந்து ஆடியே பார்க்காத ஜென்ம நிறைய இருக்கு. அங்கே இருந்தாங்க தேசம் சிவலோகம் இந்த சித்திரமரத்து அன்பாடலாம் ஆடி. அதனாலே இப்படி அகலமாயிருந்தது சகலமாக இருந்தது பேர் பூத்த வகலமாய் என்றார். அகலமாயிருந்தது பேர் பூத்தல், பேர் பூத்தல், பேர் பூத்தல் என்றால் அளவில்லாத பேரை வச்சுக்கிட்டது. ஒரு பேரு இல்லாதவங்களுக்கு அளவில்லாத பேர் இங்க வந்ததுனாலதான், அதுவும் நம்ம ராவத்து பேரு சாமிக்கு ஆறு பேர் வச்சா சம்பு கேட்டது நம்ம தான் வச்சோம். சம்பு மரத்துக்கு அடியில வந்து இருந்தபடினாலே சம்பு முடி ஒரு பூஜை பண்ணால சம்பு முடி, ராம பூஜை பண்ணதுனால ராம ராமலிங்கம்னு வச்சோம், வருண பூஜை பண்ணா வருணலிங்கம், தாயா வந்ததுனால தாய் மாதேஸ்வரது. இப்படி நம்மதான் அவனுக்கு பேர் வச்சு, அவன் பேர் வச்சு பேர் வைக்கிறதுக்கு அவனுக்கு ஆள் வேற பேர் இல்லை, அம்மா அப்பா இருந்தாலும் பேர் வைப்பாரு. இவ்வளவு சிவவரத்துவனா இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு ஆளே இல்லை அவனுக்கு, அடியவரா இருக்கிற நம்ம கிராமம் வழிபட்டு அவருக்கு பேர் வைக்கும் அடக்கி பூசணும்னாரு அகத்தீஸ்வரர். இப்படியாலே ஊரு வராலே வழிபட்டு சாமிக்கு பேர் வைக்கும் பர்மலம் போன எல்லாம் அவங்க இஷ்டம் போல பேர் வச்சிருக்கோம். அப்படி ஏராளமா வீடு வழிபட்டதுனால பேர் ஏராளமா போச்சு. சிவபெருமான வழிபட்டவர்களோட ஒரு அழகுமா, அதனாலே வெகு கூடி பேர் வழிபட்டபடினாலே அவங்களுக்கு வெகு கூடி நாம சம்பு குமாரா ரொம்ப அழகா தான் இருக்கு. எல்லாம் இருக்குல்ல அழகா இருக்குல்ல அழகா, இப்படி அளவில்லாத ஒளியாயிருந்தது அளவில்லாத கருணையினால உருவாக இருந்தது. உருவாக வரும்போது பேர் வந்து உருவம் வந்தால் நாமம் வந்துடும், ரூபம் வந்தால் ரூபம் வந்தால் நாமம் வந்துடும். ரூபம் வரதாத அரூபமா இருக்கிறவர்கள் அதுக்கு நாமம் கிடையாது. உருவம் வந்துச்சா நாம வந்துடும், அப்புறம் நாம ரூபம். அதான் உருநாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாலும் தெளிவாக தெளிவாய் சொன்னது திருவாக்கம். உருநாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு ஊரில்லை பேரில்லை உறவில்லை என்று ஒருவன் தன்னை சீருள்ள ஊர்கந்து சிறப்புள்ள பேருந்து தேயமெல்லாம் நாருள்ள அடியார்கள் உறவாக தந்துள்ளார் நல்ல நல்ல பேருள்ள பழஞ்செலியும் புலிமொழியும் அவர்களுமே பேசலாம். பரஞ்சலியா வியாக்கரவாதம் ஒரு பேர் வச்சாங்க, என்ன தெரியுமா? நடராஜன் வச்சார். பரஞ்சலியும் வியாக்கரவாதம் வச்ச பேர் என்ன தெரியுமா? நடராஜன். ஊர் இல்லை பேர் இல்லை உறவில்லை என்றிருந்த ஒருவன் தன்னை சீருள்ள ஊர் வந்து சிறப்புள்ள பேர் வந்து தேயமெல்லாம் நாளுள்ள அடியாரன் உறவாக தந்துள்ளார் நல்ல நல்ல வேறுள்ள பரஞ்சலியும் புலிமொழி அவர் ஒருமே பேசலாம். தில்லையவன் ஊராகும் திருப்பையரோ நடராஜன் எல்லையெல்லாம் திட்டத்தான் இருக்கிறார் அடியார்கள். இவ்வளவு சொந்த வந்துருச்சு வந்தா ஆனா

சந்தோஷமா ஆண்டு கூட்டாங்க. இவ்வளவு நமக்கு உபகாரம் பண்ணாங்களே, கேடு இல்லாம ஊர் இல்லாம இருந்த நமக்கு ஊருந்து பேருந்து அற்பமா கூட்டாதா. இல்ல எவன் ஊராதுன்னு திருப்பையோ வளராதுன்னு எல்லை இல்லாச்சு கிடையாது. வல்லது கூத்தவரும் நாடு ஊருந்தான் வல்லது இரு முனிவர் வல்லவனான வல்லவை என்பது அந்த வதஞ்சிரி வியாக்கரவாத வகுப்பு. ஆகையினாலே ஊரிலான் குளம் குறியிலான் உரைக்கும் பேரிலான் என்றெல்லாம் ஒரு கதப்பாங்க. அதனாலே இப்படி அகலமாயிருந்து சகலமாக வந்தது. பேர்பூத்தன பேர் அதிகமா, பூத்தங்கிறது அதிகமா, பேர்பூத்த அகலமாய் அகண்டமாய் அகண்டம் கண்டிக்கப்படாதது அகண்டம். கண்டிதம் இல்லாத கண்டிதம் இல்லாத எவ்வாற்றாலும் எவ்வகையாலும் தட்டுப்படாதாய் எங்கு வியாதியாய் யாராலும் கண்டிக்கப்படாததாய் எதனாலும் சிதறுபடாததாய் இருக்கும் அகண்டிதம். அகண்டிதம் பட முடியும் அகண்டிதமாய் அகண்டமாய் உயிர்க்கு உயிரம் இந்திரான் தம்பிரான் எல்லாம் வந்தல்லவா பிரான் என்றால் திடீர் இல்லாத உயிரை விட்டு பிரியாதவன். நம்ம விட்டா அவனுக்கு தெரியல, அவனை விட்டா நமக்கு தெரியல, நம்மளை விட்டா அவனுக்கு வேற வழி இல்ல. அஞ்சு தொழில் ஆரம்பிச்சு செய்வார். நீ தம்பி கேட்டுக்குவாங்க, அஞ்சு தொழில் நீ எப்படியா செய்யற, எங்களை வச்சு செய்யறியா தோயாத்தார், அஞ்சு தொழில் செய்யறி இல்லையா, ஆற வச்சு செய்யற, நாங்க இல்லைன்னா உனக்கு வேலையே, நாங்க இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு வேலையே. அஞ்சு தொழில் நட்டமா தேவரமா அஞ்சு தொழில் செய்யறாள், அஞ்சு தொழிலும் நட்டம். படைத்தலும் நட்டம், காத்தலும் நட்டம், அடித்தலும் நட்டம், இப்படி வேர்பூத்த அகலமாய் அகண்டமாய் உயிர்க்குயிராய் பிரியாத உயிரை விட்டு பிரிவது கிடையாது. உயிரோடு கலந்து இருக்கிறார். ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்தல்லவா, ஒன்றாய் கலைப்பினாலும் அப்படி பிரியாது இருக்கிறான. ஓங்கும் எடுத்தாப்பது பிரியாது, ஓங்கும் பிரியாது இருக்கிறான். அது உயிர்களுக்கு உண்டான தாழ்வு இல்லை, ஓங்கி இருக்கு. ஓங்கும் கார் மூத்த கார் அது ஓங்குங்கிறத இங்கிட்டு இருந்த பக்கம் போட்ட அதனால ஓங்கி உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த காவு என்பது சோலை, சோலை காவு என்பது சோலைகள். அது கார் பூத்த என்பது மேகங்கள் படிந்திருக்கார் என்றால் மேகம் பூத்த என்ன நீங்க காசு பண்ண வச்சு ஐயோ எப்படியாவது வாங்கிங்க வாயில காசு ரொம்ப நிறைய சொற்களுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் நிறைய பண்ணுவோம். அவரே பண்ணியிருக்காரு நிறைய. இந்த பவாஜி நாம வெள்ளா அதுவாரு அதுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்குறாரு தெரியுமா அந்த எடுத்து நாம இருக்கு. அதுக்கு மேலே நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. அதனாலே இப்படி கார் பூத்த மேகங்கள் படிந்திருக்கின்ற உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த காலத்தில் இருக்கிற பரம்பொருளை கருத்து வைப்பான். அருமையான பாட்டு, சிறப்பு இலக்கணம் சித்தாந்தம் அப்படியே அதுல படிச்சு கொட்டி வச்சிருக்கிறார். சீபூத்த பேருளியாய் சித்துருவாய் சித்தமாய் சிவமாய் ஒன்றாய் ஏ பூத்த சத்தாயி நிருமலமாய் அனாதியாய் ஆண்டுமாயி பேர் பூத்த வளனமாய் அகண்டமாய் உயிர்குயிராய் பிரியாதும் கார் பூத்த காபுசூழ் காலத்தி பரம்பொருளை கருத்துள் வைப்பா. வேறு பேரே சொல்லல, வேறு பேரே சொல்லாமே சுருமரிசனத்தையே இப்படி அடுக்கி பரம்பொருளை கருத்துள் பரம்பொருளை கக்கத்துல வைக்காமே கருத்துள்ள வைக்கணும். கக்கத்துல வைக்க கூடாது, கருத்துல இருக்கும். கருத்தின் பயனா எழுத்தஞ்சிருந்தார் போல கருத்திலே இருக்கும். கருத்திலே புந்தி வை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என்கிறார்களா, அது ஒரு புத்தியிலே எப்போதும் அது இருக்குமா போது தியானம். இப்படிப்பட்ட பொருளை தியானிப்போமாக கருத்திலே வைப்போமாக என்று இந்த திருக்காலத்தினாலுமே தோத்திரம் வருகிறது. அடுத்தாப்புல ஞான பூங்கல தோத்திரம் வருகிறது. ஆகையினால இப்படி இந்த மாதிரி எல்லாம் புண்ணியவாதம் நமக்கு இவ்வளவு ஞான சரக்குகளை எல்லாம் நமக்கு தமிழிலே பாடி தந்திருக்கிறார்கள். அதையே நம்ம அனுபவிப்பது நம்முடைய முக்கியமான கடமை என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். சிரத்தானே பணியாழே சிரத்தோர்வத்தை.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய எண்ணப்பதிகம்

0: வருத்தப்பட வேண்டிய நிலை இனி தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் கோமாதா நம்ம குலமாதான்னு சொன்ன ஊர், சொந்த நம்ம ரொம்ப பசுமாட்டை ரொம்ப கொண்டாடின இடம் நம்ம ஊர்.
1: அதாவது நம்ம ஊர்ல தான் மாட்டு பொங்கல்னு ஒரு மாட்டுக்குன்னே ஸ்பெஷலா ஒரு பண்டிகை வச்சிருந்த ஊர்ல தான் இந்த மாதிரி ஒரு அவல நிலைமை. இப்ப நீங்க சொல்றத திருப்பி சம்மரைஸ் பண்ணணும்னா, ஒண்ணு நாட்டு பசுவே அபூர்வமாயிடுத்து, அந்த இருக்கிற அபூர்வமான நாட்டு பசுக்களும் நிறைய வெட்டுக்கு போயிட்டு
0: இருக்கு. சொல்லலாம் நாட்டு பசு நீங்க என்னெல்லாம் கவர்மெண்ட் பாலிசியும் இந்த பால் கறக்கிற பசுமாட்டுக்கு என்கரேஜ் பண்றதா இருக்கிறதுனால நாட்டு பசு கூட நீங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனா இப்பதான் ரீசெண்டா நாட்டு பசுக்கு நாட்டு பசு இதுவும் அந்த விந்தும் இப்ப அலோவ் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. இப்ப ரொம்ப ரீசெண்டா ஒரு 3-4 மாசம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி என்ன நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல ஒன்லி கிராஸ் ப்ரீடிங் தான் பண்ணியிருந்தாங்க, இப்ப மாறி இருக்கு. ஆனாலும் நாட்டு பசுவின் நிலைமை ரொம்பவும் கவலைக்கிடமாக உள்ளது. இதே மாதிரி நிலைமை போனால் இந்த நாட்டு பசு நாசப்பாடு இருக்குமா என்பது ஒரு சந்தேகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு அடுத்தது மிகவும் நாட்டு பசு இல்லை என்றால் திருநீரும் இல்லை. ஸோ நாட்டு பசுவை பாதுகாக்க வேண்டியது ஒருத்தரும் எல்லாருடைய கடமை. அதனால தான் அதை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறது.
1: ஒன்னு வந்து திருநீர், இன்னொன்னு வந்து சுவாமி அபிஷேகத்துக்கு ஃபர்ஸ்ட் கவர் பால் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் ஜெர்சி பால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அங்கேயும் நமக்கு நாட்டு பசும்பால் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணினா அது ஒரு விசேஷ பலன் கொடுக்கும். இந்த பாலாபிஷேகம் சொல்லிட்டு நம்ம வந்து ஜெர்சி பாலோ இல்லை கவர் பாலோ என்ன பண்ணாலும் பாலே இல்லை.
0: பார்த்தோரை இப்போ வெளிநாடுகள்லயே இப்போ A1 A2 மில்க்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த A1 மில்க்குங்கிறது அந்த ஜெர்சி இதுல இருந்து வர மில்க், அது வந்து பல வியாதிகளுக்கு அதான் காரணமா இருக்கு. வெளிநாடுகள்லயே தனியா A2 மில்க் நம்ம நாட்டு பசுவோட நார்மலா கறக்கிற பால் தான் A2 மில்க். அதை வந்து வெளிநாடுகள்ல இப்ப சிறப்பா பண்ணி விக்கிறாங்க. சோ நம்ம பசுமாடு இல்லாம அது நம்மளோட எந்த வழிபாடுமே பசுமாடு இல்லாம முதல்ல. அதனாலதான் எல்லா இலக்கியங்களையும் முதல்ல வேத விபரணங்கள்ல சொல்றதுக்கு முன்னாடி பசுமாடை சொல்லிருக்கு. ஏன்னா வேத விபரணர்கள் அவர்களுடைய டெய்லி அனுஷ்டானம் பண்ணணும்னா பசுமாடு இல்லாம பண்ண முடியாது. ஆனா பசு நம்மளுக்கு மிகவும் முதன்மை நிலைமையில இருந்தது ஒரு காலத்துல, இந்தியாலயும் இருந்தது தமிழ்நாட்டிலும் இப்படி இருந்தது.
1: ஒரு 30-40 வருஷம் முன்னாடி மட்டும் இருந்தது இல்லையா.
0: இப்போது பசுமாட்டை பத்தி யாரும் கவலையும் படுறது இல்லை. அது மாதிரி நிலைமை இது மாதிரி போயிருந்தாங்கன்னா நமக்கும் பெரிய பாதகம். பசு வந்து லோகத்துக்கு சுபிக்ஷத்தையும் கொடுக்கக்கூடிய பசு ஒரே இது பசு தான். ஏன்னா நம்ம நல்ல பொருள் சாப்பிடணும்னா இன்னைக்கு ஆர்கானிக்னு வந்திருக்கு. ஆர்கானிக் நல்ல சாப்பாடு நல்ல உணவுப் பொருட்கள் வேணும்னா பசு மாட்டு தயவு இல்லாமல் பண்ண முடியாது. அந்த உரம் போட்டாதான் நீங்க நல்ல சாப்பாடு வர முடியும். பாக்கி நம்ம கெமிக்கல் சாப்பிட்றது எல்லாமே வியாதி.
1: பசுன்னா நம்ம வந்து நாட்டு பசு
0: எல்லாம் நம்ம சொல்ற எல்லா இடத்துலயுமே நம்ம சொல்றது நாட்டு பசு தான். நாட்டு பசுவோட மூத்திர வீரியம் பலன் டிஃப்ரெண்ட், சாணியோட பலன் டிஃப்ரெண்ட், அதுவும் மேய போற மாட பசு இன்னும் விசேஷம். அதனால இந்த பசுமாடு இருந்தா நமக்கு சுபிக்ஷம் எல்லாமே உண்டு. அதனாலதான் பசுமாட்டுல நம்ம நாட்டு பசுமாட்டுல பின்புறத்துல லட்சுமி வாசம் செய்யறா. திருநீர் கோமையே வசதி லட்சுமி, திருநீட்டுலயே லட்சுமி வாசம் பண்ண. அதனாலதான் திருநீட்டுல விக்கிறதே பாவம். திருநீட்டுனா லட்சுமி வாசம் செய்யற ஒரு பொருளுக்கு விலையை நிர்ணயமே பண்ண முடியாது, லட்சுமிக்கு என்ன விலை சொல்ல முடியும். அதனாலதான் நம்மளோட ஒரு ஸ்கீம்ல யாரா மாசத்துக்கு பசுமாட்டு சேவையில எல்லாரும் ஈடுபட்டு, அதுதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த நிறைய தோஷங்களுக்கு இன்னைக்கு பரிகாரம் வந்து பசு மாசோட சேவை தான். அதனால எல்லாரும் இந்த இதுல நீங்க மாசத்துக்கு உங்களால் முடிஞ்ச 50 ரூபாய் கொடுத்தாலும் இந்த சுத்த திருநீரை நம்ம வந்து பிரசாதமா கொடுக்குறோம். ஏன்னா விற்க முடியாது திருநீரை கொடுக்கணும். அதே மாதிரி ஹோமங்கள் பண்றதுக்கும் சுத்த கோமைய வரட்டி வேணும். அக்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட பலன் ஆகுதி கொடுத்து எந்த தேவதைக்கோ உத்தேசம் பண்ணி நம்ம பண்றோமோ அந்த பலன் போய் சேரணும்னா அக்னி சுத்தமாக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம். அக்னி சுத்தமா இருக்கிறதுக்கு வரட்டி, என்ன அக்னி பண்றதுக்கு வரட்டி யூஸ் பண்றோம். அதனால அந்த வரட்டி சுத்தமாக்கணும், அதையும் கவனம் பண்றோம். அப்போ ஏற்பட்ட நாட்டு மெயினா இது திருநீர் பெருமைன்னு சொன்னா கூட திருநீட்டு வரது காரணமான பசுமாட்டை ஏன்னா அதுதான் மூல காரணம். அது நல்லா இருந்தாதான் நம்ம திருநீர் நல்லா பண்ண முடியும். அதனால
1: அதுக்குதான் இவர் நம்ம ஞானசம்பந்தரே திருநீற்று பதிகத்துக்கு அப்புறம் அந்த அனல்வாதம் புனல்வாதத்துல வந்து வாழ்காந்தனர் வாழ்க ஆணினே பசுமாட்டையும் பசுமாட்டியும் ரொம்ப.
0: ஏன்னா இது ரெண்டுமே இப்ப ஆவினம் ஃபர்ஸ்ட், அப்புறம் வாழ்காந்தனர். ஏன்னா அவ அந்தனர்கள் செய்ய வேண்டிய நித்திய கடமைகள் பண்ற வேண்டியதுக்கு வேண்டிய பொருள் அத்தனையுமே பசுல தான் வரும். அதுவும் நமக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வேண்டிய பாலோ நல்ல பால் அபிஷேகம் பண்றதுக்கோ நம்ம சாப்பிடறதுக்கு உண்டான பால், அது தவிர நம்ம அக்ரிகல்ச்சருக்கு வேண்டிய நம்ம அந்த கோமயம் எல்லாமே பசு நம்மளை முதன்மையா வச்சு அதை நம்ம காப்பாத்திறான். அதனால வர பலன்கள் நிறைய உண்டு. ஒன்னு திருநீர், திருநீர் நம்ம டெய்லி யூஸ் பண்றதுனால இந்த நாட்டு பசுமாடு மிகவும் மிகவும் பொக்கிஷமாக காக்க வேண்டிய ஒன்று. இந்த பொறுப்பு எல்லாருக்குமே உண்டு. யாரோ ஒருத்தருக்கு உண்டு, ரெண்டு பேருக்கு உண்டு, இந்த கோசாலா இருக்குன்னு இல்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த பெரிய ஒரு பொறுப்பில் ஈடுபட்டா அந்த இது மேன்மேலும் வளர்ந்து எல்லாரும் நல்ல நன்மைகள் அடையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. அந்த அப்பேற்பட்ட கடமை இந்த ஜெனரேஷன்ல இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம விட்டோம்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த ஜெனரேஷனுக்கு இந்த பொறுப்பு இருக்காங்க. எல்லாரும் நம்ம அப்பா அம்மா செஞ்ச அளவுக்கு நம்ம இப்ப செய்யல. ஆல்மோஸ்ட் 90% யாருக்கும் தெரியல. இந்த 10% பேராவது சேர்ந்து திருப்பி அதை பழைய நிலைமைக்கு இந்த பசு நிலைமையும் கொண்டு வந்து எல்லாருக்கும் நல்ல பசுவினால் வரக்கூடிய நல்ல திருநீர், நல்ல பால், நல்ல விஷயங்கள், நல்ல மற்ற பொருட்கள் கிடைக்கணுங்கிறது ஒரு இந்த உத்தேசம் பண்ணி தான் இந்த கோசாலா நடத்துறோம். இது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பசுமாட்டோட அவளோட அனுகிரகம் எல்லாருக்குமே உண்டு. பசுமாடு எந்த இடத்துல நல்லா இருக்கும் அந்த கிராமமே சுபிக்ஷமா இருக்கும். இதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. பொருள்கள் ஒண்ணு, அவளோட பசுமாடோட சாநித்திய விசேஷம்னு சொல்லுவாங்க, அது இருந்தாலே போறோம். அவ ஒண்ணு பண்ண வேண்டாம். அந்த ஊரை சுபிக்க எந்த இடத்துல பசுக்கள் பயம் இல்லாம வசிக்கிறதோ அந்த ஊரே ரொம்ப நல்லா இருக்கும். சாஸ்திர வாக்கியம், இதுல யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால எல்லாரும் இந்த காரியங்களில் சேர்ந்து ஈடுபட்டு நல்ல அந்த பசுங்களை காப்பாற்றி அதன் மூலம் வரக்கூடிய சுத்தமான திருநீர், மற்ற சுவாமி காரியத்துக்கு வேண்டிய பொருள்களும் நம்முடைய வாழ்க்கை கொண்ட பொருள்களும் அடைந்து எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார். இப்ப அப்படின்னா எசென்சியலி என்ன சொல்ல வரோம்னா, ஒண்ணு வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு நம்ம சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு வந்து விபூதிங்கிறதோட இல்லாம நம்ம சைவ சமயத்துல ஒரு ஒரு பூஜை ஒரு வழிபாடு பண்றதுக்கு பசுமாடு பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது உங்க இதுல தெளிவா தெரிஞ்சது. ஒண்ணு வந்து வெரைட்டி ஹோமா ஏதாவது இது பண்றதுக்கு, ரெண்டாவது அபிஷேகத்துக்கு பால், அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பஞ்சகவியம் தான் முதல்ல முதல்ல ஐட்டம். பஞ்சகவியம்னா அந்த நம்ம பால் தயிர் நெய் கோமியம் அப்புறம் சாணம் எல்லாம் சேர்ந்து அஞ்சு சேர்ந்து பண்றது. அதே மாதிரி நம்ம கிளீனாக நீங்களும் தெளிவாக சொன்னீங்க இந்த ஆர்கானிக் இதில் வந்து எப்படி நமக்கு வந்து நம்ம நாட்டு பசுக்களோட ஒரு கோமியம் மற்றும் சாணத்தோட ஒரு வீரியம் ஒரு அதோட ஒரு சக்தி எப்படி இருக்குன்னு கிளியராக தெரிஞ்சுது. இப்போ சாமானியப்பட்ட மக்கள் இப்போ நாங்கள்லாம் வந்து சிட்டியில் இருக்கோம், என்ன நெய்லி இது பண்ணுறதுக்கே இப்போ டைம் ஆக மாட்டேங்கிறது. இப்போ எங்களை மாதிரி சாமானிய மக்கள் என்ன எப்படி இந்த மாதிரி கோசம் ரக்ஷனில் ஈடுபடலாம்? அதே மாதிரி ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விபூதி வாங்கிக்கலாம், அதையும் அது இல்லாமல் வேற ஏதாவது வழியில் ஈடுபடலாமா? அது பற்றி எங்கள் கைடன்ஸ்.
0: இப்போ எல்லாருமே முதல்ல ஒரு நல்ல ஒரு கோசம் ஈடுபடணும்னா முக்கியமாக வேண்டி நம்ம அந்த உத்தேசம் இருக்கணும். மனசுக்குள்ளே நம்ம பசுமாட்டுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்போ பசுமாட்டை இப்போ வந்து சில வழிகள்னு இல்லை, நம்ம வெளியூர் போகிறோம், எங்கேயோ நல்ல பசுமாட்டை பார்க்கணும், ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். ஒரு பசுமாட்டுக்கு ஜஸ்ட்டு சுருந்து முன்காட்டில் ஆத்தீண்டும் குறியினே ஒரு இடத்துல கல் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பசுமாடு வந்து அது கழுத்தோ முதுகில் அதனால் சுரிஞ்சிக்க முடியாதனால அது வந்து அதுவே ஒரு பெரிய புண்ணிய காரியமாக நினச்சி அது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம முடிஞ்சது சேவை கோசாலையில் போய் சேவை பண்ணலாம். சி டைம் இருக்கு இல்லைங்கிறது டைம் சில வேண்டிய எந்த காரியத்துக்குமே நம்ம மனசு இருந்தனா அதுக்கு உண்டான வழி பிறக்கும், அதுக்கு உண்டான டைமும் கிடைக்கும். ஸோ இது நம்ம வந்து ஒரு கடமையாக எடுத்துட்டு எல்லாருமே ஒரு பசுமாட்டை முதல்ல அன்பு இருக்கணும். பசுமாட்டு மேல ஒரு இறக்கமும் கிடையாது, ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் வராது. அதனாலதான் இன்னைக்கு பழைய பலவிதமான வியாதிகள் எல்லாம் வந்துமே நம்ம பசுமாட்டுலேயே என்னைக்கு விளக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இந்த வியாதி. நம்ம சாப்பாடு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை,

0: ஃபேமிலி சர்வீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர், சின்ன வயசு வயசு இல்லாதவங்க எல்லாருக்குமே பல விதமான வியாதிகள் எல்லாத்தையுமே
1: இருக்கக்கூடிய
0: ஒரே சக்தி பசுக்கிட்டு தான் இருக்கு. இது நம்ம இது உலர்ந்ததுனால தான் இவ்வளோ வருஷக்கணக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம நாட்டில் வியாதிங்கிறதே கிடையாது. சுபிக்ஷம் அவ்வளோ இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பணம் இல்லை ஆனால் சந்தோஷம் இருந்தது. ஏன்னா பசுவை நம்ம கூலி வாழ்ந்தோம் அதோட, அதனால மன நிறைவு இருந்தது. பெட்ரோல் ஏற்பா மக்கள் எல்லோருக்கும் இன்னும் உதவக்கூடிய பால் சாப்பிடணும் அந்த அளவுக்கு சத்து, ஒரு பால் சாப்பிட்றது சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது பொருள் பால் தான். எல்லோ காஞ்சி பெரியவர் பசுமாட்டு பாதுகாப்பு பற்றி சொல்கிற மாதிரி இன்றைக்கு சொல்லிருக்க முடியாது. ஒரு கடைசி நாள் வரைக்கும் பசுமாட்டை காப்பாற்றணும், பசுமாட்டை காப்பாற்றணும், வேத சம்ரட்சணம் கோ சம்ரட்சணம் ரெண்டு தான் அவர் ரெண்டு கண்ணாக சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு இந்த பசுமாட்டு பாலில் அவ்வளோ விசேஷம் இருக்குது. நல்ல நாட்டு பசுமாட்டை சாப்பிட்டீங்கன்னா நல்ல குணங்கள் பெருகும், நல்ல ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் வரும். அந்த மாதிரி எல்லா அந்த பால் சாப்பிட்றதுனால நமக்கு பாக்கி ப்ராப்ளம் எவ்வளோ ஹார்ட் டிசீஸ் எல்லாமே நமக்கு அந்த பசுமாட்டோட நம்ம இணைந்து வாழ்ந்தோம் என்றால் ஆரோக்கியமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளோட 5000 வருஷத்தோட நம்ம பாரம்பரியமே நம்மளுக்கு சொல்லும், இவ்வளோ வருஷத்துக்கு நம்ம பசுமாட்டோட இணைந்தே லாஸ்ட் 40-50 வருஷத்துல தான் இந்த சீரழிவு ஏற்றிருக்கு. இந்த சீரழிவுனா காரணம் இனி நம்ம அனுபவிக்கணும் வியாதிகள், இங்கேயும் சந்தோஷம் இல்லை, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம். இந்த பசுமாட்டோட திருப்பி இணைந்து இயற்கையான உணவு சாப்பிட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அந்த மாதிரி இருந்த நாடு தான் இந்தியா. அதனால முடியுமா முடியாதா அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது, முடியும். இன்னைக்கு நம்ம அக்ரிகல்ச்சருக்கு சப்சிடி கொடுக்குற 100,000,000,000 கோடி பண்றாங்க பெஸ்டிசைடுக்கும். அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணினா வேண்டிய உணவு உற்பத்தி பண்ண முடியும், நல்ல உணவு உற்பத்தி முடியும். குவான்டிட்டி பண்ணி பிரயோஜனம் இல்லை, அது குவாலிட்டி இவ்வளோ பேடா இருந்து இவ்வளோ வியாதிகள் வர வேண்டிய உணவை உற்பத்தி பண்ணி நம்ம வியாதியை தான் உண்டாக்குறோம் தவிர உணவு உற்பத்தி பண்ணல. வியாதி உற்பத்தி பண்ற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவு. அதனால நம்ம இதை உணர்ந்து எஸ்பெஷலி இப்போ நிறைய, ஆனால் இப்போ ஒரு நல்ல சந்தோஷம் என்னன்னா நிறைய படித்தவர்கள் அவர் ஐடியில் இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த ஒரு ஆர்கானிக் ஃபுட், ஆர்கானிக் ஃபுட்னா நம்ம இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம் பசு இல்லாமல் பண்ண முடியாது. அதனால இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த கன்சர்ன் இருக்கு, எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் வியாதி வந்து விட்டால் அத்தனை பணமும் நம்மளுக்கு யூஸ் இல்லை. அப்பேற்பட்ட பசு நமக்கு வியாதியை காப்பாற்றும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், குடும்பத்திலே நல்ல எல்லா விஷயங்களும் செய்யும். மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் அப்பேற்பட்ட பசுவின் பெருமைகள் நம்ம எதுவும் தமிழ்நாட்டில் வீட்டு மெம்பர் மீன்ஸ் பசுமாடுங்கிறது வீட்டில் ஒரு மாதிரி என்ன சில பேர் வீட்டில் பழைய காலம் நானே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது கவலை என்ன பசுமாடு கிட்ட போய் சொல்லுவாங்க, அதுவும் கேட்டு கண்ணீர் விடும், நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் கண்ணீர் விடும், அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். அப்பே பசு நம் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகாப்பிரிவர், கோ மாத்தானே நம்ம தாய். பசுமாட்டை இந்த வெற்ற அவல நிலைமை தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்கு. பசுமாட்டு வெற்று நடந்துன்ற வரைக்கும் சுபிக்ஷங்கிறவர் நம்மள்ட்ட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அது நிறுத்தணும். பசுமாட பசு சாப்பிட்றது நம்ம தாய் மாமிசை சாப்பிட்ற மாதிரி அப்படி எல்லாரும் உணர்ந்தா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எல்லா நல்ல நலன்களும் வரும். அதனால இந்த பசு பாதுகாப்புங்கிறது நம்மளோட இந்துவிசம் பொறுத்த வரைக்கும் ஈவன் அதர் ரிலிஜியன்ஸ்லேயும் கூட பார்த்தவரை பாக்கி எந்த முறையில் பார்த்தாலுமே சரி நம்மளுடைய எல்லாருக்குமே சுகாதாரம் போகணும். எந்த எந்த மதத்தை இருந்தாலும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு பசு ஒரு இம்பார்ட்டன்ட். மகாபெரியவர் காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கார், எல்லா மதத்தினரும் சேர்ந்து பண்ண வேண்டிய கடமை இது. அவங்களையும் மாற்றி இந்த பசு பாதுகாப்பை பற்றி இன்வைட் பண்ணி அவங்களையும் அதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு அவர் கிளியரா அவர் சொல்லியிருக்கார். அவர் பத்திய விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லியிருக்கார். இப்ப பசு மாட்டோட கோ ஜலம், அதாவது கோ நம்ம மூத்திரத்திலேருந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்டிஸ் இருக்குன்னு அமெரிக்காலே பேட்டன்ட் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட், அது நிறைய அது பயோ என்ஹான்சர், நம்ம சாப்பிட்ற மருந்துகளோட பலனை இன்க்ரீஸ் பண்ணும் எல்லாம். அதெல்லாம் நாட்டு பசு தான், இதெல்லாம் ஜெர்சியோ அதுல கிடையாது இதெல்லாம். அதனாலதான் அந்த காலத்துல பசுவை தெய்வமா பண்ணாங்க. தெய்வம் பண்ண காரணம்னா நம்ம லைஃப்ல பசு இல்லாம வாழ்வு இல்லை, நமக்கு வாழ்வு கொடுக்கிற தெய்வம் பசு. அதனாலதான் பசு தெய்வமா நம்ம கோ மாதா குல மாதான்னு சொல்லியிருந்தோம்.
2: சோ இட் வாஸ் நாட் ஜஸ்ட் another animal இல்லையா,
0: இட் இஸ் நாட், இட் இஸ் அது ஏதோ எல்லாத்து மாதிரி ஒண்ணு இல்ல. நம்ம லைஃப்ல வேற பெட் அனிமல்ஸ் நாய் அது எல்லாம் சொல்லலாம், அது பெட் அனிமல்னு. ஆனா அது இந்த பசு பண்ற எந்த விஷயத்தையுமே அதால பண்ண முடியாது. இன்னைக்கும் ஒரு இடத்த சுத்தி பண்ணணும்னா கோமயத்தினாலதான் நம்ம சாணி தெரிஞ்சு வைக்கிறோம். ஆன்டி டிஸ்இன்ஃபெக்ட், ஹையஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதுக்கு. அக்னிஹோத்திரம் பண்ணனா அந்த வீடே காக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போபால் உதாரணம் இருக்கு.

0: பிளஸ் ரெண்டும் சேர்ந்து தான். அப்ப பசுவோட சாணிக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கு.
1: அப்பேற்பட்ட ஒரு விசேஷம்,
0: அப்பேற்பட்ட விசேஷம். காஞ்சி பெரிய சொல்ற அந்த மாதிரி பசு, அதனாலதான் பசு பாதுகாக்கும் மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் இந்த பசு பாதுகாப்பை நான் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிந்துவும் இது கடமை, டில் த லாஸ்ட் மேன். அது இப்ப யாருமே சொல்றது இல்லை. மகாத்மா காந்தி வேற எதுவெல்லாம் சொல்றாங்களே தவிர பசு பாதுகாப்பு பத்தி அவர் முக்கியமான, நான் ஒவ்வொருத்தரும் இந்து என்று சொல்லிக்கிற அர்த்தமே இல்லை, பசு பாதுகாப்பு இல்லை என்றால் அப்படின்னு சொல்லுங்க. அதை ஒருத்தரும் சொல்றது இல்லை.
1: ஆமா சார், அதாவது ஒண்ணு வந்து நம்ம மத சம்பந்தப்பட்ட ஒரு சைவ சமயம், அது இல்லாம இப்ப வந்து ஒரு ஒரு நலமான வாழ்வு, ரெண்டுத்துக்குமே பசு பாதுகாப்பு இதா இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன பண்ணோன்னு எதிர்பார்க்கலாம்னா, கூடிய மட்டும் அதாவது சைவ சமயத்துல ஈடுபாடு இருக்கிறவர்கள் தாங்கள் சம்பந்தப்பட்ட கோயில்கள்ல நாட்டு பசு வச்சுக்கிறாங்களா இல்ல ஜெர்சி வச்சுருக்காங்களா? இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் போய் பார்த்தப்போ முக்காசி ஜெர்சி மாடு தான் இருக்கிற மாதிரி தெரியறது. அட்லீஸ்ட் ஒரு நாட்டு பசு மாடுகளை கிராமத்து, எஸ்பெஷலி கிராமத்தில் இருக்கின்ற கோயில்களில் மீண்டும் செலுத்தி புகுத்தி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு என்னது பூஜா திரவியங்களை அந்த கோயில் அபிஷேக ஆராதனைகளில் உபயோகித்து, அதே மாதிரி நம்மளும் எங்கெங்க வீபூதி பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல ரைட்டா வாங்கிட்டான்னா ஒரு பலன் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன்.
0: ரொம்ப ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. இது ரொம்ப சொன்ன விஷயம். அது எல்லா கோயில்களையும் இப்ப சொல்ற மாதிரி நீங்க தானம் கொடுக்குறாங்க கோயிலுக்குன்னா நாட்டு பசு தான் கொடுக்கணும். நம்ம சில பேர் தானம் வாங்கணும்னு சொல்றாங்க, நல்ல 5 லிட்டர் 20 லிட்டர் காலுக்கு பறக்கிற பால், அந்த மாதிரி அது பசு மாடே இல்லை. கோதானம் கொடுக்கிறவர்கள் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாட்டு பசு தான் கோதானம் கொடுக்கணும். அதுதான் தானத்துக்கு உரியது. தானத்துக்கு முன்னாடி முறைகள் இருக்கு. இருந்தாலும் கொடுக்க வேண்டிய பொருளே சுத்தம் இல்லைன்னா அப்ப தானத்தோட பலன் உங்களுக்கு கண்டிப்பா அடைய முடியாது. அதனால தானத்தின் கொடுக்கிறவங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விபூதி திருநீர் வாங்குறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், திருநீர் பசுமாடு ரெண்டும் பிரிக்க முடியாதவை. இதனாலதான் பசுமாட்டை பத்தி உள்ள சொல்றோம். வேற எது வச்சாவது திருநீர் பண்ண முடியும்னா அந்த பசுமாடு பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வேற எது வச்சும் திருநீர் பண்ண முடியாது. திருநீருங்கிறது செல்வம், பசுமாடுங்கிறது செல்வம், ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. பசுமாடு இல்லைன்னா திருநீர் இல்லை. நமக்கு டெய்லி சின்ன திருநீர் இட்டுக்கிறோம்னா அந்த திருநீர்னா நம்ம லட்சுமிய நம்ம வர வைக்கிறோங்க அர்த்தம்.
1: அது இல்லாம நம்ம சிவபெருமானோட வாகனமே ரிஷப வாகனம்.
0: அது அவர் கால மாட்டுல இருக்காரு, ஆனா போட்டுக்கிறது ஃபுல்லா விபூதி வருது, பசுல இருந்து வருது எல்லாமே. அதனால பசு நம்ம இதுல காளைகள் நிறைய வச்சிருக்கோம். அது ஏன்னா வெறும் பசுமாடுங்க காளைகள் எல்லாருமே வெட்டுக்குதான் போதும் சொல்லிட்டு அதுவும் வச்சிருக்கோம். அதுல இருந்து வர சாணி, அதுல இருந்து வர புத்தம், அதெல்லாம் அக்ரிகல்ச்சருக்கு எல்லாம் யூஸ் பண்ணா பசுமாட்டின் பால், பசுமாட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா பாலை தவிர அதோட வேல்யூ தான் ஹையஸ்ட். ஆனா இப்ப அவல இல்லைன்னா பாலை உண்டி வச்சு கண்டுபிடிக்கிறனால இந்த ஜெர்சி எல்லாம் வந்துருக்கு, அந்த நிலை மாற வேண்டும்.
1: ஸோ அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பசுமாடு தயாரிக்க, அதாவது நாட்டு பசு வச்சுருந்தவங்க கிட்டந்து அவங்க கிட்டந்து நீங்க வந்து விபூதி தயாரிங்க, அதே மாதிரி உங்களோட இந்த கோமியம் அதில் கோமியம் அதே மாதிரி இந்த சாணத்தை வச்சுட்டு ஆர்கானிக் மேன்யூர் அந்த வெரைட்டி தான் யூஸ் பண்ணான்னா நாட்டு பசு மாடு கம்மியா பால் கறந்தாலும் அதை வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஃபைனான்சியல் இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி ஆகும் இல்லையா?
0: கண்டிப்பா. அதோட பசு பாலை தவிர மற்ற பொருள்கள் பன் மடங்கு வேல்யூ இருக்கு. நீங்க வந்து அந்த வெறும் எவ்வளவு பேர் இந்த கொசு மருந்து வைக்கிறாங்க, அந்த கொசு மருந்து வியாதி வருது. கடையில வாங்கின பிறகு எல்லாமே வியாதி கெமிக்கல் வச்சு நம்ம டேர்ன் பண்றோம். அதுக்கு பசுசாணம் இந்த வரட்டியை நீங்க போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருந்தீங்கன்னா அந்த புகையிலேயே கொசு எல்லாம் ஓடி போயிடும். அதுல கொஞ்சம் நொச்சி இலை இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து போட்டானாலே. ஸோ இப்ப நம்ம எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு கெமிக்கல்ல பண்றோம், கெமிக்கல் பண்ணி வியாதியை நம்ம வாங்குறோம்னு அர்த்தம். பசுமாட்டு சாணத்திலேருந்து அது போடலாம், டிஸ்இன்ஃபெக்டர் தெளிச்சாலே இப்போ நமக்கு அது உள்ள பூச்சிகள் ஒன்றும் வராது. அது தவிர பூச்சி விரட்டி கோமை மூத்திரத்துலேருந்து நொச்சி இந்த வேப்பிலைகள் அது மாதிரி போட்டு பூச்சி விரட்டி அதை நீங்கள் தெளித்து நம்ம விவசாயத்தில் யூஸ் பண்ணால் இந்த பெஸ்டிசைட்லேருந்து வர வியாதி மெயின்லி கேன்சர் வரவே வராது.
1: ஸோ அதே மாதிரி கோமியை வந்து டெய்லி நம்ம சாப்பிட்லாம் இல்லையா?
0: ஆமாம்,
1: கொஞ்சோண்டு சாப்பிட்லாம். அதுவும் இப்போ பாட்டில்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது நாட்டு பசு மாடு இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அது சாப்பிட்டா நமக்கு வந்து சுகர் பிபி இந்த கேன்சர் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகுது, ஒரு குட் பாடியை வந்து கொஞ்சம்.
0: அது மெயினா இப்ப நம்ம ரெண்டு கோமூத்திரம், இப்ப நம்ம நார்மலா இப்ப கோமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாரும் மூத்திரம் வச்சுட்டு இருக்காங்க. கோமயம்னா சாணி, கோ ஜலம்னா மூத்திரம். மூத்தர் டிஸ்டில்டு கவ் யூரின் இப்ப கிடைக்கிறது நிறைய இடத்துல, நாட்டு பசுவோட யூரின் டிஸ்டில் பண்ணி. ஏன்னா நம்ம நார்மலா உங்க காட்டுலாம் ஒரு மாடு வந்து மூத்திரம் போச்சுன்னா அப்படி ரோட்ல போறவங்க கூட அப்படி பிடிச்சி வாயில குடிச்சிருவாங்க, அந்த காலத்துல அந்த நம்பிக்கை இருந்தது. இப்போ மாடர்ன் டைம்ஸ் நம்மளோட இது வேற மாதிரி இருக்கிறதுனால அது பாட்டில கிடைக்கிறது. காத்துல எழுந்து ஒன்னு நம்ம ஒரு 10 ml மாதிரி சாப்பிட்டு தண்ணி குடிச்சோம்னா பிளட் ப்ரெஷர், சுகர், ஈவன் கேன்சர், பல பல நார்மல் வியாதிகள் பலவும் குணமாறுது. இது மருத்துவத்துல சான்று இருக்கு. இது வந்து ஒரு நம்பிக்கையினால பண்றது இல்ல, இது அமெரிக்காலேயே இது பேட்டன்ட் ஆயிருக்கு, மெடிக்கலி ப்ரூவன். அமெரிக்காலேயே இதுக்கெல்லாம் பேட்டன்ட் இருக்கு, அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு சொல்ற விஷயங்கள், பழைய காலத்துல நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண சொன்னாலும் ஏத்துக்கிற மனப்பான் பண்ணுது. இப்ப எது கேட்டாலும் நம்ம வந்து எது கேட்டாலும் ஒண்ணு அது எங்க சான்று அப்படின்னு கேக்குறாங்க, அதுக்கும் சான்று இருக்கு. அதனால இவ்வளவுப்பட்ட ஒரு பல நன்மைகள், அதனாலதான் நம்ம தெய்வமா அதை வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். இப்ப அந்த நிலைமை மாறி போனதுனால நமக்கு அதனோட பலன்களை அனுபவிக்கிறோம். திருப்பி பசுமாட்டை தெய்வமா வச்சு அதுலேருந்து பல பல பல பொருட்கள் நம்ம அடைஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அது நம்மளோட எய்மா வச்சுட்டு. எப்போதுமே ஒரு நல்ல காரியம் செய்யறது கஷ்டம்தான், ஒரு மோசமான காரியம் செய்யறது ஈஸி, எல்லாரும் சேர்ந்துருவாங்க. ஆனா ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு சேர்ந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அது தவிர அதே மாதிரி மனப்பான்மை இருக்கும் சிறந்ததுக்கு. ஆனாலும் இதோட இப்ப நம்ம பெரியவரே சொல்லியிருக்காரு, பசுமாட்டு காட்டு சம்ரட்சணம் வயசான பசுமாடு காக்கிறது அப்படின்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சாங்கன்னா இந்த காரியத்தோட விசேஷத்தை பார்க்கும்போது அந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. என்ன எப்பேற்பட்ட கஷ்டம் பட்டாவது இந்த பசுமாட்டை காப்பாத்தியாகணும்னு சொல்லிருக்கா பெரியவர். சோ அந்த அது வந்து அவர் சொல்லிருக்கிறது, ஏன்னா பசுமாட்டால் தான் நமக்கு சுபிக்ஷம், நமக்கு நலம் வருங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காரு. அத நம்ம ரொம்ப இதுவா ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இதுல ஈடுபட்டு நான் கண்டிப்பா ஈடுபட்டு ஆக வேண்டிய கால கட்டாயம் இப்போ. இப்ப நம்ம விட்டோம்னா இன்னொரு 5-10 வருஷத்துல இந்த நாட்டு நாடே இல்லைன்னா நமக்கு ஒரே கதி வியாதி தான்,
1: வியாதி. அப்புறம் சைவ சமயத்தோட ஒரு
0: இல்லாம போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வெறும் அதுக்கு வெறும் பவுடர் எந்த பவுடர் வேணா இட்டிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே இல்லாம சுத்தமான வீபதி இட்டு அனுஷ்டானம் பண்றும் போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், பண்றவங்களுக்கு தெரியும். அந்த வைப்ரேஷனே டிஃபரெண்ட், சுத்த விபதி பண்ற வைப்ரேஷன் டிஃபரெண்ட்.
1: ஆமா, அதாவது நம்ம தேவாரத்துல சொல்லி இருக்கிற மாதிரி தேவாரத்துல அவ்வளவு விசேஷமா பசுமாட்டை விசேஷமா சொல்லி இருக்கு, திருநீரை விசேஷமா சொல்லி இருக்கு. ஸோ அந்த மகத்துவம் எல்லாம் ஒரு ஒரு ஒரு காப்பாத்திய காப்பாற்ற வேண்டிய ஒரு ஒரு ஒரு பொறுப்புள்ள காலகட்டத்துல இருக்கும்.
0: மிக ரொம்ப சரியான இது. இந்த இந்த நமக்கு இந்த காரியத்துல ஈடுபட்டு இதுக்கு நம்ம கிடைச்ச லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சுட்டு அத்தனை பேரை பண்ணும். இது பரவாயில்ல நம்ம பண்ணலன்னா என்ன யாரோ பண்றாங்க, அப்படி கூட கொண்ட விஷயம் இல்ல. சில விஷயங்கள்ல நம்ம ஸ்ரத்த இல்லாம இருக்கலாம் பின்னாடி. ஆனா இப்போ இப்ப நிலைமையை பார்த்தா இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அத்தனை பேரும் இந்த பெரிய பொறுப்புல ஈடுபட்டு இந்த பசுமாட்டை காப்பாத்தி அதன் மூலம் அடைய நன்மைகள் அடையணுங்கிற கண்டிப்பான காலத்தின் கட்டாயம் இது. இதை நீங்க தவற விட்டோம் என்றால் நம்மளும் அதை தவிர நம்மளோட அடுத்த சந்ததியினர் வரும் சந்தேகம் மிகவும் மிகவும் மிகவும் கஷ்ட நிலைக்கு ஆளாகிறது சிறிதளவும் சந்தேகம் இல்லை.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது இதனால்தான் இந்த ஒரு சூழ்நிலை கட்டாயத்தினாலதான் இப்போ சைவம் .org நம்ம வெப்சைட்ல வந்து கேம்பெயின் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். விபூதி, சுத்தமான விபூதி, அதாவது கோமே நாட்டு பசுஞ்சாணத்தில் விரதாவம் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட விபூதி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. மிச்சவங்கெல்லாம் பண்ணுறாங்க, பட் எந்த அளவுக்கு நாட்டு பசுமாடு யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பசுமாடுலேருந்து யூஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்குரியது. அதனால தான் ஒரு ஒரு கணக்கு பண்ணி ஒரு சின்ன சர்வே மாதிரி பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் பேரோட யார் யார் பண்ணுறாங்கன்னு அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால என்னென்னா சிவனடியார்கள், சைவ சமய பற்றுள்ளவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி சுத்தமான விபூதி தயாரிக்கிறவர்களை ஆதரித்து அதே மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாத்துலேயுமே சுத்தமான நாட்டு பசு மாட்டுக்கு சேர்ந்த ஒரு பொருட்களை உபயோகிச்சு கூடிய மட்டும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பசுமாடு சம்பந்தம், நாட்டு பசுமாடு சம்பந்தத்தோடு வச்சுட்டு அதை வந்து ஒரு அப்போதான் ஒரு பூரணத்துவம் வரும். அந்த மாதிரி பண்ணணுங்கிறது வந்து ஒரு எல்லாரும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you. Our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
3: நாம ஒழுங்க வேண்டியதை கேட்டோம்னா அவன் கொடுக்க தயாரா இருக்க. நான் ஒரு காலத்துல எண்ணினேன், நான் ஒரு நல்ல தேவார இசை பாடகனாக வர வேண்டும் என்று நான் நினைத்தேன். கொடுத்தான இல்லையா ஐயா? அது போகும்போது முள்ளு குத்துச்சு, இடப்பாடு வந்தது அப்படிங்கறத பத்திலாம் கேள்வி கிடையாது. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தானா இல்லையா அவன்? அதுதான் நமக்கு தேவை இல்லையா? ஆமா, அதை மாத்திரம் நீ பாத்துக்க. பின்னால இருக்கிறதுனா, நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்னுடைய சதாபிஷேகத்துல ஒரு மலர் போட்ட போது அதுல எழுதுனாங்க. அதுல எனக்கு பல தீமைகள் செய்தவர்களும் உண்டு, அவர்களெல்லாம் எழுதல. எனக்கு செய்த நன்மை செய்தவர்களை மாத்திரம் எழுதினேன், தீமை செய்தவர்களெல்லாம் நான் எழுதல. அப்ப இந்த ஆறுமுருகன் கேட்டேன், எனக்கு யார் யார் என்னென்ன தீமை செய்தார்களோ அதெல்லாம் நான் ஒண்ணு எழுதுறேன், எப்பாவது நீ அதை வெளியிடுறியா அப்படின்னு கேட்டேன். இந்த பொற்றாட ஆறுமுருகன் அவர் தானே பெருசா எனக்கு செய்து வச்சார். அதை எழுதாதீங்க சார், எழுதாதீங்க சார், நான் எழுதல. எழுதட்டுமான்னு கேட்டேன். எழுதாதீங்க, அதை வேண்டாம், நாம நன்மையே சொல்லுவோம், தீமையே நாம சொல்லக்கூடாது அப்படின்னு. உண்மைதான், ஆனால் நான் எழுதாமல் தான் விட்டேன், இருந்தாலும் கேட்டு பார்த்தேன் இல்லையா? ஆம். ஆக நாம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். நான் ஒரு நல்ல பாடகனாக வரணும், தேவாரத்தை நன்றாக பாடணும்னு நான் நினைத்தேன், அவன் கொடுத்து விட்டானா இல்லையா? நம்முடைய எண்ணி துணிக கர்மம் இல்லையா? துணிந்து விட்டமே ஆனால் என்ன இடர்பாடு வருதுங்கிறத பற்றி கவலை. அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? ஆமா, அதை செய்து விடுவான் அவன். ஆனா உன்னுடைய முயற்சியை, உழைப்பை விட்டுவிடாது. உழைப்பின் வாராத உறுதியும் உழவோ அப்படின்னு நான் ஒரு பெரியவன் இல்லையா? உழைச்சோம்னா நம்ம எதையும் செய்து விட முடியும். ஆமா, மலையிலுமே மலையில ஏறுறான், எப்படி ஏற முடியுது அவனுக்கு? ஏறிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஏறிவிடுறான், அவ்வளவுதான், எண்ணம் தான் இல்லையா? ஆமா. ஆக கிடைக்க வேண்டும் என்று நெண்ணுகளுக்காக கிடைச்சு வேண்டியதை கொடுத்துட்டான். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை என்று ஒரு சொல்லு சம்பந்தர் சொல்லுவார் இல்லையா? ஆமா. ஆனால் அந்த இன்பத்தை அவன் கொடுக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அதனால அந்த அடியார்களுக்கு கனவுல போய் சொன்னானா திருவாரூர் சிவன், தம்பிரான் தோழர் அந்த பெண்ணை விருப்பப்படுறார், இந்த பரமநாச்சியார் அந்த பெண்ணை அவரை பார்த்து விருப்பப்படுறார், ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வச்சிருங்க அப்படின்னு. இதையும் சேர்க்கிறார் அந்த இல்லையா? இப்ப இதை நீங்க தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை கணவன் உங்களை மனைவியாக ஆக்கி விட்டா பாருங்க ஒருத்தன், அதுவும் தப்பா தான் போயிடும் இல்லையா? ஆமா, ஆமா, நாம தப்பு சொல்லக்கூடாது. ஏதோ வாழ்க்கையில சில தப்புகள் இருக்கலாம், அதை பத்தி கேள்வி கிடையாது. நீங்க தப்பு பண்றான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவ போயிட்டான்னா தெரியும். உங்களால் அதை அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க தயாரா? முடியாது, முடியாது. ஆமா, இல்ல அவன் போயிட்டான்னா இவளால முடியுமா? முடியாது. ஆமா, இது ரெண்டு ரெண்டு காலையில பூட்டப்பட்ட வண்டி, இது ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. ஆக ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து விட்டது. இப்போ ஒரு மனத்தை சிதைவு செய்து விட்டான். ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடி ஒரு மனம் நடந்து விட்டது. சுந்தரர் திருவாரூர்ல சிவன் கோயிலுக்கு போறது வழிபாடு செய்யறது. இந்த தருமபுரம் பண்டார் சன்னதி ஒரு ஆராய்ச்சி எழுதியிருக்காருன்னு சொன்னேன். அவர் மேடையில் பேசும்போதெல்லாம் சில கருத்துக்கள் ஒழுங்கா சொல்ல மாட்டார். என்னமோ தெரியல, இப்போ நீ எழுதியிருக்கிறார். நான் முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முடிஞ்சு தருமபுரத்துக்கு போனேன். உணர்வும் உணவும் கொடுத்து வளர்த்த மடாலயம் அது. மறக்க முடியுமா? மறக்கலாமா? என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய்தேன் என்பது எனக்கு தெரியும். நான் மனசால தினம் தருமபுரத்துக்கு போவேன், ஒரு நாள் கூட தவற மாட்டேன். அவர் காலையிலேருந்து பேச மாட்டார், பூசை பண்ணி விட்டு அப்புறம் தான் பேசுவார். 12 மணி ஆகிடும், எல்லாம் கையாட்டம் தான். அப்போ நான் அவரை 9 மணிக்கு சந்தித்தேன் காலையில். எப்போ வந்தேன்னாரு, நான் மாயாவத்துக்கு பாட வந்தேன், காலையில் வந்தேன், குருமூர்த்தத்துக்கெல்லாம் போனேன் தரிசனம் பண்ணிட்டு. பூஜையில் பாடிவிட்டு போகலாம், பூஜையில் பணி செய்து விட்டு போகலாம்னு வந்தேன். பூஜை நாழி ஆகும் பொழுதுக்கு நான் காஞ்சிபுரம் போகணும், நாழி ஆகுமே அப்படின்னு. அவர் பூஜையில் நான் பாடுறத விரும்புகிறார். எப்படியா இருந்தாலும் நம்ம வளர்த்த பிள்ளை இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறான். மலை மேலே ஏறி ஆடு மேய்ஞ்சாலும் குட்டி கோணான உடனே அந்த எண்ணம் அவருக்கும் இருக்குமல்லவா? ஆம். ஆக என்ன பண்ணார், கெடியார்த்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அப்படின்னார். 11 மணியை காட்டி 11 மணிக்கு நீ இதை விட்டு புறப்பட்டுலாம், நீ பூஜையில் போய் பார்த்து சொல் அப்படின்னு கையினால் சொன்னார். அப்புறம் பெரிய மரியாதை என்ன பண்ணார், அவ்வளோ பெரிய மரியாதை எனக்கு தேவையில்லை, என்னமோ அவருக்கு இஷ்டம் செய்தார். அதெல்லாம் விட்டு 11 திருமுறையும் அவர் இப்போ வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ பெரிய மூட்டை அதை கொடுத்து எடுத்துக்கிட்டு போயிட்டேன். கடவுளே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து திருச்சி பார்த்தேன். அதில் ஒரு ஆராய்ச்சியில் இருக்காரு, ஒருத்தன் கடன் வாங்கி விட்டான், ஏழை கடன் வாங்கி விட்டான், அந்த கடனை திருப்பி செய்ய முடியவில்லை, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதவன் அவன்கிட்ட வேலைக்கு போனான். நான் உனக்கு வேலை செய்யறேன், இந்த பணத்துக்கு ஈடு கட்டிக்கன்னு சொல்லிட்டான். சரி நீ என் வீட்டில் வேலை பாடுறான்ட்டான். வேலை பார்த்தான், சம்பளம் கொடுக்கல, மாதா மாதம் இவனுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபான்னு சம்பளத்தை போட்டு கணக்கு எழுதிட்டான். 10000 ரூபாய் சரியா வந்துடுச்சு. இது சரிதானே? அது போல தினந்தோறும் நாம கோயில் வழிபாட்டுக்கு போய் நம்ம பாட்டு சொல்லி விழுந்து கும்பிட்டவையானால் இந்த ஈடு கட்டி விடலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த உபமானத்தை எழுதியிருக்காரியா அவரு சுழித்து போயிட்டு. நான் தினந்தோறும் கோயிலுக்கு போய் 100 பாட்டு சொல்றேன், இந்த சொல்லு எனக்கு கிடைச்ச உடனே ரொம்ப நல்லா இருக்க. ஏழா போயிட்டான், பணம் வாங்கினா பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, அவன் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டான். சரியா போயிட்டு இல்ல அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆக சுந்தரர் திருமணம் செய்து கொண்டு அங்கே இருந்தார், கோயிலுக்கு போனார், தவறாம போவார் காலையிலையும் மாலையிலையும். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று சொல்லுவார். சுந்தர தேவாரத்தில் வருது. அந்தியிலையும் சந்தியிலையும் தான் பஞ்சாட்சரத்தை சொல்லுவாங்க எல்லாரும். இவர் சொல்றாரு, அந்தியும் நண்பகலும் உச்சி போதிலேயும் உன்னுடைய நாமத்தை நான் மறக்கலன்னு மற்றொரு இடத்துல சொல்றாரு இல்லையா? ஆமாம். ஆக அப்படி தரிசனம் பண்ணி இருந்தார். அங்க தேவாசிரிய மண்டபம்னு ஒன்னு இருக்கு. அங்க போனார், 63 அடியார்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அவரை பார்த்தாங்க. இந்த அடியார்களுக்கெல்லாம் நாம அடியே நாவது எப்போ? அடியார்களை விழுந்து கும்பிட வேண்டாமா? அவர்களுக்கு அடித்தொண்டு நாம செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற எண்ணமாவது நமக்கு இருக்க வேண்டாமா என்ற எண்ணம் இவருக்கு வந்தது. ஆரூர் சிவனை கேட்டார், நான் உன்னையே பாடிட்டு இருக்கிறேன், இந்த அடியார்கள்லாம் செயக்கரிய செய்கையை செய்தவர்கள், செய்ய முடியுமா? சோறுதான் போட்டான் திருச்செங்காட்டங்குடியில, பிள்ளைக்கறி போடுன்னு சொன்னான், கோபம் வந்தது அவருக்கு. பள்ளிய ஒரு குடிக்கு ஒரு பிள்ளை, தகப்பன் தாய் பிடிக்க தகப்பன் அறிஞ்சி அந்த கறிதான் எனக்கு சோறு போடுன்னு கேட்டான். ஏண்டா நீ சாமியாரா? நீ சாமியாராடா? நீ அயோக்கிய பயல வாடாயிங்க அப்படின்னு எட்டி அந்த சடைய பிடிச்சி பத்தி வாங்கி அவரை திருச்செங்காட்டாங்குடியில இருந்து நன்னிலம் வரைக்கும் அடிச்சு கொண்டு விட்டுருப்பான்ல. அப்படித்தானே செய்யணும், அப்படித்தானே நான் செய்வேன், நீங்களும் அப்படித்தானே செய்வீங்க, நீங்க அப்படித்தானே செய்வீங்க? இல்லன்னு யாராவது சொல்ல சொல்லு பார்க்கலாம். ஒரு சாமியாரு என் வீட்டுக்கு வந்தாரு, பெல் அடிச்சாரு, கதவை திறந்த, இது பெரிய புராணம் இல்ல, நடந்ததை சொல்லணும். நீதானே தருமபுரம் சாமிநாதன்? ஆம். நான் பிராமணன், உன் வீட்டுல சாப்பிடணும், 12 மணிக்கு சாப்பிடுவேன், 10:30 சமைச்சு வச்சுக்கிட்டு என்ன 12 மணிக்கு வந்து கூப்பிடு, நான் கோயில்ல இருக்கேன், என்னை வந்து கூப்பிடு, நான் சாப்பிடுறேன்னு சொன்னான். சரி, சமைச்சு வச்சுக்கிட்டு போய் கூப்பிட்டேன், வந்தான். வந்தவன் வர்ற வழியிலேயே ஒரு புடி மண்ணல்னான். ஒரு புடி மண்ணு சாமி கைகால் அலம்பிக்கீங்க அப்படின்னு சொன்னேன். கைகால் அலம்ப வேண்டியதுல நான் எப்போதுமே பரிசுத்தமா இருக்கிறவன் அப்படின்ட்டான். இலைய கொண்டாந்து போட்டாங்க, இலையில சாப்பிட மாட்டேன், தரையில தான் சாப்பிடுவேன். என்ன பண்றது, என்ன பண்ண முடியும்? தரையில சோற போட்டோம், ஊத்து சாம்பாரன்னு சொன்னான். சாம்பாரை ஊத்துனாங்க, இந்த புடி மண்ணை அதுல போட்டான். புடி மண்ணை போட்டு சாதம் நல்லா பிசைஞ்சு அவன் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கான். முடியுமா? சாப்பிட்டு முடிஞ்சது. சாமி கையாளம்பு, கையாளம்ப வேண்டிய தேவையில்லைன்னு தன்னுடைய துணியிலேயே தொடக்கினான். எனக்கு பயம் கண்டு போச்சு, இவரோட நாம இருக்கிறதே தப்பு, இவன் எப்படியாவது ஊட்ட விட்டு போனான் சார். ஆமா, அப்படிதான் நினைச்சேன். நான் என்ன, நீ கூட தான் நினைப்பீங்க. ஆமா சாமி, நான் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உனக்கு ஏதாவது விருப்பம்னா கொடு அப்படின்னா. சரி, இன்னும் ₹5 ஒரு தட்டில் வச்சு கொடுத்தேன். தட்டை விட்டு எடு அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையில வாங்கி ரெண்டா கிழிச்சு ஒரு பாதியை தாமடியில் எடுத்துக்கிட்டு ஒரு பாதியை என்கிட்ட கொடுத்து நீ வச்சுக்கணும். இது என்ன பண்ண முடியும்? ஒரு பாதி செல்லுமா? செல்லாது. ஆமா, நீ எப்படியாவது இந்த ஆள் ஊட்ட விட்டு போனா சார் தான் சொல்லிட்டு சாமி போயிட்டோம். போயிட்டான். ஆமா, அந்த மாதிரிதான் திருச்செங்காட்டங்குடியில் இல்லையா? ஆமா, இந்த அடியார்களுக்கெல்லாம் நான் எப்ப அடியார்களா இருக்க போறேன் அப்படின்னு சாமி கேட்டார். சாமி சொன்னா, நான் எப்படி பாடுவேன்னு கேட்டார் இல்லையா, திருவண்ணாமலையில் இல்லையா, பித்தனன்று கூப்பிட்டாய் அல்லவா, நான் வருத்தப்பட்டு இருந்தனா, வருத்தப்படலையே, ஏன் நானே நீ நீயே நான் ஏன் வருத்தப்படணும்? பித்தா பிறை சூடி பாடு, பித்தா பிறை சூடின்னு பாடிவிட்டான், கேட்டுக்கிட்டே இருந்தான். இப்ப நான் சொல்றேன், ராமையா எனக்கு வேண்டியவர் தான், ரொம்ப நாளா தெரியும், தமிழ்ச்சகத்தில் இருக்காரு, மரியாதையான மனுஷன். நான் தவறி போய் அவரை கேட்கற, உனக்கு புத்தி இருக்கியான்னு நான் கேட்டுக்கிடுறேன்னு வச்சுக்கோங்க. கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆமா, கேட்கப்படாது. அவன் முழு முதல் கடவுளை பித்தன்னு சொல்றான், அவன் பாடுறான் கேட்கிறான்னா என்ன அர்த்தம்? ஆமா, நாம என்ன? அதே மாதிரி சம்பந்தர், திரு எருக்கத்தம்பூலியூர் பதிகத்துல பித்தா பிறைசூடி அப்படின்னு ரெண்டு பதம் கொண்டு வரும். அது ஏழாவது நூற்றாண்டுல இல்லையா? ஒன்பதாவது நூற்றாண்டுல சுந்தரரை பித்தன் என்று பாடுன்னு சொல்லிவிடும். இந்த சொல்லாட்சி ஏழாவது நூற்றாண்டிலேயே திருஞான சம்பந்தர் கொண்டு வந்துட்டாரு. திரு எருக்கத்தம்பூலியூர் தேவாரத்துல இருக்கிறது. வீட்டுல தேவாரம் இருந்தா எடுத்து பாருங்க அல்லவா. இந்த அடியார்களை நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு கேட்ட போது, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் பாடு. இரண்டாம் தடவையாக அடி எடுத்து கொடுக்கிறோம். முதல்ல அடி எடுத்து கொடுத்து கொடுத்தான் பித்தா பிறை சூடின், இரண்டாவதா அடி எடுத்து கொடுக்கிறான் தில்லைவாழ் அந்தனர் பாடு என்று சொல்லக்கூட இல்லை. அந்த வரியில ஃபுல்லா சொல்லிவிட்டான் திருவாரூர் சிவன். ஆமா, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேங்கிற வரலையும் சொல்லிவிட்டான். ஆமா பாடு ஐயா. வேலாயுத ஓதுவார் சொல்லியே நான் பாடி இன்னைக்கு உலகம் பூரா தேவாரம் போயிடுதுன்னு சொன்னா, முழு முதல் கடவுள் சொல்றான் நீ பாடுறான்னு அவருக்கு பாடுறதுக்கு தகுதி வராதா என்ன? என்னடா அது வேலாயுத ஓதுவார் என்னுடைய குருநாதன், அவர் சொல்லி கொடுத்தே நான் இன்னைக்கு நான் ரெக்கார்ட்ல பாடி உலகம் பூரா கேட்டுட்டு இருக்க இல்லையா? முழு முதற் கடவுள், உலகமெல்லாம் படைக்கிற கடவுள் அவன். நடராஜ பெருமானுடைய தத்துவத்தை சொல்லும் போது ஆக்கலும் அழித்தலும் மறைத்தலும் எல்லாம் அவன் ஆட்டத்திலேயே இருக்குன்னா, அது இந்த தர்மபுரம் பண்டாரத்தினை நல்லா இருக்கிறது. பஞ்ச கிருத்தியம் அப்படின்னு நல்லா இருக்கிறது. இவ்வளவு தூரம் எழுதுவாருன்னு நான் நம்பவே இல்லை. நல்லா இருக்கிறது. நான் அவருக்கு கடிதம் எழுதல என்ன. ஆக தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு அவன் சொல்லிவிட்டான். திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன்னு இவர் சொன்னார். அடுத்தது முதல்ல அவர் சொன்னாரு அந்தனர், பரமசிவன் சொன்னது அந்தனர். அடுத்த அந்த வரியிலேயே பாதி மிச்சம் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன்னு. ஏன் குயவன் சொன்னார்? கொண்டா திருநீல கண்டங்கிற பேரோடு ரெண்டு பேர் வர்றாங்க. அதனால இப்ப கூட பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பி சாமிநாதன் ரெண்டு பேர் இருந்தான்னா அவங்களோட மதருடைய பேரை ஒருத்தனுக்கு சேர்த்து விடுவாங்க. அது இன்னைக்கு நடைமுறையில இருக்கல்லவா, நடைமுறையில இருக்கல்லவா. அதே மாதிரி திருநீல கண்டத்து பாணனார்க்கடியேன்னு பின்னால ஒருத்தர் வர்றார். அவர் தான் கடைசி அடியார். திருநீல கண்டத்து குயவனார் முதலடியார், திருநீல கண்டத்து பாணனார் கடைசி அடியார். ஆமா, அதுல ஜாதியோ மதமோ இல்லாமல் அரசனும் உண்டு, ஆண்டியும் உண்டு, பாப்பனும் உண்டு, பறையனும் உண்டு. ஆமா, அப்படி இருந்த சமுதாயம் நாம சீர்கட்டு போய் கிடக்கிறோம். ஆமா, ஜாதி ஜாதி ஜாதி ஜாதின்னு உலகாரப்பாவீங்க, இந்த நாட்டை குட்டிச்சோறு பண்றாங்களே. ஏ ஆமா போட்டும், கடவுள் தீர்ப்புல எவனும் தப்ப முடியாது. ஆமா, ஆக திருநீல கண்டத்து குயவனார்னு சொன்ன. நான் திருநீல கண்டத்து குயவனாரை பத்தி சொல்லத்தான் நான் எண்ணி வந்தேன், சொல்லி இருப்பேன். ஆனா இந்த சித்திர மாதம் திருநாவுக்கரசருடைய நினைவு நாள் வருகிற மாதம். திருநாவுக்கரசருடைய அற்புதங்களை சிலதை பாடி காட்டணும் அப்படின்னு எண்ணி இருந்தேன். இன்னும் 10 நிமிஷம்தான் எனக்கு இருக்கு இல்லையா? ஆமா, இந்த 10 நிமிஷத்துல ஒரு 2 பாட்டாவது திருநாவுக்கரசர் பாடினதான் நான் உங்களுக்கு நினைவு

அவன் எப்பொழுதும் தோற்காது என் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆத்தேன் அடியேன் அதிகைக் கெடில வீரட்டான துறை அம்மானே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் முடியுமா முடியுமா நெஞ்சம் உமக்கே இடம் அந்த கே என்பது என்னமோ இலக்கணம்னு சொல்லுவாங்க முடியுமா ஆமா ஒரு செகண்ட்ல என்னென்னமோ எண்ணுகிறது நெஞ்சம் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து மிடி அஞ்சேலும் எண்ணீர் அதிகைக் கெடில வீரட்டார்

இந்த தலம்பூவோடு தூபம் எல்லாரும் செய்யறாங்க. தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் கடவுளே. நீ தமிழ நீச்ச மொழிங்கிறான், தமிழை தள்ளி விடுறான் ஒரு பக்கத்துல, தமிழ் பாட்டு பாடுறவங்களாம் ஒதுக்கி விட்டுறான் தமிழ்நாட்டிலேயே. அதுக்காக வந்தது தானே இது. இது எதுக்கு வந்தது, இந்த இடம் எதுக்கு வந்தது? கோடிக்கணக்கில் போட்டு ஏன் கட்டினார் அவர்? பைத்தியக்காரரா அவரு? ஆமா,

அவருக்கு சூழ வலி வந்திருந்தது. அவர் பாடினாரு, போன வாரம் எனக்கு வயத்துல பெரிய தொந்தரவு, ஒரு வாரம் படுத்தே கிடந்தேன். ஆமா, எத்தனை தடவை இந்த பதியத்தை சொல்லியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டியில்ல அப்படின்னு இருந்தேன். அப்புறமா எல்லாருமா வற்புறுத்தினதுக்கு அப்புறமா ஒரு நாள் போனேன். ஆமா, இப்போ இந்த வகுப்புல இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா நாம இந்த பதியத்தை சொன்னோம்னா நமக்கு சரியா போயிடுது. அந்த புண்ணியவன் பாடி வச்சுட்டு போனா நமக்கு கிடைச்சது இல்லையா? சரி, இவர் சைவ சமயத்தை விட்டு அங்க அங்க போயிட்டாரு, திரும்பி வந்தாரு. அவன் விடுவானா? ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருத்தன் போயிட்டான்னா அவனை சும்மா விடுவானா? இன்னைக்கு நடக்குது இல்ல, நம்ம பாக்கிறோம் இல்ல, பாய்யா வர்றானா இல்லையா பாரு, குடிச்சு இழுத்துட்டு வாடா அவனை. சொல்றான், வந்தவெல்லாம் நீங்க வரலன்னா எங்களுக்கு அடி விழும், நீ ஏண்டா அவனை அழைச்சிட்டு வரலன்னு இல்லையா? ஆமா, வாங்கன்னு கூப்பிட்டோம், போயிட்டோம். என்னால இன்னொருத்தனுக்கு சுந்தர வேண்டாம். அப்பதான் சுவாமி நாமார்க்கும் குடியல்லோ, அத பாருங்க, இசை இசையாக வருகிறது. ஏழாவது நூற்றாண்டுல பாடின தமிழ் எங்கேயோ ஒரு ஓதுவார் ஒரு மூலையில இதை பாடிட்டே இருக்காங்க, அந்த உயிரோட இருக்கு. ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி தேன் தேனா பாடினா எம் கே தியாகராஜ பாகவதர்,

போயிடுத்த அந்த பாட்டு. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டுதான் நான் பாட்டுக்காரனா வந்தேன். அன்னைக்கும் அது இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. இத திருநாவுக்கரசரை சொல்லி ஒரு 10 பாட்டாவது பாடணும்னு நினைச்சேன். இது சொல்றதுக்கே சரியா போயிடுத்து, மன்னிச்சுக்குங்கோ. அடுத்த தடவை வரும்போது நாவுக்கரசர்ல கொஞ்சம் சொல்லுவேணும், இல்லை திருநீலகண்டத்து குயவனாருக்குத்தான் போவேணும், அது கடவுள் விட்ட வழி, ஆமாம் என்று நான் எண்ணி விடுகிறேன் என்று சொல்லி நாமெல்லாம் பஞ்சாட்சரம் சொல்லி நாடு நன்றாக இருக்கணும், நாட்டில் எந்த விதமான தீமையும் வர வேண்டாம், மக்கள் பூரா நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: இவ்வுலகே என்று எவ்வுலகையும் குறிக்கும். உலகலாம் இயன்று உலகம் என்றது இவ்வுலகை மட்டுமின்றி அனைத்து உலகங்களையும் குறிக்கும். அதனாலதான் உலகு எலாம் அனைத்துலகம் அப்படி புரியுதுனாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அதுக்கு முன்னால அனைத்துலகம்ங்கிறது என்ன வரையும் வராது. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். அதனாலதான் அங்க கம போட்டுக்கணும். எப்படி ஒண்ணு ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகம் அப்படி போவோம். அதான் போகிறது. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் கம அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள். அதான் சொல்லிய பாட்டின் பொருளும் அதான் வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அப்படி வேற ஒண்ணும் இல்ல. என்ன பொருள் ஒண்ணு ஒரு கம போட்டுட்டு நிறுத்திடுவாங்க. வரியாச்சேன்னு முடிக்க கூடாது. ஆனா பொருள் உணர்வு நாங்க நிறுத்தணும். உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையா விமலா வெடிப்பாக வேதங்கள் வெடிப்பாக வேதங்கள்னு இருக்கும். ஆனா

வேதங்கள் கூட ஆழ்ந்து அகன்று உன்னுடைய அருமையை தெரிய முடியாது சுவாமி. அந்த வேதங்களுக்கு இதுல சேர்த்துங்க, அவ்வளவுதான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்றது பெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயனதெல்லாம் போயகல வந்தருளி. அங்கெல்லாம் தப்பிடலாம். விஞ்ஞானமாகி மடிகின்றமை சுடரே அங்கெல்லாம் தானா போலாம். சில அப்படி பிரிச்சுட்டோம்னா அருமைய முருகா. அதனால இங்க ஆமா இமையவர்க்கு அப்படியான ஒன்னே சொன்ன நம்ம இது வரைக்கும் உட்கார்ந்தே தப்பு எந்திரிங்கப்பான்னு ஏன்னாரு. அதான் அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கே முடியாதுன்னு நாம் இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறது? அடாராடா பொறுத்திருந்து பாருங்கள். அடியவர்க்கு எளியான் நல்ல உங்க மாதிரி திருவண்ணாமலை இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப எளியவனாக இருப்பாங்க. உடனே ஒருத்தன் ஆராய்ச்சி பையன், ஆமா போதான் கன்ஃபியூஸ். அரியவங்கிறீங்க எளியவங்கிறீங்க, அதனாலதான் அந்த பக்கமே நான் வர்றதில்லை. நீங்க அவன் வழங்காம சொல்லி என்னதான் பண்றது? ஆனா அடல்றல்லவா நீசமணிச்சு குழந்தை அல்லவா? அதனால நீ சின்ன பொடுத்துன்னு உட்காந்து கைகட்டு கைகட்டான் பாய் பத்து. அது கூட அந்த காலத்துல இப்ப எல்லாம் ஒண்ணும் முடியாது. அது கூட ஏன் உட்காருனா ஏன் உட்காரணும், வாயை பொத்தணும் ஏன் பொத்தணும்னு கேட்கும் அல்லவா? இப்ப அப்படி ஆகி போச்சு. அதனால பாவம் அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்ல கேட்கணும் என்ன எப்படி சாவுங்க அனுபவம் அல்லவா? இது கூட தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இல்லாம போனதே நினைக்கிறது. ஏன்னா இந்த கள்ளங்கவடு இல்லாத உள்ளம், சின்ன உள்ளம், அது பாடஞ்சொல்றதுல ஒரு தனி அமைப்பு. இது அடல்ட் என்ன தெரியுமா? இங்க என்னென்னமோ இருக்குது, அதுல இதுவும் வருது. இங்க தன் தன்னா இருக்குது, அதுக்கு என்ன உலகம் தெரியும், இது தெரியும், எல்லாம் தெரியும். அதோட உங்க சிலப்பதியார் கேட்குது, அதோட உங்க கமரமேன் கேட்க வருது அல்லவா? அதனால என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு போயிட்டு போறான். அதனால அது அடல்ட் ஒரு விதமானது அடுத்தது. அது அது சின்ன பிள்ளை கொடுசு இல்லைங்களா? சொன்னது அப்படியே கேட்டுட்டே இருக்கும். ஒரு முறை நம்ம தெரியாமத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவருக்கு முன்ன ஒருவர் அவர் பேர் சொல்லப்படாது. அவர் படிச்சுட்டு இருக்கும்போது மாடி, என் கல்லூரியில மாடி இருக்கு, அது 4 மைல் இருக்கும். வேணும்னே சொல்லுவான், கல்லூரி எத்தனை மைல்? 4 மைல் தாம்மா. அப்படின்னு எப்ப போறதுமா? இல்லடா 4 மைல் இருக்குன்னு அர்த்தம். இப்படிலாம் விட்டடிக்கிறது வந்து அந்த கல்லூரி பாவம். அப்படியே வந்துட்டு காக்கா ஒண்ணு பறந்து போச்சு, அதை பார்த்துக்கிட்டே என்ன தம்பி என்ன பாக்குறேன்? காக்கா பறந்தது தான் பார்த்துறேன். பாவம் சின்ன பையன், நீ என்ன பண்ணுவீங்க? நாங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்குது. அப்புறம் இல்லடா காக்காலாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒன்னா வகுப்புன்னு, அப்ப ஒன்னா வகுப்புன்னு தமிழ் கல்வியில் இருந்தது. அந்த ஒன்னா வகுப்புங்கிறது சீக்குள்ட்டு இஎஸ்எல்சின்னு அர்த்தம், முதல் வகுப்பு. ரெண்டாவது வகுப்புங்கிறது எஸ்எல்சி. மூன்றாம் வகுப்புங்கிறது இன்டர்மீடியேட் தமிழ். நான்காம் வகுப்புங்கிறது என்ட்ரன்ஸ், அப்பதான் புலவரா நுழையறான்னு அர்த்தம், புலவரா உள்ள நுழையறான்னு அர்த்தம். அப்புறம் 4 ஆண்டு, 8 ஆண்டு படிக்கிறது. அப்படி புலவரெல்லாம் இருந்ததாக கேள்வி. அந்த புலவர் நின்னாங்கன்னா நின்னாங்க. அதே இப்ப வந்து 3 ஆண்டு வச்சுட்டான். அது அப்ப எல்லாமே புலவர் படிக்கணும்னு சொன்னா நீங்க முதல் அடிப்படையாக 4 ஆண்டுகள். அதுக்கு என்னன்னு கேட்டா முதலாண்டு 2ஆம் ஆண்டுன்னு பேர் இல்லை, என்ட்ரன்ஸு கீழே முதல் வகுப்புன்னே பேரு. முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, அப்புறம் 4ஆம் வகுப்புங்கிற என்ட்ரன்ஸு, அப்புறம் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 8 ஆண்டு. அந்த 8 கொண்டாறுதாமை தொட்டுக்கொண்டே நின்றார் புலமையில் விட்டு கொண்டார் அவர் உந்தீபர. அந்த புலமை புலமை தான் அப்படிலாம் ஒரு காலம் இருந்த தமிழ் கல்லூரி போச்சு. எனவே இங்க ஆமா கருத்தின உலகருத்துணை நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே அவன் மற்றது மாதிரி தன் முனைப்பினால அளவறுப்பதற்கு அறியவன் அறியவன். ஆனா பெருமானி நீ காட்டினாலன்றி நான் காண முடியுமா என்று போய் விழுந்தா உடனே ரொம்ப அறியவன் ஆயிடுவான். ஆகவே முரண்பாடு இல்லை. யாருக்கு அறியவன், யாருக்கு எளியவன் என்று கேட்டா நான் கண்டுபிடுவேன் என்று போனா இந்த பிறவி இல்லை, 7 பிறவி காண முடியாது. நான் பாரியார் தன்னுதலாய் காட்டாற்றாய்
அப்பர் சுவாமி தேவார், பெருமானே நீ உன் திருவடியை காட்டி ஆட்கொள்ளனா வேற யாருப்பா ஆட்கொள்வது என்று போனா திருவடியை காட்டி. அப்போ அளவறுப்பதற்கு அறியவன் இமை அவர்க்கு ஏ நான் காண்பேன் என்று போனேன். அறியவர்க்கு எளியன் எப்படிப்பா உன் திருவடியை, அவன் அருள் ஆலே அவன் தாழ் வணங்கி உன் அருள் இருந்தா பார்க்கலாம் இல்லையானா பார்க்க முடியாது, நீ தான் காட்டணும்ப்பா என்று போன எளியான் ரொம்ப எளியவனா இருப்பான். அவன் களவறுத்து நின்ற ஆண்டமை கருத்தினுள் கசிந்து உணர்ந்திருந்தேயும். உனக்கு அந்த காலத்துல குறுந்து வர தெரியல, களவறுத்து களவுன்னா திருட்டுதம், என்ன திருட்டுதம் அது, இந்த பொறிகள் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை விட்டு விட்டு வேறொன்ன செய்யறது திருட்டுதம். திருட்டுதலம்னா நீங்க ஒருத்தருடைய பொருளை எடுத்துட்டு வந்தாதான் திருட்டுதல்னு அர்த்தம் இல்ல, எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்காக செலவு பண்ணாமே வேற ஒண்ணு பண்ணீங்கன்னா அதுவே சீக்கிரத்து களவு திருடுதல் திருட்டு பயல்ல அப்படின்னு. அதனால என்ன தெரியுது, இங்க யாரையும் குறிப்ப நல்ல கற்பனையே, அலுவலகத்துக்கு போனோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பணத்துக்கு நாம கொடுக்கப்பட்ட பணியை செய்வதுதான் நியாயம். நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்யாம இருந்தோம்னு சொன்னா களவு திருடுன்னு இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட பணிக்காகத்தான் அந்த 3 மணி நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, சம்பளம் கொடுக்கப்படுகிறது அல்லவா, ஓய்வூதியம் கூட கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த 3 மணி நேரத்தில் நமக்கு உரிய வேலையை செய்யாமல் இருந்தால் என்னது திருட்டு பயன். அந்த களவு, இந்த உடம்பு எதற்கு கொடுக்கப்பட்டதோ அது செய்யாமல் இந்த உலகியல் வெளிப்படுத்துவதனால இப்படி களவு. களவு அறுத்து நின்று ஆண்டமை, இந்த மாதிரி இருந்த நம்ம எல்லாம் நம்முடைய அந்த களவெல்லாம் நீக்கி இந்த உலகியல் விடுத்து ஆண்டமை நம்மை உயர்நிலைக்கு ஆட்கொண்டானே, அத கருத்தினுள் கசிந்து உணர்ந்து இருந்தேயும். உனக்கு எல்லாம் மனசுல புரியுமல்லவா, உனக்கு தெரியாதல்லவே நீ எப்படி இருந்தாய் இன்று எப்படி இருக்கிறாய் என்பதெல்லாம் ஒத்து நோக்கி பார்க்கிற. அப்படி இருந்தும் கூட உல கருத்துணை நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே அருமை. இந்த நெஞ்ச என்ன பண்ணணும், இதுக்குள்ள தன் தன்னா என்னென்னமோ இருக்கு, அந்த என்னென்னமோ இருக்கிறதெல்லாம் நீட்டு அதெல்லாம் துடைச்சிட்டு என்ன அடியில் நல்லா அருமையா ஒரு அதாவது சாணம் தான் முக்கியம், ஆவின் சாணத்துக்கு அந்த ஆற்றல் இருந்தது அப்படின்னு பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு மறுக்கல, இன்னைக்கு மறுக்கல, இன்னைக்கு ஆவின் நீருக்கு அந்த தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆவின் சாணத்து கிருமி நீக்கிறதுனால இன்னைக்கு ஆவின் நீருக்கு அந்த தன்மை இருக்கு. அதனால தான் இனி இந்த கொஞ்ச காலத்துல ஆவின் நீரில் இருந்து சோப்பு தயாரிக்க போகிறார்கள். சோப்பு அருமையா அது உடம்பு போட்டு குளிச்சோம்னு சொன்னா ஒரு சொறி சிறு கிழங்கு அந்த எதிர்விளைவுகள் எதுவும் இருக்காது, எதிர்விளைவு கூட இருக்காது நடக்க போகுது ஒரு பெரியவர் சொன்னார். அப்ப ஆவின் சாணம் ஆவின் நீர் இந்த இரண்டிற்கும் உலக நம்முடைய உடம்புல இருக்கிற கிருமிகளை நீக்குவதற்குரிய ஆற்றல் உண்டு. யார் சொன்னது, ஆங்கிலேயர் வந்த பிறகு இல்ல, திமு அன்னைக்கே தமிழர் உணர்ந்து. அதனால இந்த உல கருத்துணை நினைந்து இந்த உள்ளத்துல இருக்கிற அந்த கீழ்மைகள் எல்லாம் அதை இருக்குன்னு தெரியுதுல்ல, அதையெல்லாம் நினைத்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே அந்த தூண் தூசி துப்பெல்லாம் நீக்கி கொஞ்சம் வெள்ளையும் அடித்து அடியில தண்ணிக்கு இந்த ஆவின் சாணம் போட்டு நல்லா மெழுகி அதுல கொஞ்சம் கோலத்தையும் போட்டு இப்படி இருக்க சொன்னால்தான் ஆண்டவன் இருப்பான் நெஞ்சில. நீ அழுக்காரு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்ற தரம் அந்த நாளையும் அங்கேயும் அப்படி தன் தன்னா வச்சிருக்கிற புறங்கூறுதல் அதான் எனக்கு வேலையேங்கிற புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். இப்படி உயிர் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட இல்லாத போது ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களதான் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது 32 கீழே தள்ளணும் அல்லவா, என்ன பண்றது. அல்ல புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் திருவள்ளுவர் ரொம்ப ஓண்டுது, இதே வேலையா வாழ்ந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட ஏ ஒரு கயிறு எடுத்துக்கிறேன் தூக்கு போட்டுக்கிறேன் எலிமருந்து கிடைக்கல தின்னுடுறேன் திருவள்ளுவர் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். உனக்கு பெரிய அறமாய் போகும், உனக்கு நல்ல எதிர்காலத்துக்கு நல்லதுதான். அங்கே ஒரு சிலிப்பு கொடுத்தான், எம்ஏ படிக்கிற பையன்,
அவன் தான் செத்தே போறான். அவருக்கு எங்க அறம் ஏது ஆக்கம் ஏது? ஏன்னா அறங்கூறும் ஆக்கம் தருமனுக்கு திருக்குறள் இருக்குல்ல. செத்தே போட்டான், அப்புறம் அவனுக்கு என்ன அறம், அப்புறம் என்ன ஆக்கம் இருக்குது? திருக்குறள் சொல்றாரு, பரிமையல்ல வந்த சிங்கம் அல்ல பரிமையா. என்ன சிலிப்பு, பெரிய ஊர்ல போக கூடாது, என்ன போட்டு கூட கூட. அவன் இறந்தே போய் விடுகிறான், அவனுக்கு பிறகு ஆக்கம் ஏது அறம் ஏது? அங்கனமாகவும் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்று கூறியது என்னை அப்படின்னு கேள்வி எழுதி வைக்கிறான். இப்ப அவனுக்கு வயசு என்ன? 35. நேத்தான் இறந்து போனான திருவள்ளுவர் சொன்ன உடனே. ஆமா, அப்ப திருசுரர் இறந்து போயிட்டாவ. ஏன்னா சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் சொன்னவுடனே பெரிய மனு சொல்லிட்டு சேர்த்து விட்டான். இப்ப அவனுக்கு என்ன அறம் என்ன ஆக்கம் இல்லையா? அவன் இயல்பா இருந்திருந்தா இன்னொரு 30 ஆண்டு வளர்ந்துருப்பான். ஜாதகம் இப்படி அல்லவா, ஜாதகத்திலான இப்படி இடையில இறப்பு இருக்கும்னு சொல்லி இருக்கும். இருந்தாலும் ஒரு காலம் அவன் தகர்த்து வந்தான்னு வச்சுங்க, இன்னும் 35 ஆண்டு இருந்தான்னா, இப்ப 35 ஆண்டுலேயே இவத்தனை பேரை புறங்கூடி இருக்கிறான். இன்னும் 35 ஆண்டு இருந்தான்னா இன்னும் குறைஞ்ச 100,000 பேராவது புறச்சுடுவான், புறங்கூடிப்பான். இந்த புறங்கூறுனா அதனுடைய வர்ற பாவம், அதனால வருகின்ற அந்த இவனுக்கு தீங்கு, அதெல்லாம் இன்னைக்கே போயிட்டு பத்தியா. ஆதலால் இது அறங்கூறும் ஆக்கம் தரும் என்றார். இன்னும் 10 ஆண்டு இருந்து இன்னும் அதை செஞ்சுட்டு இன்னும் பல தீங்கு பெறுவதை விட இன்னைக்கு போறது, ஆகவே அவ்வளவு பெரிய தீங்குல இருந்து மைனஸ் பண்ணிட்டு போயிட்டான் பத்தியா, அதுதான் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்றார். உக்கார பருமை அல்ல சிவா. ஆகவே அது போல இங்கே உண கருத்துனை நினைந்து உளம் பெருங்கலம் செய்ததும் இலை நெஞ்சே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உள்ளத்தை ஒரு பெரிய களம் களம்னா தூய்மையான இடமாக வைக்கணும். அப்பதான் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். யாரு? அப்பர் சுவாமி. நெஞ்சம் உமக்கே பெருமானி ஒற்றையெல்லாம் தட்டித்தர் சாமி, நல்ல ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ண சாமி, அப்படியா கீழே சாணம் போட்டு மொழி இருக்க சாமி, நல்ல கோலமெல்லாம் போட்டுட்டேன், நல்ல தோரணம் எல்லாம் கட்டிட்டேன், பூ எல்லாம் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு வரும்போது வரவேற்புக்காக ஒரு மாலையை வச்சிருக்கிறேன், எல்லாம் செஞ்சுட்டேன் சாமி. அப்படியாடா.

அப்படி ஆகணுமா? அவன் இருக்கிறதுக்கு நாம ஒரு வீட்டுக்கு குடிப்போம்னு என்ன பண்ண வேண்டியது? ஒற்றையை தட்டியை தட்டியை சொல்லி தானே போறேங்க, மண்ணி மடா போயிடுறோமா? அது கூட ஆண்டு விட்டுக்கணும்னா அதான் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்து அது கூட உமக்கே ஏகனம். வேற யாருக்கும் ஒரு ஆளுக்கு நான் வர வரமாட்டேன், லட்சம் இல்ல கோடி வாடகை கொடுத்தாலும் தரமாட்டேன். அப்படியாடா எனக்கா ஒதுக்கி வச்சிருக்கிற சாமி, வேற யாருக்கு நின்று சாமி, உமைக்கு நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். பச்சது மட்டுமில்ல சுவாமி, எப்ப வருவீங்கன்னு அப்படி பார்த்து பார்த்துட்டு இருக்கிறது. அங்க யாராவது பார்த்தா சிவருமான இல்ல, அது திருவண்ணாமலைக்காரன். சரி சரி, திரும்ப பார்த்துட்டேன் பார்த்துட்டு யாரையான கள்ளக்குச்சிக்காரங்களா? சரி சரி, இல்ல இப்படி நினையாது ஒரு போதும் இருந்தரியே. அப்ப அந்த ஊழம் பெருங்காலம் செய்ததும் இலை நெஞ்சே என்ற திருவாக்கமும், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்ற அப்பர் சுவாமி திருவாக்கும் அப்போ அவன் குடியிருக்க வேண்டும் என்றால் அவ்வளவு தூய்மையாக அவ்வளவு நன்மையாக அந்த இடத்தை வைக்கணும். அப்படி செய்யணுமே என்று நெஞ்சில் சொல்றான். ஊழம் பெருங்காலம் பெரிய நல்ல அவன் எழுந்துள்ள இருப்பதற்குரிய ஏற்ற இடமாக செய்தரும் நெஞ்சே பலகருத்துடையாங்கடல் பணிந்திலை, துன்பத்தை எல்லாம் நீக்குகின்ற திருவடி நீ பணியவும் இல்லை. பரகதி புகுவாணி, உனக்கு மேலான கதி எங்கப்பா வரப்போகுது? பரம்னா மேல் நர்த்தம், கதின்னா தெரியும். அதனால பரகதி புகுவாணி, இது நமக்கு ஞானசம்பந்த வாக்கல எண்ணில் நல்ல கதிக்கு யாதோரைவிலை. அவரு பரகதி என்றார், எண்ணில் நல்ல கதிக்கு என்றார் ஞானசம்பந்தம். எல்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையிலும் புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகற்பு போதற்கு உருகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெழுவதாவதும் நித்தரும் அமுதொரு தேனொரு பால் கட்டி மிகுவதாவதும் இந்தனில் மற்ற இதற்கு என் செய்கேன் இனையேனே. புகுவதாவதும் அப்படிலாம் நீ புகணும் எங்கே நெஞ்சில, போதரவு இல்லாதும் கூந்த பின் மீண்டும் வெளியில வரக்கூடாது, என் நெஞ்சிலேயே இருக்கணும். பொன்னகர் புகப்போவதற்கு உகுவதாவதும் என் நெஞ்சு என்ன பண்ணும்னா அது அழுது கொண்டே இருக்கணும். எதற்கு? அந்த பொன்னகர் போவதற்கு. பொன்னகருங்கிறது எது? செல்வர் சிவபுரத்தின் அந்த சிவர், அந்த பொன்னகர் புகப்போவதற்கு உருகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவதாவதும் சொன்னது. என்னை நீ ஆண்ட காரணத்தினாலே உன்னை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நெஞ்ச அப்படியே நெகிழும், நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து கந்தரன் போது நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தரு சண்முகனுக்கு செய்ய ஒரு இது செய்தி சொன்னா தெரியல. கந்தரன் போது எல்லாம் 51 பாட்டு தானே. மயிலாடுதுறையில ஒரு பழையவர்கிட்ட 100 பாட்டு இருந்தது கந்தரன பூஜை, பாத்திரீங்களா? இல்ல. அப்ப வாரியார் சுவாமிகள் இருந்தாங்க, ஏன்னா அவர் தான் இருக்கலாம் அத்தாரிட்டி, அதனால என்ன

இங்க சொல்லுங்க, நீங்க என்ன, நான் சன்னிதானத்து எழுதுறேன், நீங்க 2 மாசம் இங்க இருங்க அப்படின்னு. இல்ல சாமி, நான் புறப்படுறது எல்லாம் இதெல்லாம் வாங்கிவிட்டேன், என்ன நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அன்பா இருப்பார். அப்புறம் தான் சொல்றது, ஆப்பிள் சாம்பார் வைக்க சொல்லியிருக்கிறேன், சாப்பிட்டு போலாம். கடைசியா அவரோட ஆப்பிள் சாம்பார் மலேசியாவில் சாப்பிட்டு. இனிமே ஒருவர் நல்ல திருக்கோடுக்கு யார் இருக்கார், யாரும் இல்லை. அவருக்கு எழுதுன சுவாமி, அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தது கூட எங்களுக்கு கந்தன் போது இந்த 51 பாட்டு தான் நிட்டு பண்ணா இட்டு பண்ணியிருந்தோம். அதான் சொன்னது கொஞ்சம் கேட்டோம், அதனால எல்லாம் 51 பாட்டு நிட்டு பண்ணல. வாரியார் சுவாமி தொகுத்து ஒரு சின்ன ஒரு 15 பாட்டு அதில் தொகுத்து போட்டிருந்தேன், அதை அப்பா வாங்கி கொடுத்து நெட்டு பண்ணிப்பாங்க. அதெல்லாம் படிச்சேன். உல்லாச நிராகுலையோ கையில சல்லாப வினோதன நீயலையோ எல்லாம் வரை என்ன இளந்தளம் சொல்லாய் முருகாதுரூபதி வாமோதா கலமாறுதமோ ஞானோதயமோ நிலாமல் அது நெற்று. அதனால இளமை காலத்துல பண்ண முடிஞ்சது, அதனால இளமை காலத்துல சொல்லுங்க. 1000 ரூபாய் வந்து நம்ம கிடைக்கப்பட்டோம். 100 பாட்டு கிடைச்சிருக்கு மயிலாடுதுறையில் ஒரு பிரதி. ஆனா வந்து சாமி வந்து அந்த மாதிரி 100 பாட்டு இருப்பதாக எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல, சாமிக்கு தெரிஞ்சிருந்தா அது சொல்லணும் அப்படின்னு எழுதுனேன். உடனே பிராமத்தா கண்ணட்டு ரொம்ப அருமையான. ஆனா எல்லாம் எழுதுன்னு கேட்டா நேர் நேரா வாக்கியம் இருக்காது, இங்க இருந்து அப்படி போகும். அது நேர கடைசியில அன்பன் கிருபானந்தவாரி அப்படின்னு அன்பன் இதெல்லாம் போட்டு, நான் இதுவரை கந்தரன் பகுதி 51 பாடல் தான் பார்த்திருக்கிறேன், தாங்கள் எழுதியது எனக்கு புதிதாக இருக்கிறது, நான் அடியேன் பார்க்கவில்லை, இருந்தால் அதை பத்திரமாக எனக்கு அனுப்பிவிங்கள். நான் உடனே அப்புறம் திருப்பந்தால சொன்னோடனே நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. சரின்னா அந்த பாட்டுக்கு இந்த வரம் பாட்டு, இந்த வரம் பொடிப்புற எழுதி 101 பாட்டு திருப்பந்தால காசிமண்டத்தில் போட்டுக்கிறோம். அதுல ஒரு பிரதி அப்புறம் அனுப்பிச்சேன், ரொம்ப நன்றி பார்த்தேன், எல்லாம் பார்த்தால் 64 வாக்கு போலத்தான் இருக்கிறது, ஆனால் தமிழகத்துல இந்த மாதிரி 51 பாட்டு தான் இருக்கிறதா கேள்வியை தவிர இப்படி 100 இருப்பதாக இதுவரை நான் பார்க்கவில்லை. 102 இங்கு மயிலாடுதுறையில் கொடுத்தாங்க, கொடுத்த உடனே சாமிகிட்ட சொன்னேன், சரி அப்படியான இருக்கிறத எழுதி போட்டலாம். நாங்க என்ன ஒரு சந்தேகம், சாமி ஏன் அப்ப அவர் அத்தாரிட்டியா இருந்ததுனால அவரை கேட்டோம், அவர் தானே பார்க்கல என்று சரி இது. ஆனா வாக்கு பாத்தீங்கன்னா நெஞ்ச கணகல்ல நிகழ்ந்து தஞ்சத்தல் கண்ணு அதே மாதிரி சரி இருக்குது. பெரியவங்க அவர் அருமையிலாரு, ஆனா பெரிய என்னமோ வந்து ஒரு காலம் அதெல்லாம் அதுல கந்தல் அலங்காரம் ரொம்ப அருமையானது, கந்தல் அலங்காரம் ரொம்ப அருமையான பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. என்ன பண்றது, கொள்ளித்தலையை இருப்பது போல பயனந்தன் உள்ள துயரை ஒடித்தருளாய் ஒரு கோழி புத்தம் தள்ளி கொழிக்கும் கடச்சந்தின் தேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய வாய்த்தன் விழிக்கு துணைத்தான் அருமையான பாடலாம். எனவே பாருங்க, எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கண்டு நெகுவதாவதும், அதான் நெஞ்ச கடகல நெழுதல் சொன்ன நேரத்தாக நெகுவதாவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவதாவதும். உன்னை நினைக்கும் போது என்ன ஞாபகம் வரும்னு கேட்டா, ஒவ்வொரு நாள் நினைக்கும் போதெல்லாம் இதான் ஞாபகம் வரணும், உன்னுடைய அந்த அருள்தன்மைக்கு ஓமை என்னன்னு கேட்டா அமுதம் என்று சொல்லலாம், தேன் சொல்லலாம், பால்னு சொல்லலாம், கட்டின்னு சொல்லலாம். இல்ல தேனோடு பால் கட்டி, கட்டிங்கிறது எது, கரும்பு கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்ப்பு. உடனே திருமலையில் பண்ணணும் பெரியவங்க பதவிகள் இவரு திருவாசகர் அப்பர் சுவாமி. எனவே பொதுவாக கட்டி என்றாரேனும் வெள்ளக்கட்டி என்னை கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்றாராக பரிமையில என்ன எழுதியிருப்பார். பரிமையில என்ன இங்க கட்டினு அவரும் விளம்பரம் பண்றது, கட்டி ஈண்டு வெள்ளத்தினுடைய கட்டிய உணர்ச்சிற்று என்னை கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பினும் என்றாராகவின். பெரியவங்க எல்லாம் ஒரு எழுத முடியாத அமைப்பு நமக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா அப்படிதான் இருப்பாங்க, அருமையா இருப்பாங்க. என்ன பண்ற, திருக்குறள் உரையாசிரியர் தொல்காப்பிய உரையாசிரியர் அதுக்கு உரையாடு, அடாடாடா நீயே எங்கேயோ அதுக்கெல்லாம் புண்ணியம் இல்லை. எனவே
மிகுவதாவதும் இண்டனில் உன்னை நினைத்தாலே இப்படியெல்லாம் ஞாபகம் வரணும். அமதை விட சிறந்தவன், தேனோட சிறந்தவன், பாலை விட சிறந்தவன், கட்டியை விட

என்றெல்லாம் இருக்கணும். அப்படியெல்லாம் இன்றையும் இதெல்லாம் என் மனசுல வரவே இல்லை. ஆதலால் மற்றியதற்கு என் செய்வேன் வினை, நீ என்னுடைய வினை சுவாமி, நினைக்கின்ற பொழுதே எதிர்த்து நினைக்கணும். அப்படியெல்லாம் நினையாமல் நான் ஏதோ ஒன்று ஒரு சாதாரண ஒரு பொருளாக கருதியிருந்தேன். பாருங்க, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குரல் பாவினல்லாலினும் தனிமுடி கவித்த ஆளும் மரத்தினும் இனியன் தன்னடைந்தார்க்கு எதை மருந்தினேன். அதே முன்னால மாசில் வீணை மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிற வேனிலும் மூசு வந்தரை பொய்கையும் கொண்டதே ஈசன் என்று இணையடிமையானதே. நாமெல்லாம் இனிமே பெருமான் திருவடி என்னைக்கு அடைய போறோமோ தெரியல. இந்த திருமுறை வாயிலாகவாவது இப்படியெல்லாம் இருக்கும் என்று நினைக்கிறோம். நமக்கு ஒரு காலத்துல இதெல்லாம் அடையணுமே, அதுதான் எவ்வளவு அடைவதற்கு முன்னால இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்களே, என்னைக்கு நாம் அடைவோம்? ஏக்கம்தான் வருது. அருமையா இருக்காங்க. மாசில் வீணி மாலை மதியம் வீசு தண்டல் மீன் நிலவேனில் மூசு வண்டரை பொய்கையும் கொண்டதே வீசல் என்று

0: ஒருவர் ஒருவரை விஞ்சி போறாங்க. இதெல்லாம் நமக்கு அனுபவத்துக்கு வரணுமே, வெறும் வாயினால படிச்சுக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான். நம்முடைய அனுபவத்துக்கு வந்து பெருமானை அடையணுமே. திருவருள் சுற்றி எனவே மிகுவதாவதும் இந்த மற்றதற்கு என் செய்கேன் வினையேனி வினையன் ஊழல் உடையார் பிறரார். என்னை போல வினை மிகுதி உடையவர்கள் வேற யாருமே இல்லை சுவாமி, அவ்வளவு வினை எங்கிட்ட இருக்கு. உடையானடி நாயேனை இணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. உன்னை ஒரு திணையளவு நேரம் கூட பிரியக்கூடாது, பிரியக்கூடாது இல்லவா. நான் இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கேனே பாத்தீங்களா. இந்த திணை பனை இந்த ரெண்டு சொல்லும் ரொம்ப சிறுமிக்காக காட்டப்படுகிற அளவைகள். திணைத்துவனை நன்றி செய்யணும் பணத்தை கொள்ளப்படுறது. அப்புறம் என்ன திணை இருக்கு, திணை இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது பரிமையா நடந்ததுனார் என் சாமி, திணை பனைங்கிறத சின்னதுக்கு திணையும் மிக பெருசுக்கு பனையும் எடுத்து காட்டார் திருவள்ளுவர். எடுத்து காட்டுறாரு அப்படி மிக சின்னதுக்கு திணையும் மிகப்பெரியதற்கு பனையும் எடுத்து காட்டுறாரு. அப்படியான என்ன என்ன திருவள்ளுவருடைய நோக்கத்துல மிகச்சிறுமைக்கு திணையும் மிக பெருமைக்கு பனையும் காட்டுவது இயல்பு. திணை பனை என்பன சிறுமை பெருமைகளுக்கு காட்டும் அளவைகள் போற போக்குள்ள. அது அவருடைய பாணிப்பா. நீ திணையை விட இன்னும் சின்னதை இருக்கலாம், பனையை விட இன்னும் இவ்வளவு பெருசு இருக்கலாம். திருவள்ளுவர் கருத்துக்கு மிகச் சின்னதுக்கு திணை மிக பெரிதற்கு பனை அவருடைய அமைப்பில் அவருடைய தெளிவா தீங்கிட்டு. நீங்க 1310 படிச்சாலும் கூட குறளை இது மாதிரி வருகின்ற பொழுது ஓஹோ திருவள்ளுவர் கருத்துக்கு ரொம்ப சின்னதுன்னா திணைதான இருக்கு, ரொம்ப பெருசுன்னா பனிதான இருக்கு. எழுதிட்டு போறாங்களே அதான் ஆசிரியருடைய கருத்தை எடுத்து இதுதான் அவருடைய கருத்து என்று எழுதுவதற்கெல்லாம் அவ்வளவு செம்மாந்த புலமை எல்லாம் பரிமையாளர் போன்றவர்களுக்கு தான் உண்டு. எனவே இணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. மிகச்சிறிது நேரம் கூட பெருமானை விட்டு பிரியக்கூடாது. மற்ற அதனாலே முனைவன் பாதம் நம் மலர் பரிந்திருந்தும். ஆனா திணையளவு கூட பிரிந்திருக்க கூடாது. இப்ப நான் அவர் பிரிந்து பல ஆண்டுகள் ஆயின, ஆனா நான் இன்னும் இருக்கிறேன். அப்படி இருப்பதனால என்ன தெரியுதுன்னா நான் மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் பாவம். இயல்பா உயிர் போயிருக்கணும், அப்படியா அவர் பிரிந்தாரா அப்படின்னா தானே அடங்கியிருக்கணும். அதுதான் உண்மை எனக்கு பிரிந்தாருன்னு சொல்லி இவ்வளவு நாள் இருந்திருக்கனே. அதனால இந்த மாதிரி கல்லுல போய் முட்டிக்கணும். முட்டிலேன் தலைக்கேனு முட்டிலேன் தலைக்கீரேன். தலையை நானே பிரித்துக் கொள்ள இணையன் பாவனை இரும்பு கல்மனம் பாவனை இரும்பு. அவனை பற்றி நான் ரொம்ப அப்படியே பேசுறதெல்லாம் கூட பாவனை எல்லாம் சும்மா வெறும் இரும்பு இல்லவா, அவ்வளவு கெட்டி பன்மையானது. அப்புறம் கல்மனம் என்னுடைய மனம் எப்படின்னாரு கல்லான மனம்னாரு. சரி உங்களுக்கு பாவனை இரும்பா போச்சு, மனமும் கல்லா போச்சு, செவி என்னதுன்னாரு. எனக்கே தெரியல போடான்ற செவி இன்னதென்று அறியேனே பாவம். நெஞ்சு எப்படிங்க கல்லா போச்சு, நான் அவரை பாவனை பண்ணி ஒண்ணு நினைக்கிறதெல்லாம் வேற இரும்பு. இந்த காது என்னன்னாரு இது ரெண்டும் தெரியுதப்பா, அது என்னதுன்னு தெரியல. திருவள்ளுவர் அங்க இருந்து வந்தார். என்னப்பா திருவாசகமா படிக்கிறீங்களா அப்படின்னு. இந்த செவி இன்னதென்று அறியேனேன்னு சொல்லிட்டார் சுவாமி. அது சொல்லும்போது அதுக்கு மேல எனக்கு விளங்கல்.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாட்டாவின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் ஞான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அப்புறம் மூன்றாவது படி யோகம். யோகம் என்று சொன்னால் இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்யக்கூடிய முறை, இது அக வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த 63 நாயன்மார்களே வாயிலார் என்ற நாயன்மார் அக பூஜை செய்தார். உள்ளத்திலே பூஜை செய்யலாம். அந்த மனத்தை வந்து இறைவனோடு சேர்க்க வேண்டும். இதுதான் 3rd பந்திரத்தில் சொல்லக்கூடிய யோக ரகசியம். நிறைய யோகம் சொல்றாரு. இல்ல கேசரி யோகம், அட்டா யோகம், சந்திர யோகம், அமுதாரணி, இதெல்லாம் நிறைய சொல்றாரு. அப்ப இறைவனை உள்ளே இருந்து அனுபவிக்கக்கூடிய யோக ரகசியம். இந்த யோகத்தில் ஒளி வடிவினனான இறைவனை நினைத்து அந்த ஒளியோடு ஒன்றக்கூடிய நிலை, இதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மனம் வந்து அப்படியே தெளிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆன்மா பக்குவம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு நிலையிலேயே இந்த ஆன வழுக்கு நீங்கிக் கொண்டே இருக்கும். அதான் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்னு இந்த படிநிலையை வச்சிருக்கிறாங்க. இது நம்ம தாய்மார் சுவாமி ஒரு பாடல பதிவு பண்றாரு. விரும்பு சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனிவோல் அன்றோ பராபரமே. இப்ப அரும்பு சரியை, மலர் கிரியை, காய் யோகம், கனி ஞானம், அது உலக படிநிலையை அவர் வகுத்து பேசுவார். இப்ப இந்த யோகத்தை பற்றி திருமூலர் இந்த ஐந்தாம் தந்திரத்தில் ஒரு நுட்பத்தை அவர் பார்க்கின்றார். திருமூலருடைய அனுபவம் திருமந்திரத்தில் கிடைக்கும். அதான் நம்ம திருமந்திரத்தை படிக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும். பூவினில் தந்தம் பொருந்தியவாறு போல். இப்போ இந்த பூன்னு இருந்ததுன்னா வாசனை இருக்கும், அந்த பூவுக்குள் கந்தம்னா அந்த வாசனை பூவுக்குள் இருப்பது போல சீவனுக்குள் சிவ மனம் பூத்தது. சீவனுக்குள்ளே இந்த சீவன் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் அந்த உயிர் என்பது நிலை வேறு, பசு என்பது நிலை வேறு, ஆன்மா என்ற நிலை வேறு, சீவன் என்ற நிலை வேறு. பரிபக்குவப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு சீவன் என்று பெயர், அதாவது முக்தி நிலைக்கு தயாராகக்கூடிய நிலை. இந்த பசு என்று சொல்லுகின்ற பொழுது அது பாசத்தால் கட்டப்பட்ட நிலை. உயிர் என்று சொன்னால் அந்த அதாவது உயிர்தல், அந்த தான் அந்த இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு தகுதி உடையது உயிர், உயிர்வதற்கு தகுதி உடையது உயிர், அது காமனா பொதுவாக சொல்லக்கூடியது. அது ஆன்மா என்று சொல்லுகின்ற பொழுது பரிபக்குவப்பட்ட அந்த ஆன்மா உயிருக்கு ஆத்மா, ஆத்மா அது ஆன்மா என்று பெயர். இது ஆன்மா என்று வடமொழியில் சொல்றது, உயிர் என்று தமிழில் சொல்லுவது. இன்னும் சற்று கூடுதலாக பரிபக்குவம் அடைகின்ற பொழுது அதுக்கு சீவன் என்று சொல்ல வேண்டும். பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே ஒன்றாக தெரிவது போல் தெரியும். இப்ப நம்முடைய திருமூலர் சீவனுக்குள் சிவமனம் பூத்தது, அப்பதான் உணர்வு, பரிபக்குவப்பட்ட உணர்வு பார்க்கிறாருங்க. அந்த பூவுக்குள் எப்படி வாசனை பொருந்தி இருக்கிறதோ அது போல சீவனுக்குள் சிவமனம் இருப்பது, சிவம் இருப்பது அவர்களுடைய அனுபவத்தில் புரிய வரும், அது யோகம். அதான் உள்ளத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நிலை. ஓவியம் போல் உணர்ந்து, ஓவியம் போல் உணர்ந்து அப்படின்னா ஒரு சுவர் இருந்தால் அதுல சித்திரம் இருக்கும், அந்த சுவரில் இருக்கிற சித்திரம் அப்படியே இருக்கிற மாதிரி நம்முடைய உயிருக்குள் அந்த இறைவனை பார்க்கும், பார்க்க வேண்டும். அழகொழுக உள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே. அப்ப அதெல்லாம் எல்லாம் அனுபவத்தில் பார்த்துருக்காங்க அவங்க அருளாளர்கள்லாம், அந்த உள்ளத்துக்குள்ள இறைவனை அப்படியே கண்டு மகிழ்ந்து தெளிந்தவர்கள். ஓவியம் போல் உணர்ந்து அறிவாளருக்கு நாவி அணைந்த நடுதறியாமே. இந்த நடுதறிங்கிறதான் இந்த நடுநாடி பாத்திர, நடுநாடியில பாத்திர அப்பர் பெருமான் தன்னுடைய பாடல சொல்றாரு, கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே. இது கன்றாப்பூர் நடுத்தறின்னா அந்த யோக ரகசியம், மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த முருகத்தண்டு வழியாகக்கூடிய அந்த சின்ன ஹோல் ஒரு ஓட்டம் இருக்கும், அது வழியா நம்ம இறைவனை பார்க்கணும், அதான் நடுத்தறின்னு போயிடும். அப்ப உள்ள இறைவனை உள்ளத்தில் பார்க்கக்கூடிய ரகசியம். இப்ப சிவ அனுபவம் பெறுகின்ற நிலை, இது மூன்றாவது படி. அடுத்து அந்த நான்காவது படி என்ற ஞானம். இந்த ஞானம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அறிவு என்பது அறியாமையோடு தொடர்புள்ள பகுதி, அந்த நிலை வேறு. ஞானம் என்பது இந்த அறியாமையே இல்லாத நிலை, அதுதான் ஞானம். இந்த ஞான வழி சொல்றோம் இல்லைங்கள, ஞான பாத், இதுதான் மோஸ்ட் எக்ஸால்டட். அது வந்து ஒரு மிகப்பெரிய நிலை. அது பரம்பொருளை சார்ந்து சிவானந்த தேனை எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய அந்த பறைஞானத்தில் ஊர்ந்து கொண்டு இருப்பது, அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலை. அந்த பரத்தை பார்த்திருப்போர் பதார்த்தத்தை பாரார் அப்படின்னு. சிவத்தை தரிசனம் செய்வர்கள் சிவத்தோடு இணைந்திருப்பாங்க, உலக விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒட்டாது. இதுதான் ஞானம். அந்த ஞானம் கிடைப்பதற்கு சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடக்க வேண்டும். அப்ப ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், ஞானம் என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். இப்ப சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது நான்காவது படி. அதே நேரத்தில் சரியை கிரியை யோகம் என்ற மூன்று படிகளினுடைய பயன் ஞானமாகவும் அமையும். அந்த வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கட்டு கட்டுவாங்க, அந்த வாஸ்துப்படி கட்டுவாங்க. வாஸ்துப்படி கட்டினாங்கன்னா ஒண்ணு மூணு வாசப்படி வைப்பாங்க, இல்ல ஐந்து வாசப்படி வைப்பாங்க ஒற்றை படியில. அப்ப இல்ல மூணு படிகள் கட்டுவாங்க, முதல் படி இரண்டாவது படி. அப்ப மூன்றாவது படி என்பது அங்க படியா கணக்கிட முடியாது, ஆனா அங்கதான் நிலையத்துக்கு வைப்பாங்க. அப்ப மூன்றாவது படி என்பது மூன்றாவது படியா அல்லது இரண்டு படிகளை தாண்டிய பயணம். அது படியாகவும் பயனாகவும் இருப்பது போல ஞானம் என்பது படியாகவும் இருக்கும் பயனாகவும் இருக்கும். இது நம்மளுடைய மாபதி சிவம். கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்ததற்கு நிமித்தம். இப்ப ஞானத்தை பெறுவதற்கு இந்த மூன்று படிகள் தேவை, அதுதான் பிரம்ம ஞானின்னு சொல்லுவாங்க, பிரம்மத்தை உணர்ந்த ஞானி. திருஞான சம்பந்தர் மூன்று வயதிலே ஞானம் பெற்றார். இந்த ஞானப்பால் இறைவன் கொடுக்கும் பொழுதே ஞானத்தையும் குறைத்து கொடுத்தார். அப்ப அவருக்கு நான்கு வகையான ஞானங்கள் கிடைத்ததாக சொல்லுவார் சேக்கிழாருடைய பெரியா புராணத்துல. இது அனுபவங்கள், திருஞான சம்பந்தருடைய அனுபவம். அது சேக்கிழா வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதை வந்து பெரிய புராணத்தில் அருள் என்று சொன்னால், அது சேக்கிழாருடைய சேக்கிழாரில் கிடைத்த அருள், இறைவன் கொடுத்த அருள். அப்ப திருஞான சம்பந்தர் பெற்ற ஞானத்தை சொல்லுவாருங்க, சிவன் அடியே சிந்திக்கும்

0: உவமயிலா கலைஞானம் உணர்வுவரியமேஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் நிலையில் அப்ப சிவனிடையே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம் ஒன்று. பவம்னா பிறப்பு, பவ மதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் பிறப்பருக்கும் பெருஞானம் அது. மூன்றாவது ஓமையிலா கலைஞானம், அவருக்கு கிடைத்த ஓமையும் அவருக்கு கிடைத்த கலைஞானத்தை ஒப்பிட முடியுமா? அவரை மாதிரி யாராவது வந்து திருஞான சம்பந்தர் பாடியது போல யாராவது வந்து அந்த யாப்போட அந்த யாப்போ அமைதியோட யாரும் பாட முடியும். மாலை மாற்று, சக்கர மாற்று இதெல்லாம் யாரும் பாட முடியுமா? திரியடு கூட்டிக்கை இதுல வந்து இறைவனால் வழங்கப்பட்ட ஞானம், மூன்று விதில் கிடைத்த ஞானம், அதான் ஓமையிலா கலைஞானம். அதான் தமிழ் என்று சொன்னால் தன்னை தமிழோடு சம்பந்தர் இணைத்துக் கொண்ட தமிழிஞான சம்பந்தர். அப்ப ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், இந்த மாதிரி நாலு வகையான ஞானம் கிடைத்த திருஞான சம்பந்தருக்கு என்ன பேர் தெரியுங்களா? தவ முதல்வர். அப்ப அந்த ஞானம் என்பது இறைவன் நமக்கு வழங்குவது. பொதுவா நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இல்ல பரஞானம் அபரஞானம்னு ரெண்டு சொல்லுவாங்க. இந்த பரஞானம் என்பது அனுபவ ஞானம், அதாவது இந்த ஆணவம் நீங்குவதற்கு இறைவன் அருள்வது அது பரஞானம். இந்த பரஞானத்தை பெறுவதற்கு அபரஞானம் தேவை. இந்த அபரஞானம்னா நாம் படிக்கக்கூடிய திருமுறைகள், சாத்திரங்கள், சிவாகமம் ஓதுதல், இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அபரஞானம். இந்த அபரஞானம் எதுக்கு அப்படின்னா இந்த பரஞானத்தை பெறுவதற்கு படிகள், அதான் படிக்கணும். திருமுறைகளை படிக்க வேண்டும், அருளாளர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், இதெல்லாம் படிச்சதான் புரியும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்த்து வச்சுக்கணும், அப்பொழுதுதான் அனுபவ ஞானம் என்று சொல்லக்கூடிய பரஞானம் கிடைக்கும். இந்த பரஞானம் தான் நமக்கு முக்தியை கொடுக்கும். அந்த அந்த பரஞானத்தை பெற்றவர் தான் சிவஞானி அப்படின்னு சொல்றது. இந்த சிவஞானி அட்டைன் த சுப்ரீம் கோல், இந்த அந்த கோல்னா அந்த எல்லை, இந்த எல்லையை அவங்க பிடிச்சிருவாங்க, அந்த நிலைக்கு நம்ம போகணும். எதை சொல்றதுக்கு இந்த சிவஞானியின் நிலையை சொல்றார் நம்முடைய திருமந்திரத்தில். நன்னிய ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோம், ஞானத்தின் ஞானாதி நண்ணுவோம், இந்த ஞானத்தை பெற்றவர் அப்படிங்கிற சிவத்தோடு இணைந்தால் சிவஞானி. புண்ணிய பாவம் கடந்த பிணக்காற்றம், அவங்க புண்ணியம் பாவம் அந்த நிலை கடந்தவர்கள் சிவஞான போதத்துல படிக்கணும். இதெல்லாம் சிவஞான போதத்துல நிறைய பேசலாம். எப்படி வந்து இந்த மும்மலங்களையும் வெற்றி கொள்ளுதல், இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்ளுதல், இதெல்லாம் சிவஞான போதம், சிவஞான மாபாடியம், சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார், இந்த போல நூல்கள் நம்ம இதை பார்க்கலாம். புண்ணிய பாவம் கடந்த பிணக்கு அற்றோம், ஏன்னா அந்த 14 மெய்கின்ற சாத்திரங்களுக்கும் முதன்மை நூல் நமக்கு திருமந்திரம் தான், பிரைமரி சோர்ஸ். அதான் நம்ம திருமந்திரத்தை படிச்சாவே ஓரளவுக்கு சாத்திரத்தினுடைய நுட்பம்லாம் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் தான் தெரியும், ஒரே நல்ல தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ அதில் 3047 பாடல் இருக்கு திருமந்திரத்தில். அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு பிரிவில் கற்கணும்னா அது இறைவன் துணை செய்யணும். கண்ணிய ஞானம் கரைஞானம் கண்டுள்ளோன், இந்த கரைஞானம்னாரு, கரைஞானம் கண்டுள்ளோன், கரையணும்னாரு, இந்த உடம்பை கரைக்கணும்னாரு. கரை ஞானம் கண்டுள்ளோம். உணர்வுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரையும். அதாவது திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பதிவு பண்ணுங்க, சென்று சென்று அணுவாய் சேர்ந்து சேர்ந்து ஒன்றாம், சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த ஆன்மாவிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி பக்குவப்பட்டு இந்த ஆன்மா வந்து இறைவனோடு கலந்த நிலை. ஆனா கரை ஞானம்ங்கிற திருமந்திரத்துல ஞானம் கரை கண்ணிய ஞானம் கரை ஞானம் கண்டுள்ளோம். அப்ப தன்னை இழந்த நலம், தான் என்ற உணர்வு நீங்கிய நிலை, நான் தான் செய்யறேங்கிற எண்ணம் வரக்கூடாது. இறைவன் நமக்கு என்ன கட்டளை இருக்கிறானோ அதன்படி நாம் செய்கிறோம். எல்லாம் இறை செயல் என்று எண்ணி இருக்கக்கூடிய நிலை, அதுதான் அந்த தன்முனைப்பு நீங்குதல், ஆணவம் நீங்குதல். அப்ப இறை எண்ணத்தோடு இறை சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு நிலை. ஏன் நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரின பதிவு, அருணகிரின் பதிவு பண்ணுவார், எல்லாம் அற என்னை இழந்த நலம், என்னை இழந்த நலம், நான் யாருங்கிறது நம்மளுக்கு இறைவனோடு கலக்கின்ற பொழுது தான் என்ற எண்ணம் இல்லாத நிலை, அதுதான் எல்லாம் அற என்னை இழந்த நலம். சொல்லாய் முருகா சுரபூபதியே, இதுக்கு நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் இறைவனிடம் கேட்கின்ற நிலை. அப்படி இந்த கரைஞானம் கண்டுள்ளோன் யார், திண்ணிய சுத்தன். சுத்தன் என்று சொன்னால் சுத்தமான ஆன்மாவை உடைய நிலை, அவர் தான் சிவமுத்தன். எத்தனை அடைமொழி கொடுத்தாரு பாருங்க, சுத்தன் சிவமுத்தன் சித்தனே. இந்த எந்த நிலையில அவர் வந்து திருமூலர் இதெல்லாம் அருளியிருப்பார். ஆனா யான் பெற்ற இன்பம் பெருகை உபயோகம், தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் அப்படி அவர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் இந்த நிலை சார்ந்த சன்மார்க்க நிலை அப்படின்னு ஒரு வரியை சொல்றார். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இறைவனோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். உறவுனா ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள உறவு, அது தொண்டு நெறி, அது தொண்டு செய்யக்கூடிய உறவு. ரெண்டாவது வந்து தந்தைக்கும் மகனுக்குள்ள உறவு. மூன்றாவது தோழமை உறவு. நான்காவதாக குரு சீடர் உறவு. இப்படி நான்கு வகையான உறவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இறைவனோடு ஏதோ ஒரு வகையில் நாம் உறவு கொள்ள வேண்டும். இதே நம்ம நான்கு மார்க்கங்களாக சொல்வார்கள். இத தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று நான்கு வகையான மார்க்கங்கள் உண்டு. இந்த நான்கு வகையான மார்க்கங்களிலே இந்த சன்மார்க்கம் என்ற நிலை, அதுதான் சன்மார்க்கம் என்று சொன்னால் ஞான மார்க்கம்னு பேர், இன்னும் சொல்ல போனா குருநெறின்னு பேர், அதுதான் மேல்நிலை ஞான வழி ஞான நெறி. இந்த சன்மார்க்கத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிற திருமூலருடைய திருமந்திரம், பசு பாசம் நீக்கி. இந்த பசு என்ற ஆன்மா பாசம் என்ற உலகியலை நீக்கி, அப்ப உலகியலை கிடக்கணும். பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி அப்ப இறைவனோடு கலக்கணும். சரி ஓகே. அடுத்தது கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து. இந்த நெஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, அது கசியணுமா, அது உருகணுமா, உருகி உருகி இறைவனை நினைந்து நினைந்து நினைந்து உருவுகள், அதுதான் சன்மார்க்க நெறி. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்துற்று, உண்மை சொரூபம் அதாவது இறைவனோடு கலக்கக்கூடிய நிலை, சித்தும் சித்தும் சேர்ந்த நிலை. கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரூப தயத்துற்று அசைவானது இல்லாமையான சன்மார்க்கமே. அப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அப்படி நிலைநிறுத்தணும், அசைவு இருக்கக்கூடாது, மாறக்கூடாது. அப்ப இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஞான மார்க்கத்தில் ஊன்று இருத்தல் சன்மார்க்கம். சிவத்துடன் அசைவில்லாமல் ஒன்றி அதிலே நிலைத்து அந்த அனுபவத்தை பெறக்கூடிய நிலைக்கு பேர் சன்மார்க்கம். அதுதான் ஞான நெறின்னு சொல்றது. அப்ப உள்ள உருகணுமே, அந்த உள்ளம் உருகுவதற்கு நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகம் ஒரு பாடல் அதுக்கு சாம்பிள் சொல்லலாம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி, அப்படில உருக்கம் வேணுங்கிற ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. அப்ப இறைவனை பாடி பாடி கசிந்து கசிந்து உள் நெற்குருக நெற்குருக நாம் வாழ்ந்தால் ஊன் உருகும், உள்ளே இருக்கக்கூடிய சிவஞான ஒளி பெருகும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய, உழப்பிலா ஆனந்தமா, அதாவது அது ஒவ்வொரு நிலை நிலையிலையும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம் கிடைக்குமா, உழப்பிலா தகிட்டாத இன்பத்தை தரக்கூடிய ஆனந்தம், பேரானந்தம், சிவானந்த தேன் அப்படிம்பார், சிவானந்தம் அப்படிங்கிறது. உழப்பிலா ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அல்லுவது இனியேன்னு அவர் முடிக்கிறார். அப்ப தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். அப்ப இறைவனோடு நாம் தொடர்ந்து செல்ல வேண்டும், தொடர்ந்து உறவு கொள்ள வேண்டும், அவரோடு நாம் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு நம்ம வரணும், அதுதான் ஞான நெறி. இதுக்கு இப்ப பலன் உண்டு. இந்த நான்கு நெறிகளுக்கும் இப்ப நான்கு நெறிகள் உண்டு, அதாவது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சம் என்ற வகையான நான்கு வகையான பலன்கள் உண்டு. இல்ல சாயுச்சியம்ங்கிறதுதான் இறைவனோடு கரைந்த நிலை, அது மிகப்பெரிய நிலை சாயுச்சியம். இதுக்கு வந்து குரு நெறின்னு பேரு, சன்மார்க்க நெறிக்கு குரு நெறி என்று ஒரு பெயர் உண்டு. இதையே அந்த திருமந்திரத்துல திருமூலர் சொல்றார் குரு நெறியிலேயே. நம்மளுக்கு வந்து குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்ற மூன்று வழிபாடுகளும் சைவத்தில் உண்டு. இந்த மூன்று வழிபாட்டு முறைகளையும் நாம் பெரிய புராணத்தில் பார்க்க முடியும். இந்த குரு நெறிக்கு இன்னொரு பெயர் நன்னெறி. இப்ப நன்னெறினாலும் ஒண்ணுதான், குரு நெறினாலும் ஒண்ணுதான், சன்மார்க்கனாலும் ஒண்ணுதான், ஞான நெறினாலும் ஒண்ணுதான். சைவ பெருமை தனி நாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்றுண்டு. அதையா இறைவன் நமக்கு வகுத்த குரு நெறி, தெய்வ சிவநெறி. அது எவ்வளவு மனசுக்குள்ள எவ்வளவு உள்ளத்துக்குள்ள எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்க. தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்து உள்ளாருக்கு வகுத்துரைத்தானே. இப்ப வையத்துள் வாழ்பவர்களுக்கு இறைவன் வகுத்த நெறி ஞான நெறி. அந்த ஞான நெறி தான் சிவநெறி, அந்த சிவநெறி தான் குரு நெறி. அதை நம்ம குரு நெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படின்னு, குரு நெறிக்கே என்னை சேர்த்தாய் அப்படின்னு வரலாறுகள். அப்படி நமக்கு வந்து அந்த ஞான நெறியாகிய மெய்ஞானத்தோடு சேர்ந்து இறைவனோடு கலந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அது நமக்கு திருமூலர் ஒன்பது தந்திரங்கள் வழியாக நமக்கு பல்வேறு செய்திகளை பல்வேறு நிலைகளில் நமக்கு விளக்கியுள்ளார். நாம் ஒவ்வொரு நாளாக அதை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆறாம் தந்திரத்தில் சில செய்திகளை இறைவன் உள்ளத்தில் உணர்த்துவதற்கு ஏற்ப அந்த செய்தியை நாம் சிந்திப்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இதை யாராவது ஒரு ஆட்கள் கேக்குறானா, இதுக்கு மறுதலையா? சமணரை கழுவேற்றியதியன், சமணரை கழுவேற்றியதியன் யாரு? ஞானசம்பந்தர். எடுத்து எழுத்தா தெரியும் பொண்ணு உட்கார்ற. அதை கேக்குறீங்களே, ஏன் இதை என்ன கேட்டானா? எவனாவது கேட்டானா? கடவுள் கேட்டவன் ஐயா நாவுக்கரசர் அந்த சமணர் செஞ்சது படுவான் தப்பு தப்பு தான் ஐயா, நாங்க அதையும் சொல்றோம். ஆனா இவர் இருந்த போது ஏன் கழுவேற்றாங்க? என் கேள்விக்கு என்ன பதில் சொல்றோம்? தெரியுதா? அதை கேட்கற ஆள் இருக்கான தவிர இது கேட்கறது. வாரியார்கிட்ட சேந்தமங்கலத்துல எனக்கு எல்லாம் 8 வயசு 9 வயசு, சேந்தமங்கலம் நாமக்கல் பக்கத்துல இருக்கு. 8 வயசு என்ன, இன்னைக்கு ரொம்ப ஆளாச்சு, 60-65 வருஷத்துக்கு முன்ன வந்தது. ஆனா தந்தையார் இந்த மாதிரி சொற்பொழிவுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் உருப்பிட்டோம் நாங்க. போனா அப்பல எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப வாரியார் தலைவர் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாங்க சேந்தமங்கலத்துக்கு. நீங்களா வரதஞ்ச பிள்ளை என்ன அந்த வரதஞ்ச பிள்ளை ரொம்ப அருமையா படிச்சவர், லாலாபேட்டில் ஒரு முச்சாம் பிள்ளைன்றது. இவங்கெல்லாம் நீங்க பள்ளிக்கு சென்று படித்ததும் இல்லை, ஆனால் அருமையா பேசுவாங்க. இப்படி எல்லாரையும் பண்டிதமணி கரிஞ்சித்தியார் எல்லாரும் அழைச்சிருக்காங்க. அழைச்சிட்டா அந்த முதல் நாள் ஒரு சீட்டு கொடுக்குறான், இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த சின்ன இது இவ்வளவு நிலத்துல ஒரு 15 கேள்வி, அருமையான தமிழ். அதுல ஒரு கேள்வி, அன்பே சிவம் என்பதை ஒப்புக்கொள்கிறீரா? அங்கனமாயும் சிவன் பிள்ளைக்கறி கேட்டது எத்தன்மை வாய்ந்தது. ஒரு கேள்வி, பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை, இப்படியே இதே சொல், பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தனை அச்சிக்கில் ஊர்கொண்ட நகருக்கு கேடுமாம் என்று உங்கள் திருமூல திருமந்தனம் சொல்ல இன்று கோயில் தோறும் பார்ப்பனர் அர்ச்சிப்பது ஏன்? நீங்க ஒரு சொல் கூட மாறிக்காது. நீங்க அந்த அந்த மாதிரி 50-55 முன்னே பாத்தீங்கன்னா அந்த தாள் அப்படியே இருக்கும், ஏன்னா அப்ப போனது அப்படியே இருக்கு. அதுல இது ஒரு கேள்வி, தமிழர்கள் வந்து தமிழர்களை வந்து அத்தனை பேரையும் கழுவேற்றி ஞானசம்பந்தர் கழுவேற்றி இப்படிலாம் கேக்குறீங்களப்பா, கேக்குறீங்கல்ல? அந்த வினாவில இந்த ஒரு கேள்வி நீங்க கேக்குறீங்களா? யார அவங்கள போய் தமிழர்கள நாவுக்கரசர் எந்த தவறும் செய்யாதிருக்க, அதுவும் வயிற்று வழியினால் சென்றவரை இந்த 4 விதத்தில் அவர் கொலை செய்ய வேண்டும் என்றே கருதினீர்களே, அது ஏன் என்று கேட்டீங்களா? கேட்க மாட்டான். சமயம் ஒழியணுங்கிறது இப்ப சொல்றது கூட எது ஒழியணும், இதுவும் இதுதான் ஒழியணும், மற்றதெல்லாம் வளரணும். ஆமா ஆமா, மற்றதெல்லாம் வளரணும், இந்த ரெண்டும் ஒழிஞ்சுடணும். அதெல்லாம் நினைச்சிட்டு அதெல்லாம் ஓடவே இல்லை, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அங்க போறீங்க உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறீங்கலாம், அதெல்லாம் இவர் என்ன செய்தார் இவர். அதனால அவர்கள் வந்த பொழுது பாண்டி நாட்டில இருந்து தூதுவர்கள் வந்த போது இவர் ஒன்னும் கலக்கல. யாரு அப்பர்? காரணம் என்ன? யாரோ அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு வெளியே எல்லாம் பார்த்து பேசுவரை அனுப்பிச்சிட்டு இவர் என்ன பண்றார்? கோயிலுக்கு போகும்போது ரெண்டு பேரும் சேர்த்து போறாங்க. என்ன அருமைப்பாடு தெரியல, போய் மீண்டும் அவர் வந்து வர்றாங்களா? இது இந்த மண் இந்த வேயிறு தோழி மங்கன் எப்பொழுது பாடப்பட்டதுன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? திருமறை காட்டில் பாடப்பட்டதுன்னு சொன்னா நாங்க சுழிச்சு விடுவோம். அதான் எல்லாருக்கும் தெரியுமே, திருமறை காட்டில் எங்கு எப்பொழுது பாடப்பெற்றது ஜெய்கலர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இறைவன் திருமுன்னில பாடினதெல்லாம் ஊர் பேர் போட்டாங்க, மற்றதெல்லாம் பொதுன்னு போட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களால முடிஞ்சது. ஆனா ஜெய்கலர் வரலாறு இருக்கும் போது பொதுன்னு ஏன் போடணும்? வேண்டுவதில்லையப்பா, வேண்டுவதில்லையே. அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க, இறைவன் திருமுன்னில பாடினதை அது திருப்பை இங்கே அதுன்னு போட்டாங்க, இது மாதிரி இருக்கிறத பொதுன்னு போட்டு அப்படி அப்படியே பதிச்சுட்டாங்க பழைய பதிப்பெல்லாம். அதெல்லாம் மீண்டும் திருந்தணும், திருந்தணும், திருத்தப்படணும். ஏன் போது இந்த இடத்தில் பாடியதுன்னு சொல்லலாமேப்பா. அதனால் கோவிலுக்கு சென்று ரெண்டு பேரும் வர்றாங்களாம், வந்து அந்த கோபுரத்தினுடைய அடி அப்படி இருந்துகிட்டு அடியேன் அடியேன் அப்படின்னு இருக்க என்ன இவர் உடனே உங்க கூட பார்க்க வந்தாங்களே யாரு என்றெல்லாம் கேட்கல. எவ்வளவு நாகரிகம் தெரியுமா? யார் ஞான சம்பந்தரோ அவரே சொல்றாரு வந்தார்கள், நான் அடியேன் வருகிறேன்னு சொன்னேன். இந்த வந்தார்கள் என்று சொல்லும் போது ஒண்ணு மனசுல இல்ல, நீங்க ரெண்டு பேருடைய போட்டோவையும் காட்டிருக்கணும், எங்க சைக்கிளாரில் காட்டணும். ஞானசம்பந்தர் இருக்கு, அடியேன் போகலாம்னு சொல்லும் போது இவர் முகத்தை பாரு, இல்ல தாங்கள் வேண்டாம் அடியேன் போறேன், இல்ல வேண்டாம் அடியேன் போறேன். எங்க கோபுரத்துக்கு அதுவும் வழிபாடு செய்துட்டு வந்த பிறகு இல்லைன்னாரு. இல்லை அப்படியானா உடன் வர்றேன்னாரு. ஏப்பா ரெண்டுல ஒண்ணு, நீங்க போகவே வேணாம் அடியேன் போறேன், இல்ல நீங்க போனா அடியேன்னு உடன் வரேன்னா, ரெண்டையும் வேண்டாங்க, நீங்க போக வேணாம் உடன் வர வேண்டாம், இல்ல சரியானபடி இல்லையே என்ன அப்படின்னு சொல்லி நாளும் கோலெல்லாம் சரியாவில்லையே. அப்பொழுது பாடியதுதான் வேயுறு தோழி பங்கன். உண்மையா நீங்க இடங்குறி வழக்குனா இது எப்பொழுது பாடியது, எங்கே பாடியது என்றால் இல்லைவா, குலச்சிறையாராலும் மங்கையர்கரசாராலும் அழைக்கப்பட்ட ஞானசம்பந்தர் திருநாபகரத்துடன் திருக்கோவில் சென்று வழிபாடாற்றி அந்த கோபுரத்தில் முன்னால நிற்க, அப்பொழுது தாம் பாண்டி நாடு செல்வதாக கூற இல்லை அடியேன் செல்வது என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்ல, உடன் வருகிறேன் என்று சொல்ல, வேண்டாம் என்று சொல்ல, நாளும் கோடும் சரியில்லை என்று சொல்ல, அப்பொழுது அருளியது என்று எழுதினாத்தான் உண்மையான இடம் கூறி விளக்கு. ஏன் சேர்க்கல அப்படி சொல்றாருயா, எங்க பாடினது அருமையா சொல்லியிருக்காரு. அத போய் இனிமே பொதுன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை, பொது வேண்டாம். எனவே இப்படி எல்லாம் பதிப்பு வரணுங்கிறேன், மீண்டும் பருவம் திருமுறை பதிப்பு வரணும்னா இப்படி எல்லாம் வரணும், நல்லது, மிக நல்லது. எனவே அப்படி சொன்ன போதுதான் ஏன் இவர் வேண்டாங்கிறார் அப்படின்னு கேட்டா, உடனே பலகீனம் அல்ல, பலகீனம் அல்ல, அழைக்கப்பட்டது தம்மை, ரெண்டாவது அவர்களால் ரொம்ப துன்புறுத்தப்பட்டவர் அப்படியே நாவுக்கரசர். ஏதேனும் அவங்க செய்தாங்கன்னா பாருங்க, இப்ப இவர் போன உடனே நெருப்பு வச்சுட்டான் வந்தல்ல அப்படி வந்திருக்கு. அதனால் மீண்டும் இந்த திருவுள்ள இந்த உடம்புக்கு அந்த மாதிரி ஒரு தீங்கெல்லாம் நேர வேண்டாமே என்று கருதியது அன்பினால் தான் ஞானசம்பந்த தாம் போறேன். இவர் என்ன, நம்ம இவ்வளவு தூரம் படுத்தியதெல்லாம் ஏதோ திருவுருளால் நம்ம நீக்கிட்டோம், இவர் என்ன இருந்தாலும் வயதால சின்னவர் தானே, அடியேன் வேண்டாம். ரெண்டு பேரும் ஒருவருக்கொரு மீது வைத்த அன்புதான் அங்க முக்கிய முன்னிறு, வேற ஒண்ணு ரெண்டு பேரும் சமத்தல்ல. இவர் மீது வைத்த அன்பினால அடியேன்னு போறேன், அவர் மீது வைத்த அன்பினால இவர் அடியேன்னு போறேன். அதெல்லாம் நீங்க அருமையா நாவரத்தில் வரலாற்றில் மிக அழகாக விரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் இங்கே போகிறேன் சொன்னார், இது மாதிரி இல்லை என்றார், உடனே வெயில் தொழிபங்கன் பாடினார், புறப்பட்டார் அப்படின்ட்டார். ஏன் எல்லாம் மற்றதை வெள்ளித்தறியில் ஆண்டு காண்க, கூறியது கூறக்கூடாது. இது மாதிரி வர்ற இடங்களை தான் ரெண்டு பேருடைய வரலாற்றையும் இணைத்து இணைத்து படிக்கணும். ரெண்டு பேர் சேர்ந்து போனார், மற்றத்துல தனியா போகும்போது பத்தி ஒன்று பேசுது. எனவே இப்பொழுது இவர் என்ன செய்தார், வெயில் தொழிபங்கன் பாடி ரொம்ப அருமையா சென்றார். அதுக்கு ஒரு விளக்கம் வந்திருக்கு. இப்போ வெயிர தோழிபங்கன எத்தனை தரம் பாடணும்னா, ஒன்பதோடு ஒன்றோடு ஏடு பதினெட்டோடு ஆறு உடனாயினாலும் தான் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கூப்பிட்டான் நாற்பது வந்திருக்கு, நாற்பது தரம் படிக்கணும். ஐயோ ஐயோ, இனி திருமுறையை கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, வழியில போறதெல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருது. நாற்பது தரம் படிக்கணுமா, நீ நாற்பது தரம் படினு சொல்லு, அதான் ஆசீர்வதி. ஆனா அதுல சொல்லப்பட்டது நாற்பதுன்னு கூட்டாத, சரிங்களா, நீ நாற்பது தரம் நானூறு தரம் படிக்க சொல்லு. அந்த ஒன்பதோடு ஒன்றோடு ஏடு பதினெட்டோடு ஆடும் உடனாயங்கிறதுக்கு நீ சொல்ற கூட்டுத்தொகை இல்லை, அதை கணக்கு பண்ணி சொல்ல. இது வேற இப்போ இப்ப அண்மையில கேள்விப்பட்டேன், தலையில தான் அடிச்சுக்கணும். ஆகவே ஒரு சமயத்துல திருப்பூர் நல்லா படிங்கப்பான்னு சொல்லி, ஒரு சமயத்துல வேணாண்டா அப்ப தொடாதீங்களான்னு. ஆமா ஆமா, இதான் தொட்டு விற்பனான்னு வாங்குறத விட அல்லவா, எலி வளமா போட்டுமா இடமா போட்டுமா, அல்ல உளுந்து புடுங்காம போட்டும்னா, அது மாதிரி போகும். எனவே இப்ப தளிரிட வளரும் பாடி இருவரும் போட்டி செய்தார். நன்னிலை கண்ணி நாட்டு நல்வினை பயத்தால் கேட்டார். அப்பொழுது அமைச்சனாரும் அங்கேற்கரசி யாரும் சேர்ப்புட பழத்தார் எனும் செஞ்சடி பணிந்தார் ஒத்தார். உடனே அவர்களெல்லாம் வருகிறேன் என்று சொன்னார்லாம். எனவே மாமரை காட்டில் சென்று இவ்வாறெல்லாம் அந்த விண்ணப்பித்த பிறகு பாருங்க, இன்னும் கூட தாண்டிட்டோங்க. ஆமா, இவர் புறப்பட புறப்படுகிறார். எது 605 அப்படி புறப்படும் போதுதான் அவர் என்ன சொன்னார், அரசு அருளி செய்கின்றார் பிள்ளாய், அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை, உரை செய்து உரை செய்வது உளது, உருகோல் தானும் தீய எடுந்தருட உடன்படுவது என்னாது உண்ணாது என்ன, பரசுவது நம்பெருமான் கல்கள் என்றால் பழுதனையாதென பகர்ந்து பரமறு செய்ய விரசை மலத்தால் போற்றி வேயிறு தோழியை எடுத்து விளம்பினார். வேயிறு தோழிபங்கன்னு சொன்னார். இங்க ஒரு கருத்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மன்னிக்கணும் இல்லவா. அப்ப நாளும் கோளும் சரியில்லை என்று யார் சொல்ற, நாவுக்கர் சொல்ற, வேயிறு தொழிவுங்கிறது பதிகத்தினால் என்ன சொல்ற, இவையெல்லாம் ஆசுரம் நல்ல நல்லங்கிறது. அப்படியானால் நாள் கோள்களுக்கு ஞான சம்பந்தர் அஞ்சாதவர் நாவுக்கரசர் அஞ்சுவோர் என்று கருதிடக்கூடாது, கருதிடக்கூடாது. ஆமா, இப்படி திருப்பினா அப்படி அப்படி திருப்பக்கூடாது. எதை ஆராய்ச்சி பண்ணா, ஐயா அப்பர் நாளும் கோளும் கண்டு அஞ்சுவார், நானா ஞான சம்பந்தர் அஞ்சார் அப்படிங்கக்கூடாது. என்னை வேயிறு தொழிவுங்கிறத பாடினார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை இனி அஞ்ச வருவதும் இல்லைங்கிறது ஒரு பாட்டு முன்னே பாடினது. ஏன்னா தனக்கு வருவதை பொறுத்துக்கொள்ள எப்படியோ திருவருள் கூட்டி வச்சிருக்குது. இது சின்ன குழந்தைங்கிற அந்த ஒரே பரிவினாலே தவிர நாலு கோள்லாம் தூக்கி அஞ்சிருக்காரு. நாலு கோள் தூக்கி அஞ்சது மட்டுமல்ல, இந்த தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே அதுவா, அது அல்ல அல்ல, கடைசியில பாடுகிறாரு பொய் மாய பெருங்கடல எண்ணுகேன் என் சொல்லிங்கிற பதியத்துக்கு முன்ன பதியம் என்ன, நான் நாவுக்கரசர் பாடினதுல எண்ணுகேன் என் சொல்லிங்கிறது கடைசியா பண்ணது, அதுக்கு முன்னே பதியம் என்ன, அந்த பெண்பாளாரெல்லாம் வந்து அவற்றை விளையாடுறாங்க, நவமணி காசுகள் எல்லாம் கிடக்குது, கிடக்கும் போது ஒரு பாடல் பாடியிருக்காரு. அந்த மாதிரி பாடல் யாரும் பாடல, புண்ணியங்காள் பாவங்காள் அந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா 81 அப்படியே திடீர் போட்டு 18 வயசுல பாடின மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ஆனா பாடினது 81 வயசுல. ஆனா நீங்க பாட்டை படிச்சு பாத்தீங்கன்னா திருப்பி போட்டுக்கணும், 18 வயசுல கூட வந்து புண்ணியங்கள் பாவங்கள் என்ன என்ன நீங்க பாக்குறீங்களா, வந்து பதம் பார்க்க வந்தீங்களா, அடையேன் மின்னும் இந்த பக்கம் தலை காட்ட கூடாது, தெரியுது இல்ல யார. இந்த மாதிரி இருவினைகளை, இருவினைகள் நம்மை வந்து அடையும், இருவினைகளுக்கு விடை கொடுத்து பாடிய ஒரே ஒரு பெரியவர் நாவரத்தர் தான். அது போல கருவிகளை நோக்கும் போது என்ன அகக்கருவி புறக்கருவிகளை உங்க ஆட்டமெல்லாம் நடக்குதா இங்க எங்கிட்டய, நான் யாருக்கிட்ட இருக்கிறேன், திருவாரூர் பெருமானை அகலாது கொண்டிருக்கிறேன், நீங்களா வந்து செய்யறது வெளியில என்று இருவினைகளையும் சுகங்கால் துக்கங்கால் என் சுகமே என் துக்கமே என்ன ஆட்டம் போடுறீங்க வந்து. நீங்க அந்த பதியத்தை படிச்சீங்கன்னா அது மாதிரி யாரும் பாடல அப்படிதான். ஆதலால் அவருக்கு இந்த தம்பி சின்னவரா இருக்கார், இவர் போய் எதேன்னு வந்துடக்கூடாதேங்கிற இந்த இவர் வாழ்மித்த ஒரு அன்பு அவங்க செய்யற ரொம்ப கொடுமை. இது ரெண்டும் சேர்ந்த தனக்கு ஒண்ணும் தீங்கல்ல, நாம் யாருக்கும் குடியல்லோ கூப்பிடுறது பல்லவ மன்னன் வந்து பேசுறவங்க ஐயா உங்களை வளைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு, நாம் யாருக்கும் குடியல்லோம் ஐயா பேசுவதை ஜாக்கிரதையா பேசுங்க சார், எங்க மாதிரி இல்ல அவன் அரசன்னாரு என்ன பண்ணுவான் நம நெஞ்சோம். அது மட்டுமல்லப்பா இனி ஒரு நரகமும் இல்லை, நரகத்தில் இடர்படும் ஏன் நடலை இல்லோம், இங்க ஒண்ணும் துன்பம் இருந்தாதானப்பா, ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இந்த ஒரு பாட்டு பாருங்க. அதனால் அவர் அஞ்சினார் அல்ல, தனக்கென அஞ்சினார் அல்ல, தம்பிக்காக அஞ்சினார். ஞான சம்பந்தர் மீது வைத்த பரிவினால் இதெல்லாம் சொன்னாரு தவிர தனக்கு அதான் நான் போறேங்கிறார அல்லது உடன் வரேங்கிறார. அதனால் நல்வினை என்ன நாளும் கோளும் பற்றி அவருக்கு அச்சம் அவருக்குன்னு கிடையாது, இதெல்லாம் தெரியணும். எனவே இப்படியாக சொல்லி அவர் புறப்பட்டாராம். நீர திறப்புறத்து இனிமேல் பாருங்க நாவுக்கரசரை பற்றி வராது, ஏன் நாவுக்கரசர் இங்க இருக்கிறார் இது பற்றி என்ன ஆனார், நீங்க நாவுக்கரசர் வரலாறு தான் பாத்துக்கோ, இனிமே யார் போவோம் நீர ஞான சம்பந்தர் வரலாறு நாவுக்கரசர் வரலாறு. இங்கிருந்து புறப்பட்டவர் சிறபுரத்து பிள்ளையார் அள்ளி செய்த திருப்பதியும் கேட்டதற்கு திருந்து நாவுக்கரசும் அதற்கு உடன்பாடு செய்து தாமும் அவர் முன்னே எடுந்தருள் அமைந்த போது சிவசிவ இந்த பதியத்தை கேட்டவுடனே என்ன பண்ணாரா, சரி நம்ம ஒண்ணும் பயம் இல்லைன்னு சொன்ன உடனே தாம் முன்ன போனாராம், ஏன் அடியேன் உடன் வர்றேன்னு உடன் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்பொழுதுதான் ஞான சம்பந்தர் அப்பர் இந்த புனல் நாட்டில் எடுந்தருளி இருப்பீர் என்று கரகமலம் குவித்திரஞ்சி தவிர்ப்ப என்ன சொன்ன, ரொம்ப பாவம் இல்ல இல்ல தாங்கள் இங்க இருக்கட்டும் சோழ நாட்டில் இருக்கட்டும் வணக்கம் மன்னிக்கணும் மன்னிக்கணும் இங்கேயே இருக்கட்டும் என்று கேட்டுக்கிட்டாராம். இவ்வளவு கேட்டுக்கொள்ளத்தான் நாவுக்கரசர் இருக்க அவர் சென்றார் என்பதையெல்லாம் பார்க்கணும், அச்சமெல்லாம் கிடையாது. இனி இங்க இருந்து புறப்பட்டவர் வேதம் வளர்க்கவும் சைவம் வளர்க்கதற்கும் வேதவனத்தருமணியை மீண்டும் புக்கு பத்தியா மீண்டும் புக்குனர். இப்ப எங்க இருந்து பேசினது நாவுக்கரசர் வரலாற்றுல ரெண்டு பேருமா சேர்ந்து வணங்கி அப்படி அந்த கோபுரத்துக்கு எதிரில் வரும்போது சொன்னது. இப்ப இது மாதிரி சொன்ன பிறகு சரின்னு இவருக்கு விடை கொடுத்து விட்டு தாம் மீண்டும் திருமறை காட்டு பெருமானை வணங்கி புறப்படுகிறார். பாதமுறப்பணிந்தலிருந்து பாடி போற்றி பரசேருள் பெற்று விடை கொண்டு போந்து மாதவத்து வாகீசர் மராத வண்ணம் வணங்கி அவள் செய்து விடை கொடுத்து வண்ணம் காதலினால் அருமையுற கலந்திரங்கி கதிர்ச்சி விகை மருங்கணிந்தார் காடிநாதர். இப்ப இனிமே பரவாயில்ல இதுல சிவிகளை ஏறி ஏற போறார், ஏன் உடன் வரல நாவுக்கரசர், அதனால அப்படியே அவற்றை விடைபெற்றுக் கொண்டு அப்படி போன உடனே சிவிகை வருது ஏறது பாண்டி நாடு புறப்படுகிறார். அருமையான வரலாறு அல்லவா. சரி நமக்கு ஏதாவது சவலம் வரும்ல சார், அப்ப திருநாவுக்கரசர் பண்ணி என்ன கூட தான் உடன் வரல என்னதான் அவர் அப்படின்னாரு, திருநாவுக்கரசர் அங்கிருப்ப ஒரு கமப்பட்ட அதாவது அந்த கட்டுக்கோப்பு அந்த வரலாற்றை சொல்லுகிறார். ஏன்னா அவர் என்னானார் இவர் என்னன்னு உங்களுக்கு நம்ம கவலை வரும். இப்படியாக திருமறை காட்டில் ஞான நாவுக்கரசர் இருப்பாராக அவ்வளவுதான். ஏன் ஞான சம்பந்தர் வரலாறு அதனால் இவருடன் இவரோடு புறப்படுகிறார். இப்ப ஞான சம்பந்தர் திருநாமச்சி விகியின் மீது ஏறி பெற்ற உயர்த்தார் தென்னியின் மேல் பேணும் உள்ளத்து ஒரு நாம தஞ்செழுத்தும் போதி அவர் எல்லாம் தெளிவஞ்செழுத்தும் போதி அந்த பல்லக்களை ஏறினாராம். பொங்கியிடும் திருத்தொண்டர் போற்றெடுப்பா நாட்டு செய்யும் மங்கள தூரியம் தழங்க மறைமுழங்க மாடைமுழங்கும் தாரகை மற்றது எல்லாம் அது பாட்டுக்கு அந்த முழங்க மலர் மாறி பொழிந்திரைய மங்கள வாழ்த்து நிசிப்பு அலர்வாச குடங்கள் அணிவிளக்கு தூண் எல்லாம் அங்கங்க இருக்கும் எல்லாம் அறிவுள்ள எதிர்கொண்டாரலாம். தென் திசை கடகான திரு அகத்தியான் பள்ளி, எங்க இருந்து திருமறைக்காட்டிலிருந்து அகத்தியான் பள்ளி, அங்கிருந்து போய் பாடி அதன் பிறகு தொண்டருடன் தொழுதணிந்தார் தோணிபுர தோண்டலார் கண்ணார்ந்த திருந்தார் மகிழ்ந்த கடிக்குளம் திருக்கடிக்குளத்துக்கு போனார். திரு இடும்பாவனம் இங்கே எல்லாம் வணங்கி பாடி நேர பாண்டி நாடு செல்கிறார். திரு உசாத்தானம் உசாத்தானத்துக்கு போறார், அங்கே வணங்கி அது தொண்டரோடு கூடெல்லாம் பிரபதியும் வணங்குவார், மேல செல்கிறார். இப்பொழுது மருதநலம் நெய்தநலம் எல்லாம் கடந்து இப்ப பரவா பாருங்க, இப்ப திருமறை காட்டிலிருந்து இது போறதுக்கு எந்த நெய்தல் நிலம் என்ன மருத நிலம் என்ன இதெல்லாம் கடந்து கடந்து போறாருனார். இப்ப பிபியில ஏறினா திருமறை காட்டிலிருந்து இது வர்றதுக்கு மதுரை இல்லவா ரொம்ப போன அது இருக்கெல்லாம் ப்ரெஷர் எல்லாம் வச்சுங்க ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா இப்ப எல்லாம் பிபியிலேயே போகலாம், பாயிண்ட் டு பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது. இப்ப இவ்வளவு ஆனா இத்தனை வசதிகள் மட்டும் நம்முடைய நால்வருக்கு கிடைச்சிருந்தது. ஆடாடாடா, கைலாயமே தமிழ்நாடு தான், தமிழ்நாடே கைலாயம் ஆயிடுச்சு. என்ன பண்றது, ஒரு வசதி இல்லாத காலத்துல ஆனா இவ்வளவு எல்லாம் கிடைச்சு. இப்ப கைலாயம் போயிட்டு வந்தார்னு சொல்றோம், எது மானசரவர் போனார் அப்பதான் நெலும்ப மார்பெல்லாம் தேஞ்சு போயிட்டு பெருமான் எழுந்தருளி இந்த வேண்டாம் என்று சொல்ல இல்லை இல்லை நான் இங்க இந்த குளத்தில் முழுங்கிறாங்க மானசரவர். இப்ப அந்த மானசரவர்லாம் அப்ப அவர் போனதுக்கு எவ்வளவோ கடந்து கடந்து கடந்து கடந்துங்கிறார். இன்னைக்கு என்னத்துக்கு நேர டெல்லி பாஸ்புக் காட்டலாம், காட்டிட்டு ஏறினீங்கன்னா விமானத்துல நேபாளம் அல்லவா 1 ஹவர்ல போயிடலாம். நேபாளத்துல ஏறினீங்கன்னா 5 நாள் மானசரவர் போயிடலாம். காலே கீழே வைக்க வேண்டியதில்லை, நல்ல சைனீஸ் அருமையா ஓட்டுறாங்க ஜீப்பு, ஒரு ஜீப்புக்கு 4 பேர் ஒரு சைனா கார ஓட்டுவார், அருமையா கிடு கிடு கிடுக்குனு அது பாட்டு போயிடுது. 5ஆம் நாள் மானசரோவர் அங்க தங்கலாம். அப்புறம் 2 நாள் மேல போனோம்னா கைலாயம் போயிடலாம். இவர்கள் புறப்பட்டு சென்றாரலாம். எங்க எங்க திருமறை காட்டிலிருந்து நம்முடைய மதுரை போறதுக்கு இந்த அளவுக்கு சொல்கிறார். புனல் குடையும் தையலார் அங்கெல்லாம் இருக்கும் போது பல பதிகளை எல்லாம் கடந்து சென்றவர் தென்பாண்டி நன்னாடு சென்றார். 628 அங்க போகும்போது திருக்கொடுங்குன்றம் வழிபட்டார் பாண்டி நாட்டு தளத்துல. அப்புறம் அங்கிருந்து மீண்டும் மதுரைக்கு வந்து விட்டாராம். மதுரை வந்த பிறகு மதுரை இவர் வருகிறார். வருகின்ற பொழுது என்னன்னா ஒரு இலக்கியம்ங்கிற பாங்கல தமிழர்கள் கனா கண்டாரலாம். இப்ப யார் வந்துகிட்டு இருக்கிறா, இந்த மதுரைக்கு வந்துட்டார் நம்முடைய ஞான சம்பந்தர். ஆனா தமிழர்கள் கனா கண்டாங்களாம். என்னைக்குமே இந்த வருமுன்னு வர்றது பின்னால வர்றத இலக்கிய பேராசிரியர்கள் கனா மூலம் அறிமுகப்படுத்துவாங்க, அல்லது சில உற்பாதங்கள் அது தோன்ற கூடாதுன்னு தோன்றுன அது இப்படி காட்டுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய உத்தி. கம்பர் ரொம்ப அசோகனத்துல வந்துகிட்டே இருக்கிறா. ஒரு நாள் இரவு ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அங்க இருக்கிற இதை நம்ம ஏதாவது உயிர் போற புயல் இறந்துடலாமான்னு நினைக்கிற காலம். அப்ப ஒரே ஒரு பெண் விபீஷணம் பொண்ணு திரிசடையின் பேர், அது ஒண்ணுதான் தங்கத்தில் தங்கம் அப்பா மாதிரி அப்பாவுக்கு தகுந்த பொண்ணு அந்த ஒரு பொண்ணு தான். அதனால இந்த அம்மாளுக்கு துணை சீதைக்கு அவ தான் ஒரு திரிசடை. அப்ப சொல்லுகிறாள், அதெல்லாம் ரொம்ப கம்பர் அருமையா செஞ்சுங்க. துயிலில் கனவு தோண்டல அம்மா, உங்களுக்கு தூக்கமே வல்லம்மா அதனால கனா காணலம்மா. ஆயில் வீடி ஒரு கனவு அமைந்து நோக்கினேன், எனக்கும் தூக்கம் இல்லம்மா உங்களை பார்த்து பார்த்து பாவம், எங்க அப்பா உங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால உங்களை பார்த்து எனக்கு வருத்தமா இருக்குதுமா. ஆனா அப்படி என்னமோ கொண்டு கண்ணை சொருவிச்சுமா ஒரு கணம் அப்பமா ஒரு கனவுமா. பயில் வேண பழுதியில பழுதில் நாடு இலங்கையில மட்டுமா கனா கண்டாங்கன்னா அது பொய்க்காதுமா, கனா கண்டா பொய்க்காதுமா. ஏன், தான் சொல்ல போற கனவும் பொய்க்காது என்பதற்காக இருக்குமா. என்னம்மா கனவுன்னு கேட்டேன். இதெல்லாம் சொன்ன ரொம்ப நேரம் ஆகும், ஒரே ஒரு பாட்டு மட்டும். எங்க பெரியப்பா அம்மா, யாரு பெரியப்பா, தாவணன், ஏன்னா விபீஷண மகள் இல்ல. எங்க பெரியப்பா அம்மா 10 தலையாம்மா 10 தலையிலையுமா என்ன தேய்ச்சிக்கிற மாதிரி இருக்குதுமா, தேய்ச்சிக்கிட்டுமா அவங்க அவங்க வீட்டுல மற்ற எல்லா சுற்றத்தார் எல்லாருமா தேர்ல ஏறுற மாதிரி இருக்குமா, தேர்லம்மா குதிரையோ யானையோ இல்லம்மா பேய்மா, பேய் வந்து அந்த அந்த தேர் எழுக்கிற மாதிரி போடுதுமா, கழுதை 2 முன்னால போற மாதிரி இருக்குமா, எல்லாம் போறதுமா தெக்க நோக்கி போகுதுமா எல்லாம் இலங்கையை விட்டு, அப்புறமா திரும்ப வர்றதை காணலம்மா முடிச்சுக்கிட்டம்மா, அதனாலம்மா கவலைப்படாதீங்கம்மா. என்னை பொன்மூடி தோறும் மூடி என்ன தேய்ச்சிக்கிட்டு கண்ட மாதிரி கனவு காணப்படாது.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: ஓம் சிவாய நம. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
5: ஐயனே, என ஆண்டருள் புரிய ஆதியே, உடை அணி மழு விருக்கும் கையனே, கொடும் காலனை முனியும் காலனே, இது கண்ணின் மணியே, செய்யனே அடி போற்றி என் பெரிய செல்வமே அடி போற்றி, பொய்யனர்தம் பொய்யனே அடி போற்றி, எவ்வுயிருக்கும் போதமே அடி போற்றி என்று அழுதார். இப்படி அளவில்லாத ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி அழுதாரு. அப்போது அந்த சிவஞானமானது உள்ளே இல்லை, பொங்கி வழிந்தது. அந்த பொங்கி வழிந்த போது பாடலாக வந்தது. அந்த பாடல் தான் திருவாசகம் திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பெருந்துறையில் பெருந்துறை வந்து இருந்தான். நல்ல பிரியமுள வாழ ஊர் அமைச்சன் வந்தான். குருந்தடியில் குருவடிவா இருந்த ஓலம் கண்டவுடன் அழுது செம்பன் அடியில் வைத்தான். மருந்துருவா ஐந்தெழுத்து உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நல வாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான். அவனடியை சிரத்தில் வைப்பான் என்பது வாழ ஒரு வள்ளல். சிவஞானம் உள்ளே அதிகமானது, அந்த சிவஞானம் வெளியிலே பொங்கி வழிந்தது. அதுதான் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதாள் வாழ்க, இமைப்பொழுது என்னஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் இங்கியன்றன் பெய்களில் உள்ள புறத்தார்க்கு ஜெயோன்றன் பூங்கலர் உள்ள கருங்குவார் உண்மைகளும் கோண்களில் உள்ள சிறங்குவார் உங்குக்கும் ஜீரோன் கடல் உள்ளே ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் ஜெயவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி, மாய பிறப்பருக்கும் அண்ணன் அடி போற்றி, சீரார் விருந்துரன் தேவன் அடி போற்றி, ஆராத என்பா அருளும் மறை போற்றி என்று இப்படி அற்புதமான வாசகத்தை பாடினாரு. இந்த வாசகத்தை சாமி மகிழ்ந்து கேட்டார். இந்த பாட்டுக்காகத்தாண்டா இவ்வளவு பாடுபட்டு நான் வந்தேன்னாரு. இந்த பாட்டுக்காகத்தான் நான் வந்தேன், இந்த பாட்டு வாங்கிறதுக்காகத்தான் நான் கைலாயத்திலிருந்து இத்தனை பேர்த்து குடியிரு. இவ்வளவு ஏற்பாடு, பெரிய ஏற்பாடு, பெரிய ஏற்பாடு. மாணிக்கவாசன் அருள் பண்றது பெரிய ஏற்பாடு, சிவபெருமானே பெரிய ஏற்பாடு. அதனாலே இப்படி பத்தி என்கின்ற நாரிலே மாணிக்கம் என்கின்ற சொற்களை வைத்து அதை புனைந்து அதை மாலையாக சுவாமியுடைய திருவடியிலே சாத்தினார். பழுதியலாத சொல் மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினார், முழுதுமாகிய வடத்தினார், அன்பு முழுதுமாகிய வடத்தினார், முறை தொடுத்த அலங்கள் அழுது சாத்த அன்பருக்கு அக மகிழ்ந்து ஐயர் வலுவிலாதவர் மாணிக்கவாசகன் என்றார். நம்ம பார்வதி பதே மாணிக்கவாசகர் வாழ்க. பழுதியலாத சொல் மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினார், முறை தொடுத்த அலங்கள் அழுது சாத்த அன்பருக்கு அகம் மகிழ்ந்து ஐயர் வலுவிலாத வேறு மாணிக்க வாசகன் என்றார். சொல்லு எல்லாம் மாணிக்கம் போல இருந்தது. அந்த மாணிக்கம் ஆகிய சொற்களை அன்பு என்கின்ற நாரிலே புனைத்து அதை திருவடியில் அழுது சாத்தினார். அதனாலே உன்னுடைய சொல்லு பாட்டு எல்லாம் மாணிக்கம் போல இருக்கிறது. அதனால உனக்கு மாணிக்க வாசகன் என்று பேர். மாணிக்கத்துக்கு மேல உயர்ந்த ரத்தனம் கிடையாது. அவர் பாடிய திருவாசகத்துக்கு மேல உயர்ந்த வாசகம் கிடையாது. அவருக்கு உபதேசித்த குருவுக்கு மேல அவருக்கு மேல அவர் இடத்துல உபதேசம் பெற்றவராகி மாணிக்கவாசகத்துக்கு மேல ஞானிகள் கிடையாது. ஆகையினாலே இப்படி அளவில்லாத பேரரும் கருணையினாரே ஆச்சாரியனாக வந்து இப்படி குதிரை வாங்க வந்தவரை, நீ குதிரை வாங்க தகுதியுடையவன் அல்ல, என்னை வாங்க தகுதியுடையவன், சோர்மானையே வாங்க.

கொடுக்கிறார். மாணிக்கவாசகர் அவர் வாங்கிவிட்டார் பரிவர்த்தனை. பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்குவார், பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்க. மல பரிவாகம் இல்லாதவன் என்ன பண்ணுவேன், பரிய வாங்குவேன். பரிய என்ன, குதிரையை வாங்குவேன். பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்குவார், குதிரையை வாங்குவேன், யானையை வாங்குவேன், வீட்டை வாங்குவேன், எஸ்டேட்டை வாங்குவேன், பஸ் வாங்குவேன், அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவேன். பரிவாகம் இல்லாதார் பரியை வாங்குவார். பரிவாகம் உடைய நீ பதியை வாங்க, பரிவாகம் உடைய நீ பதியை வாங்க. குருவாகி வந்தரன் கொடுக்க பெற்றவன் திருவாத ஊரன் திருவடியை போற்றுவான் என்பது இந்த கர்ப்பதூர் சிம்மபுரீஸ்வரர் போற்றிப்பாமல். ஆகையினாலே இப்படி பரிவாரம் மிகுந்தவராகையினாலே பதியாகிய சிவன் தானே வந்து தந்தது. நாம் வந்து கேட்கல, அதுவா வந்து நானேயோ தவஞ்செய்தேன் சிவாயனம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கஞ்சவருவான் தானே வந்து எனது உள்ளம் ஊங்கடி இருக்கு தானே வந்து வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையடித்தாற் கொண்டருளும் வான்வார் வளல் வாடி வந்தோர்க்கும் வாய்கிறவாய் என்பது திருவம்பார். அது பல இடங்களில் சொல்றார் தானே வந்து. பாடிமால் கூடும் பாதமையல்லால் பற்று நான் மற்றேன் கண்டாய் தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுள் தேடி நீ ஆண்டாய். ஆன்மாக்களால் சிவத்தை கண்டுபிடிக்க முடியாது, சிவ ஆன்மாக்களை கண்டுபிடிச்சு யாருக்கு என்ன செய்யணுங்கிறது சிவத்துக்கு தெரியும். அது சிவத்துக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாத்துக்கும் சிவம் தெரியாது, எல்லாத்துக்கும் சிவம் தெரியாது. ஆகையினாலே இப்படி அளவில்லாத ஆனந்த வடிவமாய் இப்பொழுது சிவஞானியாக அமைச்சராக வந்தவர் சிவஞானி ஆயிட்டார். இப்ப திருமேனி திருவேடம் திருவேடம் திருமேனி முழுவதும் திருவேடம் திருநீர் உத்தராக்கம் தொழுத கையி எழுதரு மறைகழுதேரா இறைவனை கல் எல்லிர் கங்குரு பொழுதொரு காலத்தன்று பூசனை விடாது செய்ய தொழுதகை தலைமையலர் துடும்பு கண்ணீர் மொழி அழுதடி அடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்யும் என்று இப்பொழுது அழுதகண்ணும் தொழுதகையுமாக திருநேற்று கோலமாக உருத்தராக்கத்தோடு இப்ப சிவஞான வடிவமாக இருக்கிறார். இவருக்கு வேற ஒன்றும் தெரியவில்லை, ஊரு தெரியலே, வந்து கூட வந்தவன் தெரியலே, மந்திரிங்கிறதையும் மறந்துட்டார், எல்லாம் மறந்துட்டார், எல்லாம் மறந்துட்டார். அதை ஒரு புலவர் பாடினாரு, ஒரு புலவர் பாடினாரு. அந்த சிவன் பார்த்தான், பாழா போன சிவன் பார்த்தான். அந்த புலவர் சொல்றோம் பாழா போன சிவன் என்னை பார்த்தான், பாழா போன சிவன் பாழ்னா உங்களுக்கு புரியுதா, அசுத்தமாயே சுத்தாசுத்தமாயே சுத்தமாயே மூன்றையும் கடந்த இடத்துக்கு பாழ்னு வெட்ட வெளியின்னு பாழ் என்று சொல்லுவோம். உருவிலாத பாலில் வெட்ட வெளியிலாடு நாத நிறுத்த உணர்ந்து ஞான பாத பத்மம் அடைவேணும். அது அது பால் என்று ஒன்று இல்லாத இடத்துக்கு பால் என்று. அந்த பாழான சிவன் என்ன பார்த்தான், என்ன பார்த்தான், என்ன பார்த்த உடனே எங்க அம்மா செத்து போனா, எங்க அப்பா செத்து போனா, சொந்தக்காரன் பூராவும் செத்து போன, தந்தை போய் தாய் போய் தமிழ் போய் சுற்றம் போய் வெந்த உரியாகி விட்டேனே முந்தவே ஆளாளி நஞ்சுண்ட ஆபச்சகாயனும் பாலாவான் கண்ணீர் போட்டு அவன் கண்ணு போட்டு எங்க ஆயுஷத்து கண்ணு போட்டு என்ன பார்த்தா புரியாளு இருப்பானா, கண்ணு கண்ணு போட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கல்லப்பா, இவன் கண்ணு போட்டு சிவன் கண்ணு போட்டு அந்த பட்ட உடனே அந்த பக்தனுடைய அம்மா செத்து போனாலாம், இவனை பார்த்த உடனே அம்மா செத்து போனாலும் அப்பா செத்து போனான் சொல்லக்கார எல்லாம் செத்து போனான். அதனாலே எந்த எந்த சுற்றமற்ற எல்லா என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்டவன் அதான் எந்த எந்த சுற்றமற்ற எல்லாம் என்னுடைய பந்த அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பரார் அந்த இடைமனதில் ஆனந்தத்தில் இருந்த பொந்தை பறவை நாம் பூவல்லி உய்யாமோ என்பது திருப்பூவல்லி. ஆகையினாலே இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்றால் சிவம் மாணிக்கவாசகர், சிவம் மாணிக்கவாசகர் வேற யாரும் கண்ணப்பர் போனாரு கடத்தியப்பரை கண்டாரு கட்டி பிடிச்சிட்டு வேற காலத்தியப்பரை காலத்தியப்பரை கட்டி பிடிச்சாரு தனியா இருக்கிறிய சாமி இந்த மாதிரி புலி கரடி சிங்கம் எல்லாம் இருக்குமே வேடர்கள் எல்லாம் இருப்பார்களே இப்படிப்பட்ட காட்டுல நீ தனியா இருக்கிறீ உனக்கு ஆறு சோறு ஓடுவா உன்னை ஆறு பாத்துக்குவா அப்படின்னு அழுகிறார். மகமார் திருக்காலத்தி மலைகள் உளுந்தாயுள்ள ஏக நாயகரை கண்டார் எழுந்தவர் உபயப்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதொரு வரைவினோடு மோகமாய் ஓடிச் சென்றார் தழுவினார் மூந்து நின்றார் நெடிது போது உயிர்த்து நின்றது அப்படின்னு நின்றார். நெடிதுபோது உயிர்த்து நின்று நிறைந்தடும் மயிர்கால் ஒரு வடிவலாம் போல பொங்க மயிர் மலர்கண்ணீர் அறிவு வாயம் அடியனேற்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படியிலா பரிவுதான் ஒரு படிவமாம் பரிசு தோன்ற என்பது கண்ணம். யாரும் தெரியல காலத்தை பிறகு ஒண்ணுதான் தெரியுது வர யாரும் தெரியும். அதே நிலைதான் இந்த வாதபுரம் வாதவூர் உருப்பூடாரும்
அப்படின்னு கண்ணப்பர் போட்டு

0: சில பாடல்கள் கண்ணப்பர் போற்றி திருவருத்தம்னு 125 பாட்டு பாரு, கண்ணப்பரை பத்தி 125 பாட்டு பாரு, அருமையான பாடல். வாதவூரார் வந்தாரு, திருப்பரந்துரைக்கு வந்தாரு, ஆச்சாரியனை கண்டாரு, எல்லாம் மறந்துட்டாரு. உடுப்பூரார் வந்தாரு, உடுப்பூரார் வந்தாரு, காலத்தியப்பரை கண்டாரு, எல்லாம் மறந்துட்டாரு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. ஆகையினாலே இப்படி சிவஞான வடிவமாக இருக்கிறாரு. சிவத்தை தவிர வேறு ஒன்றும் அறியாதவராக இருக்கிறார். என நான் என்பதறியேன், பகல் இரவாவது முடியும், மனவாசகம் கடந்தான் என மத்தோல் மத்தான் சினமால் விடை உடையான் என்று திருப்பெருந்துறையுறைவான் பணவன் என செய்த படிது அறியின் பரஞ்சுடரே என்கின்ற நிலையிலே இப்பொழுது எப்படி இருக்கிறாரு? சிவானந்த வடிவமாக ஆனந்த உள்ளத்துல பேரில் உள்ளத்துல மூழ்கி இருக்கிறார். ஆகவே இப்படி இருக்கின்ற அந்த நிலையே அற்றஞான் வைகரை எனும் போது அனைதலும் பரன் அருக்குறு வடிவம் துற்றா சார்ந்துடன் முயங்கு செங்கழுநீர் தொடையலின் சுமை பொறாதன துளங்கி சுற்று மாங்கர தேந்தி இறைவன் கவின்கொண் மார்பணி மலர் தொடைகளி தங்கு உற்ற வான்புயர் அகந்து நல்லடியார் உடன் விளங்கினர் கலந்து கொண்டிருந்தார். பரமேஸ்வரன் ஆச்சாரியராக எழுந்து வழியிருந்த அப்போது அணிந்திருந்த செங்கழுநீர் மாறை முதலானதெல்லாம் அயாலை எடுத்து வைத்து விட்டு அடியாரோடு இருந்தார். பத்தசூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பார் என, பத்தசூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பார் என இது அயால பின்னாடி சென்னிப்பத்திலே பாடுகிறாரு. ஆகையினாலே இப்படி சிவகணங்கள் எல்லாம் அளவில்லாத ஆனந்தத்திலும் மூழ்கி இருக்கிறது. அளவில்லாத பார்த்த சிவகணங்கள் எல்லாம் ஆனந்த வெள்ளத்திலும் மூழ்கி இருக்கிறது. அதனால சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம், வந்த ஒரு ஆளை வலுவான ஆளை பிடிச்சி விட்டோம் அப்படின்னு சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். உருப்படியான ஒரு ஆளை பிடிச்சிட்டோம், நமக்கு கவலையில நம்ம கட்சிக்கு இனிமேல் நல்ல வலு உண்டாயிரும், எவ்வளவு நம்ம கட்சியை அசைக்க முடியாது அப்படின்னு சுவாமிக்கே ரொம்ப சந்தோஷம். இல்லைங்களா, சைவ சமயம் தலைத்து இருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் எதனாலே? தேவாராதி திருமுறைகளாலே, அதில் அதிகமாக திருவாசகத்தினாலே, அதிகமாக திருவாசகம். அயல் நாடெல்லாம் தெரியுதுன்னா அயல் மதத்துக்கார விரும்புறான்னா எது? திருவாசகத்துக்கார். ஆகையினாலே இப்படி திருவாசகத்தின் மூலமாக இவன் நம்முடைய பெருமையும் நம்ம சைவ சமயத்தினுடைய அருமையும் இவன் நல்ல விளம்பரம் பண்ணுவான், ரொம்ப கெட்டிக்காரன் புடிச்சு விட்டான் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே மாணிக்க வாசகருக்கு சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி முடியாத சந்தோஷம். எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் மறந்துட்டா, எல்லாம் மறந்துட்டா ஒன்று தெரியும், எல்லாம் நினைச்சா ஒன்று தெரியாது, எல்லாம் மறந்துட்டா ஒன்று தெரியும், எல்லாம் நினைச்சா ஒண்ணு தெரியாது, ஒன்னாகிய சிவம் தெரிஞ்சா ஒன்னும் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சா சிவம் தெரியாது, எல்லாம் தெரிஞ்சுன்னா சிவம் தெரியாதுப்பா, சிவம் தெரிஞ்சுன்னா எல்லாம் தெரியாது. அது ஒண்ணு தெரிஞ்சா போதும், எது அது ஒண்ணு தெரிஞ்சா எல்லாம் பெற்றும் லாபம் அங்கில்லை. நம்ம தில்ல புராணத்தில் கூட பாடிது, எல்லாம் பெற்று லாபம் அங்குள்ளே, பெற வேண்டியதை பெற ஆவிட்டால் அவனுக்கு ஆன்ம லாபம் இல்லை, ஆன்மா சும்மா போகிறது. அதனாலே இப்படி வாதவூர் உரை இறைவரதம் பெரிய மாயை போல் இரும் வாய்ந்து பின்னவர் போதமாகி வந்துரு சுடர் விளக்கம் போல வெயினம் புனதியிற்றோன்ற. அதனால வாதவூரருடைய மாயாமலம் முதலானதெல்லாம் போனது போல இருள் போய்விட்டது, அவருக்கு ஞானம் வந்தது போல சூரியன் புறப்பட்டானார். மாயாமலம் முதலான இருள் போய்விட்டது, இருள் போனா என்ன வரும்? அதனால உடைய மாயாமலம் முதலான மலங்கள் எல்லாம் போய்விட்டது, இருள் போய்விட்டது, ஒளி வந்து விட்டது. போதம் ஆயிரும் உருசுணர் விளக்கம் போலவே என புணரியிற்றோன்ற வேதநாதரிடம் இருபதம் அரங்கி மெய்மையாளர் வேறு கொண்டிருந்தது போது ஆகமத்தறி வரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறமுறைத்தார். இப்படி அதனால இப்படி திருவருளை நிரம்ப பெற்று ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்தாரு. ஏல அந்த இரவு போனது, பகல் வந்தது, அதுக்கு மேலே கைவரை மந்திரோபதேசம் பண்ணினாரு, மந்திரோபதேசம் பண்ணினாரு, அதுக்கு மேலே ஞானோபதேசம் பண்றாரு. அது இந்த ஆசிரியர் நல்லா காட்டுறார். தனியாக வைத்து அறம் உரைத்தார், அறம் உரைத்தார். அறம் என்பது இங்கே சரியகிரிய யோகம் முதலான பதிபசுபாச உண்மலை சொல்வது, பதிபசுபாச உண்மலை. அந்த பதிபசுபாச உண்மைதான் சித்தாந்தம், பதிபசுபாச உண்மைதான் சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இவருக்கு மந்திரோபதேசம் பண்ணி இப்படி சிவஞானியாக ஆக்கி அதுக்கு மேலே இந்த உபதேசம். அதே மாதிரிதான் பதஞ்சலி முனிவருக்கு பண்ணினார், பதஞ்சலி முனிவருக்கு தீட்சையெல்லாம் பண்ணினார். பக்கத்தில் வர வச்சு, திருக்கரத்தை வச்சு, திருவடியை வச்சு பதஞ்சலி முனிவர் பண்ணி அதுக்கு மேலே சித்தாந்த உபதேசம் பண்ணியிருக்கார். பதஞ்சலி முனிவர் தான் தெரிஞ்சுக்க. அதனாலதான் அவர் வந்து பத்ததி பண்ணினாரு, வியாகரணம் பண்ணினாரு, சூத்திரம் பண்ணினாரு, நிறைய நூல்களை ஏற்றியிருக்கிறார். அது பதஞ்சலி அவர் ஏற்றியது அதிகம் பாதுகாக்க முடியலே, கிடைக்கவில்லை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பதஞ்சலி. உபதேசம் பண்ணினா அது பாட்டா வந்துடும். உபதேசம் உள்ள சும்மா இருக்காது, உபதேசம் சும்மா இருக்கும். உபதேசம் பண்ணா என்ன வரும்? அதை சொன்னார் நம்ம திரு கடிக்கு முடியாதுல, பாய்வரியோன் தந்த, அப்படி பாய்ந்து வருகின்ற குதிரையில வந்தவன் தந்த பரமானந்தத்தை, பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை தூய திருவாய் மலரா சொற்செய்து மாய கருவாத யாமரியா வாறு செய்தான் கண்டாய் திருவாத ஊராடும் தேர் என்று திரு கழிச்சு குடியார்ல சொல்றார். சிவபெருமான் கொடுத்த ஞானத்தை உபதேசத்தை பாட்டாக சொன்னார். உபதேசத்தை உபதேசம் பாட்டாக வந்தது, உபதேசம் பாட்டாக வந்தது, புரியுதா? அப்படின்னா அதனுடைய உயர்வு தெரியுதா? ஞானோபதேசம் பாட்டாக வந்தது. பாடல் பாடினவர்கள் பல பேர் ஒவ்வொரு வகையில, ஒருத்தர் பால் குடிச்சிட்டு பாடினார், பால் பாட்டாக வந்துச்சு, பால் பாட்டாக, இன்னொருத்தருக்கு சூளை பாட்டாகும், இன்னொருத்தருக்கு ஓலை பாட்டாகும், இவருக்கு உபதேசம் பாட்டாகும். உபதேசம் பாட்டுன்னா அந்த இதுக்கு இந்த இதுக்கு வித்தியாசம் தெரியும். ஞானோபதேசம் பாடலாக வந்தது, மந்திரோபதேசம் ஞானோபதேசம். ஆகையினாலே ஆகமத்தில் இருக்கிற பதிவு சுபாச உண்மையே இவருக்கு தனியாக வைத்து சொல்லுகிறார். யாரு? சுவாமியே சொல்லுகிறார். இருந்து பேசி கூடவே இருந்திருக்கிறாருப்பா, அதான் அவரு ஆச்சரிய செய்யும். மேலே போனவன் காண முடியலே, கீழே போனவன் காண முடியலே, அடியான அண்டு விடுவதற்காக இந்த திருமீதி என்று சொல்லி அளவில்லாத அறந்த வெள்ளத்தில் இருந்த வாணிக்கவாதகருக்கு பதிவு சுவாச உண்மையை சொல்கிறார். அதுல ஒரு பாட்டு, களிம்பு தோய்ந்த செம்பன உன்னை மறும் கருமை கூர்மலம். ஆன்மாவானது தங்கம், ஆன்மா அதோடு ஆணவம் என்கின்ற மலம் சேர்ந்ததனால் அது பங்கமா போச்சு, தங்கம் பங்கமாகிவிட்டது. அது எது போல செம்பிலே களிம்பு இருப்பது போல, செம்பு பாத்திரம் இருக்குது பாரு, அந்த செம்புல களிம்பு போயிருச்சுன்னா என்னமா இருக்கும்? தங்கம் தோத்து போகும், தங்கம் தோத்து போகும். செம்பு பாத்திரத்துக்கு ஒரு அது புளி பவுடர் போட்டு தேய்ச்சின்னு வச்சுக்கோ, சும்மா பளபள பளபளனு கண்ணு தங்கம் தான் வளர்ந்துற. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த செம்பு வந்து கூடியிடும், களிம்பு கூடியிடும். களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி என்பது கூட திருமந்திரம். களிம்பு செம்புல களிம்பு, ஆன்மாவில மலம். களிம்பு போச்சுன்னா அது தங்கம், மலம் போச்சுன்னா சிவம். செம்புல இருக்க களிம்பு போச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? தங்கம். அது நமக்கு தெரியல, தெரிஞ்சதுன்னா நம்ம செம்பெல்லாம் தங்கம் ஆக்கி போடுவோம், இந்த கதையெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். நல்லா வளர்ந்துதா தங்கம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, இந்த கதையெல்லாம் பேச நேரம் இருக்காது, பரவாயில்ல, தங்கம் இருக்கும்போது இதெல்லாம் இருக்கு என்று எண்ணும் முடியாக ஆகிடும். அதனாலதான் அந்த மாதிரி அம்மாவுக்கு காட்டாம வச்சிருக்கிறாரு. அதனாலே அதான் அன்மாவில் இருக்கிற மலம் பூச்சனா சிவன், செம்புல இருக்கிற களிம்பூச்சனா தங்கம். களிம்பு தோய்ந்த செம்பேன உனை மருவும் கருமை ஊர் மலம், கருமை ஆணவ மலம் இருக்கும். அது இருளே சொல்றது, இருளே சொல்றது, என்னுடைய இருளை ஏற துறந்தோம் அறிவாரு. அது இந்த புறையிருள், அது அக இருள்னு வேறு. அது திருவருள் பயனில் சொல்லுவார், புறையிருள் தன்னை காட்டும் பொருளை காட்டாது, அக இருள் தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. புறையிருளு தன்னை காட்டும் இருட்டை பொருளை காட்டாது, அகத்தில் இருக்கிற இருளானது என்ன பண்ணும்? ஆணவங்களா தன்னையும் காட்டாது உள்ளே இருக்கிற பொருளையும். ஐயாரே, இப்படி களிம்பு தோய்ந்த செம்பன உனை மருமம் கரும கூர்மரம் கண்டது கலக்கும், பளிங்கு போன்றது உன் தன்மை, நீ பளிங்கு போன்றவர். அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உடம்ப, நல்ல சித்தாந்தம் சொல்லு. ஆன்மா பளிங்கு போன்றது, அது எந்த பளிங்கானது எந்த நிறத்தை சேருதோ அந்த நிறத்தை தன்னுடையதாக கொள்ளும். பளிங்கு வெண்மை எந்த நிறத்தை அதுக்கு பக்கத்துல பச்சையை வச்சா அது பச்சையா இருக்கும், கருப்பை வச்சா கருப்பா இருக்கும், சிவப்பு வச்சா ஆன்மா பளிங்கு போன்றது, மலத்தோடு சேர்ந்து அது வந்து கெட்டு போச்சு, சிவத்தோடு சேர்ந்தா சிவமாகும். அதனால பளிங்கு போன்றதும் தன்மை அம்மலத்தின் பற்றினால், அந்த மலத்தினுடைய பற்றினாலே, அணவமல பற்றினாலே உடல் பல எடுத்து உழன்றாய், களங்குழ வளங்குழாம் புவனந்தோறும் செய்யும் வல்வினை பயன் வறுமுறை நெறியே அளந்து நாந்தர நுகர்ந்து மே நுகர்வு ஆக்கியே திரிந்தனை மனவோடு. அதனாலே புவனங்கள் தோறும், புவனங்கள் தோறும் எல்லா புவனமும் நம்ம போகாத ஊர் இல்லையே, பறக்காத ஊரே கிடையாது, எடுக்காத ஜென்மம் கிடையாது. அப்படிப்பட்ட ஜென்மங்களிலே செய்யாத பாப புண்ணியங்களை எல்லாம் செய்து அதன் மூலமாக உடம்பெடுத்து உடம்பினாலே வினைய செய்து அந்த வினைய சாமி அளந்து கொடுக்கறது. அளந்து கொடுக்கறது என்ன வினைய, இவ்வளவு காலம் இவ்வளவு அனுபவிப்பா என்று அளந்து கொடுக்கறது. அளந்து நாந்தர நுகர்ந்து மேன் ஒரு ஆக்கியே தெரிந்தனை மனவழுக்கார் என்று நமக்கு உபதேசம் பண்றார். நமக்கு உபதேசம் பண்றார், அவருக்கு உபதேசம் பண்ற மாதிரி நமக்கு உபதேசம் பண்றாரு. இப்படி சித்தாந்த உபதேசம் வருகிறது. இதுல ஆன்மாவை பத்தி சொல்லி அதுக்கு மேல வந்து சஜசித்தாந்தத்தை ரொம்ப நல்லா பாடியிருக்காரு, சஜசித்தாந்தத்தை ரொம்ப நல்லா பாடியிருக்கிறார். ஆகையினாலே இப்படி எல்லாம் வந்து திருவருள் எப்படி நமக்கு அருள் செய்கிறதுன்னா, நல்ல தகுதியுடையவரை கொண்டு நமக்கு அருள் செய்யும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் உருட்டு எல்லாருக்கும் மையமலை என்றார் போல மாணிக்கவாசகர் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சது, திருவாசகம் கிடைக்குது. திருவாசகம் மூலமா என்ன கிடைக்குது, சிவம் கிடைக்குது. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு பெரிய உபகாரம், பேர் உபகாரம், ஜவுர் மாந்தி உபகாரங்கள்ல இது பெரிய உபகாரம். வான்முயில் வளாது வீகமலி வளர்ந்துறக்க மன்னன் பூன்முறை அரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான் மறையறங்கடோங்க நற்றமம் வெள்ளி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதே மாணிக்கவாசகர் மதரடி வாழ்க.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் நான்காம் திருமுறை 75வது பதிகம் 3வது பாடல் கள்ளனேன் கள்ளத் தொண்டாய். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை தனித்திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். The next program is Sivastotra. In this, you are about to listen Nirvana Mastakam, presented by Bhanumati Narasimha.

தலம் திருப்பாடலிபுத்திரம் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தனி திருக்குறுந்தொகை. இந்த பதிகம் சமணர்களால் திருநாவுக்கரசு நாயனாரை சுண்ணாம்பு நீற்றறையில் இடும்பொழுது பாடியருளிய பதிகம்.